ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்செங்காட்டங்குடி. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்த காலத்து அவன் உடலினின்றும் பெருகிய இரத்த வெள்ளத்தால் செந்நிறம் பெற்ற காடு செங்காடு ஆயிற்று. செங்காடே செங்காட்டங்குடி என்று போற்றப் பெறும் திருத்தலம். இங்கு ஐங்கரக் கடவுள் அகில லோகநாயகனை எழுந்தருளச் செய்வித்து வழிபட்டதால் ஆலயத்திற்கு கணபதீச்சரம் என்ற திருப்பெயர் உண்டாயிற்று. இவ்வரலாறு கந்தபுராணத்துள் பறக்க காணலாம். இறைவர் கணபதீச்சரத்தார். இறைவி திருக்குழல் நன்மாது. திருத்தலமரம் திருவாத்தி. தீர்த்தம் சூரிய தீர்த்தம். பைரவக் கோலத்துடன் விளங்கும் உத்ராபதியார் இத்திருத்தல விசேடமூர்த்தியாவார். பிள்ளைக்கறி படைத்த பேராளன் சிறுத்தொண்ட நாயனார், திருவெண்காட்டு நங்கை, சீராளதேவர், சந்தனமாம் தாதியார் திருமேனிகள் ஆலயத் திருச்சுற்றில் கண்டு தரிசிக்க வேண்டிய மூர்த்தங்களா. சித்திரைப்பரணி ஐப்பசிப்பரணி உத்ராபதியாருக்குரிய உன்னத திருநாட்கள். பெருந்திருவிழாவின் சிறப்பு பேசி முடியாது. இத்திருத்தல விநாயகப் பெருமானை வாதாபி கணபதி என்று போற்றுவர். திங்கள்தோறும் பரணி கொண்டாட விடப்பட்ட கட்டளைக்கு திருவோட்டு கட்டளை என்பது பெயர். சித்திரை முழுவதி நன்னாளில் சீரான தேவர்க்கு அருளிய உத்ராபதி ஈஸ்வரர்க்கு திருமுத்துவிதான நெறியில் அமுது அளித்த செய்தி கல்வெட்டில் காணலாம். பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார் பெம்மானுரையும் நாகை கீழ்வேளூர் முதலிய திருத்தலங்களை பரவி வரும் செய்தி அறிந்த சிறுத்தொண்டர் காளிப்பிள்ளையார் சேவடி பணிந்து திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருள வேண்டினார். இசை ஒற்று எழுந்த ஞான சம்பந்த நற்றவ வேந்தர் நாயகன் எழுந்தருளிய நற்றிருக்கோயிலை வலம் வந்து பணிந்து நா நலம் சிறக்க நரைகொண்ட மலர்தூவி என்ற திருப்பதிகம்பாடி அருளினர். பொடிநுகரும் சிறுத்தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகரு விற்றிருந்தான் கணபதீச்சரத்தானே என்ற பாடல் வரிகளில் சிறுத்தொண்ட நாயனாரை பொற்றியிருக்கும் திருக்குறிப்பு அந்நாயனாரது சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. வேத கருத்துக்கள் விளங்கும் இத்தமிழ் பாடல் வல்லவர்கள் பதினெண் கணத்தவர் ஆவர் என்பது பதிகப்பலன். நரைகொண்ட மலர்தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்க ராகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநள்ளாறும் திரு ஆலவாயும் வினாவுரை திருப்பதிகம் பன்னட்டபாடை திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவாஞ்சியம், பண் இந்தளம், திருச்சி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு ஆரூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆமாத்தூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் காந்தாரம், இராகம் நவரோஸ், திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு முன்னுர உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: யாக்கை நிலையாமை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் யாக்கை நிலையாமை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அருளி செய்த திருக்கோயில் திருவெண்பா. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் குருமார் அருளி செய்த கஷேத்திர திருவெண்பா இப்பொழுது பாராயணம்.

அடுவடுத்த நீ போடுவாராடிதாயல்வே நடு நடுத்த நாவடங்கா நடுநடுத்து நாவடங்கா முன்ன கூடியடு பால் கோட்டம் சேராமுன் பல்மா.

சிவலார் திருநாமம் நின்னிடைவாய் வைத்து நினை தொட்டு தடவி துடிப்பொன்று காணாது தொட்டு தடவி துடிப்பொன்று காணாது

பாதம் நினை நெடுங்களத்தான் பாதம் நினை அழகு திதி குரம்பை ஆங்கது விட்டு ஆகி ஒழுகுள் பொழுதறிய கழுகு கழித்து உள் தலையாமுள்ள கழுகு.

குயில் ஒத்து இருள் குஞ்சி கொக்கொத்திருமல்ல கொக்கொத்திருமல்ல பயில புகா முன்னல் நெல்ஜே.

வளைக்குளத்துள் ஈசனையே வாழ்த்து அஞ்சனல் சீர் கண்ணார் அறுவருக்குள் அப்பதமாய் குஞ்சி விழுத்து உடலல் கோடாகும் நெஞ்சமே போய் காடு கூட புலல்பாது பூம்புகார் சாய்க்காடு கைதொழு நீ சாந்தே இட்ட குடிநீர் இரு நாடி ஓர் உழக்க அசட்ட ஒரு முட்டை நெய்தால் கலந்து அட்ட அருவாச்சா என்றங்களா முன்னம் பாச்சில் திருவாச்சி ராமமே சேர் கழிந்தது நெல்லற்று கட்டு விட்டு நாரி ஒழிந்ததுடல் இராவண்ணன்

கள்ளிடத்தால் வல்லையே நெஞ்சமே ஊழ்வினைகள் கள்ளிடத்தால் வந்து கலவாமுள் குள்ளிடத்தில் செல் திருவாப்பாடியார் தெய்வமறை நான்கினையும் தல் திருவாய்ப்பாடியாள் எல்லெஞ்சே உன்னை இறந்தும் உரைக்கின்றே கண்ணம் செய்வாயாயிற் காலத்தால் வல்லெஞ்சே வல் நெஞ்சே மாகம்பத்தானே உரித்தானே வல் கச்சி ஏகம்பத்தானை இறைஞ்சு கரம் ஊன்றி கள்ளிடுங்கே கால்குலைய மற்றோர் மரம் ஊன்றி

நடகையை ஈச்சரத்தால் பாதமே ஏத்து தஞ்சாக மூலகம் ஆண்டு தலையளித்திட்டு எஞ்சாமை பெற்றிடும் யான் வேண்டேன் நஞ்சம் கறந்துண்ட கண்டதும் ஒற்றையோர் பற்றி இரல் துண்டிருங்க பெறே நூற்றுணைத்தோர் பல்வூழி நுள் வைரகள் குடைக்கே வீற்றிருந்த செல்வம் விழையாரே கூற்றுதைத்தான் ஆடரவங்கச்சா அரைக்கசைத்த

0: சிற்சிற்றம்பலம்
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் தக்கராகம் இரண்டாம் கட்டளை ஓடே கலன் என்ற திருப்பாடல்.

ஓம் நம சிவாய. சைவந்தா தார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ அனுட்டான சிறப்பு மற்றும் திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் தேவார சிறப்பு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.

திருச்சிக்கு அருகாமையில் திருவரம்பூர் திரு எரும்பியூர் ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கிறது. அதிலிருந்து வடக்கே போனால் இந்த திருநெடுங்குளம் என்ற ஒரு க்ஷேத்திரம் வரும். இப்ப திருநாங்குளம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஊரை திருநாங்குளம் என்று சொல்லுகிறான். இந்த ஊர்ல ஒரு திருப்பதியும் பாடி இருக்கிறார் திருஞான சம்பந்தர்.

0: இந்த திருப்பதியம் நெடுங்களத்துல பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? அதற்கு விளக்கம் ரெண்டு வரியில எழுதி வைத்திருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். பக்தர்களுடைய அறிவும் செயலும் உன்னை விட்டு அந்தாண்ட போய் வீணா கெட்டு போகாமல் அந்த இடரை நீ களைவாயாக. உனக்கு தொண்டு செய்வதற்கு, உன்னை நினைப்பதற்கு, உன்னை பாடுவதற்குத்தான் இந்த உடம்பு கிடைத்தது. இதை விட்டு அவருடைய அறிவு வேற ஒரு நிலைக்கு போகுமையானால் அந்த இடரை நீ கெடுத்து விடுவாயாக, அந்த இடரை நீக்கி விடுவாயாக என்றுதான் அவர் பாடினார் என்று எழுதி வைத்திருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆனால் இன்னைக்கு இடர்களையாய் இடர்களையாய் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஏதோ சிக்கல இடர்கள் இருக்கும். இப்ப நாம் பாடும்போது பாத்தீங்கன்னா சில வெள்ள தொண்டை வம்பு கொண்டோம், மூக்கு வம்பு கொஞ்சிடும். ஏன் இந்த மாதிரி இடர்கள வேண்டாம் என்று கூட சொல்லுவது உண்டு. சமீபத்தில் நான் அந்த திருநெடுங்களத்து கும்பாபிஷேகத்திற்காக ஒரு இரண்டு மூன்று நிகழ்ச்சிகள் திருச்சியில போட்டு நான் பணம் சம்பாதிச்சு அந்த கோயில் கொடுத்தேன். அப்போ ஒரு பெரியவர் வந்தார், இந்த திருநெடுங்களுக்கு பதியத்தை நீங்க பூரா பாடி காட்டுங்க சுவாமின்னு சொன்னார். என்ன பாடி காட்டினேன், என்ன கொடுக்குறேன்னு கேட்டேன். நீ இது வசூலுக்கு தானே வச்சிருக்கீங்க, நான் ஒரு 2000 ரூபாய் பணம் தரேன். சரின்னு சொல்லிட்டு பாடி காட்டினேன். அப்ப அவர் சொன்னார், ஒரு காலத்துல என்னுடைய வியாபாரம் நொடிச்சு போய் என்னுடைய வீட்டை ஏலம் எடுக்கிற அளவுக்கு வந்து விட்டது. நான் இந்த திருப்பதியத்தை பாடினேன், நான் தப்பித்துக் கொண்டேன். என் வீடு தப்பித்தது, என்னுடைய தொழில் தப்பித்தது, நான் தப்பிக்கொண்டேன். நான் தப்பித்துக் கொண்டது இந்த திருப்பதியம் தான் காரணம் என்று அவர் சொன்னார். அவர் தான் அந்த கோபுரத்தை திருப்பணி செய்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு பேர் ஈரோடு சோமசுந்தரம் நினைக்கிறேன். ஆமா, அவர்தான் அந்த கோபுரத்தை திருப்பணி. இடர்களையா இந்த நமக்கு எத்தனையோ இடர் உண்டு. இந்த அற்புதமான பதிகத்தை நாம ஓதினால் இந்த இடர்கள் தீர்ந்து விடும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த திருப்பதிகத்தை நாம் இப்பொழுது ஓதுவோம்.
1: கனிஷ்டிருந்த வெண்திரை சூழ்கட

விமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வெவ்வேல் என்றடர் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் உவோடு நீ சுமக்கும் நின் நடியார் அடர்களையா நெடுங்களம் மேயவனே. மலை புரிந்த மன்ன வந்தன் மகளையோர்வால் மகிழ்ந்தாய், அலை புரிந்த கங்கை தங்கும் அவிச்சடையா அரூரா, தலை புரிந்த பரிமகிழ்வாய் தலைவனில் தாழ்நிழற்கு நிலை புரிந்தார் அடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. பாங்கின் நல்லார் வடிமம் செய்வார் பாரிடமும் பலிதேர் தூங்கி நல்லார் பாடரோடு தொழுகடலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவனில் தானக்கு நீங்கி நில்லார் அடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. விருத்தனாகி பாலனாகி வேதம்மோ நான் உணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமசலமேல் கறந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியணையே பரமும் நிறுத்தர் கீழர் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. கூறு கொண்டாய் மூன்று மூன்றா கூட்டியோர் வெங்கனையால் மார்குண்டார் உறவரித்தமன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் கீதந்து எம் பெருமான் அணிந்த நிறு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. குன்றில் உச்சி மேல் விளங்கும் கொடிமுதல் சூழிலங்கை அன்றி நின்ற அரக்கர் கோனை அறுவரைக்கு நடத்த என்று நல்ல வாய்மொழியால் ஏற்றீரா அப்பகலும் நின்று நெய்வாரடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. வேகவன்கும் புசித்தமாலும் விளங்கிய நான்முகனும் சூட எங்கும் நேட ஆங்கோர் சோதியுள்ளாகி நின்றாய் கேடல் வன்கும் அணிந்தவம்மான் எடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வாரர்களையாய் நெடுங்களம் மேயவனே. கொஞ்சல் தொஞ்சல் வாக்கி நின்ற விடமில்லா சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவந்தறிய குஞ்சல் இல்லா வாய்மொழியால் சோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய்.

இந்த திருப்பதிகத்தை இந்த திருநெடுங்குளத்திலிருந்து வந்த பெரியவர் பாட கேட்டான் ராஜராஜ சோழன். இது மாத்திரம் இல்லாமல் ராஜராஜ சோழனுடைய அத்தையின் பெயர் குந்தவி மாதேவியார். அவர்களால்தான் ராஜராஜ சோழனுக்கு சைவத்திலே மிகுந்த ஈடுபாடு வந்தது என்றும் நான் கேள்விப்படுகிறேன். சில நூல்கள் அப்படி எழுதியும் இருக்கிறார்கள். அந்த பிராட்டியார் சில பதிகங்களை அவருக்கு பாடிக்காட்டி இருக்கிறார் என்றும் நான் கேள்விப்படுகிறேன். அவர்கள் பாடிக்காட்டிய பதிகத்தில் ஒன்றுதான் துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் என்று கூட ஒரு திருப்பதிகத்தை அவர்களும் பதிகம் பதிகமாக இவர்களுக்கு பாடிக்காட்டினார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். சில புத்தகங்களில் அப்படி சில குறிப்புகளும் இருக்கிறது. அந்த குறிப்பெல்லாம் நாம வேஸ்ட்னு நினைக்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. தேவாரத்திலே ஐந்தெழுத்தை பற்றி வருகிற திருப்பதிகங்கள் நான்கு இருக்கிறது. திருஞான சம்பந்தர் இரண்டு, சுந்தரர் ஒன்று, நாவுக்கரசர் ஒன்று, சுந்தரர் ஒன்று. அதிலே ஒன்றுதான் இந்த துஞ்சலும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் என்று தொடங்கும் திருப்பதிகம். திருஞான சம்பந்தருக்கு இந்த உபநயனம் செய்து விட்டார்கள். எல்லா பெரியவர்களும் இருந்துதான் அந்த செயலை செய்து வைத்தார்கள். ஆனா வயதில் சிறியவராகி இந்த திருஞான சம்பந்தர் திருப்பி அவர்களுக்கு பஞ்சாட்சரத்தின் மகிமை என்ன என்று சொல்லிவிட்டார் என்பதுதான் பெரிய புராணம் சொல்லுகிற கருத்து. அதுல என்ன வருகிறது? துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும். இங்கே சில கருத்துக்கள் என்னால் சொல்ல முடியாதவை உண்டு. அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒழுங்கா சொல்லணும்னு சொன்னா எனக்கு தெரிந்தவர்களையும் ஆசா ஞான சம்பந்தம் ஒருவரால் சொல்ல முடியும். சொல்லுவதற்கு தகுதியும் உண்டு, அவருக்கு அந்த துணிச்சலும் உண்டு இல்லையா? ஆமா, என்ன பொறுத்தளவு அவருக்கு தான் அந்த தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எப்ப கிடைக்குமோ அப்ப பாத்துக்குவோம். ஆக அங்க இருந்த பெரியவர்களுக்கெல்லாம் இவர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஐந்தடத்தை ஓதிவிடுங்கள், அதுதான் நன்மை பயக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஏன் சொன்னார் என்பதற்கெல்லாம் இந்த ஆசா ஞான சம்பந்தம் தான் விளக்கம் சொல்லும். அவருக்குத்தான் அந்த துணிச்சல் இருக்கிறது, பொருளும் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பம் வரும்போது பார்த்துக் கொள்ளுவோம். ஆக நாம இப்ப என்ன நினைக்கிறோம்? அங்க இருந்த பெரியவர்களுக்கெல்லாம் இவர் திருப்பி உபதேசம் பண்ணியிருக்கார், நீங்க பஞ்சாட்சரம் சொல்லுங்கள் என்று இல்லவா? ஆமா, துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும். பஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செடுத்துமே. அஞ்செடுத்தை ஓதிவிடு, யமன் பயம் உனக்கு இருக்காது என்று சொல்லுவது போல் இருக்கிறது இந்த முதல் பாட்டு. ஆமா, மந்திரம் நான் மறையாகிவானவர் சிந்தையும் இருந்தவர் தம்மையாழ்வன செந்ததல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செடுத்துமே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றின

செல்லல் கடத்திவ முத்தி காட்டுவ உள்ளன மந்தவர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. இந்த அனுஷ்டானம் ஒன்று செய்யறாங்கல்ல, அது இப்ப சைவர்கள் செய்யறதா தெரியல எனக்கு இல்லையா. ஆமா, இந்த அனுஷ்டானம் என்ற ஒன்று செய்யறதுல இந்த கையில தண்ணியை ஊற்றி அந்த தண்ணிய எவ்வளவு தண்ணி இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு உளுந்து, உளுந்து என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். உளுந்து உளுந்துதான் உளுந்து என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அது போட்டோம், அது அப்புறமா பார்த்துக்கோ. அந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு தான் இந்த தண்ணி இந்த கையில இருக்கணும். அந்த தண்ணிய இவன் உண்ணுகிறான். அந்த தண்ணி அமுதத்துக்கு சமானம் என்று சொல்லுகிறார்கள். அமுதத்துக்கு சமானம், அதனாலதான் இந்த அனுஷ்டானம் பண்ணுகிறவர்கள் நீண்ட நாள் வாழ்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் சொன்ன இன்னைக்கு உலகம் ஏற்றுமோ என்று தெரியும். ஆக இந்த தீர்த்தமும் இந்த பஞ்சாற்றலமும் சொல்லும் போது இவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறது, நோய் இல்லாத ஆள் கிடைக்கிறது, செல்வம் கிடைக்கிறது. இந்த பதியத்தில் வருகிறது, செல்வம் தினந்தோறும் உனக்கு கொடுப்பான். கொடுக்கும் இந்த மந்திரம் மாடு கொடுப்பன, நாள்தோறும் மாடு கொடுப்பன என்று வருகிறது. மாடு என்பது செல்வம், செல்வத்திற்கு மாடு என்று ஒரு பேர் உண்டு, பெருக்கை என்று ஒரு பேர் உண்டு, இத்தையெல்லாம் அதுக்கு பேர் உண்டு. மாடு கொடுப்பன மண் மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுக்குமே என்று சொல்லுவார் இவரே. ஆக செல்வம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், யம பயமும் உனக்கு இருக்காது என்று சொல்லுகிறார்

பின்னர் விடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணுமானடம் ஆடி உகப்பன அஞ்செடுக்குமே. புத்தர சமன் கடுக்க இயற்பை கொள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின. ஒரு திருஞான சுமந்தர் அடியார் ஒருத்தர் இந்த திருப்பாட்டை பாடினார். ஒரு பௌத்தன் திருஞான சம்பந்தர்கிட்ட சண்டைக்கு வந்து விட்டான். காரைக்கால் கிட்ட திருஞான சம்பந்தர் ஒன்னும் சொல்லல. ஒரு அடியார் என்ன பண்ணார், இந்த பாட்டை பாடினார். புத்தர் சமன்கடுக்க இயல்பு கொள்ள சித்தத்தவர்கள் தெளிந்து நீரழிவார் விளைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செடுக்கும் சொன்னோம்னா அவன் தலையில இடி விழுந்து அவனை இறந்தான் என்று வரலாறு. நீங்க நினைக்கலாம் ஏண்டா ஒருத்தனை சாவடித்தான். கொல்ல வருகிற பசுவையும் கொல்லலாம் என்பது ஒரு சொல்லு நம்ம நாட்டுல உண்டல்லவா, நாம் என்ன பண்ண முடியும்? சரி, அதை விட்டு விடுவோம். ஆக இந்த திருப்பதிகத்தினுடைய கடைசி பாட்டுல என்ன சொல்றார், நற்றமிழ் ஞான சம்பந்தன் என்று தன்னை சொல்லுகிறார் அவர். நல்லா கவனிக்கணும். நாம நற்றமிழ் ஞான சம்பந்தன் தன்னை அவர் சொல்லுகிறார். ஒரு பிராமணர் தன்னை தமிழன் என்று சொல்லிக் கொள்வதற்கு இன்னைக்கு யாரும் தயாராக இல்லை என்று நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது தப்பாக இருக்கலாம், என்னுடைய எண்ணத்தை சொல்லி விடுகிறேன். ஆனா திருஞான சம்பந்தர் நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான் மறை கற்றவன், செகண்ட் லாங்குவேஜ் தான் மறை வேதம், அதாவது சம்ஸ்கிருதம் வடமொழி. நான் தமிழான சம்பந்தன் என்றுதான் அவர் சொல்கிறார் இந்த திருப்பதிகத்தில். இந்த திருப்பதிகத்தை அந்த குந்தவை தேவி அம்மையார் சிவபாதசேகரனுக்கு சொன்னார்கள் என்றும் நான் வரலாறு கேள்விப்படுகிறேன். அந்த கடைசி பாட்டு, நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான் மறை கற்றவன், காளியர் மன்னன் குன்னிய அத்தமிழ் மாலை ஈரைந்து மஞ்சழுத்து உச்சன வல்லவர் உம்பராவரே. நமது நாட்டுக்கு இப்பொழுது ஒரு இக்கட்டான நிலை, இக்கட்டு நிலைகிற முடிகிற நிலையில நாம இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு துன்பம் நமது நாட்டுக்கு இனிமே நமக்கு வர வேண்டாம். அதனால அடுத்த நாட்டுக்காரன் கெட்டு போகணும் நாம என்ன வேண்டாம், அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும், நமது நாடு நன்றாக இருக்கட்டும் என்று எண்ணி மீண்டும் ஒரு தடவை பஞ்சாட்சரம் சொல்லி ஒரு பெரியவரை கேட்டேன், ஐயா நான் அந்த தமிழ்ச்சங்கத்துல சொல்லுகிறேனே பாடி காட்டுறனே, இதை பத்தி ஏதாவது மாறுதல் சொல்லலாமா, என்ன செய்யலாம், நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பஞ்சாட்சரம் சொல்ல சொல்றீங்க சந்தோஷமா இருக்கு, ஒரு சின்ன சின்ன தேவாரமும் எங்களை சொல்ல சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்னு அவர் சொன்னார். நல்ல யோசனை தான். நான் அடுத்த ஏன் இல்லாட்டி இப்பவே செய்து பாத்துருவோம், ஒரு நிமிஷம் கூட ஆகும், ஒரு சின்ன பாட்டு சொல்லி பாக்கலாமா?

இப்படி சொல்லுங்கள் அந்த பெரியவர் சொன்னார். நான் மறந்து விட்டேன், அது அடுத்த இதுல கவனிப்போம் என்று சொல்லி, இப்பொழுது நமது நாடும் அண்டைய நாடும் நல்ல புத்தியோடு இருக்கட்டும், கடவுள் காப்பாற்றட்டும் என்று பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக. நீங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறீர்கள், கைவர்கள்லாம் ஒன்றாக சேரமாட்டார்கள் என்று ஒரு கட்ட பேர் உண்டு, அதற்கு மாறாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள், அதற்கு பொறுப்பு நான் அல்ல, தேவாரமும் தமிழ் சிச்சங்கமும் நமது தெய்வமாகிய நடராஜ பெருமானும் என்று சொல்லி நினைத்து நான் வணங்கி பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வேனாக.

0: தினந்தோறும் கோயிலுக்கு செல்லுங்கள், சிவனை வணங்குங்கள், திருநீர் இட்டுக் கொள்ளுங்கள், ருத்ராட்டம் போட்டுக் கொள்ளுங்கள், பஞ்சாட்சரம் சொல்லுங்கள். சைவ சமயத்தில் பிறப்பதற்கு நாம் பெரும் புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள், நல்வாழ்வு வாழுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக. நம பார்வதி
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: தலம் திருநனிப்பள்ளி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 2 திருமுறை பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா என்ன சொல்லுவீங்க? உலங்கொள் வினை போய் மலையனைய அந்த வினைகள் எல்லாம் நீங்கும். ஓங்கி வாழ்தல், ஓங்கி வாழ்தல் என்பது பெருமானுடைய திருவடிக்குள் இருத்தல். அப்ப என்ன தெரியுமா ரெண்டும் சொன்ன? பாச நீக்கமும் சிவப்பேரும். அப்போ ஒன்பதாம் சூத்திரம் என்ன? இல்ல, சிவஞானபோதத்தில் ஒன்பதாம் சூத்திரம் என்ன? ஊனக்கண் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தினாடி உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ தண்ணியிலாம் பதி விதி விண்ணும் அஞ்செழுத்து. இது ஒன்பது. இப்படி செய்யணும்னா செஞ்சுட்டா 10-11. அவனே தானே ஆகி அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினையின்றே உலங்கொள் வினை போய். 11 என்ன? ஊனக்கன் உணராப்பதியை ஞானக்கண் சிந்தினாடி உராத்தொழித்தேன பாசம் ஒருவ தன்னிடலாம் பதி. அப்ப இறைவன் திருவடி கிடைக்கும். அப்ப பாச நீக்கமும் சிவப்பேருந்தான் முடிந்த பயன். இந்த பதியத்தை படித்தா உலங்கொள் வினை போய் என்பதனால் பாச நீக்கமும், ஓங்கி வாழ்வன் என்பதனால் சிவப்பேரும் இரண்டும் கிட்டியவாறு. இந்த ஆகவே 10-11 சூத்திரத்துடைய கருத்தை உலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வதே என்பதால் எது மரியாதை கொண்டாந்து திருக்கோள வேலை விட்டுட்டு அவர் பாவம் பாடிட்டு அருமையா பாடிட்டு வெளியில வந்தவன் எங்கயா சிவகாசி அன்பர்கள் காணா அப்படின்னா சாப்பிட போட்டாங்கன்னு சொல்ல அவன் நீங்களே சொல்லுவோம் சாமி. இல்ல இல்ல, அதெல்லாம் அவன் போய் ஞான சம்பந்தர் திருக்கோளக வழிபாடு செய்தோம். வழிபாடு செய்துட்டு இப்ப தான் அவர் யார பாக்கணும் ஞான சம்பந்தர், அப்படியே வீட்டுக்கு போலாம் வாங்க தம்பி போலான்னு தான் கூட போகணும் அல்லவா? கொண்டு போய் விட்டுட்டு வந்து அப்புறம் வரணும் சாப்பிட. மரியாதை இல்ல பாருங்க, இந்த ஒரு பதியம் இருந்தா விட்டுட்டு வந்துடலாம்.
3: சீர்காழி பண் தக்கராகம் பக்கம் 87.

காலன் மடியவே காணாமணிக்கு அளித்த காழிய நானார் வாடி தொட்டார் அவர் போலாம் பேடார் புறங்கள் அட்ட பெருமானே மாடே ஓதம் எரிய வயல் சென்னல் காடேறி சங்கு ஈனும் காழிய வாடாமலரால் பங்கர் அவர் போலாம் ஏடார் புறம் ஊன்றி எரித்த இறைவரே கொங்கு செறிந்தி கொன்றை மலர் கூட தங்கை புனைந்த சடையார் காழியார் அங்கள் அறவும் ஆட்டும் அவர் போலாம் செங்கண் அரக்கர் புறத்தை எரித்தாரே கொல்லை விடை முன் பூதம் குனித்தாடும் கல்ல வடத்தை உகப்பார் காழியார் அல்ல இடத்து நடந்தார் அவர் போலாம் பல்ல இடத்தும் பயிலும் பரமரே எடுத்த அரக்கன் நெறிய விரல் ஊன்றி கடுத்து முறிய அடத்தார் காழியார் எடுத்த பாடற்கு இறங்கும் அவர் போல பொடிக்குள் நீரு பூசும் புனிதரே ஆற்றலுடைய அறியும் பிரமனும் தோற்றம் காணாவின்றி காழியார் ஏற்ற மேற அங்கு ஏறும் அவர் போலாம் கூற்றம் மறுக குமைத்த குழலரே பெருக்க பிதற்றும் சமணர் சாக்கியர் கறக்கும் உரையை விட்டார் காழியார் இருக்கும் அறிந்த இறைவர் அவர் போல அருப்பிய முலைய பங்கத்து ஐயரேயே காரார் வயல் சோழ் காழ்

0: சிதம்பரம், இது நாம் அறிந்ததெல்லாம் சேக்கிழாருடைய அருட்கொடையினால். இப்ப மடையில் வாழை பாடினார் எங்கே, திருக்கோலக்காவில் பாடிய பிறகு நேர வருகிறார் சீர்காழிக்கு. சீர்காழிக்கு வந்து முன்னே சொல்லியிருக்கிறோம், அந்த ஊரை விட்டு வெளியில் சென்றாலும் திருக்கோயில் வழிபாடு செய்துட்டு தான் போவார், மீண்டும் வந்தாலும் திருக்கோயில் வழிபாடு செய்துட்டு தான் வீட்டுக்கு வருவார். அதனால் இப்ப கோயில்ல என்ன கிடைத்தது, தாளம் கிடைத்தது. அது மறந்துட்டுமே பார்த்தீங்களா, தாளம் கிடைத்தது. இங்கே மடையில் வாழை பாய என்ற பண்ணும்போது இந்த குழந்தை இப்படி பாடி இருக்கு, ஒரு பாட்டு பாடும்போது இப்படி கையில தான் இப்படி இப்படி பாடி இருக்கு, இப்படி பாடி இருக்குங்களா. இது அவரவர்களுக்கு பெற்றவங்களுக்கு தெரியும், பிள்ளருமே நமக்கு என்னன்னு கேட்டா கையில தாளம் போட்டோன்னு சரி போடட்டும்னு விட்டோம். ஆண்டவன் அல்ல தான் குழந்தை அல்லவா, ஞானம் கொடுத்த குழந்தை இல்ல. ஏண்ட ராஜா இப்படி போடும்போது கை வலிக்குமேட, அவனுக்கு பிஞ்சு கையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தாளத்தை கொடுத்தாரன். தாளத்தை கொடுத்த உடனே இது என்ன பண்ணுச்சு, தாளம் படிச்சு. இப்ப நீங்க ஒரு ஒருத்த கேட்கறாங்க, ஐயா ஞான சம்பந்தர் பாடலில் தாளமிட்டு பாடிய பதியங்கள் எத்தனை, தாளம் இடாமல் பாடிய பதியங்கள் எத்தனை என்று கேட்ட என்ன சொல்லணும், என்ன சொல்லணும். தோழிய செவியன் தாளம் கொடுத்து பாடல, தோளம் தாளம் தோழியன் கிடையாது. அப்புறம் அடுத்தது என்னது, நரவன் நிறைவன் தாளம் கொடுத்து பாடல. அப்புறம் என்ன, எம்பிரான் ஆவானுங்கிறது நீங்க வந்து வழிபாடு செய்து அப்புறம் தான் திருக்கோலகா போறார், அதெல்லாம் அந்த பதியத்துக்கும் தாளம் கையில வாங்கல. அங்க போய் கூட மடையில் வாழை பாடும்போது, மடையில் வாழை பாடும்போது கையில தான் வச்சு பாடி இருக்கு, அப்புறம்தான் தாளம் கொடுத்தார். எனவே மூன்று பதியம் 3, 11, 33, மடையில் வாழை 1, 34, 34 பாடல்கள் கைத்தாளத்தோடு பாடியது, 35வது முதல் தாளத்தோடு பாடியது என்று சொல்ல அமைப்போம். 7வது நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு தெளிவா சொல்ல முடியுதுன்னா, யார் தந்த பிச்சை, சேக்கிழார் தந்த பிச்சை. அதனால் தான் இப்படி ஒரு காப்பியம் இருக்கிறதா, இல்லை. கதை பாடிட்டு போலாம், என்னைக்கோ நடந்த வரலாற்றை கருத்தமைத்து பாடுகிறான். இப்ப 31 பாடல் கைத்தாளமிட்டு பாடியது, 32வது பாடல் முதல் கையில இந்த தாளம் பெற்று பாடியது. உடனே ஒருத்தர் கேட்டான், ஐயா தாளம் பெற்றதா இந்த பதிகத்துல இல்லையே. இல்லதான், இதெல்லாம் போகணும். ஏன்னா நீங்க பக்திமான்களை ரசிக்க வைக்கிற வேலை வேற, கொஞ்சம் பகுத்தறிவாதி கூட அவன் நை நைனே வருவான். என்ன பண்ணுவானே, ஐயா அப்படி ஒரு கரு, ஒரு காலத்துல திருப்பணந்தால் அப்படிலாம் இருக்கு, நல்ல வயசு வந்த பிள்ளைகள் தான். இந்த பகுதியில இருக்கிற பையன்ல விருதுநகர் பையன்லாம் ஆழ்வார்சாமின்னு ஒரு பையன், பையனை இப்ப அவர் எங்களுக்கு எங்களுக்கு முன்னே ஓய்வு பெற்றிருப்பார். ஏன்னா என்னை விட வயசு அதிகமா இருந்து படிச்சவர் ஒரு நல்ல. ஆனா சிங்கம் அப்படியே இதேன்னு ஒண்ணு கேட்கணும்னா கை அப்படியே சொல்லிட்டு, ஐயா இதுல ஒரு எனக்கு கூட இல்லை, இந்த பையனுக்கு ரொம்ப சந்தேகம்னு கேட்கிறேன், பரவாயில்ல தம்பி நீயே கேளு அப்படின்னு கேட்டா அப்படி கேட்பாங்க. அருமையா கேட்டேன், ஒரு காலம் அருமையா தமிழ் புலவர்கள் பாடம் கேட்ட காலம் இல்லைன்னு நாங்க இப்படிதான் படிக்க மாட்டோம் அப்படிதான் கேட்பான். நல்ல வயது வந்த பையன், நீ தெருவில் நானும் அவரும் போனோம்னு சொன்னா என்னதான் ஒதுங்குமா, என்னடா வாத்தியாரோட சேர்ந்து இடிச்சிட்டு போறேம்மா, ஏன்னா அவ்வளவு உயரம் அகலமெல்லாம் இருக்கும், முருகா முருகா அப்படிலாம் இருந்தது. அது போல பையன் கேட்கிறான், ஐயா இதுல தாளம் கொடுத்தா அப்படிலாம் சொல்றீங்களே எங்க இருக்கு. ஒரு நூற்றாண்டுக்கு பின்னே வருகிறார் நம்முடைய சுந்தர பெருமான், இதே திருக்கோலக்காவு. அப்ப பாடுகிறார், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்னையாளனை.
1: யார் பண்ணது, சுந்தரர் தேவாரத்தினாலே இந்த வரலாற்று இந்த மாதிரி இருக்கும். ஒரு நூற்றாண்டு கழிச்சு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு ரகசியமா கொடுத்தாரா சுவாமி, எல்லாரும் தெரிய கொடுத்தாரன்னார். நீ என்னடா நீ, உலக வர்மம் எல்லாம் வெளிப்படையா தான் கொடுத்தார், தாளம் ஈந்து தாளத்தை கொடுத்தார், அப்புறம் அவர் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை. அதை வச்சு அப்படி பாடும்போது, மடையில் வாழை பாய மாதரா, அதை பார்த்துட்டு ரசிச்சாராம் யாரு, ஆண்டவன் சிவ சிவ. இது எப்படியோ சுந்தரர் ஒரு நூற்றாண்டு கழிச்சு பார்த்துருக்கார். எனவேதான் சுந்தரர் திருப்பதிகத்தால் இந்த பதிகத்தில் தாளம் கிடைத்தது அறிகிறோம், நேரடியா ஞானசமுதர் பதிகத்தினால் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பின்னால இல்லைன்னா யாரு சொல்வா, ஞான சுந்தருடைய பதிகத்தினால தாளம் பெற்றமே அறிகிறோம். எனவே
0: ரொம்ப அருமையா அங்கே. அது போல இங்கே இது முடித்துட்டு வருகிறாராம். வந்தவர் என்ன செய்கிறார்? திருப்பெருகு பெருங்கோயில் சூடவளம் கொண்டருளி. தாளத்தை வாங்கிட்டு குழந்தை நேர நாம சீகாடிக்காரங்கெல்லாம் சிவகாசிக்காரங்கெல்லாம் வர்றோம். எல்லாரும் வந்தவர் நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, தம்பி இப்ப சாப்பாட்டுக்கு விடுமா விடாதான்னு பார்த்தோம் சரிங்களா. தம்பி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா நேர திருக்கோயிலுக்குள்ள போச்சு. சரி தம்பி போகும்போது நாம போகாம இருக்கலாமான்னு போன உடனே இந்த பூவாறு கொண்டைன்னு பதியம் பாடு. எங்கே இல்ல சேக்கிலார் சொன்னதுனால தெரியுது தெரியுது. இந்த பூவாறு கொண்டைன்னு மூர்த்தி பிடிச்ச அந்த பதியத்தை பாடி விண்ணப்பிச்சாரா. அந்த விண்ணப்பிக்கும் போது நாம என்ன பண்ணோம் கூட கேட்கிறோம் சரிங்களா. பூவாறு கொண்டை புரிபுன் சடைசர் காவாயன நின்று ஏத்தும் காடியார் மேவார் புறம் உண்டு அட்டார் அவர் போலாம் பாவாரியும் சொல் பயிலும் பரமறை. இந்த சீர்காழியில் இருக்கிற எங்க பெருமான் தான் பூவார் கொண்டை புரிபுன் சடையீசர்னர் சரிங்களா. தலையில எப்பவும் கொண்டை போச்சிருப்பார். தலையில எப்பவும் சடையாக இருக்கும், மற்றபடி முட்டையாகவும் இருக்காது, கிராப்பும் இருக்காது. மடித்தலும் நீட்டலும் வேண்டானார் திருவள்ளுவர். மடித்தல்னா மொட்டை அடிக்கிறது, நீட்டல்னா தடை வைக்கிறது. நாம ரெண்டும் இல்லை, கிராப். திருவள்ளுவர் சொன்னபடி நடக்கிறது நாம தான். திருவள்ளுவர் சொன்னபடி மற்றது எல்லாம் வச்சிருக்கோமோ இல்லையோ தலையை வச்சிருக்கிறோம். மணித்தல வேண்டாம் நீட்டில வேண்டாம்னார் சாமி, கிராப் வச்சிருக்கிறேன். அருமை அருமை போடான்னார் சரிங்களா. அதனால இப்படியாக ஆண்டவன் என்ன திருச்சடை வச்சிருக்கிறான். ஏ பூவார் கொண்டை புரிபொன் சடையீசா காவாயன நின்று ஏத்தும் காடியார். அங்க இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் போய் பெருமானி பெருமானி எங்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று விரும்புவார்களாம். அப்படிப்பட்டவர் தான் இதோ இங்கே இருக்கின்ற சீர்காழியில் இருக்கின்ற பெருமான் என்று சொல்லி பூந்தீண்டி கந்தமாலை கொடுசேரு காடியார். ஐயா உங்க சீர்காழியில சீர்காழியில இருக்கவங்க தான் வந்து வணங்குவாங்களான். நீ உன்னப்ப கியூல இருந்து நிக்கும். யாரு தேவலோகத்துல இருந்து அவனும் மாலை எடுத்துட்டு வந்து எப்படியாவது இந்த பிரம்மபுரீஸ்வரருக்கும் திருநாய்க்கும் ஒரு மாலை போட்டுட்டு கன்னத்துல போட்டுட்டு போனா தேவலான்னு நிற்பானா. யாரு இந்திரன் மால்பிரமன் எழில் ஆர்மிக தேவரெல்லாம் அனுப்பாங்களாம். இப்படிப்பட்ட காடி உங்களுடைய காழி என்றெல்லாம் சொல்லி இப்படியே பல பாட்டு பின்னால சொல்லுகிறார். திருக்கடை காப்பு ரொம்ப காக்க வைக்கப்படாது. காரார் வயல் சூழ் காழிக்கோந்தனை சீரார் ஞான சம்பந்தன் சொன்ன பாரார் புகழ பரவ வல்லவர் ஏறார் வானத்து இனிதாய் இருப்பறினர். இந்த அருமையான பதியத்தை ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க பாண்டீங்கன்னு சொன்ன நிச்சயமா மேலுலகத்துல அருமையாக வாழ முடியும் என்று சொன்னார். சொல்லிட்டு என்னை வணங்கிக்கிட்டோம், நாமும் சேர்ந்து அவரை வணங்கிக்கிறோம். வணங்கிட்டு நேரா எங்க போறார்? அவருடைய இல்லத்துக்கு போறார். எங்கே சீர்காழியில அந்த இல்லத்துக்கு போன உடனே அடியங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம்,
2: ஆசீர்வதிக்கின்றனர்.

சில மலரும் நடையுடை அன்னம் வைகு புனலம் படப்பை நனி பள்ளி போலும் நமர்கள் பெரும்

நகதான் வெறுமலர் தொட்டு விட்ட விசை போன கொம்பில் விடுபோதலர்ந்த விரை சோழ் நறுமலரல்லி புள்ளி ஒலிவண்டு ஒலிவண்டுரங்கு நனி பள்ளி போலும் நமர்கள் குளிர் தரு கங்கு தங்கு சடை மாடிலங்கு தலை மாலையோடு குலவே ஒளிர் தரு திங்கள் சூடி உமை பாகமாக உடையார் உகந்த நகர்தான் குளிர் தரு கொம்மலோடு குயில் பாடல் கேட்ட பெடை வண்டு தானும் முரல நளிர் தரு சோலை மாலை நரை குறுகு வைகு நனி பள்ளி போலும் நமர்கா.

நாகமுடாரம் வாறு புனல் வந்தலைத்தும் நனி பள்ளி போலும் அமர்காள் தகைமலி தண்டு சூலம் அனலுமிழும் நாகம் கொடு கொட்டி வீணை முரல வகைமலி வன்னி கொண்டு மதமத்தம் வைத்த பெருமான் முகந்த நகர்தான் புகைமலி கந்த மாலை புனைவார்கள் பூசல் பணிவார்கள் பாடல் பெருகி நகைமலி முத்திலங்கு மணசூழ் கிடைக்கை நனி பள்ளி போலும் நமர்கான் வலமிகு வாழன் வேலன் வளைவாழை இற்று மதியாக அரக்கன் வலியோடு உலமிகு தோள்கள் ஒழுக விரலால் அடர்த்த பெருமான் உகந்த நகர்தான் நிலமிகு கீழும் மேலும் நிகராதும் இல்லை என நின்ற நீதி அதனை நலமிகு துண்டர் நாளும் அடிபரவல் செய்யும் நனி பள்ளி போலும் நமர்கள்.

என்று பொதுளே நரவிரி போது தாது புதுவாசம் நாரும் நனி பள்ளி போனும் நமர்காஷ் அனமிகு செல்கு சோறு கொணர்கென்று கையில் இட உண்டு பட்டயமனும் மனமிகு கஞ்சி மண்டை அதிலுண்டு தொண்டர் குணமின்றி நின்ற வடிவும் வினை மிகு வேத நான்கும் விரிவித்த நாவின் விடையானுகந்த நகர்தான் நனமிகு தொண்டர் நாளும் அடிபரவல் செய்யும் நனி பள்ளி போனும் நமர்கள்.

0: திருச்சிற்றம்பலம்
1: திருக்கோலக்கா சென்று தாளம் பெற்று மீண்டும் நம்முடைய காழிக்கு வந்துவிட்டார். இதுதான் முதல். இந்த தலையாத்திரைன்னு சொல்றது கூட ரொம்ப காலத்துல பிந்தியதுதான். தலம்ங்கிற சொல்லு சேக்கிலா பெரியவான்னு இல்லை, பதி திருப்பதி என்றுதான் சொல்றேன். திருப்பதின்னா திருப்பதினு சொல்றோம். திருப்பதின்னா பதினா பொதுவா ஊரு, திருப்பதினா பாடல் பெற்ற ஊர், பாடல் பெற்ற ஊர். திருப்பதிங்கிறத தவிர வேற எங்கேயும் வேற மாதிரி வரவே இல்லை. பின்னாலதான் நம்ம இந்த மாதிரி வந்து அதோட முதல் முதல் இந்த நூல்ல பாடல் பெற்ற அந்த பதிகளை குறிப்பதற்கு சிவஸ்தல மஞ்சரின்னு தான் ஒன்று வந்தது. அதுலதான் நாழிகை போட்டிருக்கும், இதுல இருந்து இத்தனை கல் நாழிகை நடந்தா இப்படி வரும். ஏன்னா அது ரொம்ப கால தொடக்கத்துல போட்டது. இப்ப அநேகமா பெரும்பாலும் ஊர்திகளே உள்ள போய் இருக்க முடியாத அமைப்புல இருக்குங்களா, அப்படி எல்லாம் உள்ளதுனாங்க. அதனால திருப்பதி என்பதுதான் இருக்க தவிர திருத்தலம்னு இல்லவே இல்லைங்களா. எனவே காலையில முதல் திருப்பதியாக இருக்கிற திருக்கோலக்கா சென்று வந்தார். ஒரே ஒரு ஊர் தான், காலையில் சென்று மாலையில் வந்துட்டார். இது நண்பகல் வந்திருப்பார், அவ்வளவுதான். இல்லம் சென்றார். இல்லம் சென்று இருக்கின்ற பொழுது அவங்க தாய் பெற்ற தாத்தா, தாத்தாவில் ரெண்டு வகையில் உள்ள, அப்பாவை பெற்ற தாத்தா, தாத்தா அம்மாவை பெற்ற தாத்தான்னு, இல்லை தாயை பெற்ற பாட்டனார் வீடு, அது திருநெனி பள்ளின்னு ஊர். அந்த திருநெனி பள்ளியில் கேள்விப்பட்டாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு இந்த பகவதி போய் போச்ச, வாழ்க்கைப்பட்டதுன்னு சொல்லணும், வாக்கப்பட்டதுன்னு. அது அப்படி ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கஞ்சி வரதப்பானா எங்க வரதப்பாங்கிற மாதிரி வாக்கப்பட்டதுன்னு சொல்லுவேன்னு அவங்க என்ன பண்ணாங்க, தண்ணீர் வார்த்து கொடுக்குறீங்கல்ல கன்னியாதானா, அதனால வார்க்கப்பட்டதுங்கிறது வாக்கப்பட்டதுன்னு ஆகி போச்சு. நான் ஆரம்பிக்கிறான் அல்லவா, நாம் என்ன வாழ்க்கைப்பட்டது, வாழ்க்கையில் பொருந்தி தற்கொண்டான் வாழ்க்கை துணை என்றுதான் திருவள்ளுவர் சொல்றார். அதனால ரொம்ப அருமையாக அந்த சொன்னாங்க, ஓ நம்ம பகவதி போய் அம்மா சீர்காழியில் அந்த சிவஞான சிவபாதிரதியர் கொடுத்தமே, ஆமா அவர் குழந்தை பிறந்த பத்தியா ரொம்ப நாளா, ஆமா அது 3 வயசுல திடீர்னு பாரு ஞானம் பெற்றுதான் அப்படினாரு. எனக்கு தெரியாது அப்படின்னா, நீ ஒன்னாப்பா நேற்று ஏதோ திருக்கோலக்காவில் தாளம் பெற்றதுன்னு கூட கேள்வின்னு அடே அப்படின்னுங்க. ஆமா இப்ப மாதிரி வந்து நாளிதழ்கள் இல்லை, இப்ப இதே நடந்ததுன்னா உடனே வந்து எல்லா ஊருக்கும் தெரியற மாதிரி வந்து அப்பெல்லாம் வசதி வாய்ப்பு கிடையாது. என்னன்னா அந்த ஊர்ல நடந்தது அந்த ஊருக்காரங்க யாராவது போய் சொன்னாலும் ஒழிய தெரியவே தெரியாது, அப்படிதான் இருந்தது. வசதி வாய்ப்பெல்லாம் அப்ப ஏது, இப்ப அப்படி இல்ல. கனடாவில் நடக்கிற செய்தி இப்போ உடனே அங்க நடக்கிறது 2 மணிக்கு நடந்தா 2:30 இங்க என்னமோ ஒலியும் ஒளியில பாக்கிறோம். இப்படிப்பட்ட வசதிகள் இல்லை. ஆனா ஒன்று மட்டும், இப்ப இருக்கிற வசதிகள் நம்முடைய முன்னோர்கள் அது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு அல்லது 20ஆம் நூற்றாண்டுலயும் கூட நமக்கு நம்ம நம்முடைய தாத்தா காலத்திலாம் இவ்வளவு வசதி கிடையாது, இவ்வளவு வசதி கிடையாது இல்லைங்களா. அப்படி இருக்கும். செங்கோட்டா பாஞ்சன்னு ஒன்று உண்டு, கும்பகோணத்தில் ஏறணும்னு சொன்னால் மறுநாள் காலையில் இது 10-11 மணிக்கு போகும் திருநெல்வேலிக்கு. போயணும்னா போய் பேசுறதுக்கு கிடைச்சாங்கன்னு சொன்னால் ரொம்ப அருமையாக 2 நாள் பேசணும்னா 24 மணித்துளிகள் பேச சொல்லுவாங்க. 24 மணித்துளிகள் தான். ஆமாம்மா திருநெல்வேலியில் தான் அந்த மாதிரி ஒரே இடம், தமிழகத்திலேயே ஒரு இடம் பேசியது அப்படி தான். ஒரு நாடிகை சொற்பொழிவுன்னு பேர், ஒரு நாடிகை சொற்பொழிவு. 2 நாள் கூப்பிடுவாங்க இங்கேருந்து. நாங்கள் 600 மைல் போனால் அப்போல்லாம் எனக்கு என்ன 24 48 நிமிஷம் பேசின போது நிலை, 22 நிமிஷம் பேசினாலே அந்த ஒளிபெருக்கில் ஒரு ப்ளூ லைட் தெரியும் பேச்சாளிக்கு பேசுறவனுக்கு. 24வது மணி சொல்லினா இங்கே ரெட் லைட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ பெரிய பேச்சா உட்காரணும், சிட் ஆகும். அதுக்கு மேலே கேட்கவே நாதிக்கு உட்காரியா, அது மேலே கேட்க மாட்டான். திருநெல்வேலியில் தான் அப்படி நடந்தது. ஒரு நாடிக்கு சொற்பொழிவு. இந்த வீண் கதை போக்குவரத்து இதெல்லாம் போகக்கூடாது. அவைய தீர் வணக்கம் உள்ள போயிடணும் செய்திக்கு. ஆமாம், அப்படி இருந்த இடம் ஒரே ஒரு திருநெல்வேலி தான். அதில் 2 நாள் கண்ணு வெளிச்சு வந்தோம்னு சொன்னால் இங்கே பேச வேண்டிய நேரம் 1 நாள் சித்தாந்தமாக இருக்கும், 1 நாள் வந்து சமய இலக்கியம் அல்லது சங்க இலக்கியமாக இருக்கும், அவ்வளோதான். 22 மணித்துளி ஆன உடனே இவங்க பேச்சாளர் முடிவுக்கு வந்துடணும். 24வது மணித்துள்ள உட்காந்தே பண்ணும். அப்போ செங்கோட்டை பாஞ்சன்னு ஒன்று உண்டு, அதில் ஏறணும்னு சொன்னால் அப்படி போகிறதெல்லாம். இப்போ திருநெல்வேலிக்கு போகிறதுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ இப்போ ட்ரெயினே எதிர்பார்க்க வகையில் பஸ் எல்லாம் போதிய இவ்வளோ வசதியெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இல்லைங்களா. இப்போ கைலாயமெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நடந்து தான் போனாங்க, இப்போ ஜீப்பில் போகலாம் அருமையாக. நேபாளத்தில் ஏறணும்னு சொன்னால் இல்லைங்களா, 5 நாளில் மானசரோவர் இல்லைங்களா. அப்புறம் அங்க போய் தங்கிட்டு ரெண்டே நாள்ல கைலாயம். அப்படிலாம் போறதுக்கு வசதி இருக்கு. நாங்க அப்படிதான் போனோம். ரொம்ப அதிகமில்ல, 50,000 ரூபா கொடுத்தோம். நேபாள டு கைலாயம், கைலாயம் டு நேபாளம் 50,000 ரூபா. இப்ப கொஞ்சம் ஏற்றிருக்காங்களாம் இந்த ஆண்டு. நீங்களா அப்படிலாம் போயிட்டு இன்னும் ஒரு காலத்துல பெரிய விமானத்துல காலையில போயிட்டு மத்தியானம் வந்துடலாம். அப்படி வந்து இப்படிலாம் இருந்துச்சு. இதே நிலைமையில நாவுக்கரசர் கைலாயம் சென்றது 7ஆம் நூற்றாண்டுல. நடந்தும் ஊர்ந்தும் நெஞ்சினால் தவழ்ந்தும் அராரா, போயும் மேல போகாம இடையில பெருமான் தோண்டி, வேணாப்பா இங்கே நீராடு, உனக்கு கைலாயத்து திருவியாத்துல காட்டுறேன்னு சொல்ல, அப்படி அது முழுக திருவியாத்துல வந்து கைலாய காட்சியா கண்டு காதல் மழைப்படி ஓடும் கலிதவருமான கண்டேன் என்றெல்லாம் பாடிச்சு. அதனால இப்பொழுது இருக்கிற வசதிகள் நம்முடைய முன்னோர் கிடைத்திருந்தால் தேவலோகம்னு ஒண்ணு வேண்டியதில்லை, இதே தேவலோகமாயிருக்கும். நாம அவ்வளவு வசதியும் வாங்கிக்கிட்டு, மன்னிக்கணும் என்னையும் சேர்த்து சொல்றேன், அவ்வளவு வசதியும் வாங்கிக்கிட்டு ஒன்னும் செய்யவே இல்லை. தாய்மா நான் சொன்னேன், ஏன்பா ரெண்டு வேலை செய்யலீங்க, ஏன் செய்யலைங்கிறீங்க என்னாரு. என்ன ஒரு வேலையும் இல்லைன்னா, நல்ல கதை போ, ரெண்டு வேலை அருமையா செஞ்சிட்டீங்க என்னன்னார். யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். ரெண்டு காரியம் அருமையா நடந்துகிட்டு இருக்கு. எது? உண்பதும் உறங்குவதும் ஆக முடியும். அவர் தனக்கு சொன்னல பாவம், நம்ம சொன்னார். ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா ரெண்டு வேலை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னது? நேரம் தவறான சாப்பிடும், தூக்கம் வந்தா தூங்கிடும். யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். தாய்மான அவ்வளவு வசதி இல்லாம, அதனால அப்ப பேசிக்கிட்டாங்க. இது மாதிரி வந்து பகவதி வாழ்க்கப்பட்டது மசிகாடியில், ஆமா அது குழந்தை பிறந்த, அது ஆண் குழந்தை, இப்ப ஞானம் பெற்றுதான், இப்ப நீ திருக்கோலக்கா போச்சான், தாளம் எல்லாம் பெற்றுதாங்க. அரே அப்படியானா நம்ம பாப்பாவோட நம்ம ஊர்ல அழைச்சிட்டு வரணியா அப்படின்னா, சரின்னா அங்கே இருந்து திருநெல்வேலிங்கிற ஊர்ல இருந்து அந்த உறவினர்கள் மற்ற, ஏன்னா அவர் வந்து சமய தொடர்புல வந்து ஞானம் பெற்றதுனால தாளம் பெற்றதுனால அடியவர்கள் அந்த மறையவர்கள் எல்லோருமாக வந்து வந்தாரலாம். வந்த உடனே அருமையான சாப்பாடு எங்க சீர்காழியில சாப்பாடு போட்டுட்டு, அதன் பிறகு மெதுவாக விண்ணப்பிச்சிட்டாங்களாம். நீங்க நம்ம உங்க ஊரு, உங்க அம்மா பிறந்த ஊர் அந்த ஊரு திருநெல்வேலி, அதுக்கு நீங்க வரணும் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் முறையிட்டு கொண்டாடலாம். அப்படி விண்ணப்பித்துக் கொண்ட உடனே இவரும் இணங்கினார், இணங்கி புறப்படுகிறார். இது எத்தனாவது திரு அந்த யாத்திரை அப்படின்னு கேட்டா 2வது. திருக்கோலக்கா போய் வந்தது முதல், 2வதாக இப்பொழுது புறப்படுவது ஞானசம்பந்தர் திருநெல்வேலி என்று அருமையான தெல்ல தெளிவாக நம்முடைய சேக்கிரார் சொன்னதுனால இவையெல்லாம் அறிய முடிகிறது. மறந்துடக்கூடாது. நன்றி உணர்வு யாருக்கு செலுத்தணும்? ஞானசம்பந்தருக்கு செலுத்துவதோடு கூட பெருமானுக்கு செலுத்தணும். இப்படிதான் ஆட்கொண்டியப்பா 7ஆம் நூற்றாண்டுலே அப்படின்னு ஞானசம்பந்தர் செலுத்தோட ஞானசம்பந்தர் வரலாற்றை விட அழகாக தெளிவாக நமக்கு சொன்னனுடைய சேக்கிரா பெருமானையும் மறந்துடக்கூடாது. எனவே எல்லோரும் வந்து தெரிவித்துக் கொள்கிறார்களாம். தெரிவித்துக் கொள்வதை இங்க சொல்லுகிறார். அந்நிலையில் ஆளுடைய பிள்ளையார் தமை முன்னும் அளித்த தாயார். அதே அப்ப ஆளுடைய பிள்ளையாரை ஈண்டெடுத்த தாயார் பகவதியார். முன்னுதிக்க முயன்றதவ திருநெல்வேலி முதல் மறையோர் எல்லாம் மண்ணு பெருமகிழ்ச்சியுடன் மங்கள தூரியம் துவைப்ப மறைகள் ஓதி கன்னிமத சண்மயர் வந்தணிந்து கவனியர் கோன் கடலில் தாழ்ந்தார். எல்லோருமாக வந்து ஞானசம்பந்தருடைய திருவடியில வந்து வணங்கினாங்களாம். வணங்கி பாருங்க, ஞானசம்பந்தருக்கு வயசு என்ன? ஞானம் பெற்றால் மற்ற பெற்றனைக்கு மறுநாளே வந்து திருக்கோலக்க போயிட்டுவார். அதனால இப்ப என்னன்னு கேட்டா 3 வயது 1 நாள் ஆயிடும். அப்ப ஏறத்தால 3 வயது 2ஆம் நாள் 3ஆம் நாள், 3 வயது முடிந்து 2ஆம் நாள் 3ஆம் நாள்ல இவங்க வளர்ந்துருக்காங்க. வந்தவர் எல்லாம் காலில் விழுகிறாங்க. ஏன்? ஞானம் பெற்றமையும் பெருமானியே தாளம் கொடுத்தமையும் ஆகிய ஞானம் பெற்றமையினாலே பெரியவர் சின்னவர்கள் எதில் இருக்குன்னு கேட்டா அறிவில் இருக்கே தவிர ஒன்றும் இல்லை. நம்ம போற போக்குல கந்தபுராணத்தில் வள்ளியம்மி, முருகன் முதல்ல இதாக வந்தாரா, அப்புறமேல தாத்தாவும் வந்தார். வந்த உடனே அப்படியே இதெல்லாம் தடையிட்டு இல்லை, அதெல்லாம் நம்ம இதுலேயும் பார்த்துருப்போம். கந்தபுராணத்தை ரொம்ப அருமையாக கட்சி பிரச்சார். அப்படியே சென்று எல்லாம் வந்தோடனே தாத்தா வாங்க அப்படியெல்லாம் தேனும் தெனிமா எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்தவங்க உங்களுக்கு தெரியும், கதையெல்லாம் தெரியும், பூசல்ல உடனே அது மாதிரி அப்படியே செய்த உடனே அவர் வந்து மீன் எனக்கு தாகம் இருந்தது மோகம்னு எல்லாம் சொன்ன உடனே அவங்களாம் ரொம்ப திட்டா அந்த அம்மா வள்ளி நாயகி, நத்து புரை முடியீர், நல்லுணர்வு சற்று மேலீர், எத்துக்கு மூத்தி. ஆக என்ன வரணும், அறிவு அனுபவம் இன்னும் நல்ல மகிழ்ச்சி எல்லாரையும் தழுவி போற போக்கு வரணும்னு தெரியுது. அது இல்லாம பழைய அந்த ரெண்டு எட்டாவது பன்னெண்டாவது வயசுல இருந்த முரட்டுத்தனமே இருந்துச்சுங்க, வயசாச்சேதவரை எப்ப அந்த பழைய புத்தி மாறலையே அப்படின்றான். இல்ல எத்துக்கு மூத்தீர், இழிகுலத்தேன் தன்னை வைகி பித்து கொண்டார் போல் பெதற்று வீர். அப்படியே எங்கேயும் வெள்ளி தெரியல் காண்க கந்தபுராணம் உள்ளது, அதனால இப்ப சொல்ல வேண்டாம். இப்படியாக அங்க வயது முதிர்ந்ததுனால மட்டுமல்ல, இது இளைஞராக இருந்தால் மட்டுமல்ல, ஞானம் பெற்றமையினால எல்லாரும் வந்து வணங்கினாரலாம். வணங்கி மங்களமாம் விஞ்ஞானம் மங்களிப்ப பெற்ற பெருவார்த்தையாலே, எங்கனும் நீள் பதிமரிங்கில் இரு பிறப்பாளரும் அல்லா ஏனையோரும் பொங்குதிரு தொண்டர்களும் அதிசயித்து குழாங்கொண்டு புகழியாரும் சிங்க இளையேற்றின்பால் வந்தனிந்து கல்வனியும் சிறப்பின் முக்கார். அப்ப எல்லோரும் வந்து இங்கே வணங்கினாரலாம், வணங்கி கேட்டுக்கொண்டாரலாம், நீங்கள் எங்க நம்முடைய ஊருக்கு எழுந்தொள்ள வேண்டும் என்று சொன்னாரலாம். சொன்ன உடனே விசாரித்து படுப்பார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: தலம் திருவேட்களம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Sivaya Namah. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுவருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவார திருப்பணி குழுவின் 11 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: நம்பி ஆரூரர் சுவாமிகள் ஞான வரலாறு. வழங்குபவர் சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: ரெண்டு பேருமே பறவையாரும் சங்கிலியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சகாயம் செய்வதற்காக வந்தவர்களை தவிர உபத்திரம் கொடுக்கறதுக்காக வந்தவர்கள் அல்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே நல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சங்கிலி நாச்சியாரையும் பறவை நாச்சியாரையும் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமணம் செய்து கொண்ட அடிப்படை நோக்கங்களையும் அவர் இருவருமே எடுத்து சொன்னார். கைலாயத்தில் நிகழ்ந்தது என்ன அப்படிங்கிற செய்திகளை நம்முடைய குஞ்சிதவாதம் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக அவற்றை எடுத்து சொன்னார். நமக்கு எப்பொழுதுமே காரியம்தான் தெரியும், காரணம் தெரியாது. காரியத்தை பார்த்து மயங்குகிறவர்கள் நாம், ஆனால் காரணம் அறிந்தவன் அவன் ஒருவன் தான். அதனால அவனுக்கு பேரு காரணீச்சுவரன் பேரு. சிவபெருமானுக்கு எல்லாவற்றிற்கும் காரணமாக விளங்குகிறான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இரண்டு மனைவிகளா? திருவச்சியூர்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டார், திருவாரூர்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டார், என்ன ஐயா இது என்று ஏளனமாக பேசுகிறவர்களும் உண்டு. அவரெல்லாம் எப்படின்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி அடிப்படையாக செய்தி தெரியாதவர்கள். அதன் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தான், ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவனுக்கு ரெண்டு சம்சாரம். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, ஆபரேஷன் பண்ணாதான் இந்த ஆள் பழப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். தலைமாட்டில் மூத்த சம்சாரம் நின்றுட்டு இருக்கு. அந்த அம்மா பார்த்து டாக்டர் சொன்னாரு, என்னம்மா ஆபரேஷன் பண்ணாதான் உங்க வீட்டுக்காரர் பிழைப்பாரு, என்ன செய்யலாம்? ஐயோ ஆபரேஷன் எல்லாம் பண்ண வேணாங்க, அவர் தாங்க மாட்டாருங்க, அவருக்கு ஆபரேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு. கால் மாட்டிலே இளைய சம்சாரம் நின்றுச்சு. அதை பார்த்து கேட்டான், என்னம்மா மூத்த சம்சாரம் வேண்டான்னு சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க, ஆபரேஷன் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க தான் சொல்றீங்க ஆபரேஷன் பண்ணாதான் பிழைப்பாருங்கிறீங்க, அப்ப என்னங்க பண்ணுங்க அப்படின்னு. என்னடா மூத்தது பண்ண வேணாங்குது, இளசு பண்ணுங்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையே, சரி அவனையே கேட்டுருவோன்ட்டு. ஏப்பா உனக்கு ஆபரேஷன் பண்ணணும், மூத்தது கேட்டா வேண்டாங்குது, இளைய சம்சாரத்தை கேட்டா பண்ணுங்குது, என்ன பண்ணலாம் சொல்லுன்னு. அவன் சொன்னா, எதுக்கு வேலைக்காரி ஒரு வார்த்தை கேட்டிருக்கான். இவனுங்க நம்ம சுந்தரமூர்த்தி சாமியை பத்தி பேசுறாங்க. கோட்புலியாரு அவரை பாதபூசி செய்து கொண்டு வந்து வீட்டுல அமர வைக்கிறார். சிவமென்ன அர்ச்சனை செய்து கொண்டு வந்து மலை புகுந்து குலாபிபாதம் விளக்கிய மண்டுகாதலின் ஆதனத்திடை இருத்தி அர்ச்சனை செய்து. சிவம் வேறு சுந்தரர் வேற. கோவையில் இருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமி, சுந்தரமூர்த்தி சுவாமி சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார், நம்ம பேரூர் ஆதீனம். அவர் மயிலாப்பூர் வரும்போது பேசினார், என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அஞ்சு தொழிலும் பண்ணார், அஞ்சு தொழிலும் பண்ணார், ஐசியம் பண்ணார், ஐசியம் பண்ணார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது என்ன பெரிய ஐசியம்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சாப்பிட்டுட்டு வெளியில போட்ட எச்ச இலைய ஒரு நாய் நக்குச்சுன்னா அது அஞ்சு தொழிலும் பண்ணுன்னார். அதுவே அஞ்சு தொழில் பண்ணுனா சுந்தரமூர்த்தி சுவாமியோட பெருமை என்ன சொல்றதுன்னு. சுவாமியுடைய திருப்பாதங்களை விளக்கி அன்னம்பாலிப்பு செய்து வாய்புத்தி பக்கத்துல வந்து நிக்கிற சுவாமி அடியேன் கொடுக்கிற ஒரு பரிசை ஏற்றுக்கொள்ள கொட்புளியார பார்க்க என்ன கொண்டு வந்து ரெண்டு பெண்களை நிறுத்துறாரு. வனப்பகை சிங்கடி அடியேன் பெற்ற மக்கள் இவர், இந்த இரண்டு பெண்களும் யான் பெற்ற மக்கள். சுவாமி உங்களுக்கு தருகின்றேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடிமையாக. சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியா, சரி கோட்புலியாரே, இன்றைய தினத்திலிருந்து இந்த இருவருக்கும் நீவீர் தந்தை இல்லை, யாமே தந்தையாக இருப்போம் என்று சொல்லி மடியிலே அமர வைத்தார். அது மட்டும் இல்ல, இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச செய்தியா போகல, தப்பா போயிடுச்சுன்னு தினத்தந்தியில தப்பா ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதனால என்ன பண்ணார், இந்த ரெண்டு பெண்களையும் தான் பாடுகிற பதிகத்துல நிறைவு பதிகத்துல வனப்பகையப்பன் சிங்கடி அப்பன்னு பதிவு பண்ணார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்.
3: எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்திருக்கிறார் பாருங்க, எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார். அப்ப வனப்பகை சிக்கடி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் தனக்கு மக்கள் போன்றவர் என்கின்ற அந்த பிரகடனத்தை ஒரு பதிகத்திலே பதிவு செய்கிறவரா? பறவையாரோடும் சங்கிலி நாச்சியாரோடும் இல்லற வாழ்க்கையில பூணுவதை மிக நோக்கமாக கொண்டிருந்தார் என்று சொல்லுவது நாம் அறியாமல் செய்தது. ஆனா அடியார்கள் ஏர்கோன் கழிக்காமல் செய்தது, கோபப்பட்டது எதுக்காக அப்படின்னு சொன்ன, இவர் சிவபெருமான தூது அனுப்பிச்சதுதான் அவருக்கு. அவர் எப்படி தூது அனுப்பலாம்? நீங்க அந்த கதை ஓட்டத்தை நீங்க நல்லா தெளிவாக பார்த்தீர்கள் என்று சொன்னார். ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நிறைய செய்தி முரளி சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா திருவாரூரை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது, அந்த அம்மா திருவொற்றியூரை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது. ஒரு நாளாவது திருவாரூரை விட்டு பறவை நாச்சியார் வெளியில போனாங்க அப்படிங்கிற வரலாறு கிடையாது. நீ எங்க வேணா போய்க்க, போன இடத்துல இருந்து பொண்ணை கொண்டு வந்து சேரு. ஆனா நான் திருவாரூரை விட்டு வரமாட்டேன். காரணம், ஆரூர் பெருமானை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. இதுதான் பறவை நாச்சியாருடைய நோக்கம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? சங்கினி நாச்சியார், நீ எங்க வேணா போய் எங்க வேணா இருன்னு சொல்ல, இது ஊர் எல்லையை விட்டு நீ போகாதேனாங்க. நான் போக முடியாது இந்த ஊர் எல்லையை விட்டு. காரணம் என்ன? எதை பிரிந்தாலும் பிரிய முடியும், என்னால் ஒற்றீசரை பிரிய முடியாது. அப்ப இந்த இருவரும் இந்த இரண்டு நிலைகளிலே நின்றார்கள். ஒருத்தர் திருவாரூர், ஒருத்தர் திருவொற்றியூர். இவர் போய் கேட்கும்போது கூட மங்கை ஒருவால் மகிழ்ந்ததுமின்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதலுடையீர், இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடைய விழித்த திங்கள் வதன சங்கிரியை தந்தன் வருத்தம் தீரும் என்று விண்ணப்பம் செய்கின்றார். இந்த விண்ணப்பம் செய்கின்ற பொழுது கூட பெருமானே, உன்னுடைய எண்ணத்தினால், நீ தூண்டிய எண்ணத்தினால் தான் அவளை நான் விரும்புகின்ற நிலை வந்தது என்று சொல்லுகிறார். அன்பர்களே, ஒரு செய்தி, ஞானிகள் இந்த உலகத்திலே தனக்கு என்ன எண்ணம் தோன்றினாலும் அந்த எண்ணமானது இறைவனால் ஊட்டப்பெற்றது என்று நம்புகிறவர்கள் அப்பாரே நடக்கின்றவர்கள். நம்மளும் அப்படி சொல்லுவோம் சமயத்துல, நம்மளும் சமயத்தில் சொல்லுவோம், ஏதாவது நமக்கு கெட்ட என்ன சாமி கொடுத்துட்டா என்ன பண்றது, அவன் தான் கொடுத்தா இந்த மாதிரி. ஏதாவது நல்லது நடந்து வச்சுங்க, எல்லாம் நம்ம திறமை சார், நம்மால வந்தது அப்படிதான் அப்படின்றோம். ஆனால் ஞானிகள் எப்படின்னா, ஒரு செயல் நிகழ்கிற பொழுது அந்த செயலானது, இப்ப உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அந்த அம்மையார பார்க்கிறார் அந்த நாலுகால் மண்டபத்தில் அந்த திரைச்சேலி மூடி இருக்கிறது. திரைச்சேலி மூடிய பொழுது இந்த அம்மையார் அந்த அந்த திரைச்சேலையை அகற்றி மாலை கொடுக்கிறார். இவர் பார்த்துட்டார். அதத்தான் முரளி சொன்னாப்ல, அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடு கலர் தொடுத்து என்புள்ளூருக்கும் அடியாரை தொழுது வேறிடத்தே, முன்பு போல முதல்வனார் சாத்தும் பணி கொடுத்தே, மின்போல் மறையும் சங்கிலியார் தமை விதியால் கண்ணுற்றார் அப்படின்னு சொல்லிச்சு. விதியால் கண்ணுற்றார் அப்படி அந்த அம்மா. இவர் அப்படி பார்த்துட்டு இந்த கோயில் அப்படி வளமா வந்துட்டு வெளியில வரார். இந்த அம்மா சாயந்தர சாயரட்ச பூஜைக்கு மாலையெல்லாம் தொடுத்து வச்சு அதை கோயிலுக்கு சாமி சாத்துறதுக்காக அந்த திரைச்சீலையை நீக்கி அப்படி கொடுத்தது. இவர் வர்றதுக்கும் அந்த திரைச்சீல அப்படி விலகிறதுக்கும் ரொம்ப கோயின்சிடென்டலா இருந்தது. டக்குன்னு பார்த்துட்டார், கண்ணுற்றார், விதியால் கண்ணுற்றார். அந்த இடத்துல சேக்கிடார் ஒரு செய்தி சொல்லுகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். சேக்கிடார் சொல்லுகிறார், சுந்தரமு சுவாமி பார்த்த உடனே இருவரால் இப்பிறவி எய்துவித்தார். இருவரால் இப்பிறவி எய்துவித்தார், ஒருத்தி பறவையார், மற்றவர் இவரோ என மருண்டார், மயங்கினார். அந்த இடத்துல என்ன சேர்க்கிறார், அவருடைய எண்ணத்தை சொல்லுகிறார். அவரை பார்த்த உடனே இருவரால் இப்பிறவி எய்துவி, தெரிஞ்சு போச்சு அவருக்கு ரெண்டு பேர் உண்டுன்னு, எப்பவோ தெரியும். இருவரால் இப்பிறவி எய்துவித்தார், ஒருத்தி பறவையார், மற்றவர் இவரோ என மருண்டார். மயம், மருண்டார்னா என்ன அர்த்தம்? பயந்து போனார். அந்த பயத்துலதான் உள்ள போனார் நேரம். இப்பதான் போனா திரும்ப வரானேன்னு அவர் பார்த்தார். இப்பதான் போனா திரும்ப வரானேன்னு என்ன சுந்தரார் இவர் கேட்கிறார் அவர்கிட்ட. இது மாதிரி புலவர்கள் தான் சொல்லணும் அந்த அழக. அதாவது ஒரு பாட்டுல ரெண்டு அணி வச்சார், ஒரு பாட்டு சேர்க்கிறாரு, ஒரே பாட்டுல ரெண்டு அணி வைக்கிறாரு. ஒரு பாட்டுல ஒரு அணி வைக்கிறதே தகராறு. ஆனா ஒரு பாட்டுல ரெண்டு அணி, முதல் ரெண்டு வரியில ஒரு அணி, ரெண்டாவது ரெண்டு வரியில ஒரு அணி. அதுல இன்னொன்னு பாருங்க, ரொம்ப கடினமான ஒரு அணிய வச்சாரு அதுல. மங்கை ஒருவால் மகிழ்ந்ததும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையே. இவர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. ஒருத்தர் காலையில இப்ப விழா நடத்துறாரு, டொனேஷன் வாங்கலாம் நினைச்சு ஒரு பெரிய வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு. அவர் வந்து வாங்க வாங்க உட்காருங்க, என்ன சமாச்சாரமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுங்க. உடனே அவர்கிட்ட இவரு, வருகிறவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்னாது வாரி வழங்குகின்ற வள்ளலே அப்படின்னா என்ன அர்த்தம்? வருகிறவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்னாது வாரி வழங்குகின்ற வள்ளலே அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் டொனேஷனுக்காகத்தான் வந்திருக்கிறேன், மறுக்காம கொடுன்னு அர்த்தம் அதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒருத்தரை அடைமொழி கொடுத்து அழைப்பது, தான் என்ன காரியமாக வந்திருக்கிறோம் என்பதை உணர்த்து முகமாக அடைப்போடுவது கருத்துடைய அடைகொழி அணி அப்படின்னு. சரிதானே? நாங்கெல்லாம் இன்ஜினியர், அவங்க பரம்பரையா படிச்சவங்க தமிழ் இலக்கணம். அதுக்கு கருத்துடைய அடைமொழி அணி, தான் என்ன கருத்துல அப்படித்தானே? இங்க போய் சிவபெருமான் இவர் உள்ள போறாரு, என்ன சமாச்சாரமா வந்திருக்கான்னு பாக்குறாரு. இவர் சிவபெருமான பத்தி எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. மங்கையை ஒரு பால் மகிழ்ந்ததும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். எப்படி அட்ரஸ் பண்ணார் பாருங்க. இவர் எதுக்காக வந்திருக்கிறாரு, எதுக்காக வர்றாரு? சங்கிலிக்காக. அவர் எப்படி சொல்றாரு? மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். நம்ம சாமி சொன்னார், இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இங்கு நமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடைய விழுத்த திங்கள் வதன சங்கிலியை தந்தன் வருத்தம் தீரும்.
2: அதுல இன்னொரு அணி வச்சார். முதல் ரெண்டு வரியில கருத்தோட அடைகொழி இல்ல. இதுல இதுல என்ன சொன்னாருன்னா,
3: ஒரே நேரத்திலேயே இரண்டு மாறுபட்ட செயல்கள் நிகழ்வதாக காட்டுவது.
2: ஒரே நேரத்துல இரண்டு மாறுபட்ட செயல்கள்,

போனவர் ஆஃபீஸில் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ரிட்டையர் ஆனார். வந்து இந்த அம்மா வாசல்லையே நின்றுட்டு இருந்துச்சு. நினச்சிட்டு அவர் மனைவி காலையில் ரொம்ப கோச்சிட்டோம், பாவம் என்ன இருந்தாலும் பாவம் இல்லையா அப்படி நினச்சி உள்ள இந்த அம்மா உள்ளே வந்தவொடனே கையில் இருக்க பேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவருக்கு கைகால ரொம்ப தண்ணி கொடுத்துட்டு அவர் வந்து சோஃபாவில் உட்காந்தவொடனே அவருக்கு பிடிச்ச வெங்காய பகோடா ஒரு தட்டில் எடுத்து பிளேட்டில் வச்சுது. வெங்காய பகோடனா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவார். வெங்காய பகோடாவா எப்போ பண்ண மத்தியானம் நெஸ்கேஃப் ஒரு கிளாஸ் ரொம்ப கோச்சிக்கிட்டே ஒன்று காலையில் பரவாயில்லைங்க, நீங்கள் அடித்தாலும் நீங்கள் தான் அணைச்சாலும் நீங்கள் தான் எல்லாம் நீங்கள் தானுங்க. சரி காஃபியை சாப்பிட்டா சாப்பிட்டோன்னு இந்த அம்மா ஒரு கவரை நீட்டிச்சு, கவரை பிரித்து பார்த்தா ரெண்டு புது கர்ச்சிஃபு. பரவாயில்லையே ரெண்டு புது கர்ச்சிஃபு காலையில் தான் சொன்ன வாங்கிட்டியே, எவ்வளோம்மா விலை இது அப்படின்னாரு. இது விலைக்கு வாங்கினது இல்லைங்க, 25,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கினா ஒரு கர்ச்சி ஃப்ரீ. நல்ல வேலை ரெண்டு கர்ச்சிஃபு கேட்டான். இனிமேல் வேர்க்குமா இவனுக்கு? இல்லை வேர்த்தா தான் சொல்லுவானா? இப்போ பாருங்க, இப்போ தண்டிச்சதுக்கு புருஷனை தண்டிச்சதுக்கு தண்டிச்சதும் ஆச்சு, புடவைக்கு புடவையும் ஆச்சு. இதுக்கு பேர் விரோதணின்னு பேர். வீட்லேயே ஒரு விரோதணி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை சொல்லுகிற மங்கையை ஒரு

0: தொடுத்து என் உள்ள தொடையவள் திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் என் வருத்தம் தீரும் என் வருத்தம் தீரும் என் மயக்கம் தீரும் என் ஆசை தீரும் சொல்ற
1: என் வருத்தம் தீரும்.
0: சரி, எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இவர் போய் அவர் அப்படித்தான் சொல்லி இருப்பாரு அப்படின்னு எப்படி சேக்கிடாருக்கு தெரியும்? சேக்கிடார் இப்படி ஒரு பாட்டு பாடுறாரு, மங்கை ஒருவாள் மகிழ்ந்ததுமின்றி மணிநீர் முடியின் கண் கங்கை தன்னை கந்தரணும்னு சொல்லி இருக்காரு. பின்னால சொல்றாரு, உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன்னு தேவாரத்துல எழுதுறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஓ, உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன்னு சுந்தரர் சொல்றாருன்னா அது எதை கருதி சொல்லி இருப்பார்? இப்படித்தான் சொல்லி இருப்பார் போல இருக்கு. இந்த சங்கிலியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நீ தலையில ஒருத்தி பாகத்துல ஒருத்தியுமா வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தை அடிப்படையாக வைத்து தெய்வ சேக்கிழார் பாடியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு இந்த சங்கிலி நாச்சியார் இவருடைய வாழ்க்கையில சஞ்சலப்பட்டதை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு அரிய செய்தி சொல்லுகிறார், என் மனம் எப்படி சஞ்சலப்பட்டது, இவளை நோக்கி என் மனம் திரும்புகிறது என்று சொன்னால் அது தெய்வ செயலாகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதிபட சொல்லுகிறார். அப்ப அந்த உறுதி எங்கிருந்து வந்தது என்று கேட்கிற பொழுது, ஞானிகள் ஒவ்வொரு செயலும் இறைவன் தமக்கு உணர்த்தவே நிகழ்கிறது என்று கருதுவார். இப்ப நாம் அப்படி சொல்லுவோமா? நாம நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாம் அப்படி உபச்சாரமாக சொல்லுவோம், சுவாமி எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்தார் அதனால செய்தோன்னு. உண்மையாகவே அது உபச்சாரமாக சொல்லுகிற வார்த்தை. ஏன் என்று சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதுவரைக்கும் சிவனை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல், சிவன் கோவிலை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல், சிவபெருமானை பாடுவதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்த அவருக்கு சங்கிலி நாச்சியாரை பற்றி ஒரு புதிய எண்ணம் வருமானால் அது இறைவன் ஊட்டிய செயல் என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் பாக்குற பொழுது நமக்கு வரதெல்லாம் வேத்து வேத்து செய்திகளா வந்துவிட்டு திடீர்னு ஒரு சிக்கல் வருகிற பொழுது இது மட்டும் இறைவன் கொடுத்தானே எப்படி சொல்றது? எனக்கு எப்ப பார்த்தாலும் சிவன் நினைவு, நான் எப்பொழுதும் அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன், திடீரென்று ஒரு எண்ணமானது எனக்கு மாறி உதிக்குமையானால் நான் நிச்சயமாக சொல்லுவேன் இப்படிப்பட்ட மாறி உதித்த எண்ணம் இது இறைவனால் ஊட்டப்பெற்ற எண்ணம் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெளிவாக சொல்லுகிறார், இப்படி சங்கிலியின் மீது எனக்கு வந்த நோக்கம் இறைவனாலே ஊட்டப்பெற்றது, காரணம் இருவரால் இப்பிறவி எய்துவித்தார் என்று சொல்லுகிறார். நிறைவாக பறவையாரை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார். பறவையாருக்கு தூது விடுக்கிறார், அதை சொன்ன நம்ம மதன் முரளி கூட சொன்ன, அவர் தூது விடுத்து இரவுல போய் அங்கே பேசி வருமாறு அனுப்பித்தார். முதல் தடவை போனார், சக்சஸ் ஆகல, ரெண்டாவது தடவை வந்தார். அப்ப அடியனுக்காக அடியாருக்காக எளிவருவீருமானால் அடியனேன் என் செய்வேன் இசையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாரு. நீரே ரொம்ப இப்படி எளிமையாக வருவீரே, ஆனால் நான் என்ன சொல்றது, சரி அவர் மீது இருந்த கோபத்தை நான் நீக்கிக் கொள்கிறேன், சமாதானமாகிறேன் அம்மா சொல்றேன். வேக வேகமா வருகிறார் சிவபெருமான். யார்கிட்ட சொல்றதுக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றது. திருவாரூர் மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இவர் என்ன செய்தி கொண்டு வரப்போகிறாரோ? வேக வேகமா வந்தாராம் சிவபெருமான், ரொம்ப வேகமா வந்தார். எவ்வளவு வேகமா சார் வந்தாரு? ரொம்ப வேகமா

0: வந்தாரு அவர்கிட்ட செய்தியை சொல்றது இல்ல, எவ்வளவு வேகமா வந்தார் அப்பா, தலையில இருக்க கங்கை ததும்பி தண்ணி வெளியில கூட்டிச்சுப்பா, அவ்வளவு வேகமா வந்தாரு. சென்னி நீடு கங்கை ததும்ப அவர் திருவாரூர் மன்னவனார் மறையவர் பால் வந்தார். அவர்கிட்ட வந்தார், அப்பா பறவை யார் சமாதானம் ஆயிட்டாச்சு, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க போதுமா, இப்ப என்ன சொல்லணும் அவரு, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம், இப்ப என்ன சொல்லணும், சுவாமி எம்மையும் பறவையும் இணைத்து வைத்தீர், ரொம்ப சந்தோஷம், உமக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன், எங்கள் வாழ்வை தந்தீர்கள், அப்படிதானே சொல்லணும். என்ன சொன்னார் தெரியுமா, சேக்கடார் எழுதுகிறார்,
1: பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தி எந்த ஏகினி என்பால் என்கிடர் என்றார்.
0: என்ன சொன்னாரா சுந்தரமுச்சாமிகள் சாமியை பார்த்து,
1: சிந்தை உவகையால் திளைக்கின்றார் பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர், பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர் அப்படின்னு சொல்றாராம். நல்ல கவனமா கேட்கணும், தூது போயிட்டு வந்து பந்தத்தை ஏற்படுத்தினாரா தீர்த்தாரா,
0: நீங்க தான் சொல்லணும்.
1: தூது போய் பறவையார்கிட்ட தூது போய் பந்தத்தை ஏற்படுத்தினாரா தீர்த்தாரா,
0: என்ன ஒண்ணு சத்தியத்தை காண
1: ஏற்படுத்தினாரு, அதுதானே உண்மை,
0: பந்தத்தை ஏற்படுத்திட்டு வந்தாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு,
1: பந்தமும் அது மட்டும் இல்ல வீடும் தீர் அருள் செய்,
0: சமயம் பந்தத்தெல்லாம் தீர்த்து வைத்தேன், உமக்கு எப்படி நன்றி சொல்வதுன்னு தெரியலங்கிறார். இது என்ன முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது, இங்கதான் முடிச்ச வச்சார், நாம தான் வருத்தப்படுறோம் என்னவோ சிவபெருமான் தூது போனாருன்னு.
1: ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுகிறாரு, இவர் போனாதான் அந்த தூதுல என் வினை நீங்கும், அவ்வினைக்கு விவினையாம் என்று வந்தவள் இவள்.
0: அவர் என்ன சொல்லுகிறார், இந்த பிறப்பு எதனாலே வந்து எய்தியது என்று சொன்னால், இப்பிறப்பு இவளால் வந்து எய்தியது, இப்ப இவளால வந்து எய்திய இந்த வாழ்வை இப்பொழுது எனக்கும் இவளுக்கும் பிணக்கு ஏற்படுமானால், ஊழல் ஏற்படுமானால், இந்த வாழ்வு பிரியுமானால், அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டா, இப்படியே ஊழல் வளர்ந்து பிரிஞ்சு இருந்து ரெண்டு பேரும் இருந்துட்டா சுவாமி என்ன சொல்லுவாரு, என்னப்பா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருந்துட்டீங்க, இது கம்ப்ளீட் ஆகல, அதனால திரும்பவும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற வரைக்கும் அடுத்த பிறவிக்கு வாங்கன்னு கண்டிப்பா பண்ணிட்டு வரல.
1: உங்களுக்கு புரியுதுங்களா, நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, இந்த உலகத்துல மீண்டும் பிறப்பெடுக்க கூடாதுன்னா ஒரு சிம்பிள் தியரி இருக்கு,
0: ஒரு சிம்பிள் தியரி என்ன, எனக்கு யாரும் பகைவர் கிடையாது என்று நான் இறப்பேனே ஆனால் எனக்கு திரும்பவும் பிறப்பு கிடையாது, இது சத்தியம், அவிரோத ஞானம்னு பேர் இருக்கு. அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்துபார் சற்று என் கைக்கு எட்டவே, யமனே உனக்கு இனிமே என்கிட்ட வேலை இல்ல, ஏன் தெரியுமா, எனக்கு அவிரோத ஞானம் வந்து விட்டதுன்னு. அவிரோத ஞானம்னா என்ன அர்த்தம், விரோதம் இல்லாதது, யார் மேலையும் எந்த விரோதமும் கிடையாது. நாம கூட யாரையும் ரொம்ப பகைமையா நினைக்க கூடாது, அவனா அவன் பேரையும் சொல்லாதீங்க சார், அவ்வளவு ரொம்ப பகைமையா யாரையும் நினைக்க கூடாது. ரொம்ப பகைமையா நினைச்சா என்ன ஆகும்னா, அடுத்த ஜென்மத்துல ரெண்டு பேரையும் புருஷ முண்டாட்டியா போட்டுருவார்,
1: பகைமை தானே, ஒரு ஜென்மம் முழுக்க இருந்திருக்க. நான் ஆரம்பத்தில் இதை கூட நம்பல, அப்படி இருக்குமான்னு. ஆனா சில வீடுகளை பார்த்தா உண்மையா இருக்கும் போல இருக்கேன்னு தோணுது. ரெண்டு காலையில ஆரம்பிச்சதுன்னா சண்டை, அப்புறம் ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க, நான் வேலைக்கு ரொம்ப அவசரமா போறேன் சாயந்தரம் வந்து வச்சுக்கிறேன், நானும் வந்து வச்சுக்கிறேன் அப்படி ரெண்டு பேரும் போயிடுவாங்க. சாயந்தரம் திரும்பினவுடனே இந்த அம்மா விட்ட இடத்த ரொம்ப கரெக்டா தொடும், எங்க அப்பா பத்தி என்ன சொன்னீங்க நீங்க,
0: ஆமா பெரிய உங்க அப்பா நெப்போலியன் அவனை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க, ஓவியா ஆரம்பிக்க சண்டை தூள் பறக்கும். அப்ப இந்த உலகத்துல விரோதமின்மை, சுந்தரமூர்த்தி சாமி என்ன நினைக்கிறார், இந்த அம்மா உலக தகராறு ஏற்பட்டு இது பிரிஞ்சு போய் இந்த ஊழல் வாழ்க்கை தொடர்ந்ததுன்னா திரும்பவும் இந்த ஆள்கிட்ட போய் பக்கத்துல நான் எப்ப போய் சேர்றது, கைலாயத்துல திரும்ப ஒரிஜினல் டியூட்டியில போய் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தா இந்த சிக்கலை ஏற்படுத்தி, நீ என்ன பண்ணி பறவையாரோட சரியாவே வாழலப்பா, இன்னொரு தடவை வானு சைக்கிளை கன்வியூ பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது. அதனால இந்த ஊழல் தீர்ந்து இந்த அம்மாவோட சதா சமாதானம் ஆயிட்டம்னா இந்த பிறப்பு இத்தோட முடிஞ்சிடும், மீண்டும் பழைய டியூட்டியில போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆசையினால தூது விட்டாரே தவிர பறவையோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை. நாம நினைக்கிற மாதிரி பரவலாச்சியாரோட குடும்ப வாழ்க்கை நடத்தணுங்கிறது என்ன சாமி, அதனாலதான் ஜாமியன் தூது போனார். சாமி எதுக்கு போனாரு, உலக ஆசைக்காக போவார் இல்ல. ஆக இந்த அற்புதமான இந்த இரண்டு நிலைகள், ஒன்னு திருவாரூர், இன்னொன்னு திருவொற்றியூர். இந்த ரெண்டு ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்க சிந்தனைக்கு சொல்லிட்டு நான் இதை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். திருவாரூர், திருவொற்றியூர், திருவாரூரிலே அம்மையார் செய்தது அடியார் பணி. திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியார் செய்தது சிவபூசை. அந்த சிவபூசையும் இந்த அடியார் நெறியும், இந்த அம்மா இந்த அம்மையார் அடியாருக்கு தொண்டு செய்வது, அடியாருக்கு அன்னம் பாலிப்பது, அடியாருக்கு வஸ்திரம் தருவது, இதுதான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தார்கள். எனவே இறைவனை அடைவதிலே இருக்கக்கூடிய இரண்டு நெறிகளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமாக நமக்கு இறைவன் புகட்டு முகமாக, ஒன்று அடியாரை போற்றுவதும், ஒன்று சிவனை போற்றுவதும், ஒன்று வழிபாடும், ஒன்று தொண்டர்களுக்கு அடியார்களுக்கு செய்கிற வழிபாடுமாக இரண்டு நெறிகளாக நமக்கு பரமை நாச்சியாரையும் சங்கிலி நாச்சியாரையும் நம்முடைய தெய்வச்சேக்கிரார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமாக நிலை நிறுத்தினார் என்று சொல்லி, அற்புதமான இந்த வாய்ப்புக்காக உங்களை மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்தி, இந்த முருகன் புகழ்பாடும் சபையும் ஆண்ட அரசு உழவார பணிக்கும் எத்தனை பாராட்டுதல்களை சொன்னாலும் தகும். ஏனென்று சொன்னால் அவர்கள் அப்படியே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த வரலாற்றில் இருக்கிற செய்தியை கடைபிடிக்கிறார்கள். ஏன்னு கேட்டா சாமி சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமியை பார்த்துட்டு, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். அதுபோல பணி செய்யறாங்க, இங்க பேச்சு உடனே உழவார பணி, இங்க பேச்சு உடனே உழவார பணி. எனவே எனக்கு தெரிந்த வரைக்கும் தெய்வச்சேக்கிழாருடைய வாக்குகளை அப்படியே பின்பற்றுகிற ஒரு மன்றம் இருக்கும் என்று சொன்னால் அது முருகன் போவாடு சபை பெங்களூர் கிளையும் ஆண்ட அரசு உழவார பணி மன்றமும் தான் என்று சொல்லி அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வாழ்வாங்கு வாழ்தல்னா என்ன? வாழ்வாங்கு வாழ்தல் வாழ்தல் என்றால் ஒருத்தர் சிறப்பாக வாழ்தல் என்றால் அவர் எந்த குறையும் இல்லாமல், எந்த அதில் தீங்கும் இல்லாமல் சிறப்பாக ஒரு வாழ்க்கை வாழ்வதை வாழ்வுதல் என்று சொல்லுதல். ஆனால் தான் வாழ்வதோடு தன்னை சுற்றியுள்ளார் பலரும் வாழ்வதற்கு காரணமாக இருந்து வாழ்வதற்கு பெயர் வாழ்வாங்கு வாழ்தல் என்று பெயர். அப்படிப்பட்ட வாழ்வாங்கு வாழ்க்கையை எல்லாரும் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொள்வதற்காக கேட்ட உடனேயே எங்களுக்கு உடனே ஒப்புதல் வழங்கி, அவருக்கு எத்தனையோ அலுவல்கள் இருந்தாலும் கூட அந்த அலுவல்களையும் பொருட்படுத்தாமல் வருகிறேன் என்று சொல்லி தம்பதி சமேதராக எழுந்துருளியுள்ள நம்முடைய திருவாரூர்துறை ஆதீனப்பவர் நம்முடைய குஞ்சிதபாதம் ஐயா அவர்கள் எளிமையே உருவானவர்கள். அவர்களுக்கு நிரம்ப செய்திகள் தெரியும், ஆனாலும் ஒன்றும் தெரியாதது போலவே இருப்பார்கள். அவர்களை பற்றிய ஒரு அற்புதமான செய்திகள் எல்லாம் நிரம்ப அடியன் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிரம்ப ஞானமுடையவர்கள், நிறை குடம் தழும்பாது என்பது போல விளங்குகிற அவர்கள். அவர்கள் இன்றைய தினம் இந்த கருத்தரங்கிலே பங்கு பெற்றமைக்கு நாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மதனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக சீனிவாச ஐயாவுக்கும் கணேசனுக்கும் ஐயாவுக்கும் நீலமேக ஐயாவுக்கும் மற்றும் இருக்கிற மற்ற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: திருச்செந்தாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா அவர்களுக்கும் குஞ்சிதபாயம் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் அவர்களுக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. அருமையாக சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறை சிந்திப்பதற்கு நமக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்திருந்தார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லற வாழ்க்கையை யோக நெறி பயின்றார் என்கின்ற அருமையான சிந்தனையை நம்முடைய குஞ்சிதபாதம் ஐயாவும் நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்கள் நீல நினைதலை அடியார் வழிபாடு சிவத்தை வழிபாடு செய்வது வழிபாட்டின் முக்கிய அங்கம் நீல நினைதல் என்கின்ற அந்த அருமையான சிந்தனையை சொன்னார். விட்டுவிட்டு செய்வதை காட்டிலும் தொடர்ந்து சிவத்தை நினைவது மிகுந்த பயனை கொடுக்கும் என்கின்ற நிலையும் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் நீத்தாரும் தொடர்வறிய நெறி நின்றார் என்கின்ற அருமையான அந்த சிந்தனையை நமக்கு சங்கிலியார் என்ற பெயருக்குரிய அந்த அர்த்தத்தையும் சொல்லியிருந்தார்கள். பறவையார் திருவாரூரை எப்படி பிரியவில்லையோ அதேபோல் சங்கிலியார் ஒற்றியூரை விட்டு பிரியவில்லை என்று ஐயா சொன்னார்கள். நம்மால் சுந்தரமூர்த்தி நாயனாரை விட்டு ஒருபோதும் பிரிந்திருக்க முடியாது. அவ்வளவு அருமையாக இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் விழாவை ஐயா அவர்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். நாம் எத்துணை முறை நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஆனால் நன்றி கடன் நமதுதான். குஞ்சிதமாதம் ஐயாவுடைய உரை இவ்வளவு சிறிய உரை மட்டுமல்ல, நம்முடைய சைவ நூல்களிலே மாபாடியம் என்கின்ற சிவஞான மாபாடியத்துக்கும் ஐயா அவர்கள் அருமையாக உரை சொல்வார்கள். சென்ற வகுப்பு கற்பகம் கலைக்கல்லூரியிலே நடந்த பொழுது ஐயா அவர்களும் அந்த சிவஞான மாபாடிய கருத்தரங்கில் கலந்து கொண்டு அங்கு சிறப்புரை வழங்கினார்கள். மிக அருமையாக இருந்தது. அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் நமக்கெல்லாம் எளிமையாக இங்கு வந்து எழுந்தருளி நமக்கு இந்த சிந்தனையை தந்தமைக்கு நம் மன்றத்தின் சார்பாக எல்லோரும் கூடி நன்றி செலுத்தி பாராட்டுகின்றோம்.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.

0: சிவாய. You are listening to shaivam.org radios, 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு சிவபுராணம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். திருவருளாகிய உயிர்களுக்கு திருவருள் அருள் செய்வதற்கு அது என்ன செய்கிறது என்று சொன்னால், உயிர்களை அறியாமையிலே அழுத்தி அந்த அறியாமையின் மூலமாக துன்பங்களை கொடுத்து துன்பம் அனுபவிப்பதன் மூலமாக வினையை நீக்கி அதன் பிறகு அவன் வந்து காட்சி தந்து அதன் பிறகு வீடு பெற்றை கொடுக்கிறான். திருவருளை பெறுவது என்பது சாமானியம் அல்ல. அதனாலதான் முன்னாலே மாணிக்கவாசகர் பல பரப்புகளை பறந்து அதிலே இழைத்து போனேன் என்று சொல்லி, எல்லா பரப்பும் பறந்து இழைத்தேன் பெறுவான் என்று சொல்லி, அதன் பிறகு பக்குவம் வந்து பக்குவம் வந்த ஒருபாடு சிவபெருமான் வெளிப்பட்டு திருவடியை காட்டி மாணிக்கவாசகருக்கு வீட்டை தந்து விட்டார். அது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிருந்து வீடுற்றேன் என்கின்ற பாக்கியத்தினாலே காட்டுகிறார். அந்த வீடு பெறுவதற்கு சாதனமாக இருப்பது எது என்று கேட்டால், உயிர்கள் கடவுளை பற்றுவதற்கு உயிர்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருப்பது எது என்று கேட்டால், கடவுள் வடிவமாய் கடவுள் சம்பந்தமாய் கடவுளுக்கும் நமக்கும் தொடர்பு படுத்துவதாய் இருப்பது அவனுடைய மந்திரம் என்பது. அந்த மந்திரத்தின் மூலமாக சிவனை அடைவதற்கு வாய்ப்பை உண்டு பண்ணுகிறது. அந்த மந்திரங்கள் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் மந்திரங்கள் உண்டு. எல்லா தேவதைக்கும் அந்தந்த தேவதைக்கு உரிய மந்திரங்கள். அப்படிப்பட்ட எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக இருப்பது பிரணவம் என்று பெயர். எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக பிரணவம் இருப்பது போல எல்லா தெய்வங்களுக்கும் மூலமாக சிவபெருமான் இருக்கிறார். அப்படி அந்த பிரணவத்தை தான் ஓம் என்று சொல்லுவது, ஓங்காரம் என்று சொல்லுவது. அந்த ஓங்காரம் என்கின்ற மந்திரமானது உயிரை சிவனோடு கூட்டி வைப்பதற்கு பெரிய ஆற்றல் உடையது, பேராற்றல் உடையது அந்த ஓங்கார மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சரிக்காமல் எந்த மந்திரமும் பயன் தராது. எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் முதலில் அந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த மந்திரத்தை சொல்லணும், அந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். அதனால அந்த ஓங்காரம் இல்லையானால் அது உயிரில்லாத சடம் போல. ஓங்காரம் எல்லா மந்திரங்களுக்கும் உயிராக இருக்கும். உடலை எப்படி உயிர் இயக்குகிறதோ அது போல எல்லா மந்திரங்களையும் ஓங்காரம் இயக்குகிறது. ஓங்காரம் எது என்று கேட்டால் சிவபெருமானுடைய வடிவமே. ஓங்கார பொருள் யார் என்று கேட்டால் சிவனே ஓங்கார பொருளாக இருக்கிறான். இது பல நூல்களிலே பிரபலமாக சொல்லப்படுகிற மந்திரம் இது. அந்த ஓங்காரத்தினுடைய பொருளை சொல்ல முடியாமல் தான் பரமா முருகனிடத்திலே அபசாரப்பட்டு சிறையிலே கிடக்கும்படியாக நிறுத்து பரமா. அந்த ஓங்காரத்துக்கு ஒரு விளக்கம் தருகிறார் கச்சியப்ப சிவாசன் சுவாமிகள். ஈசன் மேவரு பீடமாய் ஏனையோர் தோற்று வாசமாய் எலா இனத்திற்கும் மரகிற்கும் முதலாய் காசி தன்னிடை மாய்பவருக்கு எம்பிரான் கலரும் ஆசில் தாரக பரமமா அதன் பொருள் ஆய்ந்தான் என்பது கந்தபுராணம். அதனால பரமா சிறையிலே போட்டு விட்டான் முருகன். ஏன் போட்டான் என்றால் ஓங்காரத்துக்கு பொருள் சொல்ல முடியாது படியினாலே அவனை சிறையிலே போட்டு விட்டான். ஆனா அந்த ஓங்காரம் எப்படிப்பட்டது என்றால் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற பீடமாக இருக்கிறது. சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற பீடமாக இருக்கிறது. மற்றைய தேவர்கள் எல்லாம் தோன்றுகின்ற மூலமாக இருக்கிறது. ஓங்காரம் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற பீடமாக இருக்கிறது. மற்ற தேவர்கள் எல்லாம் அந்த ஓங்காரத்திலிருந்து தோன்றுகிறார்கள். ஈசன் மேவரு பீடமாய் ஏனையோர் தோற்று வாசமாய் எல்லா எழுத்திற்கும் அறைகட்கும் முதலாய். எல்லா எழுத்துக்கும் முதல் எழுத்தாகவும் வேதத்திற்கு முதலாகவும் இருக்கும். அது ஞானசம்பந்தர் கூட சீர்காழி தேவாரத்துல ஓமென்று மறைவயில்வார் பரமபுரத் துறைகின்ற காமந்தன் உடல் நிறைய கணல் சேர்ந்த கண்ணானே என்று பாடுகிறார். ஓம் என்று சொல்லித்தான் எல்லாம் ஆரம்பிச்சாகணும். இல்லையானால் அந்த மந்திரம் பயன்தராது. அதனாலே அது எல்லா எழுத்துக்கும் முதலாக இருக்கிறது. எல்லா எழுத்துக்கும் முதலாக இருக்கிறது. எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய் காசிதன்னிடை மாய்பவருக்கு எம்பிரான்களரும். காசியில இறப்பவர்களுக்கு இந்த ஓங்காரத்தை தான் சிவபெருமான் வருது திருவச்சேவியிலே உபதேசம் பண்ணுகிறார். ஆசில் தாரக பிரமம், அதுக்கு தாரக பிரமம் என்று ஒரு பெயர். தாரக பிரமம், தாரக பிரமம் என்று சொன்னால் பிறவிக்கடலை தாண்ட செய்வதற்கு தெப்பமாக இருக்கு. பிறவிக்கடலை தாண்ட செய்வதற்கு தெப்பமாக இருப்பது அந்த ஓங்காரம். அதனால வந்து அந்த தாரகப்பரமம்னு சொல்றது, ஆற்றில் தாரகப்பரமமா அதன் பொருள் ஆய்ந்தான், அந்த ஓங்காரத்தினுடைய பொருளை ஆய்ந்தான் என்று கந்த புராணத்துல சொல்லுகிறார். இது பல நூல்கள் சொல்லப்படுகிறது. அது சிவ தர்மோத்தரத்துல எப்படி சொல்றாருன்னா, ஓம் என்னும் பணவதனில் வேதம் மாறி உட்பவிக்கும். ஓம் என்கின்ற அந்த பதத்துல இருந்தா வேத முதலான கலகள் எல்லாம் உண்டாகும், அதிலிருந்துதான் பிறக்குதான். ஓம் என்னும் பதமதனில் வேதம் மாறி உட்பவிக்கும். அது எது போலன்னு கேட்டா ஆழம் சித்தின் உதிக்குமா போனுங்கிறார். ஆழவதையிலே ஆழமரம் அதனுடைய சாகை கிளை தலை எல்லாம் அந்த விதைக்குள்ள இருப்பது போல இந்த ஓங்காரத்துக்குள்ள எல்லாம் இருக்குதுங்கிறார். ஒரு எழுத்துக்குள்ள எல்லா எழுத்து இருக்குதான், ஒரு எழுத்துக்குள்ள எல்லா எழுத்து இருக்கா. அது எப்படியா இருக்கும்னா, அது ஆழ விதைக்குள்ள ஆழமரம் இல்லையாங்கிறாரு. ஆழ விதை எவ்வளவு, அதுக்குள்ள ஆழமரம் இல்லையா, அது தானே வெளியில வருது எல்லாமே, எல்லாம் அதுக்குள்ளதான வச்சிருக்கிறாரு. எவ்வளவு கட்டிகாரம் பாரு, அதை வச்சது ஆழ விதைக்குள்ளே அவ்வளவு பெரிய வளர்த்து மரத்தை வச்சிருக்கிறானே. அதனாலே ஓம் என்னும் பதமகனின் வேதம் மாதிரி உற்பவிக்கும் ஆழம் வித்தி உதிக்கும் என்பது சிவ தர்மோத்தரம். அதை கந்தபுராணத்தை கந்தர அலங்காரத்துல அருணகிரிநாத சுவாமி ஓங்காரத்தை ஒருவன் சிந்திக்கவில்லையானால், ஓங்கார பொருளிலே இருக்கின்ற முருகனை உணரவில்லையானால் அவன் உருப்படி ஆக மாட்டான்கிறார். ஆங்காரமும் அடங்கார் உடுங்கார் பரமானந்தத்தை தேங்கார் நினைப்பும் மறப்பும் மறார் தினைப்போதளவும் ஓங்கார துள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் துணுப்பு செய்யார் என் செய்வார் எமது உதற்கு. அதனால ஓங்காரத்துக்குள்ளே முருகன் இருக்கிறான், ஓங்காரத்திலே சிவபெருமான் இருக்கிறான். அதனால இந்த ஓங்கார பொருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், சிவனை காட்டுவதற்கு ஆற்றல் உடையதாக இருக்கிறது அந்த மந்திரம். அதனாலதான் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறிங்கிறார் அருணகிரிநாதர். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓமியத்தில் அந்த மருள்வாய் என்பது சுவாமி வளர்த்திருக்கும். அதனால உண்மை விளக்கத்தில் இந்த ஓங்காரத்தை சொல்றாரு. உண்மை விளக்கத்தில் இந்த ஓங்காரம் வருது. அது எப்படி சொல்றாருன்னா, நடராஜ பெருமானை பற்றி திருக்கூத்தை பற்றி சொல்லும் போது அவன் ஆடுகின்ற அந்த திருக்கூத்தை சுற்றி வளைந்து இருக்கிற அந்த திருவாசி இருக்குதே அது ஓங்காரம். அப்படித்தான ஓங்காரமாத்தானே இருக்குது. ஒங்கார மீன திருவாய் புற்றாதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடரா. இது இப்படி யாருக்கு தெரியும் இந்த உண்மை என்று கேட்டால், ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பெறப்பற்றார். அங்காரம் அற்றவனுக்கு ஓங்காரம் தெரியும், அங்காரம் உள்ளவரையிலும் ஓங்கார பொருள் தெரியாது. அதனாலே இப்படி அந்த ஓங்காரம் என்பது ஐயால பக்குவம் உள்ள ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா, உள்ளே அது வந்து தானே இயங்கி கொண்டிருக்கும். அந்த ஓம் என்கின்ற மந்திரம் உள்ளே வந்து தானே இவன் மறந்தாலும் கூட அது நினைவுபடுத்தி கொண்டிருக்கும், நினைவுபடுத்தி கொண்டிருக்கும். அது அகாரமாக இருப்பது, உகாரமாக இருப்பது, மகாரமாக இருப்பது, நாதமாக இருப்பது, விந்துவாக இருப்பது, கலையாக இருக்கும். இந்த ஓங்காரம் அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்து கலை, இது ஆறு. அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்து கலை, இதை ஓரெழுத்தில் ஆறு எழுத்தை ஓதுவித்த பெருமாளே என்றார் அருணகிரி. அகாரம் உகார மகாரம் நாதம் விந்து கலை இத்தனையும் அந்த ஓங்காரத்தில் இருக்கு. அதனால ஒரு எழுத்தில் ஆறு எழுத்தையும் ஒதுவித்த பெருமாளே என்கிறார் அருணகிரிநாதர் திருக்கடு கொண்டிருப்போம். அதனால இப்படிப்பட்ட அந்த ஓங்காரமானது அடியேன் உய்வதற்காக, அடியேன் உய்வதற்காக சிவபெருமான் மந்திர வடிவமாக ஓங்கார மந்திர வடிவமாக என்னுடைய உள்ளத்திலே நிற்கிறான். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உய்ய. அப்ப ஓங்காரத்தை உச்சரிக்காத உய்ய மாட்டான்னு உய்தல் என்று சொன்னால், இந்த லோகத்துல கொஞ்சாதி உள்ள வீடு வாசலோட பழைச்சுக்கிட்டு இருக்கிறது பழைப்பு இல்ல, இது ஒரு பிழையான பழைப்பு தான். இது ஒரு பிழையான பழைப்பு தான், தவிர பிழைப்பு தான் பிழையான பிழைப்பு. அதனால நிலையான பிழைப்பு இருக்குது பாரு, அந்த நிலையான பிழைப்புக்கு தான் உய்தல். அது உய்தாராவது உங்கண்ணந்தியும் மற்றொரு உண்மையை இன்மையும் எது திருச்சரகத்துல சொல்றாரு. அதனாலே உய்தல் இங்க வீடு பார்த்த பணம் கதவத்துக்கிட்டு பிழைக்கிறது பிழைப்பு அல்ல, ஏதோ கொஞ்ச நாளைக்கு இப்படி இருந்துட்டு அப்புறம் போய் விடுவாரு. அதனால இது வந்து நிலையில்லாத பிழைப்பு. அதனால நிலையான பிழைப்பா இருப்பதுதான் உய்தல். உய்யென்றால் பிழைத்தல், பிழைத்துக் கொள்ளுது. அதே உயும் நெறி காட்டு வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அருவருவார் அச்சோரே என்று அச்சோபதியிருக்கிறீங்க. உயும் நெறி காட்டு வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அருவருவார் அச்சோரே என்பது அச்சோபதியர் சொன்னார். அதனாலே உய்ய என்று சொன்னால் திருவருளை பெற்று வாழ்க்க பொருளை பெற்று வாழ்தல் இங்கே, அங்கு அருளை பெற்று வாழ். பொருளை பெற்று வாழ்தல் அழிவுடையது, அருளை பெற்று வாழ்வது அழிவில்லாதது. அதனாலதான் உயர் என்பது அருளை பெற்று வாழ்தல், அருளோடு கலந்து வாழ், இறைகளோடு இசைந்த இன்பம், அது இன்பத்தோடு இசைந்த வாழ்வும்பார் சுந்தரமுசுவாமி. அதனால உயர் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா நின்ற மெய்யா அப்படி நின்ற மெய்ப்பொருளை மெய்யா என்று சொன்னால் அவன் தான் மெய்யாக இருப்பவன். அப்புறம் எல்லாம் பொய்யாக இருப்பது, அது மெய்யாக இருப்பது, மற்றதெல்லாம் பொய்யாக இருப்பது. அதனாலே மெய்யா விமலா, விமலா என்று சொன்னால் குற்றம் இல்லாதவன். மலம் என்றால் குற்றம் என்று பொருள், மலம் என்று சொன்னால் குற்றம் என்று பொருள். அது ஜீவர்களுக்கு உள்ளது, சிவனுக்கு இல்லாதது. சிவனுக்கு இல்லாதது மலம், சீவனுக்கு உள்ளது மலம். ஆக உள்ள மலம் ஒன்று பின்னாடி வெண்பாவலோட உள்ள மலம் ஒன்று. மலம் உயிர்களுக்கு உரியது, மலம் உயிர்களுக்கு உரியதாக இருக்கிறது, உரியதாக இருக்கிறது கூடவே இருக்கிறது. அதனால அந்த ஆணவ மலத்துக்கு சகச மலம், ஆணவ மலத்துக்கு சகச மலம். சகசம் எப்போதும் பழகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட அப்படி சொல்றாருல்ல, அதனால சகசமா இருக்கிறான். அது போல ஆணவ மலம் நம்மோடு சகசமா பழகிட்டு, ஆணவ மலத்தோட நம்ம பழகிட்டு, சிவனுக்கு அது இல்லை. சிவனுக்கு அது இல்லாமையினால விமலன்னு இல்லாதது மலம், இல்லாதது சிவம், மலம் உள்ளது உயிர். அதனாலே விமலன் விமலா மெய்யா விமல விடைப்பாக. விடைப்பாக என்பதுதான் அவன் வந்து ரிஷபத்தை வாகனமாக வைத்திருப்பவன். வாகன் என்றால் செலுத்துவன், வாகன் என்றால் குதிரை, பாகன் என்றால் குதிரையை செலுத்துவன். இவன் விடையை செலுத்துவன், விடை என்ன காளைமாட்டை செலுத்துவன். அது காளைமாடு என்பது உயிர்கள், மாடு என்றால் உயிர்களை இயக்குவன், உயிர்களை இயக்குவன், அது விடைப்பாக. ரிஷோ வாகனத்தை காளைமாட்டை வாகனமாக உடையவன் என்பது ஒரு பொருள். அதனுடைய உண்மை என்று சொன்ன உண்மை என்னவென்று கேட்டால், அதனுடைய தத்துவம் என்னவென்று கேட்டால், உயிர்களை இயக்குவோம், செலுத்துவோம், உயிர்களை செலுத்துவோம். ஒன்றாய் வேறாய் உடனாயிடு வருது அல்லவா, அதனால கலப்பினாலே ஒன்றாய் இருக்கிறான், பொருள் தன்மையினாலே வேறாக, செலுத்தும் தன்மையினாலே உடனாக இருக்கிறான் என்று சித்தாந்தத்தில். அதனாலே செலுத்துவது என்று சொன்னால் உயிர்கள் அறிவு சித்தறிவுடையதாகினாலே அந்த சித்தறிவுடைய உயிர்களை அந்த சித்தறிவை இயக்குதல், அந்த சித்தறிவை பேரறிவாய் இருக்கிற சிவன் இயக்குதல், இயக்குதல். அதனால செலுத்துதல் வேறு, ஆகவே அதனால அவனுக்கு விடைப்பாகன்னு வேறு. விடையை வாகனமாக உடையவன், உயிர்களை விடை என்கின்ற பசுக்களை செலுத்துபவன். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தவன். வேதங்கள் என்று சொன்னால் பண்மையில சொல்லுகின்றபடியினால நான்கு வேதங்களும் இருக்கு என்று ஜாமாதரவன என்கின்ற நான்கு வேதங்களும். வேதம் என்பதும் ஆகம என்பதும் இரண்டும் சிவபெருமான அருளி செய்ததுதான், இரண்டுமே சிவபெருமான அருளி செய்தது. அந்த வேதம் இருக்கு எஜூர் சாம அதரோட என்கின்ற நான்கு வேதங்களும் நான்கு திருமுகத்திலிருந்து உண்டானது. கிழக்கு திருமுகமாயிருக்கிற தற்புருஷ முகத்திலிருந்து இருக்கு வேதமும், அகோர முகத்திலிருந்து யஜூர் வேதமும், வாமதேவ முகத்திலிருந்து இருக்கு ஜாம வேதமும், சத்யோசாத முகத்திலிருந்து அதர்வண வேதம், நான்கு முகத்திலிருந்து நான்கு வேதம். உச்சி முகமாயிருக்கிற ஈசான முகத்திலிருந்து 28 ஆகமங்களும். இதுல ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா, நான்கு முகத்திலிருந்து நான்கு வேதங்களும், மேல் நோக்கிய முகமாயிருக்கிற ஈசான முகத்திலிருந்து 28 ஆகமங்களும். அப்படின்னா இந்த வேதம் பொதுவாக நான்கு உலகம் முழுவதையும் பார்க்கிறது, ஈசானம் மேல் நோக்கி இருப்பது. அந்த மேல் நோக்கி இருக்கிற முகத்தில் தோன்றிய ஆகம நெறியில நின்றவன் மேலே செல்லுகிறான். வேத நெறியில நிற்கின்றவர்கள் சொற்காதி கோணங்களிலே சுத்திக்கிட்டு இருப்பாங்க, கடைசியா ரொம்ப காலம் கழிச்சு சிவலோகத்து போவாங்க. சாமானியம் இல்ல, வேத நெறியில நிற்பவர்கள் சிவலோகத்துக்கு போறது சாமானியமாக இல்லை. என்ன காரணம் என்றால், வேதம் எல்லா பொருளுக்கும் பரத்துவம் சொல்லும், எல்லா பொருளுக்கும் பரத்துவம், எல்லா பொருளும் உயர்ந்தது, எல்லா பொருளும் உயர்ந்தது, சூரியன் உயர்ந்தது, சந்திரன் உயர்ந்தது, நீர் உயர்ந்தது, நெருப்பு உயர்ந்தது, காற்று உயர்ந்தது, பிரம்மன் உயர்ந்தது, விஷ்ணு உயர்ந்தது, இந்திரன் உயர்ந்தவன் என்று எல்லாரையும் சொல்லும். அது ஒண்ணும் தப்பாவே தெரியல நமக்கு, சொல்றது தப்பா? சந்திரன் உயர்ந்தவன் என்று சொன்னா தப்பா? சூரியன் உயர்ந்தவன் என்று சொன்னா தப்பா? இல்லையே, உயர்ந்தவன் உயர்ந்தவன் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தது ஒண்ணு இருக்கும் அல்லவா, எல்லாம் உயர்ந்தது எல்லாத்துக்கும் மேல. இந்த அதிகாரியும் உயர்ந்தவர், இந்த அதிகாரி உயர்ந்தவர், இந்த அதிகாரி உயர்ந்தவர், தாசில்தாரி உயர்ந்தவர், கலெக்டர் உயர்ந்தவர், அந்த அமைச்சர் உயர்ந்தவர், இந்த அமைச்சர் உயர்ந்தவர் சொல்லி கொண்டு போனாலும் மேல எல்லாத்துக்கும் மேல உயர்ந்த ஒரு தலைவர் இருக்கார் அல்லவா, குடியரசு தலைவர். அவர்தான் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தவர். அது போல எல்லா தெய்வங்களும் உயர்ந்ததாக இருந்தாலும், எல்லா தெய்வங்களையும் இயக்குவராய், எல்லா தெய்வங்களையும் படைப்பவனாய், எல்லா தெய்வங்களையும் அழிப்பவனாய் இருக்கின்றானே அவன் தான் சொல்றான். அதை கண்டுபிடிக்கிறது வேதத்துல கண்டுபிடிக்கிறது சாமானியம் இல்ல, வேதத்துல கண்டுபிடிக்கிறது சாமானியமா இல்ல. ஆகமத்துல எடுத்த உடனே கண்டுபிடிச்சு விடலாம். ஆகமத்துல முழுவதும் சிவபுரத்துமே சொல்லும், ஆகமத்துல முழுவதும் சிவபுரத்தும். அதனால வேதம் பொது நூலு, ஆகமம் சிறப்பு. வேதம் ஆராய்ந்துகிட்டே போகுதா, இதுவா இருக்குமா கடவுள், இதுவா இருக்குமா கடவுள், இதுவா இருக்குமா கடவுள், இதுவா இருக்குமா கடவுள், இதுவா இருக்குமா கடவுள், இப்படியே தேடிக்கிட்டே போயிட்டு சிந்தாடிக்கிட்டு இருக்கான், தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்றாரு திருவிளையாடு புராணத்துல பரஞ்சோதி முனிவர். அது எப்படி சொல்றாருன்னா, பூதங்கள் அல்ல பொரியல்ல, பூதங்கள் பஞ்சபுரம் அப்புறம் பொரி, பூதங்கள் அல்ல பொரியல்ல வேறு புலனல்ல, எல்லாம் பார்த்து பார்த்து நேதினு சொல்றது, கழிச்சு விட்டு போறது நேதினு சொல்றது, கழிச்சு விட்டு போறது, இது அல்ல இது அல்ல இது அல்ல இது அல்ல இது அல்ல, முதலே கண்டுபிடிக்க முடியாம ஒன்னொன்னா தேடி போதா. பூதங்கள் அல்ல பொரியல்ல வேறு புலனல்ல, உள்ள மதியம் பேதங்கள் அல்ல இவையந்தி நின்ற பெரிதல்ல என்று பெருநூல் வேதம் கடந்து தடுமாறும். பூதங்கள் அல்ல பொரியல்ல வேறு புலனல்ல, உள்ள மதியம் பேதங்கள் அல்ல இவையந்தி நின்ற பிரிதல்ல வென்று பெருநூல் வேதம் கிடந்து தடுமாறு வஞ்சவெளி என்ப கூடல் மருகில் மதுரையில கூடல் மருகில் பாதங்கள் நோவ வளையுந்தனால் இவர் வாரையாயுவரே. வேதம் கிடந்து தருமாறு அந்த திருவடியை கண்டுபிடிக்க முடியாம அந்த திருவடிதான் மதுரை வீதியில விறகு வித்தது, அந்த திருவடிதான் மதுரை வீதியில விறகு வித்தது, வளையல் வித்தது, மாணிக்கம் வித்தது. பாதங்கள் நோவ வளையல் இந்த இந்தனம்னா விறகு, வளையும் தனாதி பகர்வார யாரும் அவரே என்பது திருவிளையாட புராணம். அதனாலே வேதம் புதுநூல், ஆகமம் சிறப்பு நூல். வேதத்துக்கு தூரமாக இருக்கிறானா, ஆகமத்துக்கு தூரம் இல்லையா, ஆகமே அவன், அவனே ஆகமம், சிவனே ஆகமம், ஆகமமே சிவன். அதனால ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாந்தாழ்வாள்னு காண. வேதம் என்ன பண்ணுதான், சிவருமான கூப்பிடுதான், ஐயா அப்படின்னு கூப்பிடுதான். ஐயான்னு கூப்பிட்டாலே புரியுது இல்ல, தூரத்துல இருக்கான்னு அர்த்தம். அப்படி கூப்பிடும் போது அவன் எப்படி இருக்கிறான்னா, ஆழ்ந்து இருக்கிறானா, அகன்று இருக்கிறானா, ஓங்கி இருக்கிறானா, நுண்ணியனா இருக்கிறான். அதனால கண்டுபிடிக்க முடியல, மிக ஆழத்துல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது, மிக உயரத்துல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது, மிக அகன்று இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது, மிக நுட்பமா இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது. முடியுமா இப்ப நம்மளால, முடியுமா, மிக ஆழத்துல இருக்குது முடியாது, மிக உயரமா இருக்கு முடியாது. அது வேதங்கள் ஐயா என ஐயா என இந்த ஐயாங்கிற வாக்கியம் இருக்குமாருக்கும் போகும். எல்லாரையும் தெரிஞ்சவே தெரியாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஐயானு கூப்பிடலாம், அதுல ஒண்ணும் தப்பே இல்லை. ஐயாங்கிறது சிவருமானுக்குதான் பெயர், ஐயாங்கிறது சிவருமானுக்குதான் பெயர். உஷாரத்தினாலும் மனுஷாலையும் ஐயானு கூப்பிடும், ஐயர் என்பது ஐயா. அதனால ஐங்கிற எழுத்தே கடவுள், ஐங்கிற எழுத்தே கடவுள், ஐ என்கின்ற ஒரு எழுத்துக்கு வாரு அது கடவுள். அது முன்னை இட்ட தீ முப்புறத்திலேங்கிறார் பட்டினத்தார். முன் ஐ இட்ட தீ முப்புறத்திலே, முன் ஐ முதற் கடவுள், முன் ஐ என்றால் முதற்பு, முதற் கடவுள், முன் முதல் ஐ கடவுள், முதற் கடவுள் இட்ட தீ என்னலைங்க அப்படின்னு பட்டினத்தார் பாரு. அதையினாலே அப்படி வேதத்துக்கு தூரமாக இருப்பதனால வேதம் கூப்பிடுதான், ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்தன். அப்படி வேதத்துக்கு அப்படி இருக்கிறான், ஆகமத்துக்கு அப்படி இல்லை, ஆகமமாகவே இருக்கும். அதனால இப்ப நாம செய்யற வழிபாடெல்லாம் ஆகம வழிபாடு, நாம செய்யற வழிபாடெல்லாம் ஆகம வழிபாடு. ஆகமம் மிகச்சிறப்புடையது, சிவாகமம் மிகச்சிறப்புடையது. அதனாலதான் எண்ணில் ஆகம எம்பி இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூஷணை என உரைத்தருள என்று பெரிய புராணம் சொல்லியது. அதனால ஆகமம் ரொம்ப சிறப்பு. அந்த ஆகம வழியிலுக்கு அப்ப நம்ம பூஷை பண்ணிக்கிட்டு நம்ம சொல்ற மந்திரங்கள் எல்லாம் ஆகமம் தான். புஷ ஆகம விதி, ஆகம விதி, செய்த ஆகம விதியெல்லாம் செய்தால் உயிர்கள் யாவையும் ஈர்த எம்பிராட்டிங்கிறாரு பெரிய புராணத்துல சேக்கலாஸ். அதனாலே வேதங்கள் ஐயா என ஒங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
3: திருச்சிற்றம்பலம்.

கல்லாதவரும் கருத்தறி காட்சியை கல்லாமை.

கல்லாதார் இன்பம் காணுகிறாரே. பல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார் அல்லாதவர்கள்.

எங்கள்தம் இறை கல்லாதவர்கள் கலப்பறியாரே நில்லா நிலைமை நிலையாக நெஞ்சத்து நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள். எல்லா உயிர்க்கும் இறைவனே எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதா நெஞ்சத்து காண

கயவர் உலகினில் பொல்லா வினைத்துயர் போக செய்வாரே பின்னி நின்றுள்ளே விளைந்த விளங்கனி கண்ணினுள்ளே கலந்து அங்கிருந்தது மண்ணினுள்ளே மதித்து மதித்து நின்றண்ணி எழுதி

பரஞ்சுடர் ஜோதி அடியார் தொடரு பெருந்தெய்வம் ஓதி உணரவல்லோம் என்பர் உள் நின்ற

ఒత్త శివానందం ఓవాదేరలై సుత్తమదు ఉన్న శివానందం విట్టిడా.

ஆகம் மாமலம் சமயத்துள் மயலுறும் போமதியாகும் புனிதன் இணையடி புனிதல் இணையடி ஓமய

அது உண்டு மாழ்வர் காமத்தோர் காமக்கள்ளுண்டே கலங்குவரே கோபத்தோர் உள்ளொளிக்குள்ளே

உண்மை ஓரார் உணரார் பசுபாசம், பசுபாசம் உணரார் வள்ளன்மை நாதன் அருளினன் வாழ்வுறார் தெள்ளுண்மை.

0: தில்லை அம்பலம். முதல் தந்திரம் உச்சித்து
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம். சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. எல்லாம் உள்ள ஞானமா நடராஜ பெருமானின் இரண்டு திருவடிகளையும் எம் சிந்தையில் நிறுத்தி வணங்குகின்றேன். செந்தமிழ் சிவாகமம் திருமந்திர சொற்பொழிவினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களை அன்புடன் வணங்கி மகிழ்கின்றேன். நேற்றைய தினம் முதல் தந்திரத்தில் சில முத்தான கருத்துக்களை சிந்தித்தோம். இன்றைக்கு இரண்டாம் தந்திரத்தில் இறைவன் உணர்த்துகின்ற செய்திகளை இன்றைக்கு சிந்திப்போம். இரண்டாம் தந்திரம் காமிக ஆகமம் என்ற ஆகமத்தின் அடிப்படையில் அமைந்த செய்திகளை உள்ளடக்கியது. பொதுவாகவே இரண்டாம் தந்திரத்தில் அண்ட பிண்ட இரகசியம் அடங்கியிருக்கிறது. அண்டத்தினுடைய இரகசியங்களை எல்லாம் சைவ சித்தாந்தம் போன்ற நூல்களில் பார்க்க முடியும். அண்ட இரகசியத்தையும் பிண்ட இரகசியத்தையும் ஆழமாக கற்க வேண்டுமானால் சித்தர்களினுடைய நூல்களை பார்க்க வேண்டும். சித்தர்கள் நிலை, அது அனுபவ நிலை மட்டுமல்லாமல் இறைவன் உள்ளிருந்து உணர்த்துகின்ற நிலை. அப்பொழுதுதான் அந்த அண்ட இரகசியங்களையும் பிண்டத்தினுடைய இரகசியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அண்டத்திலே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் உண்டு. அதனுடைய மாறுபட்ட கலவை பிண்டமாக நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த உடல் எப்படி நமக்கு அமைக்கப்பட்டது? நேற்றைய தினம் உயிரை பற்றி சிந்தித்தோம். பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதி அனாதி, பசு அனாதி, பாசமும் அனாதி. அப்ப இறைவனால் உயிர் படைக்கப்படவில்லை. இறைவனும் உயிரும் அறிவுள்ள பொருளாக இருந்தாலும் இரண்டுமே அனாதிதான். இறைவன் என்றையிலிருந்து இருக்கிறானோ அன்றையிலிருந்து உயிரும் இருந்து கொண்டு வருகிறது. இதனைத்தான் நம்முடைய தாயுமான சுவாமிகள் என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என்கின்றார். அப்போது உயிர் அனாதி என்றால் உடல் எப்படி வந்தது? இந்த உடல் மாயா சரீரம், காரண மாயையிலிருந்து இறைவனால் படைக்கப்பட்ட காரிய மாயை, அதுதான் மாயா சரீரம்னு பேர். இந்த சரீரத்தில் பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை உண்டு. இந்த உடல் உயிருக்கு ஏற்ற உடல். உயிர் போன ஜென்மங்கத்தில் அல்லது பல ஜென்மங்களில் எந்தெந்த வினைகளை செய்திருக்கிறதோ அந்த வினைகளுக்கு ஏற்ப இந்த உடலானது அமைக்கப்படுகிறது. அதுதான் முன் வினைகளுக்கு ஈடான யாக்கை அப்படிம்பாங்க. அப்போ இந்த நமக்கு இந்த உடம்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த உயிர் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இறைவனால் படைக்கப்பட்டது. அதான் நம்முடைய சிவஞான சித்தியார் ஒரு அழகான ஒரு பாடலிலே பேறு இழவு இன்பமொடு பிணி மூப்பு சாக்காடு இவையாரும் முன் கருவுட்பட்டது. போன ஜென்மத்திலிருந்து வர்றது தொடர்ச்சியா புசுங்க. இப்ப இந்த உயிரானது இந்த உடம்பில் தங்கியிருக்கிறது, சில காலம் தங்கியிருக்கிறது. அப்ப போன ஜென்மத்தில் செய்த வினைகள் என்ன என்னவோ, அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி, அதற்கு தகுந்தது போல் இந்த இந்த பிறவி நமக்கு கிடைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பட்டினத்தை ஒரு பாடல் சொல்லுவார். இந்த நல்வினை தீவினையை பற்றி சொல்லக்கூடிய பாடல். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதிமட்டே விம்மி விம்மி இரு கை தளம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இரு வினை புண்ணிய பாவமே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம். அப்ப புண்ணிய பாவம் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நமக்கு பிறவி கிடைக்கும். அப்போ ஒன்றே ஒன்று தெரிகிறது, போன ஜென்மத்திலிருந்து இந்த பிறவி தொடர்ச்சி. இந்த ஜாதகம்ல ஒரு சொல்லுவாங்க, ஜாதகம் எழுதும்போது ஒரு நட்சத்திரத்தை குறிப்பிடுவாங்க. அந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மாதா கர்ப்பத்தில் சென்றது போக இருப்புன்னு போடுவாங்க. இப்போ உதாரணமா ஒரு ஆயில நட்சத்திரம்னு வச்சுக்கோமே. அப்போ ஆயில நட்சத்திரம்னா புதன் திசை. அப்போ புதன் திசையில் வந்து கடந்தது போக மீதி இருப்பு இந்த பிறவியில் தொடரும். அப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். அது போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியை தான் நம்முடைய ஜோதிடத்தில் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி போன ஜென்மத்தில் நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப தான் இந்த பிறவியில் வியாதிகளும் வரும். இந்த கண்ம வியாதினே சொல்லுவாங்க, போகர் 7000 நூலில். அப்போ அந்த 4448 வியாதி உண்டு சித்தர்களுடைய நூலில் இருக்கும். அந்த 4448 வியாதியாக இருந்தாலும் கூட அது வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று நாடிகளுக்குள் அடங்கும். அந்த மூணு நாடி பார்ப்பாங்க. அப்ப சொல்லும்போது நம்முடைய திருவள்ளுவர் இந்த மூணையும் குறிப்பிடுவார். ஏன் நோய் வருது அப்படின்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று. வலி முதலா எண்ணிய மூன்று என்று சொன்னால் அங்கே காற்று தத்துவம் வருகிறது. அப்ப இந்த உடல் எப்படி அமைக்கப்பட்டுகிறது அப்படின்னு ஒரு சித்தர் சொன்னார், காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னார். காத்து மட்டும் இல்லை, அஞ்சு பூதமும் இருக்கு. இந்த உடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். அதனாலதான் முக்கியம் போகின்றது எட்டும். திருமந்திரத்தில் இரண்டாம் தந்திரம் உடல் அமைக்கப்பட்ட விதத்தை சொல்றார். போகின்றது எட்டும், புகுகின்ற பத்தெட்டும். இந்த ஒரு ஜென்மத்தில் வந்து உயிர் இருந்ததுன்னா அது மறுபிறவி எடுக்கும் பொழுது அந்த உயிரோடு, அதாவது ஆன்மாவோடு சூக்கும தேகமும் சேர்ந்து போகும். அந்த சூக்கும தேகத்தோடு சேர்ந்து தான் அடுத்த பிறவிக்கு நுழையும். அந்த சூக்கும தேகம்னா என்ன அப்படின்னா புரியட்ட காயம். நம்ம உடம்புலே பார்த்தீங்கன்னா அஞ்சு உடம்பு இருக்கு. காரண உடம்பு, கஞ்சிக உடம்பு, குண உடம்பு, சூக்கும உடம்பு, ஸ்தூல உடம்பு. இப்போ இந்த உடம்பு வந்து ஸ்தூல உடம்பு. ஆனால் இந்த ஸ்தூல உடம்புக்கும் உள்ளுக்குள்ள, அது வெளியில் லேயர் மாதிரியும் தெரியும், அது நுட்டமாக உள்ளே வந்து உள்ளேயும் நுழையும். அது உள்ளேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். சூக்கும தேகத்தை பார்க்க முடியும், அது யோக நிலையில் பார்க்கலாம், சாதாரணம் பார்க்க முடியாது. அதுக்குள்ள பரசரீரம், இந்த பரசரீரம்ங்கிறது தான் காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம்ங்கிறது. இந்த மூணு சேர்ந்தா ஒரு பேர் பரசரீரம்னு பேர். இப்போ அந்த உடல் நுழையும் பொழுது உயிரோட போகின்றது எட்டும்னார். இந்த உடம்பு அந்த உயிரோட மறுபிறவிக்கு அப்படியே நுழையும் பொழுது இந்த சூக்கும தேகத்தோடு நுழையுது. அப்போ மனம் புத்தி அகங்காரம் இருக்கும். போன ஜென்மத்தில் வந்து நம்ம செய்த புத்தி எந்த இறை இருந்ததோ அது அடுத்த பிறவிக்கும் வரும். இப்போ இந்த ஜென்மத்தில் திருமந்திரம் கேட்டால் இது அடுத்த ஜென்மம் இருந்தால் அடுத்த ஜென்மத்துக்கும் வரும். அப்போ அடுத்த ஜென்மத்தில் சீக்கிரம் புரியும். இப்போ இந்த ஜென்மத்தில் என்ன மனம் புத்தி அகங்காரம் இருக்கிறதோ அது அப்படியே அடுத்த பிறவிக்கும் வரும். இதை நம்ம வள்ளுவர் அழகாக சொல்லாரு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்துன்னார். நாம் ஒரு ஒரு ஒரு பிறவியில் நாம் படித்த கல்வியினுடைய பயன் அது அடுத்த பிறவிக்கும் வரும். இந்த பிறவியில் நாம் அனுபவம் இருக்கு, அந்த அனுபவம் அடுத்த பிறவிக்கும் வரும். அப்போ அந்த உயிரோடு அந்த சூக்கும தேகம் உள்ள நுழைஞ்சிடும். அப்போ ஸ்தூல தேகத்தில் தான் நமக்கு நான் சொல்கிற வியாதிகள் 4448 வியாதி சொல்கிறாங்க சித்தர்கள் எல்லாம். தமிழ் சித்தர்கள் நூல் வந்து நிறையா படிக்கணும். அதுலேயும் பட்டினத்தார், சிவவாக்கியர், காகபுஜுண்டர், காலங்கிநாதர், இது போன்ற சித்தர்களுடைய நூல்களை எல்லாம் நம்ம படிக்கணும். போகின்றது எட்டும், புகுகின்ற பத்தெட்டும். அந்த இப்போ இந்த எட்டு நுழையுது இல்லாமல் 10+8 18 நுழையுது. இந்த 18 நுழையுது என்ன அப்படின்னு கேட்டா தசவாயுக்கள். தசவாயுக்கள் உள்ள நுழையுது. அந்த அதான் உடம்பே வாயு தான், பஞ்சபூதங்கள்லாம் வாயுக்களும் உண்டு, தசவாயுக்கள்னு பேர். அதில் பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருதரன், தேவதத்தன், தனஞ்சயன், இந்த தச வாயுக்கள் உள்ள நுழைஞ்சிடும். ஒரு உடம்பு உடம்பை வந்து அமைக்கப்பட்ட விதம். அந்த தச வாயுக்கள் இல்லாமல் 10+8 எட்டு விதமான குணங்களும் போகும். அந்த குணம்னு சொன்னீங்கன்னா நம்ம பழைய தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தயவும் கொடையும் பிறவி குணம்னு சொல்லுவாங்க. அது பிறவிலே வரணும். அப்போ போன ஜென்மத்தில் கொடுத்து கொடுத்து பழகி இருந்தால் தான் இந்த ஜென்மத்திலையும் கொடுக்க முடியும், கொடுக்கணும் இந்த கொடைங்கிறது. அப்போ அந்த குணம் வந்து எட்டும் உள்ள நுழைஞ்சிரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமம், குரோதம், லோபம், கஞ்சத்தனம் லோபம்னா, மோகம், மதம், மாச்சரியம், இந்த துன்பம், அகங்காரம், இது இந்த எட்டு. இப்போ சூக்கும தேகமும் உள்ள நுழையுது, தச வாயுக்களும் உள்ள நுழையுது, எட்டு விதமான குணங்களும் நுழையுது. இப்போ உடம்பு தயாராக போகுது. இந்த உடம்பு தயாராகும் பொழுது அந்த பிண்டத்தினுடைய ரகசியங்கள் ஒன்பது வாசல் அது முடிஞ்சது. அது முடிஞ்சது இது ஒன்பது மாதம் வச்சுங்களேன். அப்போ அந்த ஆகின்ற முற்றின் அதை முற்று அடையும் போது ஒன்பது வாசல், அதுதான் உடம்புக்கு ஒன்பது வாசல். யோகிகளுக்கு பத்து வாசல் இங்கே திறக்கணும், இது பத்தாவது வாசல் இங்கே இருக்கு யோக வாசல். அப்போ ஒன்பது வாசல், இந்த ஒன்பது வாசலும் இருக்கும் இந்த பிண்டத்தில் கரு உற்பத்தி பண்ணும்போது. இதுக்கு பேர் கரு உற்பத்தின்னு பேர், கரு வளர்ச்சி ரகசியம், கருப்பக்கிரியை அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல. வயிற்றுக்குள்ளே நான் சொல்கிறது நடக்கிறது. இல்லை கண்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு துளை இருக்கும், காது ரெண்டு துளை இருக்கும், நாசில ரெண்டு துளை இருக்கும் ஆறு, வாய் ஒன்று ஏழு, எருவாய் ஒன்று, கருவாய் ஒன்று, ஆனால் ஒன்பது வாசல். திருமுறையில் சொல்லுவாங்க ஒன்பது வாசலும் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். எனக்கு ஒன்பது வாசலும் பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வளோ சொல்லுவாங்க ஒன்பது வாசலுங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாகன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, நாகனும் எட்டும். இதெல்லாம் வந்து இப்போ சித்தர்கள் சொன்னது, யோகியர்கள் சொன்னது, அவர்களுக்கு உள்ளே யாராவது சொல்லி கொடுக்கணும், கொடுக்கணும் அவருடைய குருமார்கள் அருவமாக இருந்து உள்ளே அவங்களுக்கு சொல்லுவாங்க அதெல்லாம். அது நமக்கு கிடைச்சிருக்கு, நாம் செஞ்ச புண்ணியம். நமக்கு வந்து இந்த நாகம் எட்டு அப்படிங்கிறாங்க. நாகம் எட்டுன்னா பொதுவாகவே ஐவாய் அரவுன்னு நம்ம இலக்கியத்தில் வரும், ஐவாய் அரகு அப்படி, ஐவாய் அரவு, அரவுனா பாம்பு, ஐவாய்னு சொல்லுவாங்க. இந்த ஐவாய்ங்கிறதான் இந்த ஞானேந்திரியங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது வந்து மெய் வாய் கண் மூக்கு செவி, அந்த மெய் வாய் கண் மூக்கு செவி தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே ஐவாய் அரகும்பாங்க. நம்ம திருமூலர் அதை வந்து நாகனும் எட்டுன்னாரு. நாகன்னா அந்த இந்த அரவத்தை குறிக்கக்கூடிய எட்டு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா இந்த மெய்வாய் கண் மூக்கு செவியை வந்து உத்து கவனிச்சிங்கன்னா அதுல எட்டு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த மெய், மெய்க்கு ஒரு ஒன்று, வாய் ஒன்று, இந்த ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, இதில் வந்தீங்கன்னா இந்த மூக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும். அப்போ ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு. அப்போ இதில் வந்து எட்டும் உள்ள நாகனும் எட்டும் அப்படிங்கிற அப்படியே கணக்கு போட்டு பாருங்கள் உடம்புக்குள்ளே என்னென்ன சேருதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கரணம், இந்த அந்த கரணம்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அகக்கருவிகள், அதாவது வந்து ரொம்ப சைவ சாத்திரங்களை சொல்லுவோம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான்கு நான்கு புறவினர், நாலு புறவினர், புறவின்னா இந்த வந்து குதிரை, நாலு அந்த குதிரையை சவாரி பண்ணுற மாதிரி இந்த உயிர் என்ன பண்ணுமா, உயிர் அந்த நான்கு அந்த கரணங்களை கொண்டு ஒரு ராஜாங்கமே நடத்துமா. அதில் இதில் சிவஞானம் போதில் ஒரு அந்த கரணம் அவற்றில் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சபத்தை தே அப்படின்னு சொல்லி நம்முடைய சிவஞான போதத்தில் சொல்லுவாங்க நூற்பாவில். அப்போ அந்த அந்த ராஜா வந்து ஒரு ராஜ்யத்தை நடத்துறதுக்கு மந்திரிகளை வைத்து ஆலோசனை செய்வது போல இந்த ஆன்மா உயிர் இந்த அந்த கரணங்களை எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குமா, அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குமா. அதான் சொல்றாரு நான்கு புறவி அப்படிங்கிறார். அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இது யார் இதை வழி நடத்துறா, இதுக்கு ஒரு ஒரு வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா. உடம்புக்குள்ள உயிர், உயிருக்கு வெளியில வந்து உடம்பு இருக்கு, உடம்பு வந்து உயிர் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா உயிரை கண்ட்ரோல் பண்ணணும் ஒருத்தர் உள்ளுக்குள்ள. இந்த உயிரை கண்ட்ரோல் பண்றவர் யார் அப்படின்னா பாகன். அவர் தான் பாகன்னா கடவுள்னு அர்த்தம். இறைவன் என்ன செய்கிறாரு, இதை சரியான முறையில் பொருத்துறார், பொருத்தி அதை வழி நடத்துகிறார். அப்போ இறைவன் உயிரை இயக்க உயிரானது உடம்பை இயக்குகிறது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்க உள்ளே சொன்னது பதி, அப்புறம் உள்ளே பசு, இது பாசம் கருவிகள். அதான் இந்த பதி பசு பாசம் என்பவையில நம்ம உடம்பு உடம்பு உள்ளேயே சொல்லணும். இந்த இப்படித்தான் இந்த உடம்பு உடம்பு கருவறையில் தாயினுடைய கருவறையில் தயாராகிறது. இப்போ இந்த கருவறைகள் தயாராகின்ற பொழுது இந்த அந்த உயிர் அந்த தந்தையினுடைய உடலில் இரண்டு மாதங்கள் தங்கியிருக்கும். இது நம்ம திருமூலர் உபதேசத்தில் சொல்றார் முதல் பாடல்ல. அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய மழை நீர் வழியாக வரும் அப்படின்னு சொல்றார். அந்த தண்ணி வந்து அப்படியே மழை நீர் வழியாக அந்த ஆன்மா கரைந்து மழை நீர் வந்து வயல்ல விழுந்து அது நஞ்சையிலேயோ புஞ்சையிலேயோ விழுகின்ற பொழுது அந்த அந்த அந்த தண்ணியானது அந்த இப்போ நெல்லுன்னா நெல் வழியாக ஏறி அந்த நெல் வந்து சாப்பிட்டு அரிசியை சாப்பிட்டு இந்த அரிசி வழியாக இந்த உடம்பு உள்ள தங்கிடும். அப்படி தங்குகின்ற பொழுது அது சத்தாக உயிர் சத்தாக இங்கே தங்கி இருக்கும். அப்போ உயிர் சத்தாக அங்கே இரண்டு மாதங்கள் இங்கே தங்கி இருக்கும். அப்புறம் அடுத்தபடியாக அது வந்து பத்து மாதங்கள் தாயினுடைய கருவறையிலே தங்கி இருக்கும். அது உயிர் வந்து மாறி வருகின்ற தன்மை, ஆன்மா அப்படிதான் வரும். இத நம்மளுடைய சித்தர்கள் ஒவ்வொரு மாதங்களுக்கும் சொல்றாங்க. இப்போ முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவானது ஒரு சிறிய அளவிலே கடுகு அளவுக்கு இருக்கும் முதல் நாள். இரண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா சற்று பெரிதாக சீடு ஒரு விதை மாதிரி இருக்கும். அப்புறம் மூன்றாம் நாள் அந்த கருவானது அந்த பிராணவாயு அங்கே இருக்கும் இந்த பிராணவாயுவால் அது மூணாம் நாள் மிளகு மாதிரி மிளகு மாதிரி இருந்து கொஞ்சம் அப்படி பிளந்து இருப்பது போல் அந்த கருவானது இருக்கும். இப்போ நான்காம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த அவரை விதை போலே வந்துடும் சின்னதாக இருக்கும். அப்போ ஐந்தாம் நாள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நீர்க்குமிழி போல திவலையாக இருக்கும். அப்புறம் ஐந்து நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறாம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த கருவுக்கு பின்ன முன்னாடி இந்த லேசாக இந்த பஞ்சு மூடின மாதிரி பஞ்சை வச்சு மூணு எப்படி இருக்குமோ அது மாதிரி லேசாக உரையோடு இருக்கும். ஏழாம் நாள் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு கரு வந்து நல்லா நல்லா வளர்ந்துடும், அதாவது கரு கரெக்டாக தெரியும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அது புறையணும் சொல்லலாம், அந்த பஞ்சு மாதிரி இருக்குது தனியாக தெரியும், தனியாக பிரிஞ்சிடுவாங்க. எட்டாம் நாள் தான் அந்த கருவானது ஐந்து பிரிவுகளாக பிரிந்து ஐந்து நிறங்களை உடையதாக இருக்கும். இந்த ஐந்து நிறங்கள் அங்கே உற்பத்தி ஆகிடுவாங்க அந்த அந்த எட்டாம் நாள்லே. ஒன்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெருசாக கொஞ்சம் பெருசாக விடும். ஒன்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைந்து ஒரு காகத்தினுடைய முட்டையை போல அது பெருசாக விடும். இந்த பத்தாவது நாளிலிருந்து முப்பதாவது நாள் வரைக்கும் அந்த ஒரு இருபது நாள் பார்த்தீங்கன்னா அந்த கருவானது அப்படியே வளர்ந்துடும். வளர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையானது கனத்திருக்கும், அதே தலை கனத்தை அப்படியே அது வர வர அந்த ஷார்ப்பாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த ஒரு இந்த வேல் மாதிரி. அந்த இந்த வேல் எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் அப்படியே ஷார்ப்பாக வரும். அது மாதிரி அது ஒரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூ மாதிரி ஷேப்பில் ஒரு மாதத்தில் இருக்கும். அப்போ ரெண்டாவது மாதம், இந்த ரெண்டாவது மாதம் வரும்போது அங்கே ஒரு பாகு மாதிரி குழம்பி இருந்தும்பாங்க, கருவாய் குழம்பி திருமுறையில் வரும். மூன்றாவது மாதத்துலலாம் லேசாக அப்படியே இந்த கை இந்த சின்ன சின்ன இந்த சின்ன லெவலில் கால் கை இந்த விரல்கள் இன்னர் ஆர்கான்ஸ் அதாவது கல்லீரல் இதெல்லாம் வந்து அந்த மூன்றாவது மாதத்திலே அது வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான்காவது மாதம் இந்த நாக்கு இந்த எலும்பு சப்ஜெக்டு அதே மாதிரி நகங்கள் இதெல்லாம் வளர்ந்துடும். அப்புறம் இந்த அஞ்சாவது மாதம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துடும், இந்த மூளையில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்கும் மேலே இருக்கும் அஞ்சாவது மாதம். ஆறாவது மாதம் பார்த்தீங்கன்னா இந்த உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு வழவழப்பான ஒரு திரவம் வந்துடும், அப்போ தான் நரம்பு கண்கள் இது எல்லாமே வந்து ஆறாவது மாதம் வந்துடும். ஏழாவது மாதம் உங்களுக்கு நாடிகள் இப்போ 72,000 நாடிகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த 72,000 நாடிகளும் அந்த ஏழாவது மாதம் ஒரு பரிபூர்ணம் அடைஞ்சிடும். அப்போ தான் அந்த தொப்புள் இந்த கண்கள் எல்லாமே வந்து ஏழாவது மாதம். இந்த எட்டாவது மாதம் வந்து அந்த உணவு வந்து தொப்புள் கொடி வழியாக சிரசுக்கு செல்லுவது எட்டாம் மாதம். அப்போ தான் ரேகையெல்லாம் தெரியும், இந்த ரேகையெல்லாம் அந்த எட்டாவது மாதமே வந்துடும், உடம்பும் செவந்துடும். ஒன்பதாவது மாதம் சிசு நல்லா வளர்ந்துடும். சிசு வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடையை பார்ப்பாங்க, அதில் எடை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஆண் குழந்தை, எடை கொஞ்சம் குறைஞ்சலா குறைச்சலாக இருந்தால் அது பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. பத்தாவது மாதம்தான் உங்களுக்கு வந்து அந்த காற்று நெருப்பும் கூடி இந்த அபான வாயினால் வெளியில் தள்ளப்பட்டு தலைகீழாக தள்ளப்படுதல், இது பத்தாவது மாதம். இது வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் கிரகங்களுடைய தொடர்பு உண்டு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த முதல் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் என்ற ஒரு கிரகத்தின் மூலம் அது வளர்ச்சி அடையும். இரண்டாம் மாதம் வந்து செவ்வாய், மூன்றாவது மாதம் குரு, நான்காவது மாதம் சூரியன், ஐந்தாவது மாதம் சந்திரன், ஆறாவது மாதம் சனி, ஏழாவது மாதம் நரம்பு மண்டலம் அதனால் புதன், எட்டாவது மாதம் வந்து இந்த லக்னத்துக்கு எந்த லக்னத்தில் ஜெனிக்கிறதோ அந்த லக்னத்துக்கு லக்னத்தினுடைய அதிபதி. அப்புறம் ஒன்பதாவது மாதம் தான் சூரியன், பத்தாவது மாதம் சந்திரன். இப்படி இந்த பத்து மாதங்களுக்குமே இந்த கோள்களினுடைய கனெக்ஷன் கிடைக்கும். அந்த கிரகங்களினுடைய வலிமையை பொறுத்து தான் இங்கே அந்த குழந்தையினுடைய அங்க அமைப்பு இருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து திருமந்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியங்கள் தான். அப்போ அந்த குழந்தை பிறக்கும், அப்போ நோயுடன் சில குழந்தை பிறக்கும், சில குழந்தை நல்லாவே பிறக்கும். இது எல்லாமே வந்து ரகசியம் இருக்கு. இது போன ஜென்மத்தினுடைய வினையினுடைய தொடர்ச்சி, நல்வினை தீவினையுடைய தொடர்ச்சி தான் அது. இப்போ கரு விட்டுருக்குறாங்கன்னு வச்சுப்போமே, இந்த ஒரு கரு உருகின்ற பொழுது, கருப்பம் தரிக்கும் காலத்தில் தாயினுடைய வயிறு அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த தாயினுடைய வயிற்றில் வந்து திடக்கழிவுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை மந்த புத்தியாக பிறக்கும். அதில் வந்து கரு தரிக்கின்ற காலத்தில் வந்து அந்த பெண்கள் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, வயிறு எம்டியாக இருக்கணும். எம்டின்னு சொன்னால் லைட்டாக இருக்கணும், அதிகமாக சேரக்கூடாது. அதே மாதிரி அந்த பெண்களுக்கு வந்து இந்த நீர் அதிகமாக இருந்தால் அது சமயத்தில் அந்த குழந்தை ஊமையாக கூட பிறக்கும். சரி, திடக்கழிவுகளும் திரவ கழிவுகளுமே அந்த அதிகமாக இருந்தால் அந்த குழந்தை குருட்டு குழந்தையாக பிறக்கும், பிறவி குருடு அப்படின்னு, பான் பிளைண்ட் அப்படிம்பாங்க. அப்போது அந்த கரு உருவாகின்ற நேரத்தில் அந்த தாயினுடைய மனநிலையும் தந்தையினுடைய மனநிலையும் அவசியம். இன்னும் அதிகமாக சொல்லலாம், ஆண் குழந்தை பிறக்கும் ரகசியம், பெண் குழந்தை பிறக்கும் ரகசியம் கூட சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது தந்தைக்கு சூரியகளை ஓடணும், தந்தைக்கு சூரியகளை ஓடும் பொழுது ஆண் குழந்தை பிறக்கும். இப்போ தந்தைக்கு சந்திரகளை ஓடும்போது பெண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஆண்கள் வந்து இடது கை பக்கம் வச்சு தூங்கணும் முடியும். அப்படி இடது கையை வச்சு தூங்கினா இந்த அந்த சந்திரனுடைய பாகம் அரெஸ்ட் ஆகிடும். அப்போ இந்த வலது நாசியில் சூரியகளை ஓடும். அப்போ சூரியகளை ஓடும்பொழுது ஆண் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் யோக ரகசியம், இதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மூச்சுக்காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்த மூச்சுக்காற்று இல்லைங்களா, அந்த மூச்சுக்காற்றில் வந்து ஒரு குழந்தை வந்து நல்ல திடகாத்திரமாக வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த தந்தையினுடைய மூச்சுக்காற்றுக்கு தான் அதிகமான வேலை உண்டு, மூச்சுக்காற்று அதிகமான. ஒரு குழந்தை அழகாக இருக்கணும் அப்படின்னா அது தாயினுடைய மூச்சுக்காற்று. அப்போ இரண்டு தாய் தந்தையினுடைய மூச்சுக்காற்று ஒத்துழைக்காவிட்டால் நிச்சயமாக கரு சிதையும். அந்த கருவை பாதுகாக்கும் ஒரு இந்த உள்ள பார்த்தீங்கன்னா தாயினுடைய கர்ப்ப பையில் ஒரு உதகம் என்ற ஒரு நீர் உண்டு, அந்த நீர் வந்து இந்த கருவை பாதுகாக்கும். இதை நம்முடைய திருவாசகத்தில் போற்றி திருவகவல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அலைய இறைவன் எப்படி இந்த கருவை காப்பாற்றுகிறான் அப்படின்னு சொல்ல, மானிட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும். அங்கேயே ஆரம்பத்திலே தப்பிச்சு தான் வர்றோம். ஒருமதில் தாண்டியின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். அப்ப அந்த முதல் மாதம் டிராவல் பண்ணவே கூடாது. விருப்பமான பெண்கள் வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு டிராவல் பண்ணக்கூடாது. டிராவல் பண்ணோம்னா ஏதாவது கரிச்சதை அடைஞ்சிரும். மும்மதிதன்னுள் அம்மதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேரிரில் பிழைத்தும். அப்போ மூணாவது மாதம், நான்காவது மாதம், அஞ்சு திங்களில் முஞ்சிதல் பிழைத்தும், ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும். இதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் கடவுள் காப்பாற்றுகிறார். ஏழு திங்களில் தாழ் புவி பிழைத்தும், எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும், ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும். ஒன்பதாவது மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தக்க தசமதி இது பத்தாவது மாதம், தாயோடு துன்பமும் துக்க சாகர துயரிலை பிழைத்தும். இப்போ பத்து மாதமும் வந்து ரொம்ப சிரமந்தான். அதான் அந்த இறைவன் வந்து அந்த இடத்துல காப்பாற்றுகிறார் நம்மளை. இப்படி இந்த இதனால தான் இப்போ எல்லா சித்தர்களுமே இந்த அண்ட பிண்ட ரகசியத்தை அவங்க சொல்லுவாங்க. அந்த எல்லா சித்தர்கள் உள்ளே தான் இருக்கும். இது இப்படி தான் அந்த உடம்பானது நமக்கு படைக்கப்படுகிறது. ஆனா அது உயிரை இறைவன் படைக்கல, உயிர் அனாதி. ஆனா உடம்பு மாயையிலிருந்து படைக்கப்பட்டது. இப்பொழுது திருமந்திரத்தில் இது உள்ள ரகசியங்கள் நிறைய இருக்கு.
2: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

கொடிமாடச் செங்குன்றூர் திருச்செங்கோடு. கொண்டல் பயில் நெடும்புரிசை கொடிமாடச் செங்குன்றூர் என்பது தெய்வச் செக்கிழார் பெருமான் திருவாக்கு. மகா சங்கார காலம் முடிந்தபின் வெந்த வெண் நீரு பூசி உலகம் உளதாக மீள நினைந்து சிவமும் சக்தியுமாய் நின்ற திருக்கோலமே உமையொரு பாகராக விளங்கும் அர்த்தநாரீஸ்வரர் அருட்காட்சி என்பார் சிவக்கவிமணி சி கே எஸ் அவர்கள். அதனால்தான் வெந்த வெண் நீர் அணிந்து மாதிருக்கும் பாதியனாக இறைவர் விளங்குகின்றார் என்று பாடிப் பரவுகின்றார் பாலராவாயர். பந்தளவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி ஆகம் மலைமகள் கூருடையான் ஏல மலர்குளரால் ஒரு பாகம் அமர்ந்தருளி வாரூறு கொங்கை நல்ல மடவாழ்த்திகள் மார்பில் நண்ணும் பனைத்தோழியோர் பாகமாக என்று முதல் ஐந்து பாடல்களில் உமையம்மையை பாகம் பிரியாடாக விளங்கும் தன்மையை கூறி அடுத்த பாதி திருப்பதிகத்திற்குரியாது இருந்தமை பார்க்கின் இத்திருப்பதிகமே அர்த்தநாரீசமூர்த்தியாதல் காணலாம் என்னே ஞானசம்பந்த பெருமானின் அருள் வாக்கு. குடபுலத்தில் ஆரணிந்தார் அமர்கோயில் எப்பாலும் சென்றேத்து என்றதனால் பிள்ளையார் கொல்லி குளிரறை பள்ளி மாட்டூர் ஏழூர் தோளூர் குமரி கொங்கு குரக்குத்தளி போன்ற தலங்களையும் பாடி பரவியிருத்தல் கூடும். அயிலை புனிதர் சூலத்து அண்ணல் மகிழ் கயிலை பெருவழி கண்டு காதலித்த கயிலை புனிதர்கள் மல்கு ஈரோடு திருத்தொண்டீஸ்வரம் கூட பைந்தமிழாகரர் பாதச்சுவடு படிந்திருக்க கூடும். ஆதலாற்றான் பூமாரியோடு பொன்மாரி பெய்த திருவூர் ஈரோடு எனப் பேசும் சதகச் செய்யும் பரமன் உரையும் பதிவளவும் தொழுத பிள்ளையார் மீண்டும் கொடிமாடச் செங்குன்றூர்க்கு எழுந்தருளியிருந்து குளிர்ஜுரம் போக்கும் திருநீலகண்ட திருப்பதிகத்தையும் அருளி செய்தனர் என்பது புராணம். இறைவர் உமையொருபாகர் அர்த்தநாரீஸ்வரர் தாளக்கோயிலில் கைலாயநாதர் நீலத்தம்பிரான் இறைவி பாகம்பிரியாள் தாளக்கோயிலில் சுகந்த குந்தளாம்பிகை உமையொருபாகர் திருவடியில் சுனைநீர்பெருக்கு யாண்டும் உள்ளது நவபாஷாணத்தாலான திருமி என்பாரும் உளர். மலைக்கோயிலில் விற்றிருக்கும் முருகப்பெருமானை நாகாசல வேலவர் செங்கோட்டு வேலவர் செங்கோடன் செங்கோட்டையன் என்றும் அழைத்து மகிழ்வர். அருணை முனைவரின் உள்ளம் கவர்ந்த தலம் விரண்மிண்ட நாயனார் அவதாரம் செய்த பதி பிரிங்கி முதலானோர் வழிபட்ட திருத்தலம் தலமரம் எழுப்பை வாய்மை தவறுவார்க்கு ஊறு தந்து ஒருக்கும் அறுபதாம்படி அற்புதமான ஐந்தலை அரவு மகப்பேறுதரும் சிகரம் வாடிக்கல் வந்திய பாடனம் காணத்தக்க கவினுடைத்து இம்பரும் உம்பரும் ஏத்தும் இன்னிசை வண்டமிழ் பதிகம் திரியான சம்பந்தர் அருளியது பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டார்வின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை: உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி.

திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல, பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு இந்த ஒன்பதாம் திருமுறை அருளிய ஒன்பது ஆசிரியப் பெருமக்களையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி அருமையான முறையிலே இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று நம்ம திரு பல்லாண்டுல கொஞ்சம் பார்த்தோம், அதுலேயே நம்ம வந்து தொடர்ந்து இன்னும் ஒரு ஒரு சில கருத்துக்களை பார்த்துட்டு தொடர்ந்து இன்னைக்கு கருவூர் தேவருடைய பாடல்களை பார்க்கலாம். சரி, நேத்து வந்து நம்ம நிட்டை பாடல் வரைக்கும் பார்த்துட்டோம், அதனால அதை தொடர்ந்து சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கன் மால் எங்கும் திசை திசையென கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்றார். அந்த பாவிக்கும் பாவகம், அதாவது சிவோகம் பாவனையில இறைவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு செய்தி வந்து நமக்கு அதுல கொடுத்திருக்கு. இது நமக்கு சிவஞான சித்தியார்லையும் கண்ட இவையல்லே நான் என்றகன்று காணா கழிவரமும் நான் அல்லேன் என கருதி கசிந்த தொண்டினோடும் உளத்தவன்தான் நின்ற கலப்பாலே சோகமென பாவிக்க தோன்றுவன் வேறின்றி அப்படின்ட்டு நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த சிவோகம் பாவனையில நாம் அவரை வழிபட்டோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு காட்சி தருவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதே கருத்தை தான் இங்க இவரும் நமக்கு திரு பல்லாண்டிலே தந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்முடைய அறிவு வந்து ரொம்ப சிற்றறிவு, ஆனா சுவாமியை சிக்குன்னு பிடிச்சாதான் அந்த அறிவோட தன்மை வந்து மாறும். இறைவன் உணர்த்தினால்தானே ஆன்மா உணரும், அதானே சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதனால அழகா அதுக்கு அடுத்த பாடல்ல சொல்லியிருந்தாரு, சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆரம்பராத அறிவு பெற்றேன், யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு எனக்கு ஞானம் கிடைச்சது அப்படிங்கிறாரு. பெற்றது ஆறு பெறுவார், யாரால பெற முடியும் இப்படி ஒரு பேரு அப்படின்னு கேக்குறாரு. கடைசியில அப்படி எனக்கு செய்த அந்த பெருமானுக்கு நான் பல்லாண்டு கூறுகிறேன் என்று சொல்லுகின்றார். அதன் பின்பாக அடுத்த பாடல்ல வந்து சேலும் கயலும் திழைக்கும் கண்ணார் இளங் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பில் இளங்கும் என்று பொன்னியர் போற்றி சேர்ப்ப மாலும் அயனும் அறியா நெறி தந்து வந்தன் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்றார். பக்குவம் முதிர்ந்தா சிவபுண்ணிய நிரம்பி மலபரிபாகம் வரும் அப்படிங்கிறது நமக்கு சிவஞான சித்தியார் அழகா சொல்லுது. அதே கருத்து தான், மாலும் அயனும் அவங்களாம் அங்க பக்கத்துல நிக்கிறாங்க, அவங்க அறிய முடியாத ஒரு நெறிய நமக்கு தர்றாருன்னா அந்த அளவுக்கு நம்முடைய பக்குவத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், சிவபுண்ணியத்தை மிகுதியாக செய்ய வேண்டும். அஞ்செழுத்த ஓதினாலே சிவபுண்ணியம், திருமுறைகளை ஓதினாலே சிவபுண்ணியம், அப்புறம் தீட்சை பெற்றுக்கொண்டு அனுஷ்டானம் செய்வது

குழந்தை குடிக்க முடியாது. ஆனா சுவாமி அதை நினைக்கல, அந்த குழந்தைக்கு இல்லாம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாராளமா கொடுக்கிறாரு. அது மாதிரிதான் அவர் நமக்கு ஞானத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார் பல வகையில. நாம் அதை ஒழுங்காக நின்று பின்பற்றினால் பயன் பெறலாம். அவர் அப்படி தர்ற பெருமானுக்கு பல்லாண்டு கூறணும். அப்புறம் ஒரு அருமையான பாடல், தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தோடும் உடனே பூதளத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விசாரசர்மர் வந்து பசுக்களை எல்லாம் பராமரிக்கிறாரு. அதனால பசுக்கள் தானாக பாலை தருகிறது. அந்த பாலை வச்சு அவரு மணல்ல லிங்கம் பிடிச்சு அழகா பூஜை பண்றாரு. அப்ப இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் ஊர்க்காரங்கள்லாம் வந்து செய்தியை சொல்ல அந்த அதனால அவர் தந்தை வந்து இவரை கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வர்ற அவர் ஒளிந்து மறைந்திருந்து பார்க்க இவர் இப்படி பூஜை பண்ண அவர் இவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க இவர் அப்படி மனம் ஒன்றி சுவாமிகிட்ட இருக்கிறதுனால இவருக்கு தந்தை அழைச்சதெல்லாம் தெரியல. அதனால இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்றாரு, காலால அவ அப்பா வந்து அந்த குடத்துல இருக்க பாலை வந்து ஒதுக்கிறார். அது எப்பேற்பட்ட சிவநிந்தை, அது எப்பேற்பட்ட பாவம், அந்த பாவத்துக்கு எப்பேற்பட்ட தண்டனைன்னு சொல்லிட்டு அந்த சாதுவா இருந்த விசாரசர்மர் அங்க இருந்த பசு மேய்க்கக்கூடிய கோலை எடுத்து இப்படி வீசுறாரு. அது ஒரு மழுவா மாறி தந்தையோட கால்களை வெட்டிடுது அப்படிங்கறது வரலாறு, அது நமக்கு தெரிந்ததுதான். இப்ப உலகியல் பூர்வமா பார்க்கும்போது ஒரு மகன் வந்து ஒரு தந்தைக்கு அது கால் மட்டும் சேதிக்கப்படல, அதோட தந்தையோட உயிரும் போயிருது. அப்ப இது வந்து ஒரு கொலை தானே அப்படின்னு உலகியல் பூர்வமா சொல்லுவோம். ஆனா இங்க அவர் தந்தைக்கு ஒரு மோசமான நிலை வராம இவருக்கு அந்த தண்டனையை பெற்றதுனால அவர் ஒரு நல்ல கதிக்கு போயிடுறாரு. சுவாமி வந்து அவருக்கு என்ன செய்யறாராம், தன்னை வந்து வணங்குபவர்கள்லாம் இவரை வணங்கணும், அதுக்காக இவருக்கு ஒரு கோயில், கோயிலுக்குள்ளேயே ஒரு கோயில் பொற்கோயில்னு சொல்லி கொடுத்து போனகம் அதாவது தனக்கு செஞ்ச நைவேத்தியத்தை அவருக்கு வைக்கணும். அதற்கு அடுத்தபடியாக தனக்கு வைத்த பூவைத்தான் அவருக்கு வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் சண்டேசருங்கிற நாமத்தையும் கொடுக்காரு. தாமம்ங்கிறது பூவு மாலை, நாமம்ங்கிறது சண்டீசர் அப்படிங்கிற பதம், அதை கொடுக்கறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கும். இது நம்ம சிவஞான சித்தியார் மிக அழகாக சொல்லுது, அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், நரரனில் பாலன் செய்த பாதகம் நன்மையாயத்துல. அந்த பாடல்ல உங்களுக்கு வேண்டிய ரெண்டு வரி மட்டும் எடுத்திருக்கேன். அதுல பரநடிக்கு அன்பர் செய்யும் இதுவும் அறமும் இதாயிரும்னு சொல்லுவாங்க. அன்பு இல்லாம செய்யக்கூடியதெல்லாம் மாறி வந்துடும் அப்படிங்கறதுலாம் வருது, நான் நேரம் கருதி அதெல்லாம் விட்டுட்டேன். அப்ப அன்பர்கள் செய்யக்கூடிய அறநடிக்கு அன்பர் செய்யக்கூடிய பாவம் அறமாகும். அது மாதிரி நரர்கள்ல அந்த பாலன், பாலன்னா நரர்னா மனிதர்கள், அதுல அந்த பாலன்னா அந்த விசாரசர்மர், அவர் செய்த பாதகம் நன்மையாக முடிந்து விட்டது அப்படிங்கறது சொல்லி அதனால அது தந்தைக்கு வந்து அது முக்தி கிடைக்கிறதுக்கே வழி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து எல்லாம் சுவாமி வரும்போது என்னென்ன வாத்தியங்கள்லாம் ஒலிக்கும் திருவிழா காலத்துல, குழலொலி, ஆளொலி, கூத்தொலி, ஏத்தொலி, குழாம் பெருகி விழவொலி, எல்லாம் விழாவுக்குன்னே ஒரு ஒலி, எல்லாம் எங்க வரைக்கும் போகுது, விண்ணளவும் சென்று கைலாயத்துல சுவாமிக்கே கேட்கும். அப்படிப்பட்ட திருவாரூரில் மலவிடையாருக்கு வழி வழி ஆளாய் மனம் செய்குடி பிறந்த அடியார்களோட கூடி பெருமானுக்கு பல்லாண்டு கூறுவோம் அப்படின்னு அதுல அழகா சொல்லிட்டு அப்புறம் அழகா திருவாதிரை திருவிழாவை நமக்கு வர்ணிச்சு, ஆறார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடைய ஆதிரினால் நாராயணன் நான்முகன் அங்கி அதாவது அக்னி இரவி சூரியன் இந்திரன் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசை அனைத்தும் நிறைஞ்சு எல்லா திசையிலும் தேவர்கள் நிறைஞ்சிருக்காங்க, பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமேனு அவருக்கு அப்படி ஒரு அழகான திருவிழா சமயத்துல ஒரு பல்லாண்டு கூறி அவர் பழிபடுகிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக நிறைவு பாடல், எந்தை எந்தாய் சுற்றும் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடி நாய் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தனை புகுந்து ஆண்டு கொண்டு ஆறுயிர் மேல் பந்தம் பிரிய பறிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது எனக்கு தந்தை தாய் உறவினராக இருக்கக்கூடியவர், என்னோட அறிவுக்கு அமுதம் போல இருப்பவர், என்னைக்கும் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர், அவர்தான் நம்ம சிந்திக்கணும். அப்படி சிந்தித்தே கொண்டே இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு தொண்டு பூண்ட கீழான நாயான சேந்தன், என்னோட சிந்தைக்குள்ள சுவாமி

0: புகுந்து என்னோட உயிர் தலையாகியத பந்தம் பிரிய பறிந்தவனின்னு சொல்லிட்டார். அழகா ஒரு சித்தாந்த கருத்தை சொல்றார். அந்த பந்தம் அப்படிங்கிறது என்னது? தலைகள். அந்த தலைகளை எல்லாம் அந்த உயிருக்கு தலையா இருக்கக்கூடிய பாசக்கட்டு மும்மலக்கட்டையும் நீக்கி நமக்கு அனுகிரகம் செய்கிறார் சுவாமி என்று மிக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இந்த வகையிலே சேந்தனார் பெருமானை வணங்கிக் கொண்டு இப்போது நாம கரூர் தேவருடைய பாடல்களை பற்றி இப்ப சிந்திக்கணும். அதுல அவருடைய வரலாற்றை சிறிது சிந்தித்து விட்டு மீண்டும் நம்ம அவருடைய பாடலுக்குள்ள வந்துடலாம். இந்த திருமாளிகை தேவருடைய வரலாறு பார்த்தோம், அடுத்து நம்முடைய சேந்தனார் பெருமானுடைய வரலாறும் பார்த்தாச்சு. இப்ப கரூர் தேவர், இவர் கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய கரூரில் அவதரித்தவர். அந்த ஊர் பெயரோட சேர்த்து அவர் பெயர் வந்து கரூர் தேவர் அப்படின்னு வழங்கப்படுது. இயற்பெயர் என்னதுன்னு யாருக்கும் தெரியலை. அவர் ஒரு அந்தனர் குலத்துல தோன்றி இருக்கிறார், வேதாகமங்களை எல்லாம் கற்று தெளிஞ்சிருக்கிறார். மிக பெரிய ஒரு யோக சித்தராக இருக்கின்றார். போக முனிவற்ற உபதேசம் பெற்று ஞான நூல்களை நிறைய ஆராய்ந்து சிவயோக முதிர்வு பெற்று காயகல்பம் உண்டவர், நிறைய சித்திகள் கைவரப்பெற்றவர். உலக வாழ்வுல புளியம்பழம் மாதிரி, அதுவும் அந்த ஓடு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒட்டியும் ஒட்டாமலும் இருந்தவர். அவர் எல்லா, அதாவது கொங்கு நாடு, வடநாடு, தொண்டை நாடு, நடுநாடு எல்லா தலங்களையும் போய் தரிசிச்சிருக்காரு. அப்புறம் திருப்புடை மருதூர் பாண்டிய நாட்டுல, அதுக்கும் போய் தரிசனம் பண்ணியிருக்கிறாரு. அங்க இருக்க இறைவன்கிட்ட திருவடி தீட்சை பெற்றார். திருநெல்வேலியை அடைஞ்சு நெல்லையப்பர் சந்நிதியில நின்று நெல்லையப்பான்னு இவர் அழைக்கிறார். அப்ப பெருமான் வந்து இவருடைய பெருமையை எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டதை கண்டுக்காத மாதிரி வாழாது இருக்க, இங்க கடவுளே இல்ல போலுக்கு அப்படின்னு இவர் சினந்து கூறி, அதனால ஆலயம் கொஞ்ச நாள் ஒரு பொலிவின்றி இருந்தது. அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் நெல்லையப்பற வேண்ட அவர் வந்து கரூர் தேவரை நெல்லையம்பேதிக்கு வான்னு சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்தார். திருப்பி ஆலயம் நல்ல செழிப்பாக இருந்ததுன்னு ஒரு வரலாறு செவி வழியா சொல்லப்படும். இவரை நெல்லையில இருந்து திருக்குற்றாலம் போய் அங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்து பொதிகை மலை அடைந்து அகத்திய முனிவர் எல்லாருமே கண்டிப்பாக அகத்திய முனிவரை போய் தரிசிப்பாங்க. அது மாதிரி இவரும் தரிசித்து அருள் பெற்றிருக்காரு. அப்புறம் தஞ்சாவூர்ல முதலாம் ராஜராஜ சோழன் தன்னோட 20 ஆண்டு ஆட்சி காலத்துல கட்ட தொடங்கிய ராஜராஜேஸ்வர பெருவுடையார், அதுக்கு அஷ்டபந்தன மருந்து வந்து சாத்துறாரு. எத்தனை முறை மருந்து சாத்தினாலும் இருகவே இல்லை. அப்ப அரசன் வருந்தும் போது போக முனிவர் வந்து பொதிகை மலையில இருந்த கருவூர் தேவரை தஞ்சைக்கு வருமாறு அழைப்பிக்கார். இவரும் குருநாதருடைய ஆணைப்படி தஞ்சாவூருக்கு வர, அப்புறம் பெருமான் அருளால அந்த அஷ்டபந்தன மருந்தை இருகும்படி அவர் செய்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்து தஞ்சாவூர்ல இருந்து திருவரங்கம் சென்று அப்புறம் தன்னோட கருவூர் அடைகிறார். கருவூர்ல உள்ள வைதீக பிராமணர் பலர் வந்து இவர் வந்து வைதீக ஒழுக்கம் தவறியவர், வாம பூசைக்காரர் அப்படிலாம் சொல்லி இவருக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பயந்தவங்க மாதிரி நடிச்சு ஆண்நிலை ஆலயத்தை அடைந்து பெருமான தழுவி கொண்டார் அப்படின்னு ஒரு புராண வரலாறு சொல்லப்படுகிறது. கரூர் தேவரோட உருவச்சிலை வந்து கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலையும் தஞ்சை பெரிய கோயிலையும் இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இவர் கிட்டத்தட்ட 10 சிவத்தலங்களுக்கு போய் ஒரு தலத்துக்கு ஒண்ணுன்னு நமக்கு 10 திருவிசைப்பா பதியங்களை தந்திருக்கிறார்னு பாக்குறோம். இப்ப நம்ம இவருடைய பதிகத்தை பார்க்கலாம். முதலாவதாக கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லை, எல்லாரும் அந்த தலத்துக்கு பாடியிருக்காங்க இல்லையா, அதனால இவரும் அந்த தலத்துக்கு தான் பாடியிருக்கிறார். கணம் விரி அப்படின்னு துவங்குது அந்த பதிகம். அந்த பதிகத்தை பாடி அங்க இறைவன்ட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனை நன்றாக வணங்க, அதாவது பாம்பணி பரமர்தம் கோயில் அப்படின்னு சொல்றாரு. சுவாமியை பத்தி சொல்லும் போது இறைவன் நாகாபரனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு அதுல மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல இரண்டாவது பாடல் ஒரு அருமையான பாடல். இவ்வரும் பிறவி பவ்வநீர் நீந்தும் ஏழையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே, யார் துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில் கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாடி கடைசியர் களை தரும் நீளம் செய்வரம்பு பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே என்று மிக அழகாக அந்த பாடல், அதுல நிறைய கருத்துக்களை அவர் வந்து நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார். இந்த பிறவிங்கிற பெருங்கடல்ல விழுந்து கிடக்கக்கூடிய ஏழையனுக்கு என்னோட பிறந்த 5 பொறிகளும் என் வசப்படுவதே கிடையாது, நான் தான் அவைகளுக்கு ஆட்பட்டு வாழ்கின்றேன், அதுலயே ஆழ்ந்து பயிர்றேன். அதனால அவங்கெல்லாம் என்னுடைய பகைவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி என்னை சுத்தி பகை இருக்கும்போது எனக்கு யார் துணையா இருக்க முடியும் அப்படின்னு நான் அலறுகிறேன். அப்ப அலறாத அஞ்சேல் அப்படின்னு எனக்கு ஒரு குரல் கேக்கு. அது எங்க இருந்து நான் கேக்குதுன்னு பார்க்க எனக்கு உள்ளேயே உயிர்ப்பா உணர்வா இருந்து இந்த குரல் ஒலிக்கிறது. திருப்பி நான் ஊன்றி கேட்கும்போது அந்த குரல் எங்கிருந்து வருது அப்படின்னா திருச்சிற்றம்பலம்ங்கிற திருத்தலத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறார். இப்போ நான் இப்படி ஆழ்ந்து போற அந்த ஐந்து பொறிகளோட சேர்ந்து அப்படி போகும்போது என்ன அப்படி அதுல ஆழ்ந்து போக விடாமல் தன்னுடைய கருணை கரங்களால் அப்படியே என்ன மீட்டு எடுக்கிறாரு இறைவன், எடுத்து சுமப்பான் அப்படின்னு திருவருட்பயன் சொல்லும். அதனால மிக அழகாக இறைவன் என்னை எடுக்கின்றார், அவருடைய குரலானது என்னை வாழ்விக்கின்றது என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இப்ப இந்த பாடல்ல இன்னொரு இயற்கை வர்ணனை வருது. தில்லை சிற்றம்பலத்துல, அதாவது சிதம்பரம், அதுல என்னன்னா வயல்கள்ல செஞ்சாலி பயிர்கள் இருக்கு, அதுல களைகளும் இருக்கு. அதாவது நீலமலர் செடி தான் அப்படின்னாலும் அது இந்த பயிரை பார்க்கும்போது, செஞ்சாலி பயிரை பார்க்கும்போது அதை வந்து நம்ம களைன்னு தான் சொல்லணும். இந்த பயிர் பக்கத்துல பார்க்கும்போது அதை களையாதான் நம்ம சொல்லணும். அதெல்லாம் வளர்ந்து கிடக்கு. உடனே உளத்தியர்கள் எல்லாம் வர்றாங்க, வந்து களை எடுக்கும் போது இதெல்லாம் இப்படி பறிச்சு இப்படி கரையில வரப்புல போட்டுருதாங்களாம். அது அங்க போய் விழுந்து நீர் வளத்தால காய்ந்து கருகாம அரும்பிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு வர்ணனையை நமக்கு அந்த இடத்துல சொல்றார். சொல்லிட்டு இது என்னோட வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட உயிருங்க பயிருக்கு ஐம்பொறிகள் களைகளாக இருக்கின்றது. அப்ப நான் ஐம்புல வேடரின் அயர்ந்து வளருதேன் நானு. அப்படி வளரும்போது அஞ்சேல்னு சொல்லி இறைவன் கருணை புரிந்து அவற்றோட ஆற்றலை எல்லாம் ஒடுக்கி என்னை வாழ்விக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக சொல்லுகின்றார். ஒரு அற்புதமான ஒரு பாடல். அப்புறம் நமக்கு யார் துணைன்னு கேட்கிறார் இல்லையா, உயிர் துணை வாழ் முதல் யாருன்னு கேட்டா பரம்பொருள் தான், அவரை தவிர வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு இந்த பாடலின் மூலமாக மிக தெளிவாக எடுத்து காட்டி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப காரண காரிய தொடர்ச்சியா கரையின்றி வர்றதுனால பிறவிய வந்து இதுல இவ்வரும் பிறவி பௌவம்னு கடலுக்கு இட அதை வந்து ஓமிச்சு சொல்லியிருக்காரு, உருவகம் பண்ணியிருக்கிறாரு. ஐம்பொறிகளும் உயர ஐம்புல அவாவினை விழித்து மேல மேல பிறவிக்கு காரணமா இருக்கிறதுனால அந்த ஐந்து பேரையும் பகைவர்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்று பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்த பாடல்ல தாயின் நேர் இறங்கும் தலைவரோ என்றும் தமியனின் துணைவோ என்றும் நாயினேன் இறந்து புறம்பினால் இறங்கி நலம்புரி பரமர்தம் கோயில். இல்லையா, எனக்காக அருள் செய்யக்கூடிய பரமர் இருக்கக்கூடிய கோயில் எது, தில்லை சிற்றம்பலம் என்று மிக அழகாக சொல்லுகிறார். இப்ப சுவாமி எப்படி இருக்காரு அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றாரு. அன்னையும் அத்தனை நம்மளை பெற்ற தாய் தந்தையர் எப்படி நம்மிடம் பரிவு காட்டுவார்களோ அது போல அன்பாய் நான் அவங்க அவரை அடைஞ்சதுனால தொடர்ந்து என்னை ஆளா கொண்ட செழிஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நான் என்று மிக அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது நம்ம பன்னாவுக்கரசு பெருந்தகை இந்த கருத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. அன்னையும் அத்தனையும் போல அன்பாய் அடைந்தேனை தொடர்ந்தென்னை ஆளா கொண்ட, இன்னும் பாடல் வரி வந்துகிட்டே இருக்கு, நம்ம முடிக்கும் போது செழிஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானின்னு சொல்லுவாரு. அதே கருத்து தான் இங்கேயும் ஒலிகின்றது என்று நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக இறைவனை வழிபடும் போது கண் பனி அரும்ப கைகள் மொட்டித்து என் களைகனே ஓலம் என்று ஓலிட்டு என்பதாம் உருகும் அன்பர்தம் கூட்டத்து என்னையும் புணர்ப்பவன் சார்ந்ததன் மன்னன் தான் உயிர். அதனால சுவாமி என்ன பண்றாரா, கண்கள்ல கண்ணீர் துளிக்க கைகள் குவித்து எனக்கு பற்றுக்கோடு, களைகன்னா பற்றுக்கோடு, எனக்கு பற்றுக்கோடு ஆனவனே ஓலம்னு கதறி எலும்பும் உருகணுமா, அப்படி உருகும்படி இருக்கக்கூடிய அடியார்களுடைய கூட்டத்துல என்னை இணைத்தவர் சிவபெருமான் என்று அதுல மிக அழகாக அவரை வழிபடுகிறார். தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கவர் நமக்கு இந்த விஷயத்த செய்யறார் அப்படின்ட்டு. அடுத்து நெஞ்சிடர் அகல அகம்புகுந்து ஒடுங்கு நிலைமையோடு இருள் கிழித்து எழுந்த வெஞ்சுடர் சுடர்வ போன்று ஒளி துழும்பும் விரிசடை அடிகள் அப்படின்னு சுவாமிய அழகா ஒரு நமக்கு ஒரு விவரம் காட்டுறாரு. அதாவது உள்ளத்துல உள்ள துயரங்கள்லாம் தீரணும். பிறவியே துயர், நம்ம வாழ்க்கையில வினை அனுபவத்தை மட்டும் துயரம்னு நினைக்கிறோம், அது மட்டும் துயரம் இல்லை. இது இது மாதிரி நம்ம எத்தனை பிறவிலையும் அனுபவிச்சுட்டே தான் வர்றோம். ஏன்னா செஞ்சது நாம தானே, அப்ப நம்ம சம்பாதிச்சது நமக்கு தான், நம்ம ஈட்டின வினை அந்த வினை பயன் நமக்கு தான் வரும். அதனால இது ஒரு பக்கம் இருக்கட்டும் துயரம்னா இது, அப்புறம் இந்த உடம்பு போனோடனே இந்த துயரமும் நமக்கு மறந்து போயிடும். ஆனால் பிறவிங்கிறது துயர். அப்ப அந்த துயர் தீரணும் அப்படின்னா நமக்கு சுவாமி தான் நமக்கு அது எப்படி இந்த இருளை பிடித்து கொண்டு சூரியன் வரும்போது ஒரு நல்ல ஒரு விடியல் நமக்கு தெரிகிறதோ அதே மாதிரிதான் சுவாமி வந்து நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்கி விஞ்ஞானத்தை வழங்கி நம்ம பிறவியை நீக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உன்னதமான கருத்து அடுத்த பாடல்ல நமக்காக பதிவு செய்து தந்து, அதற்கும் அடுத்தபடியாக அருமையாக வந்து ஏழாவது பாடல் அதுல வந்து மிக அழகாக நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நாவினால் கூட்டமாக ஓதப்படுகின்ற வேத மந்திரங்களை உணர்ந்து ஓம குண்டங்கள்ல நெய்ய ஆகுதியா அழித்து இல்லையா எல்லா அதாவது அந்தனர்கள் எல்லாம் வழிபடுறாங்க அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்லி, அப்படிப்பட்ட பூஜையை ஏத்துக்கிடக்கூடிய பெருமான் அடியேனுடைய மனதுல வந்து எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். அவர் வந்து எங்க இருக்காரு, என்னுடைய மனத்தில் இருக்கின்றார் என்று மிக அழகாக அதிலே எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த எட்டாவது பாடல் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய பெருமை அவருடைய நுண்மை அதெல்லாம் நமக்கு புரியாது அப்படிங்கறதுனால மிக அழகாக திருவருட்பயன்ல சொல்லியிருப்பாங்க, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவருக்கு அந்த அளவுக்கு ஒப்பில்லாதவர் பெருமான் என்று நமக்கு மிக அழகாக அந்த எட்டாவது பாடலிலே நமக்கு எடுத்து இயம்பி இருக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். பெருமை சிறுமை ரெண்டுமே அதுல கொடுத்திருக்க அந்த பாடல்ல, அந்த பாடல போர்த்தத்தம் பெருமை சிறுமை புக்கொடுங்கும் புணர்புடை அடிகள்தம் கோயில் அப்படின்னு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். மேலும் அதே பாடலுக்கு தான் அடுத்த ஒரு சித்தியார் கருத்தையும் நம்ம பார்த்திடலாம். அணுவோர் அண்டமாம்படி நேரியன் ஆகலால் உயிருக்கு உயிராதலும் அண்டம் ஓர் அணுவாகும்படி பரியன் அதனால எங்கும் நிறைந்து நிற்கின்றார். அணுவிக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலான்னு சொன்ன மாதிரி இவரு நமக்குள்ள நுண்மையாவும் இருப்பாரு, அந்த பெரிய அண்டத்துல ரொம்ப நுட்பமாவும் இருப்பாரு, நுண்ணிய பொருளை பெருமையா பெரிய அண்டமாவும் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த பதிகம் அப்படியே நிறைவு பெறுகிறது. அதற்கு அடுத்த பதிகத்துல கலைகள் தாம் அப்படிங்கிற ஒரு பதிகத்துல மூணாவது பாடல்ல இறைவன் வந்து அம்மையப்பராக அருள் பாலிப்பதை நமக்கு அவர் சொல்றார். நிழல் கீழ் முறை தெரிந்து ஓர் உடம்பினராம் இருவரே என்று சொல்லுகிறார். அதான் நமக்கு திருக்கழிற்றுப்படியார் சொல்லும், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக, அம்மையப்பர் அப்பரிசே வந்து அழிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த பாடல்ல மறை இறைவரை மறைகளும் தேட அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்கிறத வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனின் திருவாசகமும் சொல்லுது இல்லையா, அதான் சித்தியார்ல வருது. மறையினால் ஐயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறொணாதாகி நின்ற இறைவனார் அப்படின்னு இறைவனை நமக்கு அது படம் பிடித்து காட்டுகிறது. அந்த கருத்து தான் இந்த ஒன்பதாம் திருமுறையில இங்க இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அப்புறம் அவர் வந்து தொண்டர்களுக்கு என்றும் எளியவர் தான், அடியாருக்கு எளியன் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த பாடல் நமக்கு சொல்லுது. அடுத்து பவளமே மகுடம் நீலமே கண்டம் அந்த பாடல்களை எல்லாம் நம்ம வந்து தியான ஸ்லோகமாக படிக்கலாம். தியானம் பண்றவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நம்ம மனக்கண் முன்னால அந்த வடிவம் கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்லோகங்கள் இருக்கு. அதனால அந்த ரெண்டு பாடல்களையும் தியான ஸ்லோகமா நீங்க வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது பாடல்ல சொல்றாரு, நமக்கெல்லாம் ஒரு இருள் இருக்கு மலம், அதுக்கு எப்படி ஒரு ஓமை சொல்லி கருமையான எருமக்கடா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆணவத்தை. கருமையான எருமக்கடா போன இருள் மலத்துல அழுந்தன அடியேனை அடிமையாக கொள்ளுதலை விரும்பி மேலும் ஒரு பிறவியை எடுத்து பொய் நெறிக்கு நம்ம போகாத வண்ணம் என்னை காத்து அருள் புரிபவரேன்னு அதுல வணங்குறாரு இறைவன். மற்றொரு பிறவியில் பிறந்து பொய்க்கடாவனம் காத்தனுக்கு அருளே புரியவும் வல்லறேன்னு சொல்ற அருமையான பாடல். இதெல்லாம் நீங்க பஞ்சபுராணம், எனக்கு தெரிய பஞ்சபுராணத்துல ஒரு மூணு நாலு பாடல்கள் தான் பொதுவா எல்லாருக்கும் நல்ல பரிச்சு. அந்த ஒளிவளர் விளக்குங்கிறது, அப்புறம் அந்த வந்து புவன நாயகனிங்கிற ஒரு பாடல், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த அன்னமாய் விசும்பு, இது போன்ற ஒரு சில பாடல்களை தவிர வேறு யாருமே அதிக பாடல்களை பயன்படுத்துவதில்லை. எவ்வளவு பாடல் இருக்குன்னு பாருங்க, இந்த ஒன்பதாம் திருமுறையில பல்லாண்டுதான் நமக்கு 13 பாட்டு, ஆனா இது எத்தனை பாட்டு, 9 பேர் பாடி கொடுத்திருக்கிறாங்க, இவரே 10 பதிகம் பாடி கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க இந்த பாடல்களை எல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தவும். அதற்கு அடுத்தால் போல 8வது பாட்டுல மெய்யர்க்கு மெய்யர், அவங்களுக்கு விளக்கு போல அவங்களுக்கு துளங்குகிறார், அவங்களுக்கு வந்து அவங்க மனசுக்குள்ளேயே இருந்து ஏற்றப்பட்ட விளக்கு போல அவங்களுடைய அறியாமைய புறம் நீக்கி அறிவொளிய கொடுத்துருதாரு. ஆனால் பொய்யருக்கு அவர் பொய்யராகத்தான் இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாராம், எழுது கோல் வளையாள் மையரே அப்படின்னு சொல்றாரு. அம்பாளை வந்து கூட வைத்து கொண்டுதான் அவர் எல்லாவற்றையும் செய்வார். எப்படி நம் கையால் நாம் எல்லாம் செய்கின்றோமோ அது மாதிரி நங்கையினால் அம்பாளை வைத்துக் கொண்டுதான் அவர் எல்லாம் செய்கின்றாருங்கிறத திரு கழிற்றுப்படியா அங்க சித்தாந்த நூல் நமக்கு சொல்லுது. நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போல் நாடனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகனும் நங்கை நம்பியாய் தான் நடுவே நாட்ட பெரும் இது கான் எம்பெருமானார் தம் இயல்பு அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. சித்தியார்லயும் சத்திதான் சத்தனுக்கோர் சத்தியாம் சத்தன் வேண்டிட்டெல்லாம் சத்திதானே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகா அது போல அம்மையை வைத்துக் கொண்டு, எழுதுகோள் வளையாளாகிய அம்மையை வைத்துக் கொண்டு அவர் எல்லாவற்றையும் சக்திமானாக செய்கின்றார் என்று ஒரு அருமையான சித்தாந்த கருத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக 9வது பாடல், அதுவும் உங்களுக்கு ஒரு தியான ஸ்லோகம் போல அழகா, கமலமே வதனம் கமலமே நயனம் கனகமே திருவடி என்று அழகாக, அதுவும் குமுதமே திருவாய் அப்படின்னு அழகா, குழையதே இருசெவி எல்லாம் அப்படி நம்ம மன கண் முன்னால கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க தியானத்துக்கு பாடலாம், தியான ஸ்லோகம் போல வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு 10வது பாடல்ல பலன் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு, இந்த தமிழ் மாலை எப்படி நமக்கு தேவாரத்துல எல்லாம் ஞானசமுத பெருமானும் சுந்தரமுத்து சுவாமிகளும் அநேகமா நமக்கு பலன் சொல்லியிருப்பாங்க, நாவுக்கரசு பிறந்தவி தான் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. இவரும் அது மாதிரி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த தமிழ் மாலை ஏரணங்கிரு நான்கிரண்டு இவை அப்படின்னா என்ன அர்த்தம், இரு நான்கு இரண்டு இவைனா 2, 4, 8, 2, 10, இந்த 10 பாடல்களை யார் பாடுகின்றார்களோ அவங்களுடைய இருள் கிழித்து எழுந்த சிந்தையர், அவங்களுக்கு அறியாமை நீங்கிவிடும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியாச்சு. அறியாமைன்னா நமக்கு தெரியும், ஆணவன் தெரியும்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருப்புகள் அருணகிரிநாதர் அருளியது, ராகம் ரேவதி, தாளம் ஆதி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோர்கள்.
3: திரு ஆண்டு திருத்தொண்டர் தொகை 17:39.

கடியே திரி பொழுது கொண்டையாக மெழுக கடியே.

காலூர காலூரி நம்ம காலே சொல்ற

பின்தொடர்ந்து நம்பி பூவணத்தவரை உற்றாறு அவரு அலால் புறங்கள் செற்ற ஏவணச்சிலையினாரை

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு பாசம் பரஞ்சோதி, வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: முதற் திருப்பாடலிலே எம்பெருமானை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பருஞ்சோதி என்று குறிப்பிட்ட அடிகள் இரண்டாம் திருப்பாடலிலே பரஞ்சோதி என்று குறிப்பிடுகின்றார்கள். முதற் பாடலின் தொடக்கம் எத்துணை அற்புதமாக இருக்கின்றது என்பதை நாம் மீள மீள எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பருஞ்சோதி, ஆதியும் அந்தமும் இல்லா என்பதற்கு பிறப்பிறப்பு இல்லாதன்னு பார்த்தோம். என்ன, சிவபெருமான் என்று சொல்லும் பொழுதே அவர் பிறப்பற்றவர் என்றுதான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். சைவ இலக்கியங்கள் மட்டுமல்ல, தமிழர் பொது காப்பியமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரத்திலேயே ஆசிரியர் இளங்கோவடிகள் ஒவ்வொரு தெய்வத்தின் ஆலயமாக குறிப்பிட்டு வருகின்ற இடத்திலே சிவாலயத்தை குறிப்பிடும் பொழுது பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும் என்று குறிப்பிடுகின்றார். இன்னும் ஆங்காங்கு சிவபெருமானை குறிப்பிடும் போது பெரியோன் என்ற பெயரிலே குறிப்பிடுகின்றார். பிறவா யாக்கை என்று அவர் பிறப்பற்றவன் என்பதை குறிப்பிடக்கூடிய பங்கினை பார்க்க வேண்டும். ஏன்னா பதிப்பொருளுக்கும் உயிர் வர்க்கத்துக்கும் உள்ள முக்கியமான வேற்றுமை, பதிப்பொருளுக்கு பிறப்பு இல்லை, உயிர் வர்க்கங்களுக்கு பிறப்பு உண்டு என்பதுதான். அதான் சிவஞான சித்தியாரில் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும், ஆதலால் இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வனன்றே என்ற அருமையான திருப்பாடலுக்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் உரை அருளும் பொழுது மற்ற பாடல்களுக்கெல்லாம் சொற்பொருள் முறையிலே உரை சொன்ன சுவாமிகள் இது போன்ற சிற்சில பாடல்களுக்கு சாரமான கருத்தினை உரையாக தந்துள்ளார்கள். யாதொரு தெய்வம் கொண்டே அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர் என்ற திருப்பாடலுக்கு அதனுடைய சாரமான கருத்தை, ஒரு பழத்தை சாறு விழிந்து தருவது போல அப்படி தந்திருக்கின்றார்கள். அந்த உரைப்பகுதியினுடைய கருத்து என்னவென்றால், நால்வகை தோற்றம் இருக்கின்றது. வித்திலிருந்து தோன்றுவனே, வியர்வையில் தோன்றுவனே, முட்டையில் தோன்றுவனே, கருப்பையில் தோன்றுவனே. இந்த நால்வகை தோற்றங்களிலே ஏதாவது ஒரு தோற்றத்தின் பார்ப்பட்டு பிறப்பவையெல்லாம் உயிர் வர்க்கம் சீவ வர்க்கம். இந்த நால்வகை தோற்றத்தில் எந்த ஒரு தோற்றத்திலும் வந்து பிறக்காதது எதுவோ அதுதான் பதிப்பொருள். பதிப்பொருளுக்கும் உயிருக்கும் உள்ள வேற்றுமைகளில் எளிதாக அறியத்தக்க வேற்றுமை இதுதான். மற்ற வேற்றுமைகள் ரொம்ப சாத்திரங்களுக்குள்ளெல்லாம் போய் நுட்பமாக சிந்திச்சு அறியணும். எடுத்த எடுப்பிலேயே அறியத்தக்க வேற்றுமை எது அப்படின்னு சொன்னா, உயிர் வர்க்கம் பிறப்பிறப்புடையது, பதிப்பொருளுக்கு பிறப்பிறப்பு இல்லை என்பதுதான். அப்படி பார்க்கும்போது நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அங்க மாதேவர் தான் வந்து அருள் செய்வார்னு ஏன் சொன்னாங்கன்னா, மற்ற தேவர்கள் அனைவருக்கும் பிறப்பு இறப்பு கூறப்படுகின்றது, புராணங்களிலே கேட்கின்றோம். ஆனால் சிவபெருமானுக்கு பிறப்பு என்பதை எந்த புராணத்திலும் நாம் கேட்டதில்லை. ஆகையினால் அவன் ஒருவனே அருள் செய்ய வல்லவன் என்று இந்த பாடலுடைய சாரமான கருத்தை அற்புதமாக உரையிலே தருகின்றார்கள். நால்வகை யோனியுள் சுவாமியினுடைய திருவாக்கை நேரடியாக பார்க்கிறோம். நால்வகை யோனியுள் ஒரு யோனிவாய்ப்பட்டு பிறப்பன யாவை, அவையெல்லாம் சீவவர்க்கம், அவ்வாறு பிறத்தல் இல்லாதது யாது, அது பதிப்பொருள் என்னும் இது ஒன்றே, ஏனை செயல்களான் வேற்றுமை அறியவாறாத அவ்விரண்டர்க்கும், அவ்விரண்டர்க்கும்னா அந்த பதி உயிர் என்ற இரண்டர்க்கும், தம்முள் வேற்றுமை அறிய நிற்பது ஆகலின், ஏனைத் தேவரெல்லாம் அஞ்ஞனம் பிறந்து இரத்தல் கேட்கப்படுதலானும், ஏனைத் தேவரெல்லாம் அஞ்ஞனம் பிறந்து இரத்தல் கேட்கப்படுதலானும். புராணங்கள்ல கேட்கிறோம், சிவனுக்கு அகுது உண்டு என்பது யாண்டானும் கேட்கப்படாமையானும். சிவபிரானுக்கு பிறப்பிறப்பு உண்டு என்று எந்த புராணத்திலும் கேட்டதில்லை. சிவன் ஒருவனே வினை வயத்தன் ஆதல் இன்றி, யாரெல்லாம் பிறக்கின்றார்களோ இறக்கின்றார்களோ அவர்களால் வினை வசப்பட்டவர்கள், வினைக்கீடான பிறப்பில் தான் அவர்களால் செல்ல முடியும். வினைக்கீடான கால ஆயுள் வினைக்கீடான ஆயுள் காலம்தான் வாழ முடியும் இல்லையா. அது மாதிரி வினையின் எல்லையிலே இறந்து போக வேண்டியதுதான். ஆகவே பிறப்பு இறப்புக்கு உட்படுவர்கள்லாம் வினை வயத்தவர்கள், சிவபெருமான் ஒருவனே வினைவயத்தன் ஆதல் இன்றி அவ்வத்தேவர் இடமாக நின்று உயிர்கட்கு அவற்றை அறிந்து கூட்ட வல்லுவன். உயிர்கள் வேண்டக்கூடிய வரங்களை, உயிர்களின் தேவைகளை அறிந்து அந்த உயிர்களுக்கு கூட்டுகின்ற வல்லமை உடையவன். ஏனைத்தேவர் அது செய்ய மாட்டார் என்பது தானே போதரும். ஏன்னா அவர்கள் உயிர் வர்க்கம் என்பதனாலே, அவர்கள் வினைவயப்பட்டு இருப்பதனாலே, வினைக்கு ஏற்பத்தான் அவர்கள் வாழ முடியுமே ஒழிய தாமாக ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அருள் செய்ய முடியாது. ஒருவேளை சில உயிர்கள் தம்மை போன்ற உயிர் வர்க்கத்தைச் சேர்ந்த தேவர்களை பரம்பொருள் என்று நினைத்து மயங்கி வழிபட்டாலும் அத்தேவர்கள் இடமாக இருந்து சிவபெருமானே அருள் செய்வார். ஆகையினால் சிவபெருமான் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அவர் பிறப்பிறப்பு அற்றவர் என்பதுதான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்பதுதான். அந்த பெருந்தகையை இந்த இரண்டாவது திருப்பாடலிலே பரஞ்சோதி மேலான சோதி, ஏழுலகும் கடந்து அண்டத்து அப்பால் நின்ற பேரொளி என்று தேவாரம் போற்றுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பேரொளி பிளம்பாகிய பரஞ்சோதி மேலான சோதி, அடுத்த தோழியின் வீட்டு வாசலுக்கு சென்று அவளை எழுப்புகின்றார்கள். அப்போ அந்த தோழி எழுந்து வராமல் உறங்கிக் கொண்டிருப்பதை அறிகின்றார்கள். போது அந்த தோழியினுடைய ஒரு பேச்சு இவர்களுக்கு நினைவுக்கு வருகின்றது. என்னவென்றால், இந்த தோழி என்ன சொல்வாள், இரவிலும் சரி பகலிலும் சரி எப்போது நாம எல்லாரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தாலும் இவள் என்ன சொல்வாள் என்று சொன்னால், என்னுடைய அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய சிவபெருமானுக்கே என்று உரிமையோடு தெரிவிப்பாளாம் இந்த பெண்மணி. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், அந்த உறங்குகின்ற பெண்ணை எழுப்புகின்ற முறையிலே அவள் பேசுகின்ற பேச்சை நினைவூட்டி சொல்கின்றாள். பாசம் என்று சொல்வது இங்கு அன்பு. என்னுடைய அன்பு பரஞ்சோதியாகிய சிவபெருமானுக்குத்தான் சொல்வாயேம்மா, எப்ப சொல்லுவாய், எப்பம்னு என்ன சொல்றதுக்கு இருக்கு, இரா பகல் நாம் பேசும்போது, இரா பகல் இரவிலும் சரி பகலிலும் சரி நம்ம பேசும்போதெல்லாம் நீ என்ன குறிப்பிடுவாய், என்னுடைய பாசமெல்லாம் அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய சிவபெருமானுக்கே என்று குறிப்பிடுவாய். எப்போது இப்போதார் அமளியின் மேல் நேசமும் வைத்தனையோ, இப்படி இரவுலையும் சரி பகலிலும் சரி என் அன்பெல்லாம் பரஞ்சோதிக்கே என்று சொல்கின்ற நீ எப்போதம்மா இந்த படுக்கையின் மீது அந்த பாசத்தை வைத்தாய் என்று கேட்கின்ற. எதை கேட்டால் அதற்கு மேற்கொண்டு அவளால் படுத்து கிடக்க முடியாதோ எழுந்து வந்து விடுவாளோ அப்படி கேள்வி கேட்கின்ற. அதான் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டுங்கிறது எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க. அப்ப இதன் மூலம் சொல்வது ஒன்றாகவும் செய்வது மாறானதாகவும் இருக்கின்றது என்பதை குறிப்பாக உணர்த்துகின்றார். ஆகவே பரஞ்சோதியாகிய பெருமானிடத்திலே அன்பு வைத்திருக்கின்றேன் என்பது சொல்லளவில், ஆனால் படுக்கையின் மீது அன்பு வைத்திருப்பதுதான் செயலளவில் இருக்கின்றது. அதனால அந்த சொல்லாட்சியை பாருங்க, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், என்பாய் என்று சொல்லுவாய் சொல்லளவில், அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, படுக்கையின் மீது நேசத்தை வைத்திருக்கின்றாய் வைத்திருக்கின்றாய் செயலளவில். அதான் என்பாய் என்பது சொல்லளவிலும் வைத்தனையோ செயலளவிலும் கேட்பதாக அருமையாக சொல்வார்கள் நம்முடைய பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவர்கள். கதிர்மணி விளக்கம் என்று அருமையான ஒரு உரை எழுதியுள்ளார்கள். ஆகவே ரா பகல் நாம் பேசும்போது இப்படி சொல்லுவாய் என்று சொல்கின்ற அவர்கள் இந்த தோழியை நேரிலையாய் என்று அழைத்து சொல்கின்றார்கள். பாடலை ஒரு முறை நாம் படித்துக் கொள்வோம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராப்பகல் நாம் பேசும்போது, எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய், நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ, விளையாடி இயேசுமிடம் ஈதோ, விண்ணோர்கள் ஏத்ததற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆர் ஏலோர் எம்பாவாய். முதலில் எழுப்ப வந்த தோழிகள் சொல்கின்றார்கள் நேரிழையாய். இழை என்பது இங்கு மகளிர் அணியக்கூடிய ஆபரணங்கள், நகைகள். நேரிழையாய் என தகுதியான ஆபரணங்களை அணிந்துள்ள பெண்ணே, ரா பகல் நாம் பேசும்போது, இரவிலும் பகலிலும் நாம் உரையாடும் போது, காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான். சுந்தர திருவாரூர் பதிகம், சுந்தரமுனி சுவாமியினருடைய திருவாரூர் பதிகம். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகன். காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான். காலையிலும் மாலையிலும் இரவிலெல்லாம் பேசும்போது அவனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெண்கள். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற உறுதியோடு வாழ்ந்தவர்கள் தெரியுது. அப்படி பேசும்போது நீ என்ன பேசுவாய்? பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், என்னுடைய அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய பெருமானிடத்தே என்று கூறுவாய். எப்போது இப்போதாரமளிக்க நேசமும் வைத்தனையோ, அப்படி சொல்கின்ற நீ எப்போது அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு பூக்கள் நிறைந்த இந்த படுக்கை மீது அன்பை வைத்தாய் என்று சொன்னவுடன் அவள் பொறுக்காமல் எழுந்து வந்து விடுகின்றாள். நேரிடையீர் என்று இவர்களை அழைக்கின்றார். நேரிடையீர், அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்களே, நேரிடையீர். நேரிடையாய் என்பது ஒருமை, ஒருமை விழி. நேரிடையீர் பன்மை விழி. அவள் எழுந்து வந்து எழுப்பிய தோழிகளை நோக்கி அவர்களை அவ்வாறு அழைத்து தன்னுடைய கருத்தை சொல்கின்றாள். என்ன சொல்கின்றாள்? சீச்சி, இவையும் சிலவோ? சேச்சே, என்ன இப்படியும் சில பழக்க வழக்கங்கள் உங்களிடம் இருக்கின்றதா? என்னன்னா இகழ்ந்து உரைக்கின்ற பழக்கம், விளையாட்டுத்தனமாக பேசுதல், கிண்டலாக பேசுதல், அன்பெல்லாம் ஸ்வரஞ்சோதிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ எப்போ அந்த அன்பை இந்த படுக்கைக்கு மேல வச்ச அப்படின்னு கேட்கறது, இப்படிலாம் கிண்டல் பேச்செல்லாம் பேசலாமா? இவையும் சிலவோ, இப்படிப்பட்ட இகழ்ந்துரைக்கும் மொழிகளும் உங்களிடம் இருக்கின்றனவா? இருக்கக்கூடாதே என்பது குறிப்பு. இவையும் சில விளையாடி ஏசும் இடம் ஏதோ, விளையாட்டுத்தனமா பேசி பழிப்பதற்குரிய இடம் இதுவா என்று அவள் கேட்கின்றாள். தொடர்ந்து வரக்கூடிய கருத்துக்களையும் அவளே சொல்வதாகவும் சொல்வார்கள் வேறு சில உரையாசிரியர்கள். தொடர்ந்து வரக்கூடியது இவள் இப்படி விளையாடி இயேசுவிடம் ஈதோன்னு கேட்டதுக்கு மறுமொழியாக எழுப்ப வந்த பெண்கள் சொன்னதாக சொல்வார்கள். அந்த முறையில் பார்த்தோம் என்று சொன்னால், விளையாடி இயேசுவிடம் ஈதோன்னு அவள் கேட்டதுக்கு இவர்கள் மறுமொழி சொல்கின்றார்கள். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆர் என்று இவர்கள் கேட்கின்றார்கள். சிவபெருமானுக்கு அன்பு நிறைந்த நாங்களெல்லாம் யார் என்று அவளை நோக்கி கேட்கின்றார்களாம். யாரை நோக்கி? எழுந்து வந்து இது விளையாட்டுத்தனமா பேசக்கூடிய இடமா, இப்படி கேலி பேச்சு பேசுற பழக்கம் உங்களிடம் உள்ளதா என்று கேட்டதற்கு மறுமொழி என்னவென்றால், ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் அடியார்கள். அப்ப அடியார்களிடம், அடியார்களாகி எங்களிடம் எப்படி வேண்டாத பழக்கங்கள்லாம் இருக்கும்? நீ தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, உன்னுடைய சொல்லுக்கு மாறாக உன்னுடைய செய்கை இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி அதை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே சொன்னோமே ஒழிய, விளையாட்டாகவோ அல்லது இல்லாத ஒன்றை புனைந்துரைத்து என்ன ஒருவர் மனதை நோகச் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ சொன்னதல்ல. நட்பின் உரிமை பற்றி உன் சொல்லோடு உன் செயல் முரணி போகக்கூடாது என்று நெறிப்படுத்தும் முறையில் தான் சொன்னோம் என்பது கருத்து. ஏன்னா அடியார்கள் நெறிப்படுத்துவார்கள். ஈசானார்க்கு அன்பராகிய நாம் யார்? அடியார். நாம் யார்னா நாங்கள் அடியார்கள் அல்லவா? அப்ப அடியார்கள் சொன்னா நெறிப்படுத்த சொல்றாங்கன்னு தான் நினைக்கணுமா ஒழிய, அது ஒரு ஏசி பேச்சுகின்ற பேச்சு என்று நினைக்கக்கூடாது என்று தெரிவிக்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஈசனுக்கு அன்பர்? அன்பார் யாம் அப்படின்ட்டு இருக்கு. அன்பர் யாம் இல்ல, அன்பார் யாம். அன்பார் யாம்னா அன்பு நிறைந்த யாம், அன்பு நிறைந்த நாங்கள். யாருக்கு அன்பு நிறைந்த நாங்கள்? தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாங்கள். அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவை இருக்கு பாத்தீங்களா, ஆரேலோர்ல இருந்து ஆரை மட்டும் பிரிச்சிருங்க. ஏல் ஓர் எம்பாவாய், அது எல்லா பாடலும் உள்ள மாதிரியும் அது முடிவு. ஏல் ஓர் எம்பாவாய், இந்த பாடல்ல போன பாடல பரிசேலோர் எம்பாவாய், பரிசு என்பது பிரிச்சோம் இல்லையா, இதே எந்தோழி பரிசு அப்படின்னு முடிச்சோம். அது மாதிரி ஆரேலோர் எம்பாவாயில ஆர் என்பதை பிரிச்சிடணும். ஈசனார்க்கு அன்பு ஆர் யாம் ஆர், ஈசனாரிடம் அன்பு நிறைந்த நாங்கள் யார்? நாங்கள் அடியார்கள் சொல்லாம எழுந்து வந்தவளையே சொல்லும்படியாக வைக்கின்றாள். நாங்கள் யாரு அப்படின்னா அடியார்கள் தான் சொல்லி ஆகணும். அப்ப அடியார்கள் வந்து சும்மா பொருளற்ற முறையிலே ஏசி பேசி விளையாடுவோமா? மாட்டோம். நெறிப்படுத்துவதற்காக தான் சொன்னோங்கிறது கருத்து. எப்படிப்பட்ட ஈசனுக்கு அன்பர் நாங்கள்லாம்? தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார். தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிற பெருமான் அவர் யாரு? சாதாரண பெருமான் அவரு. விண்ணோர்கள் ஏத்துவதற்கு தன்னுடைய மலர்பாதத்தையே தருவதற்காக எழுந்தருளியுள்ள பெருமான் இல்லையா, தம்முடைய அந்த அருட்சக்திமயமான திருவடியை தூக்கி நடனம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த திருவடி எப்படிப்பட்டது? விண்ணோர்கள் எல்லாம் போற்றுகின்றார்கள், அந்த போற்றுதல்களுக்கு கூசக்கூடிய திருவடி. ஆனால் நம்மை ஆட்கொள்ள கூசாமல் அந்த திருவடியை காட்டி அருள்கின்றார். ஏன் விண்ணோர்களுடைய துதிக்கு ஏன் அந்த திருவடி கூசுது அப்படின்னா, இன்னொருக்கு உண்மையில் அந்த திருவடி மீது பற்று இல்லை. அந்த திருவடியை போற்றுவதன் மூலம் தம்முடைய பதவியிலும் அதிகாரத்திலும் தாம் மேலும் மேலும் வளர வேண்டும், தம்மை பலரும் துதிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த பதவியில் இருப்பதனால் நம்மளை பலரும் வணங்குவார்கள், போற்றுவார்கள். அதற்கு இவர் தான் துணை செய்ய முடியும்னு அவர்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு. அதனாலே இவருடைய திருவடியை போற்றுகின்றார்களே ஒழிய தாழ்வனும் தன்மையோடும் அவர்கள் திருவடியை போற்றவில்லை. அதனால அவருடைய திருவடி புகழ்ச்சிக்கு அந்த பெருமானுடைய திருவடியே கூசுகின்றதான். பொக்க மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பான் அவர் தம்மை நாணியேன்னு சொன்னார். அப்படி கூசக்கூடிய விண்ணோர்களுடைய புகழ்ச்சிக்கே கூசக்கூடிய திருவடி நம்முடைய புகழ்ச்சிக்கு இறங்கி நமக்கு அருள் செய்வதற்காக திருச்சிற்றம்பலத்திலே திருநடனம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட திருவடியுடைய பெருமானுக்கு அன்பு நிறைந்த நாங்கள் எல்லாம் யார்? அவனுடைய அடியார்கள் அல்லவா? அப்போ அடியார்கள் அடியார்களாக இருக்கின்றன நாங்கள், எங்களோடு நட்பு கொண்டவர்கள் அந்த நெறியை கொஞ்சம் மறப்பார்களே ஆனால் அந்த நெறியை நினைவூட்டி இல்லையா, இவ்வளவு சிறப்பாக பேசுகின்ற நீ உன்னுடைய தகுதிப்படி நடந்து கொள்ள வேண்டாமா என்று உன்னை நெறிப்படுத்தத்தான் இங்கே வந்தோமே ஒழிய சும்மா விளையாட்டாக ஏசி பேசி நகையாடுவதற்காக இங்கு வரவில்லை. ஏதோ நான் உன்னை இப்படி பேசின உடனே என் கூட வந்தவங்கன்னா சிரிப்பாங்க, அது என ஒரு மகிழ்ச்சியை தரும். நாலு பேர் நண்பர்கள்னா அதில் ஒரு நண்பரை பற்றி இன்னொருத்தர் பேச மற்ற மூணு பேரும் சிரிக்க, அதை கேட்டு அதை சொன்னவருக்கு கூட கொஞ்சம் மகிழ்ச்சி. இந்த மாதிரிலாம் இது உலகியல்ல சாதாரணமாக பார்க்கலாம். அந்த மாதிரியான நோக்கத்தோடு இங்கு இவர்கள் வரவில்லை. ஆனால் இவ்வாறு இப்படி பேசினா என்னை பாரு படுக்கையில் அனுபவிச்சேன்னு சும்மா குத்தி காட்டி சிரித்து விளையாடுவதற்காக வரவில்லை. நெறிப்படுத்தும் நோக்கிலே வந்திருக்கின்றோம், உயரிய நோக்கில. ஏன்னா தில்லை சிற்றம்பலத்தில் ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாங்கள் எல்லாம் யார்? அடியார்கள் அல்லவா? அதான் மகாவித்வான் தண்டபாணி தேசிய அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க, அந்த இறுதியில் உள்ள ஆர் என்பதை கவனிக்காமல் விட்டு விடுவதுண்டு. பல பதிப்புகளில் அவ்வாறு அதற்கு பொருள் கூற மறந்து போய் விட்டு விடுகின்றார்கள் சொன்னார்கள். அது உண்மைதான், அதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சாதான் விளங்கும். அன்பறியாம் அன்பறியாம்னு அதோட முடித்து விடுவது உண்டு. ஆரையலோர் எம்பாவாயின்னு அன்பாறு ஆம் ஆர் அன்பு ஆர் என்பதில் ஆறுதல் என்பது நிறைதல். அன்பார்ந்த இல்லையா, அன்பார்ந்தன்னு எழுதுறோம் இல்லையா, எழுதும் போது கடிதம் எழுதும் போது அன்பார்ந்த நண்பனுக்கு எழுதுறோம் இல்லையா. ஆகவே அன்பு நிறைந்த அன்பார் நாம்னா அன்பு நிறைந்த நாம். அடுத்த ஆர் என்பது யார், யார் என்ற பொருள். ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாம் யார் என்றால் நாம் அடியார்கள். ஆகவே நெறிப்படுத்தும் நோக்கிலேயே சொல்கின்றோம், விளையாடும் நோக்கில் சொல்ல விளையாடும் நோக்கில் சொல்லவில்லை என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே இவ்வாறு அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய பெருமானுக்கே என்று சொன்ன அந்த அடியார் விழித்து எழ வேண்டிய நேரத்திலே உறங்கி இருக்கின்றாரே என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, கொஞ்சம் அந்த திருவடி பக்தியானது சில சமயங்களில் நல்ல சிறப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் அது மனப்பூர்வமாக தான் சொல்லியிருக்கிறார், ஒன்றும் விளையாட்டாக சொல்லலை. இருந்தாலும் அந்த பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய படும்பொழுது நீங்கி அது விடும்பொழுது பறக்கும்னு சொன்ன மாதிரி அந்த சிவசிந்தனையில் கொஞ்சம் குறையும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆணவ சார்பு கொஞ்சம் மிகுந்துடும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி உறக்கம் மற்ற வழிகளில் பொழுதுபோக்குதல் போன்றவை நிகழலாம். அப்போ அந்த இடத்துல தான் அடியார்களுடைய துணை அங்கே அவசியமாக இருக்குது. அந்த இருள்மலச் சார்பிலிருந்து விடுவிப்பதற்கு அடியார்கள் வாசலுக்கே வந்து விட்டார்கள். அது பெரும் பேரு அல்லவா, இவர்கள் வராவிட்டால் இவள் இன்னும் தூங்கி கொண்டு தான் இருப்பாள். அதான் அருமையாக சொல்லுவார் சிவஞான சித்தியாரில், இருளெல்லாம் இருக்கலாகும் அடியாரோடு இருக்கலாமே என்பார். இருத்தல் என்றால் நீக்குதல். என்னென்னா குரு உபதேசம் பெற்றால் இருள்மலத்தையே நீக்கிக் கொள்ளலாம், அப்புறமும் அடியார்களோடு இருக்கணுமா? ஏன்னா அதனுடைய வாதனை அவ்வப்போது வேலை செய்யும் என்ன. அப்போ அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு அடியார் இணக்கம் அவசியம். இப்போ அந்த உறக்கம்னு பார்த்தா அதுவும் இருளுக்குள்ள ஆழ்ந்து கிடத்துல தானே, கண்மூடி என்ன மற்ற சிந்தனைகள் எதுவும் இன்றி உறங்கிக் கொண்டிருத்தல் என்பது அது ஒரு இருளில் கிடப்பது மாதிரி தான். அந்த இருளிலிருந்து நீக்குவதற்கு அடியார்கள் வருகின்றார்கள். சிவசோதியை பாடிக்கொண்டு வருகின்றார்கள், அரும்பெருஞ்சோதியை பரஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே சோதி மீது அன்பு கொண்டவள் படுக்கை மீது அன்பு வைத்து தன்னை இருளுக்குள்ளேயே அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆகவே சோதியை காணும் பொருட்டு நீ விழித்தெழு என்று அறிவுறுத்துகின்றார்கள். ஆகையினால்தான் அங்கே அடியாருடைய சிறப்பு அங்கே உணரப்படுகின்றது.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.
5: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் மங்கையர்கரசி பண்ணனும் புணரும். பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திரு எதிர்கொள்பாடி பன்னிந்தளம் பண்வரிசையில் 7 திருப்பதியம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருப்பெருந்துறையில் அருளிய அறிவுறுத்தல் திருப்பதிகம் பாடப்படுகிறது. இதனுடைய ராகம் தற்காலத்தில் வழங்கப்படுகிற மாண்டு என்ற ராகத்தில் பாடப்படுகிறது. அன்பர்கள் கேட்டு ஈசன் அருளை பெற்று மகிழ்வுற வேண்டுமாய் வேண்டுகிறேன்.

0: என்ன நலம் தான் இல்லாத அப்படின்னு கேட்டா பின்னிருந்து புஸ்தகம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னே சொன்னேன். என்ன நலம் தான் உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம். பெருமானி எந்த ஒன்றுக்கோ எதுக்கெல்லாம் கசிந்து உருகிறோம், ஆனா உனக்கு கசிந்து உருகணும். அப்படி உனக்கு கசிந்து உருகுதல் இருக்குதே அதுதான் இந்த ஆன்மா பெற வேண்டிய நலம். இந்த நலத்தை எனக்கு சிறிது கூட தெரியல. அந்த நலந்தான் இயலாத சிறியேன். அப்போ உன்னை நான் நினைந்து நினைந்து உள்ளுருகும்படியாக இருக்கின்ற நிலை எங்கு வருகிறதோ அன்றுதான் இந்த ஆன்மா நலம் பெறுவதற்குரிய வழி. அந்த மாதிரி நலம் பெறுவதற்குரிய வழியாக இருக்கிற அந்த உள்ளுருகின்ற அமைப்பு இருக்கு, உள்ளத்துல உருகின்ற நிலைமை இருக்கு, அது எனக்கு சிறிது கூட வாய்க்கிலேயே பெருமானி வாய்க்கிலேயே. அந்த நன்மை தெரியாத சிறியவனா இருக்கிறேனே என்று சொல்லுகிறார். அப்போ என்ன நன்மை அவர் பெருமான் வந்து என்ன கருணை செய்திருக்கிறார் அந்த ஆன்மாக்களுக்கு அப்படின்னு கேட்டா அவருக்கு மட்டுமல்ல நமக்கெல்லாம் செய்திருக்கிறார், எல்லா உயிர்களுக்கும் செய்திருக்கிறார். ஒரே சேரும் 84,000 யோனி பேதமாக இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் செய்திருக்கிறார். என்ன இங்கதான் சைவ சித்தாந்தம் நமக்கு நினைவுப்படும். நம்முடைய சைவ சித்தாந்தம் போல மிக அருமையான நுட்பமான கருத்துக்களை சொன்னது வேறு இல்லை என்றுதான் சொல்லுகிறார். சரிங்களா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் இந்த பிறப்பதற்கெல்லாம் முன்னிருந்த நிலை என்ன, இந்த பிறப்பு ஏன் கொடுக்கப்பட்டது, இதனால் நமக்கு என்ன கிடைக்கும், இதற்கு பின்னைய நிலைமை என்ன, மூன்று நிலை சொல்லுகிறோம். அப்போ பிறப்பதற்கெல்லாம் பிறப்பதற்கெல்லாம் போன ஜென்மம் இல்ல, அதுக்கு முந்தைய ஜென்மம் இல்ல, அதுக்கு முந்தைய ஜென்மம் இல்ல, முதல் பிறப்பு எடுக்கிறோம் இல்ல, என்னைக்கு எடுத்தோமோ என்னைக்கு எடுத்தோமோ
1: கணக்கு எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பெரிய தனிங்கிற மாதிரி சித்திர புத்திரன் ஆயனார் தான் நம்முடைய கணக்கு எழுதுறாங்க. ஒரு பொதுவா சொல்றது உண்டு, ஏன்னா அன்னைக்கு அவரை வழிபடும் போது ஒரு எழுத்தாணி ஒன்று வச்சிருப்பாங்க. முன்னால அப்படிங்க எல்லாம் படக்கொண்ட இதுல சித்திர புத்திரனார வழிபடுறதுக்கு என்ன பண்ண முடியாது, ஏன்னா அவர் எழுதுறாருல்ல பேனா எல்லாம் வைக்கப்படாது, பேனா பென்சில் எல்லாம் இப்ப நமக்கு இல்ல, அன்னைக்கு ஓலை தானே, அதனால ஒரு எழுத்தாணி வச்சிடுறது.
0: நூற்றாண்டு இருக்கிற யோகியதையே வேற. அதனால சுத்திரபுத்திரர் கிடையாது, அதனால எழுத்தாணி வச்சுட்டு என்னமோ இந்த ஆன்மாவை கரையேற்றும்படியா பாவானி எங்களுக்கு புத்தியும் கொடுக்கணும், அந்த கணக்கில் வர வரும்படியாகவும் செய்யணும் என்று நம்ம வைக்கிறோம், அப்படி செய்யறோம். ஆகவே இந்த மாதிரிதான் நமக்கு எல்லாம் இந்த உணர்வு பிறவு எத்தனை பிறவியோ அத்தனை பிறவியெல்லாம் இல்லாமல் தொடக்க காலம் என்று இதை பத்தி பேசினது நம்முடைய சித்தாந்தம் தான் பேசினது. தொடக்க காலம் தொடக்கம்னா எத்தனை நூற்றாண்டுகளோ தாண்டி அப்ப இந்த ஆன்மா எப்படி இருந்தது என்பது பத்தி நம்ம அருமையா சொல்லப்படும். எப்படி இருந்தது சித்தாந்தம் படித்த நமக்கு தெரியும் ஆன்மா எப்படி இருந்தது. என்ன வேணுங்க எப்படி இருந்தது இந்த உயிர், இந்த உயிரோடு ஒரு இருள், இந்த உயிரோடு இது அந்த இருளானது பிணைந்திருந்தது சேர்ந்திருந்தது. அந்த இருள் என்பது என்ன என்றால் நம்முடைய சித்தாந்தம் என்ன சொல்லிட்டு ஆணவம் என்று சொல்லிட்டு ஆணவம். இந்த ஆணவம் ஆணவம்னா என்ன ஆணவம்னா என்ன இப்ப நம்ம மொழிகள் சொன்னா திமிர் திமிர்னா என்ன ஆணவம் கூடாது ஆணவம்னா திமிர் திமிர்னா ஆணவம் பிள்ளைகள சொல்றது திமிர் பிடிச்ச அழையுது சொல்ல சொன்னதை கேட்குதா அப்படின்னு சொல்லி நம்மளாம் அந்த ஆசீர்வாதம் பெற்றிருப்போம் அந்த காலத்துல. அதுல இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றுப்போம் அப்பா அம்மா எல்லாம் இது இல்ல இருந்தாங்கன்னா பண்ணாத கொடுத்து பண்ணான்னு சொல்லுவாங்க இல்ல நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்ல அவங்க எல்லாம் இப்ப. அதனால இங்க இந்த ஆணவம் அல்லது திமிர் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா எதெடுத்தாலும் யான் எதெடுத்தாலும் என்னது என்று நினைக்கிற நினைவு இருக்குதே அதுதான் ஆணவம் அல்லது திமிர் என்று சொல்வது. இந்த ஆணவம் என்ற ஒன்று உயிர் என்றோ அன்றே அந்த ஆணவமும் அந்த உயிரோடு சேர்ந்திருக்கிறது என்பது சித்தாந்தம். இவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க இங்க நம்ம

0: பிரதானவராது அவர் பேர் என்ன ஆலால சுந்தர் அவர் வயசானவர்கள் பெரியவர் எல்லாம் எல்லாம் படிச்சு வச்சுட்டு பதிவு தான் படிச்சுட்டு வந்து சொல்வார் தேவையாபுரம். அதனால இந்த உயிர் என்றோ அன்றுதான் அன்றே அந்த ஆணவம் இருந்ததுன்னு நம்மால சும்மா இருப்பானா அது அது ஏன் வந்ததுயா இந்த உயிர் என்றோ அன்றே அந்த ஆணவம் ஏன் இருக்கணும் ஏன் உயிர் தன்னந்தனியா இருந்தது தண்ண உயிர் தன்னந்தனியா இருந்ததுன்னு அந்த பெருவியே கிடையாது நமக்கு இந்த இவ்வளவு சீப்பாடு கிடையாது இந்த பாழா போன ஆணவங்கிற ஒன்று சேர்ந்திருந்ததுனால தான் இவ்வளவு நமக்கு வினையும் சரி அது ஏன் சேர்ந்திருந்தது தெரியாது சார் தெரியாதுன்னு சொல்றது இல்லை அந்த எதிர்நீச்சலான ஒரு கேள்வி போடுவாங்க என்ன எதிர்நீச்சல்னா சும்மா விளையாட்டுக்கு விளையாட்டாகவும் இருக்கும் ஆனா வினயத்துக்கு வினயமாக இருக்கும் ஒருத்தர் கேட்கறாங்க சரிங்களா ஏ சார் திருவண்ணாமலையில் ஒரு நாளைக்கு காலையில எத்தனை சாயந்தரத்துக்குள்ள எத்தனை பறவை பறக்குது கேக்குறேன் கேள்விக்கு என்ன வந்துருக்குது எத்தனை பறவை உடனே அதுக்கு நம்ம தெரியாதுன்னு சொல்ல வேண்டியல சரி திருவண்ணாமலையில பகலிரவாக எத்தனை கொசுக்கள் பறக்கின்றன நீ என்னப்பா நீ ஒண்ணு அளவு கொசுக்கள் பறக்கிறத சொல்ல முடியுமா ஆனா நீ ஒண்ணு என்னப்பா பறவை பறக்கிறத சொல்ல முடியுமா போடான்னு இதெல்லாம் விளையாட்டு இந்த விளையாட்டை பெரியவங்க பண்ணிருக்கிறாங்க திருவள்ளுவரே பண்ணிருக்கார் திருவள்ளுவரே பண்ணிருக்கார் சிவ சிவ ஐயா ஞானிகளுடைய பெருமை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார் மூணாவது அதிகாரம் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை நீத்தார் பெருமைனா எல்லாவற்றையும் தொடர்ந்து வாழுகின்ற நல்ல ஞானிகளுடைய பெருமை எனவே அந்த ஞானிகளுடைய பெருமையை சொல்லுங்கன்னார் ஏப்பா ஞானிகளுடைய பெருமையை நான் சொல்ல முடியுமா கேட்டுவிட்ட கேள்வியா தெரியாதுன்னு சொல்ல வேணாம் நல்லவா அதுக்கு என்ன பண்ணார் சரி ஞானிகள் பெருமையை நான் சொல்லுகிறேன் அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒன்று சொல்லுங்க என்னன்னு இதுவரை இந்த உலகத்துல பிறந்து இறந்த உயிர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டார் சிவ சிவ சிவ சிவ இது சொல்ல முடியுங்களா அப்படின்னாரு இவர் சிவ சிவ சிவ சிவ நீத்தார் பெருமையை சொல்ல முடியுங்களா போங்க என்னையா கிச்சி சிதம்பரம் மாதிரி பண்ணாரு விளையாட்டு துறந்தார் பெருமை துணை கூறின் இந்த உலகில் நீத்தார் துறந்தவருடைய பெருமையினுடைய அளவை எப்படி என்ன என்னன்னு கேட்டால் பையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இறந்தாங்கிற கணக்கு இருந்ததுன்னா நானும் நீத்தார் பெருமை சொல்லலாம் அதுக்கு கணக்கு சொல்ல முடியாது இதுவும் பெருமை சொல்ல முடியாதுன்ற அப்ப ஞானிகளுடைய பெருமை அவ்வளவு உயர்ந்தது எனவே ஆதி பகவன் முதற்றே உலகு என்றெல்லாம் சொன்னார் எனவே இப்பொழுது அதனால நமக்கு இந்த உயிர் என்னன்னு கேட்டா உயிர் என்றோ அன்றே அந்த ஆணவமும் சேர்ந்து இருக்கிறது என்று சொல்லும் போது அது ஏசார் சேர்ந்தது அதுதான்ப்பா தெரியல சேர்ந்தாலடா அந்த உயிர் என்றோ அன்றே அதோட சேர்ந்து இருக்குன்னா பார்த்தாங்க இதை விளக்கணும் யாரு 20வது நூற்றாண்டு ஆளுக்கு நமக்கு விளக்கணும் அல்லவா அது விளங்கல என்ன பாத்தீங்களா சேவை சித்தாந்தத்துல எடுத்தெடுப்பிலேயே தகராறு தான் நாட்டுக்கு இன்று வாங்க சும்மா இருப்பான நம்மளு இல்லவா அது ஏத்துக்கிறானா இல்லையா ஆப்பு வச்சிருவான் அது தமிழனுடைய ரொம்ப ரொம்ப காலமா செஞ்சிட்டு இருக்கிற வேலை ஆமா தான் செய்ய முடியவும் முடியாத செஞ்சதை அசிச்சுட்டு அதுல இன்பம் அதனாலதான் அப்படி எல்லாம் போனோம் என்ன அப்படி இருப்போமா நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்த பேரறிவும் அந்த பெரும் அந்த எண்ணமும் இருந்திருந்தா நேரம் எப்படி இருக்கணும் நம்ம எல்லாம் எங்கேயோ இருக்கணுமே இந்த மாதிரி எல்லாம் கேடான என்ன பின்னால வர வர வந்ததுனால போயணும் சரி போட்டோம் அதற்காக என்ன பண்ணாங்க ரொம்ப அருமையா சொன்னாங்க சித்தாந்த சாஸ்திரம் நீங்க படிக்கிற சித்தாந்த சாஸ்திரம் இந்த உயிர் என்றோ அன்றே ஆணவம்ங்கிறத விளக்கிறதுக்கு ரொம்ப சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க என்ன ஏ தம்பி நெல்லு இருக்குது ஆமா என்னது அதுல ஏன் உமி சேர்ந்தது அப்படின்னு கேட்டேன் நல்லாளப்பா நீ நெல்லுனாலே மேல உமி உள்ள அரிசி இது ரெண்டும் சேர்ந்ததுதான் அப்படின்னா உயிர் என்றாலே அது ஆணவம் என்று அந்த உயிரோட சேர்ந்ததுதான் இப்ப நீ என்ன பண்ணி நெல்ல மறுப்பீங்களா நெல்லுன்னு என்ன அர்த்தம் மேல் உமியும் உள்ளே அரிசியும் அந்த மேல் எதுக்கு உமி சேர்ந்தது அப்படின்னா அடரா இரவிலேயே நெல்லுன்னா அதான் தானா நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பினில் களிம்பும் சொல்லில் புதிதன்று தொன்மையே எதும்பி நெல்லுக்கு உமி என்னைக்கு சேர்ந்தது நெல்லுனாலே உமியோடு சேர்ந்துதான் இருக்கும் அரிசி உள்ள இருக்கும் அதுபோல செம்புனாலே அதுல களிம்பு இருக்கும் ரெண்டு நாளைக்கு வளர்க்கலன்னா மூணாவது அம்மா அப்பா பாத்தீங்கன்னா கண்டங்கரையே முதல்ல ரெண்டு கொஞ்சம் கழனி ஊத்து வெயில்ல வெயி நல்லா அரை ஒரு மணி நேரம் இருக்கட்டும் அப்புறமேல எடுத்து போற கழுவுனாத்தான் அந்த கழும்பு போகும். சரி போச்சு அப்படியே இருக்கும்போது மீண்டும் வந்துடும். அப்ப செம்புல ஏண்டா அந்த அழுக்கு கழும்பு வந்துனாரு, செம்புனாலே அதுக்கு இயல்பு கழும்பு வர்றதுதான், நெல்லுனாலே உள்ள அரிசியோட மேல உமி இருக்கிறதான், அப்ப உயிர்னாலே அது ஆணவத்தோட இருக்கிறதான். இப்படி சொல்லிச்சு சித்தாந்தம். என்ன பண்ணுவாங்க அவங்க விளக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ஆமா எங்கனம் வந்ததுன்னு கேட்டானா, நெல்ல குமி அப்ப எங்கனம் வந்ததுன்னு கேள்வி விட்டுவாங்க. அதுதான் இயல்பு, அதுதான் இயல்பு, சித்தாந்தம் இப்படித்தான். ஆனா இது தொடக்கத்தை இன்னைக்கு எல்லா சமயங்களுக்குமே தொடக்க நிலை சங்கடம் தான், தொடக்க நிலை சங்கடம் தான். எதே ஒரு நம்பிக்கை தான் வச்சுக்கணும். இப்ப நம்மோட கூட இருக்கிறாங்க யாரு, வேதாந்திகள், அவங்க பிரம்மம் என்ற ஒன்றுதான், அதிலிருந்துதான் எல்லாம் உயிர்கள் வந்தன. பிரம்மத்திலிருந்து உயிர் வந்தா ஏவனை சீக்கணும், அதான் மாயை. சீக்கிரது எங்கிருந்து வந்தது? அது மாயை. அங்கதான் தகராறு, தொடக்க எல்லாருக்குமே தகராறு. அதே போல முடிவு, இந்த ஆன்மா எல்லாம் கடந்து கடைசியில எப்படி இறைவனோட இருக்கும்? இறைவன் அங்க இருப்பார், எங்க திருமால் அங்க இருப்பார், இந்த ஆன்மாக்கள் வைகுண்டத்துல போய் தங்கி இருக்கும். அப்போ திருமால் அங்கே அம்மாவோட லட்சுமியோட இருப்பா, இந்த ஆன்மா அங்க இருக்கு. அவங்கதான் என்னது, முத்தி நிலையிலும் கூட இறைவன் வேறு உயிர் வேறாக இருக்கும் என்று முடிச்சுட்டாங்க. இவங்க வேதாந்திகள் பிரம்மத்திலிருந்து அந்த உயிர்கள் வந்தது மாயினால, இதெல்லாம் தீங்கெல்லாம் நீங்கின பிறகு மீண்டும் பிரம்மமாவே ஆயிடும், பிரம்மமாவே ஆயிடும். நாங்கள் அப்போ உயிர்கள் ஆண் இறைவனாகவே ஆயிவிடும் தாங்க, அது முத்தி இல்லை. இவங்க எங்க திருமால் பள்ளி கொண்டிருப்பார் சீதா பெருமாட்டியோடு, இந்த ஆன்மா அங்க இருக்கும், ரெண்டாகவே இருக்கும். நம்ம சித்தாந்தம் இரண்டும் அல்ல ஒன்றும் அல்ல, அதான் தகர இருக்கும். ஏன்னு கேளுங்க, ஒன்று நாளும் விளங்கிட்டு எழுந்திரிச்சிடுவான், ரெண்டு நாளும் போகும் அப்படியான்ட்டுவான், இரண்டும் அல்ல ஒன்றும். அதுதான் அவங்க சித்தாந்தம். எப்ப எடுத்தாலும் ஏதேன்னு இந்த மாதிரி பண்ணி தொலை சொல்றீங்க, அது எங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. இப்ப ரெண்டு நாளும் விளங்குது, ஒன்று நாளும் விளங்குது, இரண்டும் அல்ல ஒன்றும் அல்ல. தலையை சுத்து சார், வேணாம் சித்தாந்தம், உங்க சித்தாந்தம் தலையை சுத்து இல்லப்பா. நாங்க ஒரு ஓமே சொல்றது, எனக்கு மீசம் முடிச்ச பிள்ளைகளோடவே இருந்துட்டோமா நாங்க, அதனால இங்க வாடா சினிமாவுக்கு போறீங்களா? போவோம் சினிமாவில் வந்து எப்போ போயிருங்க, நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னதான் போவோம். சரி போனோம், பத்து நிமிஷம் முன்னே முடிச்சு லைட்லாம் எரியும், முறுக்கு வைப்பான், அது வைப்பான், இது வைப்பான், சோடா வைப்பான், எல்லாம் வைப்பான். இங்கே சின்ன இது மொட்டை பெஞ்சு, இப்போல்லாம் என்ன ரகம் இருக்கோ, முன்னெல்லாம் வந்து என்ன பெஞ்சு, அப்புறம் என்ன காலரி, அப்புறமேல சேர்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேலே இதெல்லாம் கூட அருமையா அல்லவா? நாங்கள்லாம் சினிமா போய் அறியேன். அப்படி சினிமா வரும்போது இப்படி உட்காந்துருக்கீங்க, அந்த பத்து நிமிஷம் வரைக்கும் முன்னாள் விளக்கெல்லாம் எரியுது, எல்லாம் சோடா கடா எல்லாம் விற்குது, எல்லாம் வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பண்றதெல்லாம் விற்குது இல்லைங்களா? அப்புறம் மெதுவாக ரெண்டு லைட் ஆஃப் ஆகுது, ஒரு லைட் ஆஃப் ஆகுது, முழுதும் லைட்டே முழுதும் போயிடுது. அப்புறம் யாரு இவங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் சரிங்களா? அந்த பழைய ஆட்கள் தான் எங்களுக்கு தெரியுது, புதாலெல்லாம் தெரியல சரிங்களா? ஏ எம்ஜிஆர், ஏ சிவாஜி அப்படின்னு தெரியுது. அது முன்னே கேட்டு பாவது என்ன சொல்றேன், அது அது ரொம்ப தொடக்க செட்டு, ரொம்ப ரொம்ப வயசானவங்க 70-85 ஆனவங்கன்னா அப்ப என்ன கேட்டா, எம்கேடி எம்கேடி பாவது இருக்குதுன்னு சொன்னா ஏறத்தால சைக்கிள்ல வந்து 40 மைல் போய் பார்த்தவங்க கூட உண்டு அந்த காலத்துல. ஆமா அன்னைக்குதான் கைலாசம் போயிட்டு வந்தா அர்த்தம் எம்கேடி. எம்கேடி என்ன கிருஷ்ணன் இருந்துட்டா அந்த படம் நடிச்சுட்டாங்கன்னா அது வந்து 40 மைல் 50 மைல் சைக்கிள்லயே போய் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் பித்துக்கள் இல்ல. அடுத்த செட்டு தான் எம்ஜிஆர் இந்த சிவாஜி கணேசன் அல்லவா? இப்ப எல்லாம் தெரியல, யாரோ சொல்றாங்க அல்லவா, ரஜினி அது இதெல்லாம் சொல்றாங்க, வல்லாறு வாய் கேட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுங்க விட்டுருங்க. இப்படி வருது இல்ல, உங்களுக்கு வேண்டியவங்க வர்றாங்க, வந்து நடிக்கிறாங்க. நடிக்கின்ற பொழுது என்ன கேட்டா, நடிப்பதை பார்க்கும் போது இவங்க தன்னுடைய ஆர்வமா இருக்கான்ல, ஆர்வமா பல பேர் அப்படியா இருக்கும். அவர் வந்தவொடனே கைதட்டி ஆஹா அப்படி அப்படி அவர் போனாருன்னா இவரும் போறான். அது சில கொலைகள்லாம் நடந்ததுன்னு சொன்ன நான் பாருங்க அப்படின்னு. அப்போ இத்தனை பேர் இருக்கீங்களே, இத்தனை பேரும் நீங்க ஒன்றா இருக்கிறீங்க, எதோட அந்த நடிப்பு கலையிலே அவர் செய்த அந்த கூட போகும்போது அவன் அப்படி குத்தும் போது யாரு குத்தின, இங்க இருக்கிற 3000 பேரும் குத்திருக்கிறான். என்ன லாபம்டா, என்ன லாபம்டாடா, என்ன சொல்ற. இப்போ நீங்க அங்க இருக்கிறது 30,000 பேரா இருந்து குத்துறது ஒரு ஆளா இருந்தா கூட அந்த 30,000 பேருடைய எண்ணமும் எங்கே அமைந்திருக்கிறது, அந்த ஒரே ஒரு குத்துல அமைந்திருக்கு. இப்ப இது ஒன்றா வேறா, ஒன்றல்ல, ஏன்னா 30,000 பேர் இது குத்துற மாட்டேன், வேற இருக்கீங்களா இல்ல? ஏன் அப்ப எங்கேயாவது பையில விட்டு உங்களை 500 ரூபாய் பணம் தெரிஞ்சா கூட தெரியாது, சரிங்களா? பின்னாலதான் செய்யுமே தவிர, சரி. அப்ப அப்ப வேற இருந்தீங்களா இல்ல? வேறாவும் இல்ல, ஏன் பையில இருந்து பணம் எடுத்துட்டு போயிட்டான்னு தெரியல. ஒன்றாகவும் இல்ல, ஏன்னா நடக்கிறது எல்லாம் அங்கே இவ இங்க இருக்கிறான். அந்த அனுபவத்தினாலே தன்னுடைய ஆன்மா அதிலேயே பதிந்துட்டது. அதுபோலத்தான் முத்தி நிலையிலே எங்கள் பெருமான் இருப்பார். அந்த பெருமானுடைய திருவடியில் இந்த ஆன்மா அழிந்து நிற்கும் அல்லவா? அவன் தருகின்ற அந்த அருளாரமுதத்தை அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கும். வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரி விழுங்கினேன் திருவாசகம். அதனால பெருமான் தருகின்ற அந்த இன்பத்தை, பேரின்பத்தை வழங்கிக் கொண்டே இருக்க இந்த ஆன்மா நுகர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப வழங்குகின்றவன் இறைவன், அதை உண்பது ஆன்மா, வேறுதான். ஆனா அந்த உண்ணுகின்ற பொழுது அந்த இறைவன் தான் வழங்குகின்றான் என்பது கூட தெரியாம தன்னை அறியாம சாப்பிட்டு இருக்குமா? அதனால ஒன்று ஒன்று விளங்குதா அல்லவா? அப்ப இருமை என் ஒருமையும் ஞானசம்பந்தர் சொன்னார். இந்த அத்வைதம்ங்கிற சொல்லுக்கு நம்முடைய ஞானசம்பந்தர் தான் இந்த தமிழாக்கம் பண்ணது. அப்ப இதுக்கு என்னன்னு பேரு? இருமையின் முத்தியில ஆன்மா வேறு, இறைவன் வேறு தான். அப்பவும் இப்போ முத்தியில விட, ஆனால் ஒருமை என்ன ஒருமையினர்? அவனோடு இருந்த அன்பை இன்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா இன்பப்படுவது ஆன்மா, இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பது இறைவன். இந்த இன்பத்தை நுகர்கின்ற பொழுது தான் வேறு என்று தெரியாது, ஆண்டவன் வேறு என்று தெரியாது. அப்படியே அந்தகர்நாதர் போற போக்குல இதை வைத்தார். இது இந்த சித்தாந்த முத்தியை வைத்தார். நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய். முருகா, நீ முருகனாக நான் அருணகிரியா இருக்கப்படாதுப்பா. நீ வேறனாது இருக்க முருகனாகிய நீ தனியா, அருணகிரியாகிய நான் தனியா இருக்கக்கூடாது. நீ வேறு நான் வேறு இருக்கக்கூடாது. நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய். உன்னோடு அப்படி இருந்துகிட்டே திருவடியே இருக்குன்னுப்பா. ஈக்குவல் டு இந்த அத்வைதத்தை அப்படி எழுதினார் அருணகிரிநாதர். திருப்புவன் காட்டும் சைவ சித்தாந்தம் என்று ஒரு பிஹெச்டி பண்ணலாம், இன்னைய வரைக்கும் பண்ணல எவனும். திருப்புவன் காட்டும் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் என்று என்னன்னு அல்லது திருப்பூர் சபையா இருக்கிறது என்ன பண்ணணும், இந்த மாதிரி தலைப்பு கொடுக்கணும் பேச்சாளர்களுக்கு. இங்க சுத்து விடப்படாது, இவன் பேசினதே பேசிட்டு இருப்பான். வேலூர்ல பேசணும், இங்க பேசுவான், இங்க பேசுவான், ஆட்காடு பேசிட்டு இருப்பான். நான் சொல்ற தலைப்பு பேசுற இல்லன்னா வேணாம் விட்டுரு அப்படின்ட்டு. எந்த திருப்பூர் சபையும் வைக்க மாட்டேங்கிறீங்களே, திருப்பூர் விளங்காது. ஏன் விளங்காது? அப்படி என்னைக்கு தான் விளங்குகிறது? கதை சொல்லியே விளங்கிட்டு இருக்கிறத கடைசி வரைக்கும். அஞ்சு ஊர் வேண்டு இல்லைன்னா வந்து அஞ்சு வீடு வேண்டு இல்லைன்னா அஞ்சு நல்ல இல்லைன்னா சண்டைக்கு வர்றேன்னு சொல்லு. பாவம் அந்த ஆளு, இவருக்கு சண்டைனால பிடிக்காது. அதை பிடிக்க வைக்கிறது இந்த கிருஷ்ண பரமாத்மா. அதனால நானே தூது போறேன்னு சொல்லிட்டு அங்க தூது போனா என்ன சொல்றது என்னது? மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க ஒண்ணும் சொல்லல. அர்ஜுன்கிட்ட போனாங்க, நீங்க தூது போறதை விட என் வில்லே பதில் சொல்லுமேன்ட்டான். பீமன், நீ போறதை விட என் கதையே வேலை செய்யுமேன்ட்டான். சகாதேவன்கிட்ட போனான்னா அவன் ஜோசியமும் தெரியும் அதான் சரியான ஆளு. நீ போனா என்ன, போவாட்டி என்ன, இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அவ கூந்தல முடிச்சா என்ன, முடிக்காட்டி என்ன, போயா என்ன, இவன் தான் டேஞ்சர். நீங்க போன்னு சொல்றவனும் நல்லவன், வேணான்னு சொல்றவன் நல்லவன், போனா என்ன இருந்தா என்னங்கிற மாதிரி அவன் தான் டேஞ்சர். நான் கூட வகுப்புல கேக்குறது, ஏப்பா அடுத்த வாரம் தேர்வு வைக்கலாமா அப்படின்னா, சரி ஐயா இந்த ரெண்டு தேர்வு வச்சிருக்காங்க ஐயா ஐயா நீ அடுத்த தடவை மாற்றி வச்சீங்க என்று சொல்லவும் நல்லவன், ஐயா வச்சிருங்கயா நல்லவன், வச்சா வைக்கிட்டு வைக்காட்டி போட்டுமேங்கிறவன் என்ன பண்ணுவேன், இந்த மலையாணிக்கு லீவு போட்டுருவான். எனக்கு இந்த தலைவலியா இருப்பதால் அவன் டேஞ்சரான பேவன், இந்த பையங்கிறவன் நல்லவன் வைக்க வேணாங்கிறவன் நல்லவன், இந்த ரெண்டாங்கிட்டா இருக்கான் பாருங்க அவன்ட்டு ஆபத்தான பேருந்து. அது மாதிரி கதை எடுத்தவனும் நல்லவன், வில் எடுக்கிறவன் நல்லவன், இவர் வந்து நீ போ கேளு இப்படி கேளு அஞ்சு ஊரு கேளு அது வேற, இவரும் நல்லவரு, நீ போன என்ன போகாட்டி என்ன இருந்தா என்ன போறாதா பாருங்க, ஏன் இனிமே வந்து நம்ம நம்ம இதுல ஒண்ணு தனியா வச்சு இப்ப எல்லாரும் சேர்த்துக்கிட்டு தனியா வச்சுட்டு போட்டான் எங்கேயும் வெள்ளி தெரியல காங்க. இது மாதிரி இந்த பாரத கதை கேட்டே இருக்கிறமே காலங்காலமா, திருப்பூரில் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் வேணாமா, ஆகவே அந்த முத்தி நிலையும் கடினம், இந்த தொடக்க நிலையும் கடினம் எல்லா சமயத்துக்கும். கிறித்தவர்கள் எல்லாம் கொண்டு போய் எங்க வச்சிருவாங்க, எங்க கர்த்தா ஒரு நாளைக்கு சங்கநாத ஊதுவார், அன்னைக்கு இந்த ஆன்மாக்களுக்கு தீர்ப்பு நேருங்கிறார், அது வரைக்கும் இங்க இருக்குதான் அதுக்குள்ளேயே இருக்கு அவங்க சித்தாந்தது. ஏன் சார் கர்த்தா என்னைக்கு ஊதுறது என்னைக்கு இருக்கிறது அதெல்லாம் ஊதுவார் தருவார், அங்கே முக்கியம் இல்ல கஷ்டம்னு. ஆகவே எல்லா மதங்களுக்கும் தொடக்கத்திலும் இறுதியில் தான் சுவிஞான சித்தியாரம், சுவிஞான சித்தியார்ல பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கீடு வருவிடு நீ, எல்லா மதங்களும் தொடக்கத்திலும் கடைசியிலும் தான் தகராறாகும் தள்ளா, எல்லா மதங்களும் என்ன இதுல தகராறு, தொடக்கமும் முடிவும் தான் தகராறு, இடையில நல்லபடியா இருக்கணும்பா அப்படி இருக்கணும்பா கண்ணத்துல போடணும் ஆண்டவனை வணங்கணும் பெரியவங்களை வணங்கணும் அது எல்லா மதமும் சொல்லும், இந்த தொடக்கமும் கடைசியும் தான் தகர், ஏன்னா அது ரெண்டு நம்முடைய ஆன்மாவுக்கு எட்டாத ஒன்று. ஆகவே இப்படி அந்த ஆணவத்தோடு கட்டிருந்த ஆணவம் வேறு உயிர் வேறின்றில்லாதிருந்த தொடக்க நிலை இருக்குதே அந்த நிலையை ஆண்டவன் மாற்றுவதற்காகத்தான் என்ன பண்றான், இந்த உடம்பை கொடுக்கறான் அல்லவா, உடம்பை கொடுக்கறான், உடம்பை கொடுத்து இதன் வாயிலாக அந்த வினையை நீக்குன்னு நினைக்கிறான், அந்த ஆணவத்தை நீக்குங்கிறான். இவன் என்ன பண்றான்னு கேட்டா, ஏற்கனவே இருக்கிற ஆணவத்தோட மேலையும் சேர்த்து கொஞ்சம் இன்னும் உருண்டை பெருசா ஆக்கிட்டான், அந்தந்த பிறவிலையும் பெருசா ஆக்கி ஆக்கி ஆக்கி இவ்வளவு பெருசா ஆகிப்போம், ஏதோ நன்மை செய்யறது இல்லையானாரு, என்னைக்கோ சில நாளைக்கு நன்மை செய்யிருக்கிறான், கார்த்தி என்னைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கோ அல்லது மற்ற பெரியவங்க வீட்டுக்கோ போய் கூட இருந்து பரிமாறுறாங்க அப்படின்னா அந்த நன்மை நன்மை தானே, நன்மை நன்மை தான், அதுல ஒண்ணு ஆட்ட மாட்டோம் இல்ல, சரி எல்லாரும் போறாங்க நாமளும் தான் ஒரு தரம் வந்து கிரிவலம் வள வள விடுமே அப்படின்னு வர்றான், நன்மை நன்மை தானே, நினைச்சோ நினைக்காம செஞ்சா நல்லது தானே அல்லவா, அப்ப என்ன வருது, நன்மையும் வருது தீமையும் வருது, அதுதான் இருவினை, இருவினைன்னு சொல்றோம். அப்போ நன்மை செய்தால் அதனால் வருகிற அனுபவம் நல்வினை என்றும், தீமை செய்தால் அதனால் வருகின்ற அனுபவம் தீமை என்றும் சொல்றோம், அதுதான் நல்வினை தீவினை இருவினைன்னு சொல்றோம். அதனால் நமக்கு இந்த பிறவியை என்ன பண்றான் ஆண்டவன், என்ன பண்றான், இந்த இருளை நீக்குவதற்காக பிறவி கொடுக்கிறான். இப்ப வாங்க நம்ம பகுதிக்கு, எது இப்ப இவ்வளவு சொன்னது வேறு கதையல்ல, சிவபுராணமி வல்வினையேன் தன்னை மறைந்திருந்தாயம் பெருமான், அது வரைக்கும் முன்ன படிச்சிருந்தோம், வல்வினையேன் தன்னை நிறைந்த வினை உடையவனாகிய என்னை இந்த பிறவிங்கிறதுல கொண்டாந்து நீ போட்டிருக்கிற, எப்படி போட்டி கேட்டா, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, இந்த ஆணவம் வேறு உயிர் வேறுன்றில்லாத இருக்கிற ஒரு ஒரு ஒரு ஒரு பண்டில் இருக்குல்ல, ஒரு கட்டு இருக்குல்ல, அதை என்ன பண்ணார்னா பெருமான், அத வந்து தப்பி தவறி இந்த ரெண்டும் விலகி போட போகுதோ சொல்லிட்டு விலகாது, விலகாம ஒன்றாயிடுவதோன்னு கட்டிட்டு ரெண்டையும் சேர்த்து கட்டாராம். எதனால, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, இது செய்த நல்வினை அது ஒரு கயிறு, இது செய்த தீவினை அது ஒரு கயிறு, இந்த ரெண்டு கயிறும் போட்டு இந்த உடம்பை கட்டாராம். நம்ம இப்ப நம்ம உடம்பு இப்ப எப்படின்னா இப்படி இருக்குன்னு அர்த்தம், கட்டி இப்ப அப்படியான அர்த்தம், உயிர் அது அதோடு இணைந்திருக்கிற ஆணவம், இது ஒரு உருண்டை இது இருக்கு, இத வந்து என்ன பண்றோம், இந்த பிறவிங்கிறது கொடுப்பதற்காக என்ன பண்றோம், அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால அந்த ரெண்டையும் கட்டி, இல்ல ஏன்னா தவறி போட போகுதுன்னு கட்டி, புறந்தோல் போர்த்து, இந்த உடம்புல என்ன தெரியுமா, இந்த ஆன்மாவோடு அந்த ஆணவத்தை நீக்குவதற்காக இந்த உடம்ப ரெண்டு கைத்தினால கட்டி இந்த கட்டிடுறோம். கட்டினா இந்த பார்சல் வந்து வெளியில தெரியுமில்ல, அதிகமா இருக்குமில்ல போஸ்ட்மேனுக்கு போஸ்ட் மாஸ்டருக்கு, அதனால என்ன கேட்டாரு, அதை மேல ஒரு கவர் போட்டு மூடிக்கணும், மூடிக்கொண்டு பார்சல் கொடுத்தா அருமையா இருக்குது. எவ்வளவு சார் இது? 25 ரூபா அப்படின்னு பார்சல் போடுது. அது மாதிரிங்க இந்த ஆணவம் அதோடு கூடிய அந்த உயிர், இந்த ரெண்டையும் வந்து மேல கட்டின அந்த நல்வினை தீவினை ஆகிய கயிறு கட்டின கச்சா அமிச்சான் இருக்கு. அதனால பெருமான் பார்த்தாராம், இந்த மாதிரி ஒரு புறந்தோல் போர்த்து எல்லாருக்கும் தோல் கொடுத்தான். அதுல பல டிசைன், நம்ம டிசைன் இன்னும் அந்த காலத்துல தான் பெண்கள் பாக்குறதா வைக்கிறது, புடவையில எத்தனை டிசைன் பாக்குறான் அப்படின்ட்டு. அது மாதிரி என்ன, சில பேருக்கு சிவப்பான டிசைன், சில பேர் கருப்பானது, சில பேருக்கு மாஞ்ச வலையா இருக்கிறது, அதனாலதான் நம்ம உடம்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா, ஆண்டவன் கொடுக்குற அந்த உடம்பு எப்படி இருக்கு கேட்டா ஒரே மாதிரி இல்ல பாருங்க, ஒரே மாதிரி. ஒன்னு 5.5, 3.5, 1.2 5.5 தாண்டினாலும் பனைமரத்துல பாவி, என்ன மனத்தால பாவிங்கிறான். நீங்க சின்னவனா இருந்தாலும் கத்திரிக்காய் காலங்க முடிச்ச மாதிரி பாவம், ஆமா சின்ன குறுகியா கத்திரிக்காய் காலுங்க முளைச்ச மாதிரி கேக்கன்னு வரா அப்படிங்கிறது. ஒரே அடியா பெருசாயிட்டான் பனைமரம் மாதிரி வர்றான். அப்ப உயர்ந்தாலும் தப்பு, சின்னது கொடுங்க, இப்படி அகன்றாலும் தப்பு. எங்கதான் அரிசி வாங்குறாரு தெரியல, கேள்டா கேள்டாங்கிறா. அதனால நாமும் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு பாக்குறோம், ஏற மாட்டேங்குது எடை. இந்த ஆள் எங்க வாங்குறாரு, எந்த திருவண்ணாமலை அரிசியான்னு கேளு, வேற எந்த அரிசியான்னு கேளு இல்லவா, ஒல்லியா போட்டாச்சு வேணே வேணே அவ்வளவு வேணே, என்னதான் பண்றது, அழகா இருக்கும் சரிங்களா. கர்லிங் இருக்கும், இது இருக்கு திருக்குற்றால குறவஞ்சியில அவன் தெரிஞ்சு வர்றான், என் குறைச்சி எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு. குற்றால குறவஞ்சியில எப்படி இருப்பாடின்னு கேட்டா, கண்ணங்கரியதான் இருப்பாடு, என் குறைத்தி கருப்பில் அழகியடா என் சிங்கி, என் சிங்கி என்னை விட்டுட்டு எங்கயோ போயிட்டா, ஆனா கண்ணங்கரியன்தான் இருப்பா, அழகு சொட்டும்டா சொட்டும், கருப்பில் அழகியடா என் சிங்கி. இப்ப ரொம்ப பேர் காலத்துல 14 ஆண்டுல இவெல்லாம் பாடினது குற்றால குறவஞ்சின்னு பண்ணு. அது மாதிரி இவ்வளவு புறந்தோல் போர்த்து, சரி இதுல உள்ள எக்கச்சக்கமான அழுக்கு. ஆமா பாரு, கொஞ்சம் வெயிலா இருந்தா வேறு வந்துருது, கொஞ்சம் தண்ணியில் வந்துட்டு ஜுரம் வந்துருது, ஜுரம் வந்துருது சரிங்களா. இது என்ன வேப்பூர் பாஞ்சி இப்படி சொல்லிக்கிட்டே கிடக்க வேண்டியிருக்கு. இது என்ன கேட்டா என்னன்னா, ரெண்டு நாளா பேச முடியலைங்க, மழையில நனைஞ்சிட்டேன்னா ரகசியம் பேசுறோம், அப்படி ஆயிடுது. அதனால உள்ள இருக்கிற அந்த அழுக்கு இருக்குதே, அதெல்லாம் தெரியாம புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி, அழுக்கு இருக்கிற மாதிரிலாம் ஏச போட்டு மூடியிருக்காரு. அழுக்கு வரவும் செய்யும், ஆனா அது மூடியும் இருக்கும் தெரியாது. எவ்வளவு டிசைன் பார்த்தீங்களா, எவ்வளவு அருமையானது, காதுக்குள்ள குறிஞ்சி இருக்கு ஆனா வெளியில தெரியுதோ. இப்ப என்னைக்கோ எடுத்து வரும்போதுதான் வருது தவிர, அது போல மூக்குள்ள இருக்கு, பாயில எச்சில். இப்படி பாத்தீங்கன்னா பொது அழுக்கு மூடி அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து. இது வேற யாருக்கு அதிகம், சிவபுராணம் இல்ல நம்ம புராணம் இது. இப்போ ஆமா சிவபுராணத்தில் நம்முடைய புராணம் இது. இப்போ எல்லா நம்ம இங்க இருக்குமே அத்தனை பேருடைய புராணம், யாருக்கும் நீங்க இதுல ஏதாவது கருத்து வெட்டமே இருக்கோ, ஒருத்தர் நாத்திய நாத்த ஆத்திய நாத்த இல்ல, ஏ உக்கார உன் தோல் இருக்கே. அதனால புறந்தோல் போர்த்து எதை கட்டிருக்காங்க, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிரை. இந்த உள்ள இருக்கிற மலம் நீங்குவதற்காக 9 வாசப்படி 9 ஜலதார. இந்த ஜலதார ஏன் 9 வச்சாரு, அவ்வளவு உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஏன் சார் ஒரு ஒரு ஒரு ஒரு கழிவறை இருந்தா போதாதுன்னு கேட்டா, இது ஒண்ணுக்குள்ள இருந்தா தானே இது அவ்வளவு இருக்கு. என்னது குறும்பியா இருக்கிறது இப்படித்தான் வர்றீங்கிறது, சளியா இருக்கிறது இப்படித்தான் வரீங்கிறது, எச்சலா இருக்கிறது இப்படித்தான் வரீங்கிறது, சிறுநீரா இருக்கிறது வேறொரு வழியா வருது, மலமா இருக்கிறது இன்னொரு வழியா வருது, சிவ சிவ பூலையா இருக்கிறது இப்படித்தான் வரீங்கிறது. என்ன சார் கண்ணை கொஞ்சம் தொடச்சிங்க, அது என்ன தேச்சிக்கல 4 வருஷமா, அதனால அப்படியே இப்ப எல்லாம் எல்லாருடைய அட்வைஸ் என்ன தெரியுமா, என்ன தேச்சிக்க வேணான்னு. ஏன் மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போட்டு எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை. இந்த மலக்கழிவு நீங்குவதற்காக ஒன்பது வாசல் வச்சிருக்கானா, எத்தனை கண்ணு, ரெண்டு, ரெண்டுலையும் போல வரும், ரெண்டு காது, ரெண்டு ரெண்டு ரெண்டா, நாலு மூக்கு, ஒண்ணு அஞ்சு, பாய் ஒண்ணு, ஆறு இல்லைங்களா, மூக்குலயும் ரெண்டு துவாரம் இருக்கு, ஏழு, சிறுநீர் கடி ஒண்ணு, மலக்கடி ஒண்ணு, ஏழு ரெண்டு ஒன்பது, இந்த ஒன்பது இருக்கு. இதுதான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் கடைசியா சொல்றார்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட்டார் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய திரு அண்டப்பகுதி

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மூன்றாம் திருமுறை 54வது பதிகம் 5வது பாடல், ஏதுக்களாலும் வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு ஆலவாய் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை திருப்பாசுரம் பண் கௌசிகம் ராகம் பைரவி. இப்பதிகம் புனல்வாதத்தின் போது பாடியருளிய திருப்பதிகம்.

0: சுடர்விட்டு உளன் எங்கள் சோதி இறையே வந்து சார் மின்களே.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

0: தில்லை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: யாழ்முறிப்பன் பாடி திருத்தருமபுரத்தை வழிபட்ட காளிவேந்தர் நலன் கழுவி நாளம் வழிபாடு செய்யும் திருநள்ளாற்றுச் சென்று அடைந்து போகமார்த்த புன்மலை எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி அருளினர். இத்திருப்பதிகமே அனல்வாதத்தின் போது நெருப்பில் இட பச்சை பசேல் என்று இருந்தது. அற்புதம் நிகழ்த்திய பச்சை பதிகம் இது. இத்திருப்பதிகத்தை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் வைத்து வாசிக்கச் செய்து தாமும் பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார் பிள்ளையார் என்பது வரலாறு. பதிகப்பலன் இப்பிறவியில் அடைய வேண்டிய பிராரத்த சேடம் என்கிற உண்பு வினை வலி குறைந்து வானவர்களாகிய தேவர்களோடு மகிழ்ந்து இருப்பர் என்பதாம். முதல் திருமுறை பண் பழந்தக்கராகும்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

திருச்செங்காட்டங்குடி. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்த காலத்து அவன் உடலினின்றும் பெருகிய இரத்த வெள்ளத்தால் செந்நிறம் பெற்ற காடு செங்காடு ஆயிற்று. செங்காடே செங்காட்டங்குடி என்று போற்றப் பெறும் திருத்தலம். இங்கு ஐங்கரக்கடவுள் அகில லோகநாயகனை எழுந்தருளச் செய்வித்து வழிபட்டதால் ஆலயத்திற்கு கணபதீச்சரம் என்ற திருப்பெயர் உண்டாயிற்று. இவ்வரலாறு கந்தபுராணத்துள் பறக்க காணலாம். இறைவர் கணபதீச்சரத்தார். இறைவி திருக்குழல் நன்மாது. திருத்தலமரம் திருவாத்தி. தீர்த்தம் சூரிய தீர்த்தம். பைரவக்கோலத்துடன் விளங்கும் உத்ராபதியார் இத்திருத்தல விசேடமூர்த்தியாவார். பிள்ளைக்கறி படைத்த பேராளன் சிறுத்தொண்ட நாயனார், திருவெண்காட்டு நங்கை, சீராளதேவர், சந்தனமாம் தாதியார் திருமேனிகள் ஆலயத் திருச்சுற்றில் கண்டு தரிசிக்க வேண்டிய மூர்த்தங்களா. சித்திரைப்பரணி, ஐப்பசிப்பரணி உத்ராபதியார்க்குரிய உன்னத திருநாட்கள். பெருந்திருவிழாவின் சிறப்பு பேசி முடியாது. இத்திருத்தல விநாயகப் பெருமானை வாதாபி கணபதி என்று போற்றுவர். திங்கள்தோறும் பரணி கொண்டாட விடப்பட்ட கட்டளைக்கு திருவோட்டு கட்டளை என்பது பெயர். சித்திரை முழுவதி நன்னாளில் சீரான தேவர்க்கு அருளிய உத்ராபதி ஈஸ்வரர்க்கு திருமுத்துவிதான நெறியில் அமுது அளித்த செய்தி கல்வெட்டில் காணலாம். பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார் பெம்மானுரையும் நாகை கீழ்வேளூர் முதலிய திருத்தலங்களை பரவி வரும் செய்தி அறிந்த சிறுத்தொண்டர் காளிப்பிள்ளையார் சேவடி பணிந்து திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருள வேண்டினார். இசை ஒற்று எழுந்த ஞான சம்பந்த நற்றவ வேந்தர் நாயகன் எழுந்தருளிய நற்றிருக்கோயிலை வலம் வந்து பணிந்து நா நலம் சிறக்க நரைகொண்ட மலர்தூவி என்ற திருப்பதிகம் பாடி அருளினர். பொடிநுகரும் சிறுத்தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகரு விற்றிருந்தான் கணபதி ஈச்சரத்தானே என்ற பாடல் வரிகளில் சிறுத்தொண்ட நாயனாரை பொற்றியிருக்கும் திருக்குறிப்பு அந்நாயனாரது சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. வேத கருத்துக்கள் விளங்கும் இத்தமிழ் பாடல் வல்லவர்கள் பதினெண் கணத்தவர் ஆவர் என்பது பதிகப்பலன். நரைகொண்ட மலர்தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்க ராகம்.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநள்ளாரும் திரு ஆலவாயும் வினாவுரை திருப்பதிகம் பன்னட்டபாடை திருச்சிற்றம்பல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவாஞ்சியம், பண் இந்தளம், திருச்சி.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு ஆரூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆமாத்தூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் காந்தாரம், இராகம் நவரோஸ், திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு முன்னுர உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு யாக்கை நிலையாமை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் யாக்கை நிலையாமை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அருளி செய்த திருக்கோயில் திருவெண்பா. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் குருமார் அருளி செய்த சேத்திர திருவெண்பா இப்பொழுது பாராயணம்.

அடுவடுத்த நீ கொடுவாராடிதாயல்து நடுநடுத்த நாவடங்காமுள்ள நடுநடு

மாண்டுவாய் அங்காவா உள்ளம் மடனில் தே வேண்டுவாய் நெஞ்சே

படி கொடுதும் வெள்கொடைக்கே பாரலாம் ஆண்டியரசர் செல்வத்து உம்மை கடியிலங்கு தோடேந்து கொன்றையல்தான் சோதிக்கும்

குயில் ஒத்து இருள் குஞ்சி கொக்கொத்திருமல்ல கொக்கொத்திருமல்ல பயில புகா முன்னல் நெல்ஜே.

திளைத்து இருப்பினை அங்காந்திளைத்து

வளைக்குளத்துள் ஈசனையே வாழ்த்து. அஞ்சனல் சீர் கண்ணார் அறுவருக்குள் அப்பதமாய் குஞ்சி விழுத்து

உம்புகார் சாய்க்காடு கை தொழு நீ சாந்தே இட்ட குடிநீர் இரு நாடி ஓர் உழக்க அசட்ட ஒரு முட்டை நெய்தால் கலந்து அட்ட

கள்ளிடத்தால் வல்லையே நெஞ்சமே ஊழ்வினைகள் கள்ளிடத்தால் வந்து கலவாமுள் குள்ளிடத்தில் தில் திருவாப்பாடியா தெய்வமறை நான்கினையும் தல் திருவாய்ப்பாடியாள் எல் நெஞ்சே உன்னை இறந்தும் உரைக்கின்றே கண்ணம் செய்வாயாயிற் காலத்தால் வல் நெஞ்சே வல் நெஞ்சே மாகம்பத்தானே உரித்தானே வல் கச்சி ஏகம்பத்தானை இறைஞ்சு கரம் ஊன்றி கள்ளிடுங்கே கால் குலைய மற்றோர் மரம் ஊன்றி

ஆடகைய ஈச்சரத்தால் பாதமே ஏத்து தஞ்சாக மூலகம் ஆண்டு தலையளித்திட்டு எஞ்சாமை பெற்றிடும் யால் வேண்டேன் நஞ்சல் கரந்துண்ட கண்டர்தம் ஒற்றையோர் பற்றி இரல் துண்டிருங்க நூற்றுணைத்தோர் பல்வூழி நுள் வைரகள் குடைக்கே வீற்றிருந்த செல்வம் விழையாரே கூற்றுதைத்தான் ஆடரவங்கச்சா அரைக்கசைத்த

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குள்ளார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் தக்கராகம் இரண்டாம் கட்டளை ஓடே கலன் என்ற திருப்பாடல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் நம சிவாய. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ அனுட்டான சிறப்பு மற்றும் திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் தேவார சிறப்பு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

திருச்சிக்கு அருகாமையில் திருவரம்பூர் திரு எரும்பியூர் ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கிறது. அதிலிருந்து வடக்கே போனால் இந்த திருநெடுங்குளம் என்ற க்ஷேத்திரம் வரும். இப்ப திருநாங்குளம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஊரை திருநாங்குளம் என்று சொல்லுகிறான். இந்த ஊர்ல ஒரு திருப்பதியும் பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தர்.

0: இந்த திருப்பதியம் நெடுங்களத்தில் பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? அதற்கு விளக்கம் ரெண்டு வரியில எழுதி வைத்திருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். பக்தனுடைய அறிவும் செயலும் உன்னை விட்டு அந்தாண்ட போய் வீணா கெட்டு போகாமல் அந்த இடரை நீ களைவாயாக. உனக்கு தொண்டு செய்வதற்கு, உன்னை நினைப்பதற்கு, உன்னை பாடுவதற்குத்தான் இந்த உடம்பு கிடைத்தது. இதை விட்டு அவருடைய அறிவு வேற ஒரு நிலைக்கு போகுமையானால் அந்த இடரை நீ கெடுத்து விடுவாயாக, அந்த இடரை நீக்கி விடுவாயாக என்றுதான் அவர் பாடினார் என்று எழுதி வைத்திருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆனால் இன்னைக்கு இடர்களையாய் இடர்களையாய் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஏதோ சிக்கல இடர்கள் இருக்கும். இப்ப நான் பாடும்போது பாத்தீங்கன்னா சில வேளை தொண்டை வம்பு கொண்டோம், மூக்கு வம்பு கொஞ்சிடும் இல்லையா. இந்த மாதிரி இடர்கள வேண்டாம் என்று கூட சொல்லுவது உண்டு. சமீபத்தில் நான் அந்த திருநெடுங்களத்து கும்பாபிஷேகத்திற்காக ஒரு இரண்டு மூன்று நிகழ்ச்சிகள் திருச்சியில போட்டு நான் பணம் சம்பாதிச்சு அந்த கோயில் கொடுத்தேன். அப்போ ஒரு பெரியவர் வந்தார், இந்த திருநெடுங்கள பதியத்தை நீங்க பூரா பாடி காட்டுங்க சாமின்னு சொன்னார். என்ன பாடி காட்டினேன், என்ன கொடுக்கறேன்னு கேட்டேன். நீ இது வசூலுக்கு தானே வச்சிருக்கீங்க, நான் ₹2000 பணம் தரேன், சரின்னு சொல்லிட்டு பாடி காட்டினேன். அப்ப அவர் சொன்னார், ஒரு காலத்துல என்னுடைய வியாபாரம் நொடிச்சு போய் என்னுடைய வீட்டை ஏலம் எடுக்கிற அளவுக்கு வந்து விட்டது. நான் இந்த திருப்பதியத்தை பாடினேன், நான் தப்பித்துக் கொண்டேன், என் வீடு தப்பித்தது, என்னுடைய தொழில் தப்பித்தது, நான் தப்பிக்கொண்டேன், நான் தப்பித்துக் கொண்டது இந்த திருப்பதியம் தான் காரணம் என்று அவர் சொன்னார். அவர் தான் அந்த கோபுரத்தை திருப்பணி செய்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு பேர் ஈரோடு சோமசுந்தரம் நினைக்கிறேன். அவர்தான் அந்த கோபுரத்தை திருப்பணி. இடர்களையா இந்த நமக்கு எத்தனையோ இடர் உண்டு. இந்த அற்புதமான பதிகத்தை நாம ஓதினால் இந்த இடர்கள் தீர்ந்துவிடும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த திருப்பதிகத்தை நாம் இப்பொழுது ஓதுவோம்.
1: கனிஷ்டிருந்த வெண்திரை சூழ்கடல்

என்னடியே வழிபடுவான் விமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வெவ்வேல் என்றடர் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் உவோடு நீ சுமக்கும் நின் அடியார் அடகளையாய் நெடுங்களம் மேயவனே. மலை புரிந்த மன்ன வந்தன் மகளையோர்வால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிச்சடையாரூரா தலை புரிந்த பரிமகிழ்வாய் தலைவனில் தாழ்நிழற்கு நிலை புரிந்தார் அடகளையாய் நெடுங்களம் மேயவனே. பாங்கின் நல்லார் படிமன் செய்வார் பாரிடமும் பலிதேர் தூங்கி நல்லார் பாடரோடு தொழுகடலே வணங்கி தாங்கி நில்லான்பினோடும் தலைவனில் தானக்கு நீங்கி நில்லார் அடகளையாய் நெடுங்களம் மேயவனே. விருத்தனாகி பாலனாகி வேதம்மோ நான் உணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமசல மேல் கறந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியணையே பரமும் நிறுத்தர் கீழர் இடகளையாய் நெடுங்களம் மேயவனே. கூறு கொண்டாய் மூன்று மூன்றா கூட்டியோர் வெங்கனையால் மார்குண்டார் ஒருவரித்தமன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் கீதந்து எம் பெருமான் அணிந்த நிறு கொண்டார் இடகளையாய் நெடுங்களம் மேயவனே. குன்றில் உச்சி மேல் விளங்கும் கொடிமுதல் சூழிலங்கை அன்றி நின்ற அரக்கர் கோனை அறுவரைக்கு நடத்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏற்றீரா அப்பகலும் நின்று நெய்வாரடகளையாய் நெடுங்களம் மேயவனே. ஏகவன்கும் புசித்தமாலும் விளங்கிய நான்முகனும் சூட எங்கும் நேட ஆங்கோர் சோதியுள்ளாகி நின்றாய் கேடல் வன்கும் அணிந்தவம்மான் எடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வாரடகளையாய் நெடுங்களம் மேயவனே. கொஞ்சல் தொஞ்சல் வாக்கி நின்ற விடமில்லா சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவந்தறிய குஞ்சல் இல்லா வாய்மொழியால் சோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடகளையாய்.

சில பதிகங்களை அவருக்கு பாடிக்காட்டி இருக்கிறார். என்றும் நான் கேள்விப்படுகிறேன், அவர்கள் பாடிக்காட்டிய பதிகத்தில் ஒன்றுதான் துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் என்று கூட ஒரு திருப்பதிகத்தை அவர்களும் பதிகம் பதிகமாக இவர்களுக்கு பாடிக்காட்டினார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். சில புத்தகங்களில் அப்படி சில குறிப்புகளும் இருக்கிறது. அந்த குறிப்பெல்லாம் நாம வேஸ்ட்னு நினைக்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. தேவாரத்திலே ஐந்தெழுத்தை பற்றி வருகிற திருப்பதிகங்கள் நான்கு இருக்கிறது. திருஞான சம்பந்தர் இரண்டு, சுந்தரர் ஒன்று, நாவுக்கரசர் ஒன்று, சுந்தரர் ஒன்று. அதிலே ஒன்றுதான் இந்த துந்தலும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் என்று தொடங்கும் திருப்பதிகள். திருஞான சம்பந்தருக்கு இந்த உபநயனம் செய்து விட்டார்கள். எல்லா பெரியவர்களும் இருந்துதான் அந்த செயலை செய்து வைத்தார்கள். ஆனா வயதில் சிறியவராகி இந்த திருஞான சம்பந்தர் திருப்பி அவர்களுக்கு பஞ்சாட்சரத்தின் மகிமை என்ன என்று சொல்லிவிட்டார் என்பதுதான் பெரிய புராணம் சொல்லுகிற கருத்து. அதுல என்ன வருகிறது? துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும். இங்கே சில கருத்துக்கள் என்னால் சொல்ல முடியாதவை உண்டு. அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒழுங்கா சொல்லணும்னு சொன்னா எனக்கு தெரிந்தவர்களையும் ஆசா ஞான சம்பந்தம் ஒருவரால் சொல்ல முடியும். சொல்லுவதற்கு தகுதியும் உண்டு, அவருக்கு அந்த துணிச்சலும் உண்டு இல்லையா? ஆமா, என்ன பொறுத்தளவு அவருக்கு தான் அது தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எப்ப கிடைக்குமோ அப்ப பாத்துக்கும். ஆக அங்க இருந்த பெரியவர்களுக்கு எல்லாம் இவர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஐந்தடத்தை ஓதிவிடுங்கள், அதுதான் நன்மை பயக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஏன் சொன்னார் என்பதற்கெல்லாம் இந்த ஆசா ஞான சம்பந்தம் தான் விளக்கம் சொல்லும். அவருக்குத்தான் இந்த துணிச்சல் இருக்கிறது, பொருளும் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பம் வரும்போது பார்த்துக் கொள்ளுவோம். ஆக நாம இப்ப என்ன நினைக்கிறோம், அங்க இருந்த பெரியவர்களுக்கெல்லாம் இவர் திருப்பி உபதேசம் பண்ணியிருக்கார், நீங்க பஞ்சாட்சரம் சொல்லுங்கள் என்று இல்லவா? ஆமா, துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும். பஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செடுத்துமே. அஞ்செடுத்தை ஓதிவிடு, யமன் பயம் உனக்கு இருக்காது என்று சொல்லுவது போல் இருக்கிறது இந்த முதல் பாட்டு. ஆமா, மந்திரம் நான் மறையாகிவானவர் சிந்தையும் இருந்தவர் தம்மையாழ்வன செந்தகம் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செடுத்துமே. உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடர் ஞான விளக்கினை ஏற்றி

நாது நச்சினர் செல்லல் கடத்துவ முத்தி காட்டுவ கொல்லன மந்தவர் கொண்டு போமுடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. இந்த அனுஷ்டானம்னு ஒண்ணு செய்யறாங்கல்ல, அது இப்ப சைவர்கள் செய்யறதா தெரியல எனக்கு இல்லையா. ஆமா, இந்த அனுஷ்டானம் என்ற ஒண்ணு செய்யறதுல இந்த கையில தண்ணியை ஊற்றி அந்த தண்ணிய எவ்வளவு தண்ணி இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு உளுந்து, உளுந்து என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். உளுந்து உளுந்துதான் உளுந்து என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அது போட்டோம், அது அப்புறமா பார்த்துக்கோ. அந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு தான் இந்த தண்ணி இந்த கையில இருக்கணும். அந்த தண்ணிய இவன் உண்ணுகிறான். அந்த தண்ணி அமுதத்துக்கு சமானம் என்று சொல்லுகிறார்கள். அமுதத்துக்கு சமானம், அதனாலதான் இந்த அனுஷ்டானம் பண்ணுகிறவர்கள் நீண்ட நாள் வாழ்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் சொன்ன இன்னைக்கு உலகம் ஏற்றுமோ என்ன தெரியல. ஆக இந்த தீர்த்தமும் இந்த பஞ்சாட்சரமும் சொல்லும் போது

ஆளுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறது, நோய் இல்லாத ஆளுக்கு கிடைக்கிறது, செல்வம் கிடைக்கிறது. இந்த பதியத்தில் வருகிறது, செல்வம் தினந்தோறும் உனக்கு கொடுப்பான். கொடுக்கும் இந்த மந்திரம் மாடு கொடுப்பன, நாள்தோறும் மாடு கொடுப்பன என்று வருகிறது. மாடு என்பது செல்வம், செல்வத்திற்கு மாடு என்று ஒரு பேர் உண்டு, பெருக்க என்று ஒரு பேர் உண்டு, இத்தையெல்லாம் அதுக்கு பேர் உண்டு. மாடு கொடுப்பன மண் மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுக்குமே என்று சொல்லுவார் இவரே. ஆக செல்வம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், யம பயமும் உனக்கு இருக்காது என்று சொல்லுகிறார்

பிச்சினர் விடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணுமானடம் ஆடி உகப்பன அஞ்செடுக்குமே புத்தர சமங்கடுக்க இயற்பை கொள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின. ஒரு திருஞான சுமந்தர் அடியார் ஒருத்தர் இந்த திருப்பாட்டை பாடினார். ஒரு பௌத்தன் திருஞான சம்பந்தர்கிட்ட சண்டைக்கு வந்து விட்டான். காரைக்கால் கிட்ட திருஞான சம்பந்தர் ஒண்ணும் சொல்லல. ஒரு அடியார் என்ன பண்ணார், இந்த பாட்டை பாடினார். புத்தர் சமன்கெடுக்க இயற்பை கொள்ளார் சித்தத்தவர்கள் செழிந்தேறின வித்தக நீரழிவார் விலைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செடுக்கும் சொன்னோம்னா அவன் தலையில இடி விழுந்து அவனை இறந்தான் என்று வரலாறு. நீங்க நினைக்கலாம் ஏண்டா ஒருத்தனை சாவடித்தான். கொல்ல வருகிற பசுவையும் கொல்லலாம் என்பது ஒரு சொல்லு நம்ம நாட்டில் உண்டல்லவா, நாம் என்ன பண்ண முடியும், சரி அதை விட்டு விடுவோம். ஆக இந்த திருப்பதிகத்தினுடைய கடைசி பாட்டில் என்ன சொல்றார், நக்கமிழ் ஞான சம்பந்தன் என்று தன்னை சொல்லுகிறார் அவர். நல்லா கவனிக்கணும், நாம நக்கமிழ் ஞான சம்பந்தன் தன்னை அவர் சொல்லுகிறார். ஒரு பிராமணர் தன்னை தமிழன் என்று சொல்லிக் கொள்வதற்கு இன்னைக்கு யாரும் தயாராக இல்லை என்று நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது தப்பாக இருக்கலாம், என்னுடைய எண்ணத்தை சொல்லி விடுகிறேன். ஆனா திருஞான சம்பந்தர் நக்கமிழ் ஞான சம்பந்தன் நான் மறை கற்றவன் என்று செகண்ட் லாங்குவேஜ் தான் மறை வேதம், அதாவது சம்ஸ்கிருதம் வடமொழி. நான் தமிழான சம்பந்தன் என்றுதான் அவர் சொல்கிறார் இந்த திருப்பதிகத்தில். இந்த திருப்பதிகத்தை அந்த குந்தவை தேவி அம்மையார் சிவபாதசேகரனுக்கு சொன்னார்கள் என்றும் நான் வரலாறு கேள்விப்படுகிறேன். அந்த கடைசி பாட்டு நத்தமிழியான சம்பந்தம் நான் மறை கற்றவன் காளியர் மன்னன் குன்னிய அத்தமிழ் மாலை இறைந்து மஞ்சழுத்து உச்சன வல்லவர் உம்பராவரே. நமது நாட்டுக்கு இப்பொழுது ஒரு இக்கட்டான நிலை, இக்கட்டு நிலைகிற முடிகிற நிலையில நாம இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு துன்பம் நமது நாட்டுக்கு இனிமே நமக்கு வர வேண்டாம். அதனால அடுத்த நாட்டுக்காரன் கெட்டு போகணும் நாம எண்ண வேண்டாம். அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும், நமது நாடு நன்றாக இருக்கட்டும் என்று எண்ணி மீண்டும் ஒரு தடவை பஞ்சாட்சரம் சொல்லி ஒரு பெரியவரை கேட்டேன், ஐயா நான் அந்த தமிழ்ச்சங்கத்துல சொல்லுகிறேனே பாடி காட்டுறனே இதை பத்தி ஏதாவது மாறுதல் சொல்லலாமா, என்ன செய்யலாம், நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பஞ்சாட்சரம் சொல்ல சொல்றீங்க சந்தோஷமா இருக்கு, ஒரு சின்ன சின்ன தேவாரமும் எங்களை சொல்ல சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்னு அவர் சொன்னார். நல்ல யோசனை தான். நான் அடுத்த ஏன் இல்லாட்டி இப்போ செய்து பாத்துருவோம், ஒரு நிமிஷம் கூட ஆகும், ஒரு சின்ன பாட்டு சொல்லி பாக்கலாமா.

இப்படி சொல்லுங்கள்னு அந்த பெரியவர் சொன்னார். நான் மறந்து விட்டேன், அது அடுத்த இதுல கவனிப்போம் என்று சொல்லி, இப்பொழுது நமது நாடும் அண்டைய நாடும் நல்ல புத்தியோடு இருக்கட்டும், கடவுள் காப்பாற்றட்டும் என்று பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக. நீங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறீர்கள், கைவர்கள்லாம் ஒன்றாக சேரமாட்டார்கள் என்று ஒரு கெட்ட பேர் உண்டு. அதற்கு மாறாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள், அதற்கு பொறுப்பு நான் அல்ல, தேவாரமும் தமிழ் சிச்சங்கமும் நமது தெய்வமாகிய நடராஜ பெருமானும் என்று சொல்லி நினைத்து நான் வணங்கி பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வேனாக.

0: தினந்தோறும் கோயிலுக்கு செல்லுங்கள், சிவனை வணங்குங்கள், திருநீர் இட்டுக் கொள்ளுங்கள், ருத்ராட்டம் போட்டுக் கொள்ளுங்கள், பஞ்சாட்சரம் சொல்லுங்கள். சைவ சமயத்தில் பிறப்பதற்கு நாம் பெரும் புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள், நல்வாழ்வு வாழுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக. நம பார்வதி
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: தலம் திரு நனிபள்ளி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 2 திருமுறை பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா என்ன சொல்லுவீங்க, உலங்கொள் வினை போய் மலையனைய அந்த வினைகள் எல்லாம் நீங்கும். ஓங்கி வாழ்தல், ஓங்கி வாழ்தல் என்பது பெருமானுடைய திருவடிக்குள் இருத்தல். அப்ப என்ன தெரியுமா ரெண்டும் சொன்ன, பாச நீக்கமும் சிவப்பேரும். அப்போ ஒன்பதாம் சூத்திரம் என்ன, இல்ல சிவஞான போதத்தில் ஒன்பதாம் சூத்திரம் என்ன, ஊனக்கண் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தினாடி உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ தண்ணியிலெல்லாம் பதி விதி விண்ணும் அஞ்செழுத்து. இது ஒன்பது, இப்படி செய்யணும்னா செஞ்சுட்டா 10-11. அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே உலங்கொள் வினை போய். 11 என்ன, ஊனக்கன் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தினாடி உராத்தொடுத்தேன பாசம் ஒருவ தன்னிடலாம் பதி. அப்ப இறைவன் திருவடி கிடைக்கும். அப்ப பாச நீக்கமும் சிவப்பேருந்தான் முடிந்த பயன். இந்த பதிகத்தை படித்தா உலங்கொள் வினை போய் என்பதனால் பாச நீக்கமும், ஓங்கி வாழ்வர் என்பதனால் சிவப்பேரும் இரண்டும் கிட்டியவாறு. இந்த ஆகவே 10-11 சூத்திரத்துடைய கருத்தை உலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வதே என்பதால் எது மரியாதை. கொண்டாந்து திருக்கோவில் வேலை விட்டுட்டு அவர் பாவம் பாடிட்டு அருமையா பாடிட்டு வெளியில வந்தவன் எங்கேயா சிவகாசி அன்பர்கள் காணா அப்படின்னா சாப்பிட போட்டாங்கன்னு சொல்லாம நீங்களே சொல்லுவோம் சாமி. இல்ல இல்ல, அதெல்லாம் அவன் போய் ஞானசந்தர் திருக்கோவில் வழிபாடு செய்தோம். வழிபாடு செய்துட்டு இப்ப அவர் யார பாக்கணும், ஞானசம்பந்தர், அப்படியே வீட்டுக்கு போலாம், பாங்க தம்பி போலான்னு தான் கூட போகணும் அல்லவா, கொண்டு போய் விட்டுட்டு வந்து அப்புறம் வரணும் சாப்பிட. மரியாதை இல்ல பாருங்க, இந்த ஒரு பதியம் இருந்தா விட்டுட்டு வந்துடலாம்.
3: சீர்காழி பண் தக்கராகம் பக்கம் 87.

வெந்த நேற்றரே விமலரு அவர் போல அந்தி நட்டம் ஆடும் அடிகளே தேனை வென்ற மொழியால் ஒரு பாகம் காணமா.

காலன் மடியவே காணாமணிக்கு அளித்த காழியார் நாடார் வாடி தொட்டார் அவர் போலாம் பேணார் புறங்கள் அட்ட பெருமானே மாடே ஓதம் எரிய வயல் சென்னல் காடேறி சங்கு ஈனும் காழியார் வாடாமலரால் பங்கரு அவர் போலாம் ஏடார் புறம் ஊன்றி எரித்த இறைவரே கொங்கு செறிந்தி கொன்றை மலர் கூட தங்கை புனைந்த சடையார் காழியார் அங்கள் அறவும் ஆட்டும் அவர் போலாம் செங்கண் அரக்கர் புறத்தை எரித்தாரே கொல்லை விடை முன் பூதம் குனித்தாடும் கல்ல வடத்தை உகப்பார் காழியார் அல்ல இடத்து நடந்தார் அவர் போலாம் பல்ல இடத்தும் பயிலும் பரமரே எடுத்த அரக்கன் நெறிய விரல் ஊன்றி கடுத்து முறிய அடத்தார் காழியார் எடுத்த பாடற்கு இறங்கும் அவர் போலார் பொடிக்குள் நீரு பூசும் புனிதரே ஆற்றலுடைய அறியும் பிரமனும் தோற்றம் காணாவின்றி காழியார் ஏற்றமேற அங்கு ஏறும் அவர் போலாம் கூற்றம் மறுக குமைத்த குழகரே பெருக்க பிதற்றும் சமணர் சாக்கியர் கறக்கும் உரையை விட்டார் காழியார் இருக்கும் அறிந்த இறைவர் அவர் போல அருப்பிய முறையாய் பங்கத்து ஐயரே காரார் வயல் சோழ் காழி

0: சிதம்பரம், இது நாம் அறிந்ததெல்லாம் சேக்கிழாருடைய அருட்கொடையினால். இப்ப மடையில் வாழை பாடினார் எங்கே, திருக்கோலக்காவில். பாடிய பிறகு நேர வந்து வருகிறார் சீர்காழிக்கு. சீர்காழிக்கு வந்து முன்னே சொல்லியிருக்கிறோம், அந்த ஊரை விட்டு வெளியில் சென்றாலும் திருக்கோயில் வழிபாடு செய்துட்டு தான் போவார், மீண்டும் வந்தாலும் திருக்கோயில் வழிபாடு செய்துட்டு தான் வீட்டுக்கு வருவார். அதனால் இப்ப கோயில்ல என்ன கிடைத்தது, தாளம் கிடைத்தது. அது மறந்துட்டுமே பார்த்தீங்களா, தாளம் கிடைத்தது. இங்கே மடையில் வாழை பாய என்ற பண்ணும்போது இந்த குழந்தை இப்படி பாடி இருக்கு, ஒரு பாட்டு பாடும்போது இப்படி கையில தான் இப்படி இப்படி பாடி இருக்கு, இப்படி பாடி இருக்குங்களா. இது அவரவர்களுக்கு பெற்றவங்களுக்கு தெரியும், பிள்ளைருமே நமக்கு என்னன்னு கேட்டா கையில தாளப்பட்டோன்னு சரி போடட்டும்னு விட்டோம். ஆண்டவன் அல்ல தான் குழந்தை அல்லவா, ஞானம் கொடுத்த குழந்தை இல்ல. ஏண்டா ராஜா இப்படி போடும்போது கை வலிக்குமேடா, உனக்கு பிஞ்சு கையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தாளத்தை கொடுத்தாரோ. தாளத்தை கொடுத்த உடனே இது என்ன பண்ணுச்சு, தாளம் படிச்சு. இப்ப நீங்க ஒரு பூர்த்த கேட்கறாங்க, ஐயா ஞான சம்பந்தர் பாடலில் தாளமிட்டு பாடிய பதியங்கள் எத்தனை, தாளம் இடாமல் பாடிய பதியங்கள் எத்தனை என்று கேட்ட என்ன சொல்லணும், என்ன சொல்லணும். தோழிய செவியன் தாளம் கொடுத்து பாடல, தோளம் தாளம் தோழியன் கிடையாது. அப்புறம் அடுத்தது
1: என்னது,
0: நரவம் நிறைவன் தாளம் கொடுத்து பாடல. அப்புறம் என்ன,
1: எம்பிரான்.
0: எம்பிரான் ஆவானுங்கிறது நீங்க வந்து வழிபாடு செய்து அப்புறம் தான் திருக்கோலகா போறார், அதெல்லாம் அந்த பதிகத்துக்கும் தாளம் கையில வாங்கல. அங்க போய் கூட மடையில் வாழை பாடும் போது, மடையில் வாழை பாடும் போது கையில தான் வச்சு பாடி இருக்கு, அப்புறம் தான் தாளம் கொடுத்தார். எனவே மூன்று பதியம் 3, 11, 33, மடையில் வாழை 1, 34, 34 பாடல்கள் கைத்தாளத்தோடு பாடியது, 35வது முதல் தாளத்தோடு பாடியது என்று சொல்ல அமைப்போம். 7வது நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு தெளிவா சொல்ல முடியுதுன்னா, யார் தந்த பிச்சை, சேக்கிழார் தந்த பிச்சை. அதனால் தான் இப்படி ஒரு காப்பியம் இருக்கிறதா, இல்லை. கதை பாடிட்டு போலாம், இன்னைக்கும் நடந்த வரலாற்றை கருத்தமைத்து பாடுகிறான். இப்ப 31 பாடல் கைத்தாளமிட்டு பாடியது, 32வது பாடல் முதல் கையில இந்த தாளம் பெற்று பாடியது. உடனே ஒருத்தர் கேட்டான், ஐயா தாளம் பெற்றதா இந்த பதிகத்துல இல்லையே. இல்லதான், இதெல்லாம் போகணும். ஏன்னா நீங்க பக்திமான்களை ரசிக்க வைக்கிற வேலை வேற, கொஞ்சம் பகுத்தறிவாதி கூட அவன் நை நைனே வருவான். என்ன பண்ணுவானே, ஐயா அப்படி ஒரு கரு, ஒரு காலத்துல திருப்பணந்தால் அப்படிலாம் இருக்கு, நல்ல வயசு வந்த பிள்ளைகள் தான். இந்த பகுதியில இருக்கிற பையன்ல விருதுநகர் இருப்பையெல்லாம் ஆழ்வார்சாமின்னு ஒரு பையன், பையனை இப்ப எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு முன்ன ஓய்வு பெற்றிருப்பார், ஏன்னா என்னை விட வயசு அதிகமா இருந்து படிச்சவர். ஆனா சிங்கம் அப்படியே இதேன்னு ஒண்ணு கேட்கணும்னா கை அப்படியே சொல்லிட்டு, ஐயா இதுல ஒரு எனக்கு கூட இல்லை, இந்த பையனுக்கு ரொம்ப சந்தேகம்னு கேட்கிறேன், பரவாயில்ல தம்பி நீயே கேளு அப்படின்னு கேட்டா அப்படி கேட்பாங்க. அருமையா கேட்டேன், ஒரு காலம் அருமையா தமிழ் புலவர்கள் பாடம் கேட்ட காலம், இல்லைன்னா நாங்க இப்படிதான் படிக்க மாட்டோம் அல்லவா, அப்படிதான் கேட்பான். நல்ல வயது வந்த பையன், நீ தெருவில் நானும் அவரும் போனோம்னு சொன்னா என்னதான் ஒதுங்குமா, என்னடா வாத்தியாரோட சேர்ந்து இடிச்சிட்டு போறேம்மா, ஏன்னா அவ்வளவு உயரம் அகலம் எல்லாம் இருக்கும், முருகா முருகா அப்படிலாம் இருந்தது. அது போல பையன் கேட்கிறான், ஐயா இதுல தாளம் கொடுத்தா அப்படிலாம் சொல்றீங்களே எங்க இருக்கு. ஒரு நூற்றாண்டுக்கு பின்னே வருகிறார் நம்முடைய சுந்தர பெருமான், இதே திருக்கோலக்காவு. அப்ப பாடுகிறார், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்னையாளனை. யார் பண்ணது, சுந்தரர் தேவாரத்தினாலே இந்த வரலாற்று இந்த மாதிரி இருக்கும். ஒரு நூற்றாண்டு கழிச்சு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு ரகசியமா கொடுத்தாரா சுவாமி, எல்லாரும் தெரிய கொடுத்தாரன்னார். நீ என்னடா நீ, உலக வர்மம் எல்லாம் வெளிப்படையா தான் கொடுத்தார், தாளம் ஈந்து தாளத்தை கொடுத்தார், அப்புறம் அவர் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை. அதை வச்சு எப்படி பாடும்போது, மடையில் வாழை பாய மாதரா, அதை பார்த்துட்டு ரசிச்சாராம் யாரு, ஆண்டவன் சிவ சிவ. இது எப்படியோ சுந்தரர் ஒரு நூற்றாண்டு கழிச்சு பார்த்துருக்காரு. எனவேதான் சுந்தரர் திருப்பதிகத்தால் இந்த பதிகத்தில் தாளம் கிடைத்தது அறிகிறோம், நேரடியா ஞானசமுத பதிகத்தினால் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பின்னால இல்லைன்னா யாரு சொல்வா, ஞான சுந்தருடைய பதிகத்தினால தாளம் பெற்றமே அடிக்கிறோம். எனவே ரொம்ப அருமையா அங்கே. அது போல இங்கே இது முடித்துட்டு வருகிறாராம். வந்தவர் என்ன செய்கிறார்? திருப்பெருகு பெருங்கோயில் சூடவளம் கொண்டருளி. தாளத்தை வாங்கிட்டு குழந்தை நேரம் நாமும் சீகாடிக்காரங்கெல்லாம் சிவகாசிக்காரங்கெல்லாம் வர்றோம். எல்லாரும் வந்தவர் நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, தம்பி இப்ப சாப்பாட்டுக்கு விடுமா விடாதான்னு பார்த்தோம் சரிங்களா. தம்பி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா நேர திருக்கோயிலுக்குள்ள போச்சு. சரி தம்பி போகும்போது நாம போகாம இருக்கலாமான்னு போன உடனே இந்த பூவார் கொண்டைன்னு பதியம் பாடி. எங்கே இல்ல சேக்கலார் சொன்னதுனால தெரியுது. இந்த பூவார் கொண்டைன்னு மூர்த்தி பிடிச்ச அந்த பதியத்தை பாடி விண்ணப்பிச்சாரா. அந்த விண்ணப்பிக்கும் போது நாம என்ன பண்ணோம் கூட கேட்கிறோம் சரிங்களா. பூவார் கொண்டை புரிவும் சடைசர் காவாயன நின்று ஏத்தும் காடியார் மேவார்புறம் உண்டு அட்டார் அவர் போலாம் பாவாரியும் சொல் பயிலும் பரமறை. இந்த சீர்காழியில் இருக்கிற எங்க பெருமான் தான் பூவார் கொண்டை புரிபுன் சடையீசர்னர் சரிங்களா. தலையில எப்பவும் கொண்டை பூச்சிருப்பார். தலையில எப்பவும் சடையாக இருக்கும், மற்றபடி மொட்டையாகவும் இருக்காது, கிராப்பும் இருக்காது. மடித்தலும் நீட்டலும் வேண்டாம்னார் திருவள்ளுவர். மடித்தல்னா மொட்டை அடிக்கிறது, நீட்டல்னா தடை வைக்கிறது. நாம ரெண்டும் இல்லை, கிராப். திருவள்ளுவர் சொன்னபடி நடக்கிறது நாம தான். திருவள்ளுவர் சொன்னபடி மற்றது எல்லாம் வச்சிருக்கோமே இல்லையோ, தலையை வச்சிருக்கிறோம். இப்போ மடித்தல வேண்டாம் நீட்டல வேண்டாம்னார் சாமி, கிராப் வச்சிருக்கிறேன். அருமை அருமை போடான்னார் புரியுதுங்களா. அதனால இப்படியாக ஆண்டவன் என்ன திருச்சடை வச்சிருக்கிறான். ஏ பூவார் கொண்டை புரிபொன் சடையீசா காவாயன நின்று ஏத்தும் காடியார். அங்க இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் போய் பெருமானி பெருமானி எங்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று விரும்புவார்களாம். அப்படிப்பட்டவர் தான் இதோ இங்கே இருக்கின்ற சீர்காழியில் இருக்கின்ற பெருமான் என்று சொல்லி எந்த என்றங்குமியோர் பூந்தீண்டி கந்தமாலை கொடுசேரு காடியார். ஐயா உங்க சீர்காழியில சீர்காழியில இருக்கவங்க தான் வந்து வணங்குவாங்களான். நீ உன்னப்ப கியூல இருந்து நிக்கும். யாரு தேவலோகத்துல இருந்து அவனும் மாலை எடுத்துட்டு வந்து எப்படியாவது இந்த பிரம்மபுரீஸ்வரருக்கும் திருநாய்க்கும் ஒரு மாலை போட்டுட்டு கன்னத்துல போட்டுட்டு போனா தேவலான்னு நிற்பானான். யாரு இந்திரன் மால்பிரமன் எழில் ஆர்மிக தேவரெல்லாம் நிற்பாங்களாம். இப்படிப்பட்ட காடியங்களுடைய காழி என்றெல்லாம் சொல்லி இப்படியே பல பாட்டு பின்னால சொல்லுகிறார். திருக்கடை காப்பு ரொம்ப காக்க வைக்கப்படாது. காரார் வயல் சூழ் காழி கொண்டனை சீரார் ஞான சம்பந்தன் சொன்ன பாரார் புகழ பரவ வல்லவர் ஏறார் வானத்து இனிதாய் இருப்பறினர். இந்த அருமையான பதிகத்தை ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க பாண்டிங்கன்னு சொன்ன நிச்சயமா மேலுலகத்துல அருமையாக வாழ முடியும் என்று சொன்னார். சொல்லிட்டு என்னை வணங்கிக்கிட்டோம், நாமும் சேர்ந்து அவரை வணங்கிக்கிறோம். வணங்கிட்டு நேரா எங்க போறார், அவருடைய இல்லத்துக்கு போறார். எங்கே சீர்காழியில அந்த இல்லத்துக்கு போன உடனே அடியங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம், ஆசீர்வதிக்கின்றனர். நிறைவாற்ற

சடையடை புக்கொடுங்கே உளதங்கு வெள்ளம் வளர்திங்கள் கண்ணி அயலே இடைவிடை வைத்த தொக்கு மலர் தொத்துமா.

சில மலரும் நடையுடைய அன்னம் வைகு புனலம் படப்பை நனி பள்ளி போலும் நமர்கள் பெரும்

நமர்கள் குளிர்தரு கங்கு தங்கு சடை மாடிலங்கு தலைமாலையோடு குலவே ஒளிர்தரு திங்கள் சூடி உமை பாகமாக உடையார் உகந்த நகர்தான் குளிர்தரு கொம்மலோடு குயில் பாடல் கேட்ட பெடை வண்டு தானும் முரல நளிர்தரு சோலை மாலை நரை குறுகு வைகு நனி பள்ளி போலும் நமர்கள் தோடொரு காதனாகி ஒரு காதிலங்கு சுரிசங்கு நின்று புரள

இடரே நாகமுடாரம் வாறு புனல் வந்தலைக்கும் நனி பள்ளி போலும் நமர்காய் தகைமலி தண்டு சூலம் அனலுமிழு நாகம் கொடு கொட்டி வீணை முரல வகை மதி வன்னி கொண்டு மதமத்தம் வைத்த பெருமான் உகந்த நகர்தான் புகைமலி கந்த மாலை புனைவார்கள் பூசல் பணிவார்கள் பாடல் பெருகி நகைமலி முத்திலங்கு மன சூழ் கிடைக்கை நனி பள்ளி போலும் நமர்காள் வலமிகு வாழன் வேலன் வளைவாழே இற்று மதியாய் அரக்கன் வலியோடு உலமிகு தோழ்கள் உள்க விரலால் அடர்த்த பெருமான் உகந்த நகர்தான் நிலமிகு கீழும் மேலும் நிகராதும் இல்லை என நின்ற நீதி அதனை நலமிகு துண்டர் நாளும் அடிபரவல் செய்யும் நனி பள்ளி போலும் நமர்காள்.

நான் அயனோடு மாலும் அறியாத அண்ணல் நகர்தான் புறவிரி முல்லை மவ்வல் குளிர் பிண்டி புன்னை புனை கொன்றை துன்று பொதுளி நரவிரி போது தாது புதுவாசம் நாரும் நனி பள்ளி போனும் நமர்காஷ் அனமிகு செல்கு சோறு கொணர்கின்று கையில் இட உண்டு பட்ட அமனும் மனமிகு கஞ்சி மண்டை அதிலுண்டு தொண்டர் குணமின்றி நின்ற வடிவும் வினைமிகு வேத நான்கும் விரிவித்த நாவின் விடையானுகந்த நகர்தான் நனமிகு தொண்டர் நாளும் அடிபரவல் செய்யும் நனி பள்ளி போனும் நமர்கள்.

திருச்சிற்றம்பலம் திருக்கோலக்கா சென்று தாளம் பெற்று மீண்டும் நம்முடைய காழிக்கு வந்து விட்டார். இதுதான் முதல் இந்த தலையாத்திரைன்னு சொல்றது கூட ரொம்ப காலத்துல பிந்தியதுதான். தலம்ங்கிற சொல்லு சேக்கிலா பெரியவானதுலயே இல்லை, பதி திருப்பதி என்றுதான் சொல்றேன். திருப்பதினா திருப்பதினு சொல்றோம், திருப்பதினா பதினா பொதுவா ஊரு, திருப்பதினா பாடல் பெற்ற ஊர், பாடல் பெற்ற ஊர். திருப்பதிங்கிறத தவிர வேற எங்கேயும் வேற மாதிரி வரவே இல்லை. பின்னாலதான் நம்ம இந்த மாதிரி வந்து அதோட முதல் முதல் இந்த நூல்ல பாடல் பெற்ற அந்த பதிகளை குறிப்பதற்கு சிவஸ்தல மஞ்சரின்னு தான் ஒண்ணு வந்தது. அதுலதான் நாழிகை போட்டிருக்கும், இதுல இருந்து இத்தனை கல்லு நாழிகை நடந்தா இப்படி வரும். ஏன்னா அது ரொம்ப கால தொடக்கத்துல போட்டது, இப்ப அநேகமா பெரும்பாலும் ஊர்திகளே உள்ள போய் இருக்க முடியாத அமைப்புல இருக்கு இல்லைங்களா. அப்படி எல்லாம் உள்ளது நாங்கள். அதனால திருப்பதி என்பதுதான் இருக்க தவிர திருத்தலம்னு இல்லவே இல்லைங்களா. எனவே காலையில முதல் திருப்பதியாக இருக்கிற திருக்கோலக்கா சென்று வந்தார். ஒரே ஒரு ஊர் தான், காலையில் சென்று மாலையில் வந்துட்டார். இது நண்பகல் வந்திருப்பார், அவ்வளவுதான். இல்லம் சென்றார். இல்லம் சென்று இருக்கின்ற பொழுது அவங்க தாய் பெற்ற தாத்தா, தாத்தாவில் ரெண்டு வகையில் உள்ள, அப்பாவை பெற்ற தாத்தா, தாத்தா அம்மாவை பெற்ற தாத்தான்னு, இல்லை தாயை பெற்ற பாட்டனார் வீடு, அது திருநெல்வேலின்னு ஊர். அந்த திருநெல்வேலியில கேள்விப்பட்டாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு இந்த பகவதி போய் போச்ச, வாழ்க்கைப்பட்டதுன்னு சொல்லணும், வாக்கப்பட்டதுன்னு கூடாது. அது அப்படி ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கஞ்சி வரதப்பானா எங்க வரதப்பாங்கிற மாதிரி வாக்கப்பட்டதுன்னு சொல்லுவேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தண்ணீர் வார்த்து கொடுக்குறீங்கல்ல கன்னியாதானா, அதனால வார்க்கப்பட்டதுங்கிறது வாக்கப்பட்டதுன்னு ஆகி போச்சு. நான் ஆரம்பிக்கிறான் அல்லவா, நாம என்ன வாழ்க்கைப்பட்டது, வாழ்க்கையில் பொருந்தி தற்கொண்டான் வாழ்க்கை துணை என்றுதான் திருவள்ளுவர் சொல்ற. அதனால ரொம்ப அருமையாக அந்த சொன்னாங்க, ஓ நம்ம பகவதி போய் அம்மா சீர்காழியில் அந்த சிவஞான சிவபாதிரதியர் கொடுத்தமே, ஆமா அவர் குழந்தை பிறந்த பத்தியா ரொம்ப நாளா, ஆமா அது 3 வயசுல திடீர்னு பாரு ஞானம் பெற்றுதான் அப்படினாரு. எனக்கு தெரியாது அப்படின்னா, நீ ஒன்னாப்பா நேற்று ஏதோ திருக்கோலக்காவில் தாளம் பெற்றதுன்னு கூட கேள்வின்னு அடே அப்படின்னுங்க. ஆமா இப்ப மாதிரி வந்து நாளிதழ்கள் இல்லை, இப்ப இதே நடந்ததுன்னா உடனே வந்து எல்லா ஊருக்கும் தெரியற மாதிரி வந்து அப்பெல்லாம் வசதி வாய்ப்பு கிடையாது. என்னன்னா அந்த ஊர்ல நடந்தது அந்த ஊருக்காரங்க யாராவது போய் சொன்னாலும் ஒழிய தெரியவே தெரியாது, அப்படிதான் இருந்தது. வசதி வாய்ப்பெல்லாம் அப்ப ஏது, இப்ப அப்படி இல்ல. கனடாவில் நடக்கிற செய்தி இப்போ உடனே அங்க நடக்கிறது 2 மணிக்கு நடந்தது, 2.5 மணிக்கு இங்க என்னமோ ஒலியும் ஒளியில பாக்குறோம். இப்படிப்பட்ட வசதிகள் இல்லை. ஆனா ஒன்று மட்டும், இப்ப இருக்கிற வசதிகள் நம்முடைய முன்னோர்கள் அது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு அல்லது 20ஆம் நூற்றாண்டுலயும் கூட நமக்கு நம்ம நம்முடைய தாத்தா காலத்துல இவ்வளவு வசதி கிடையாது, இவ்வளவு வசதி கிடையாது இல்லைங்களா. அப்படி இருக்கும். செங்கோட்டா பாஞ்சன்னு ஒன்று உண்டு, கும்பகோணத்தில் ஏறணும்னு சொன்னா மறுநாள் காலையில் இது 10-11 மணிக்கு போகும் திருநெல்வேலிக்கு. போயணும்னா போய் பேசுறதுக்கு கிடைச்சாங்கன்னு சொன்னால் ரொம்ப அருமையாக 2 நாள் பேசணும்னா 24 மணித்துளிகள் பேச சொல்லுவாங்க. 24 மணித்துளிகள் தான். ஆமாம்மா திருநெல்வேலியில் தான் அந்த மாதிரி ஒரே இடம், தமிழகத்திலேயே ஒரு இடம் பேசியது அப்படி தான். ஒரு நாடிகை சொற்பொழிவுன்னு பேர், ஒரு நாடிகை சொற்பொழிவு. 2 நாள் கூப்பிடுவாங்க இங்கேருந்து நாங்கள் 600 மைல் போனால் அப்போல்லாம் எனக்கு என்ன 24 48 நிமிஷம் பேசின போது நாளைக்கு 22 நிமிஷம் பேசினாலே அந்த ஒளிபெருக்கில் ஒரு ப்ளூ லைட் தெரியும் பேச்சாளிக்கு பேசுறவனுக்கு. 24வது மணிக்குள்ளே இங்கே ரெட் லைட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ பெரிய பேச்சா உட்காரணும், சிட் ஆகும். அது மேலே கேட்கவே நாதிக்கு உட்காரியா, அது மேலே கேட்க மாட்டான். திருநெல்வேலியில் தான் அப்படி நடந்தது. ஒரு நாடிக்கு சொற்பொழிவு, இந்த வீண் கதை போக்குவரத்து இதெல்லாம் போகக்கூடாது. அவைய தீர் வணக்கம் உள்ள போயிடணும் செய்திக்கு. ஆமாம், அப்படி இருந்தால் இடம் ஒரே ஒரு இடம் திருநெல்வேலி தான். அதில் 2 நாள் கண்ணு வழிச்சு வந்தோம்னு சொன்னால் இங்கே பேச வேண்டிய நேரம் 1 நாள் சித்தாந்தமாக இருக்கும், 1 நாள் வந்து சமய இலக்கியம் அல்லது சங்க இலக்கியமாக இருக்கும், அவ்வளோதான். 22 மணித்துளி ஆன உடனே இவங்க பேச்சாளர் முடிவுக்கு வந்துடணும். 24வது மணித்துள்ள உட்காந்தே பண்ணணும். அப்போ செங்கோட்டை பாஞ்சனும் ஒன்று உண்டு, அதில் ஏறணும்னு சொன்னால் அப்படி போகிறதெல்லாம். இப்போ திருநெல்வேலிக்கு போகிறதுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ இப்போ ட்ரெயினே எதிர்பார்க்க வகையில் பஸ் எல்லாம் போதி இவ்வளோ வசதியெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இல்லைங்களா. இப்போ கைலாயமெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நடந்து தான் போனாங்க, இப்போ ஜீப்பில் போகலாம் அருமையாக. நேபாளத்தில் ஏறணும்னு சொன்னால் இல்லைங்களா, 5 நாளில் மானசரோவர் இல்லைங்களா.
அப்புறம் அங்க போய் தங்கிட்டு ரெண்டே நாள்ல கைலாயம். அப்படிலாம் போறதுக்கு வசதி இருக்கு, நாங்க அப்படிதான் போனோம். ரொம்ப அதிகமில்லாம் 50,000 ரூபா கொடுக்கும். நேபாள டு கைலாயம், கைலாயம் டு நேபாளம் 50,000 ரூபா. இப்ப கொஞ்சம் ஏற்றிருக்காங்களாம் இந்த ஆண்டு. நீங்களா அப்படிலாம் போயிட்டு இன்னும் ஒரு காலத்துல பெரிய விமானத்துல காலையில போயிட்டு மத்தியானம் வந்துடலாம், அப்படி வந்துடும். இப்படிலாம் வருது. இதே நிலைமையில நாவுக்கரசர் கைலாயம் சென்றது 7ஆம் நூற்றாண்டுல. நடந்தும் ஊர்ந்தும் நெஞ்சினால் தவழ்ந்தும் அறாரார, போயும் மேல போகாம இடையில பெருமான் தோன்றி வேணாப்பா இங்க நீராடு, உனக்கு கைலாயத்து திருவியாத்துல காட்டுறேன்னு சொல்ல, அப்படி அது முழுக திருவியாத்துல வந்து கைலாய காட்சியா கண்டு காதல் மடப்படி ஓடும் கலிதவருமன கண்டேன் என்றெல்லாம் பாடிச்சு. அதனால இப்பொழுது இருக்கிற வசதிகள் நம்முடைய முன்னோர் கிடைத்திருந்தால் தேவலோகம்னு ஒன்று வேண்டியதில்லை, இதே தேவலோகமாயிருக்கும். நாம் அவ்வளோ வசதியும் வாங்கிக்கிட்டு, மன்னிக்கணும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், அவ்வளோ வசதியும் வாங்கிக்கிட்டு ஒன்றும் செய்யவே இல்லை. தாய்மா நான் சொன்னேன், ஏன்பா ரெண்டு வேலை செய்யுங்க ஏன் செய்யலைங்கிறீங்க என்னரு, என்ன ஒரு வேலையும் இல்லைன்னர், நல்ல கதை போ ரெண்டு வேலை அருமையாக செஞ்சிட்டீங்க என்னன்னர், யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். ரெண்டு காரியம் அருமையாக நடந்துகிட்டு எது உண்பதும் உறங்குவதும் ஆக முடியும். அவர் தனக்கு சொன்னல பாவம், நம்ம சொன்னார். ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா ரெண்டு வேலை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னது, நேரம் தவறாமல் சாப்பிட்ருவோம், என்ன தூக்கம் வந்தால் தூங்கிடுவோம். யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் தாய்மான, அவ்வளோ வசதி இல்லாம. அதனால அப்போ பேசிக்கிட்டாங்க, இது மாதிரி வந்து பகவதி வாழ்க்கப்பட்டது மசிகாடியில், ஆமாம் அது குழந்தை பிறந்தது, அது ஆண் குழந்தை, இப்போ ஞானம் பெற்றுதான், இப்போ நீ திருக்கோலக்கா போச்சா தாளமெல்லாம் பெற்றுதாங்க. அரே அப்படியானா நம்ம பாப்பாவோட நம்ம ஊரில் அழைச்சிட்டு வரணியா அப்படின்னா, சரி என்ன அங்கே இருந்து திண்ணணி பள்ளிங்கிற ஊர்லேருந்து அந்த உறவினர்கள் மற்ற, ஏன்னா வந்து சமய தொடர்பில் வந்து ஞானம் பெற்றதுனால தாளம் பெற்றதுனால அடியவர்கள் அந்த மறையவர்கள் எல்லோருமாக வந்து வந்தாரலாம். வந்த உடனே அருமையான சாப்பாடு எங்கே சீர்காழியில் சாப்பாடு போட்டுட்டு அதன் பிறகு மெதுவாக விண்ணப்பிச்சிட்டாங்களாம், நீங்கள் நம்ம உங்கள் ஊர் உங்கள் அம்மா பிறந்த ஊர் அந்த ஊர் திருநெல்வேலி, அதுக்கு நீங்கள் வரணும் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் முறையிட்டு கொண்டாடலாம். அப்படி விண்ணப்பித்து கொண்ட உடனே இவரும் இணங்கினார், இணங்கி புறப்படுகிறார். இது எத்தனாவது திரு அந்த யாத்திரை அப்படின்னு

0: தெரிவித்துக் கொள்வதை இங்க சொல்லுகிறார். அந்நிலையில் ஆளுடைய பிள்ளையார் தமை முன்னும் அளித்த தாயார், அதே அப்ப ஆளுடைய பிள்ளையாரை ஈண்டெடுத்த தாயார் பகவதியார் இல்லைங்களா. முன்னுதிக்க முயன்றதவ திருநனி பள்ளி முதல் மறையோர் எல்லாம் மண்ணு பெருமகிழ்ச்சியுடன் மங்கள தூரியம் துவைப்ப மறைகள் ஓதி கன்னிமத சண்மயனர் வந்தணிந்து கவனியர் கோன் கடலில் தாழ்ந்தார். எல்லோருமாக வந்து ஞானசம்பந்தருடைய திருவடியில வந்து வணங்கினாங்களாம். வணங்கி பாருங்க, ஞானசம்பந்தருக்கு வயசு என்ன? ஞானம் பெற்றார் மற்ற பெற்றனைக்கு மறுநாளே வந்து திருக்கோலக்க போயிட்டுவார். அதனால இப்ப என்னன்னு கேட்டா 3 வயது 1 நாள் ஆயிடும். அப்ப ஏறத்தாழ 3 வயது 2 நாள் 3 நாள் 3 வயது முடிந்து 2 நாள் 3 நாள்ல இவங்க வளர்ந்துருக்காங்க. வந்தவரெல்லாம் காலில் விடுக்கிறாங்க. ஏன்? ஞானம் பெற்றமையும் பெருமானியே தாளம் கொடுத்தவையும் ஆகிய ஞானம் பெற்றமையினாலே பெரியவர் சின்னவர்கிறது எதில் இருக்குன்னு கேட்டா அறிவில் இருக்கே தவிர ஒன்றும் இல்லை. நம்ம போற போக்குல கந்தபுராணத்தர் வள்ளியம்மி முருகன் முதல்ல இதாக வந்தாரா, அப்புறமேல தாத்தாவை வந்தார் வந்த உடனே அப்படியே இதெல்லாம் தடையிட்டு இல்லை அதெல்லாம் இன்னும் இதுலையும் பார்த்துருப்போம். கந்தபுராணத்தை ரொம்ப அருமையாக கட்சி பிரச்சு அப்படியே சொல்லிட்டு எல்லாம் வேணோடனே தாத்தா வாங்க அப்படியெல்லாம் தேனும் தனிமாதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்தவங்க உங்களுக்கு தெரியும், கதையெல்லாம் தெரியும் புதுசல்ல. உடனே அது மாதிரி அப்படியே செய்த உடனே அவர் வந்து மீண்டும் எனக்கு தாகம் இருந்தது மோகம்னு எல்லாம் சொன்ன உடனே அவங்களாம் ரொம்ப திட்டா அந்த அம்மா இல்லை வள்ளிநாயகம். நத்து புரை முடியீர் நல்லுணர்வு சற்று மீளீர் எத்துக்கு மூத்தியாக என்ன வரணும்? அறிவு அனுபவம் இன்னும் நல்ல மகிழ்ச்சி எல்லாரையும் தழுவி போற போக்கு வரணும்னு தெரியுது. அது இல்லாம பழைய அந்த 2வது 8வது 12வது வயசுல இருந்த முரட்டுத்தனமே இருந்துச்சுங்க. வயசாச்சேதவர் எப்ப அந்த பழைய புத்தி மாறலையே அப்படின்றாங்க. இல்ல எத்துக்கு மூத்தீர் இடி குலத்தேன் தன்னை வைகி பித்து கொண்டார் போல் பெதற்று வீர் அப்படின்னு எங்கேயும் வெள்ளி தெரியல் காண்க கந்தபுராணம் உள்ளது. அதனால இப்போ சொல்ல வேண்டாம். இப்படியாக அங்க வயது முழுந்ததுனால் மட்டுமல்ல, இது இளைஞராக இருந்தால் மட்டுமல்ல, ஞானம் பெற்றவர்களால் எல்லாரும் வந்து வணங்கினாரலாம். வணங்கி மங்களமாம் விஞ்ஞானம் மங்களிப்ப பெற்ற பெருவார்த்தையாலே எங்கனும் நீள் பதிமரிங்கில் இரு பிறப்பாளரும் அல்லா ஏனையோரும் பொங்கு திரு தொண்டர்களும் அதிசயித்து குழாங்கொண்டு புகழியாரும் சிங்க இளையேற்றின்பால் வந்தணிந்து கல்பணியும் சிறப்பின் முக்கார். அப்ப எல்லோரும் வந்து இங்கே வணங்கினாரலாம், வணங்கி கேட்டுக்கொண்டாரலாம். நீங்கள் எங்க நம்முடைய ஊருக்கு எழுந்தொள்ள வேண்டும் என்று சொன்னாரலாம். சொன்ன உடனே விசாரித்து பொறுப்பார்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருவேட்களம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5வது திருமுறை திருக்குறுந்தொகை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Sivaya Nama. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுவிருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவர திருப்பணி குழுவின் 11 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: நம்பி ஆரூரர் சுவாமிகள் ஞான வரலாறு. வழங்குபவர் சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமர்.
2: ரெண்டு பேருமே பறவையாரும் சங்கிலியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சகாயம் செய்வதற்காக வந்தவர்களே தவிர உபத்திரம் கொடுக்கறதுக்காக வந்தவர்கள் அல்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே நல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சங்கிலி நாச்சியாரையும் பறவை நாச்சியாரையும் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமணம் செய்து கொண்ட அடிப்படை நோக்கங்களையும் அவர் இருவருமே எடுத்து சொன்னார். கைலாயத்தில் நிகழ்ந்தது என்ன அப்படிங்கிற செய்திகளை நம்முடைய குஞ்சிதவாதம் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக அவற்றை எடுத்து சொன்னார். நமக்கு எப்பொழுதுமே காரியம்தான் தெரியும், காரணம் தெரியாது. காரியத்தை பார்த்து மயங்குகிறவர்கள் நாம், ஆனால் காரணம் அறிந்தவன் அவன் ஒருவன் தான். அதனால அவனுக்கு பேரு காரணீச்சுவரன் பேரு. சிவபெருமானுக்கு எல்லாவற்றிற்கும் காரணமாக விளங்குகிறவன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இரண்டு மனைவிகளா? திருவச்சியூர்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டார், திருவாரூர்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டார், என்ன ஐயா இது என்று ஏளனமாக பேசுகிறவர்களும் உண்டு. அவரெல்லாம் எப்படின்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி அடிப்படையாக செய்தி தெரியாதவர்கள். உடம்பு சரியில்லாம படுத்திருந்தான், ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவனுக்கு ரெண்டு சம்சாரம். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, ஆபரேஷன் பண்ணாதான் இந்த ஆள் பழப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். தலைமாட்டில் மூத்த சம்சாரம் நின்றுட்டு இருக்கு. அந்த அம்மா பார்த்து டாக்டர் சொன்னாரு, என்னம்மா ஆபரேஷன் பண்ணாதான் உங்க வீட்டுக்காரர் பிழைப்பாரு, என்ன செய்யலாம்? ஐயோ ஆபரேஷன் எல்லாம் பண்ண வேணாங்க, அவர் தாங்க மாட்டாருங்க, அவருக்கு ஆபரேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு. கால் மாட்டில இளைய சம்சாரம் நின்றுச்சு. அதை பார்த்து கேட்டான், என்னம்மா மூத்த சம்சாரம் வேண்டான்னு சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க, ஆபரேஷன் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க தான் சொல்றீங்க ஆபரேஷன் பண்ணாதான் பிழைப்பாருங்க, நீங்க அப்ப என்னங்க பண்ணுங்க அப்படின்னு. என்னடா மூத்தது பண்ண வேணாங்குது, இளசு பண்ணுங்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையே, சரி அவனையே கேட்டுருவோன்ட்டு. ஏப்பா உனக்கு ஆபரேஷன் பண்ணணும், மூத்தது கேட்டா வேண்டாங்குது, இளைய சம்சாரத்தை கேட்டா பண்ணுங்குது, என்ன பண்ணலாம் சொல்லுன்னு. அவன் சொன்னா, எதுக்கு வேலைக்காரிய ஒரு வார்த்தை கேட்டிருக்கான்னா. இவனுங்க நம்ம சுந்தரமூர்த்தி சாமியை பத்தி பேசுறாங்க. கோட்புலியாரு அவரை பாதபூச்சி செய்து கொண்டு வந்து வீட்டுல அமர வைக்கிறார். சிவமென்ன அர்ச்சனை செய்து கொண்டு வந்து மலை புகுந்து குலாபிபாதம் விளக்கிய மண்டுகாதலின் ஆதனத்திடை இருத்தி அர்ச்சனை செய்து. சிவம் வேறு சுந்தரர் வேற. கோவையில் இருக்க சுந்தரமூர்த்தி சுவாமி, சுந்தரமூர்த்தி சுவாமி சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார், நம்ம பேரு ராஜினம், அவர் மயிலாப்பூர் வரும்போது பேசினார். என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அஞ்சு தொழிலும் பண்ணார், அஞ்சு தொழிலும் பண்ணார், ஐசியம் பண்ணார், ஐசியம் பண்ணார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது என்ன பெரிய ஐசியம்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சாப்பிட்டுட்டு வெளியில போட்ட எச்ச இலைய ஒரு நாய் நக்குச்சுன்னா அது அஞ்சு தொழிலும் பண்ணுன்னார். அதுவே அஞ்சு தொழில் பண்ணுனா சுந்தரமூர்த்தி சுவாமியோட பெருமை என்ன சொல்றதுன்னு. சுவாமியுடைய திருப்பாதங்களை விளக்கி அன்னம்பாலிப்பு செய்து வாய்புத்தி பக்கத்துல வந்து நிற்கிற சுவாமி அடியேன் கொடுக்கிற ஒரு பரிசை ஏற்றுக்கொள்ள. கொட்புலியார பார்க்க என்ன கொண்டு வந்து ரெண்டு பெண்களை நிறுத்துறார். வனப்பகை சிங்கடி, அடியேன் பெற்ற மக்கள் இவர், இந்த இரண்டு பெண்களும் யான் பெற்ற மக்கள். சுவாமி உங்களுக்கு தருகின்றேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடிமையாக. சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியா, சரி. கொட்புலியாரே, இன்றைய தினத்திலிருந்து இந்த இருவருக்கும் நீவீர் தந்தை இல்லை, யாமே தந்தையாக இருப்போம் என்று சொல்லி மடியிலே அமர வைத்தார். அது மட்டும் இல்ல, இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச செய்தியா போகலன்னா தப்பா போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, தினத்தந்தியில தப்பா ரிப்போர்ட் கொடுத்துருவோம். அதனால என்ன பண்ணார், இந்த ரெண்டு பெண்களையும் தான் பாடுகிற பதிகத்துல நிறைவு பதிகத்துல வனப்பகையப்பன் சிங்கடி அப்பன்னு பதிவு பண்ணார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்.
3: எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்திருக்கிறார் பாருங்க, எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார். அப்ப வனப்பகை சிக்கடி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் தனக்கு மக்கள் போன்றவர் என்கின்ற அந்த பிரகடனத்தை ஒரு பதிகத்திலே பதிவு செய்கிறவரா? பறவையாரோடும் சங்கிலி நாச்சியாரோடும் இல்லற வாழ்க்கையில பூணுவதை மிக நோக்கமாக கொண்டிருந்தார் என்று சொல்லுவது நாம் அறியாமல் செய்து. ஆனா அடியார்கள் ஏர்கோன் கழிக்காமல் செய்தது கோபப்பட்டது எதுக்காக அப்படின்னு சொன்ன, இவர் சிவபெருமான தூது அனுப்பிச்சதுதான் அவருக்கு. அவர் எப்படி தூது அனுப்பலாம்? நீங்க அந்த கதை ஓட்டத்தை நீங்க நல்லா தெளிவாக பார்த்தீர்கள் என்று சொன்னார். ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நிறைய செய்தி முரளி சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா திருவாரூரை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது. அந்த அம்மா திருவற்றியூரை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது. ஒரு நாளாவது திருவாரூரை விட்டு பறவை நாச்சியார் வெளியில போனாங்க அப்படிங்கிற வரலாறு கிடையாது. நீ எங்க வேணா போய்க்க, போன இடத்துல இருந்து பொண்ணை கொண்டு வந்து சேரு. ஆனா நான் திருவாரூரை விட்டு வரமாட்டேன். காரணம், ஆரூர் பெருமானை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. இதுதான் பறவை நாச்சியாருடைய நோக்கம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? சங்கினி நாச்சியார், நீ எங்க வேணா போய் எங்க வேணா இருன்னு சொல்ல, இது ஊர் எல்லையை விட்டு நீ போகாதே. நான் போக முடியாது இந்த ஊர் எல்லையை விட்டு. காரணம் என்ன? எதை பிரிந்தாலும் பிரிய முடியும், என்னால் ஒற்றீசரை பிரிய முடியாது. அப்ப இந்த இருவரும் இந்த இரண்டு நிலைகளிலே நின்றார்கள். ஒருத்தர் திருவாரூர், ஒருத்தர் திருவற்றியூர். இவர் போய் கேட்கும்போது கூட, மங்கை ஒருவால் மகிழ்ந்ததுமின்றி மணிநேழ்முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர், இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடையமிழ்த்த திங்கள் வதன சங்கிரியை தந்தன் வருத்தம் தீரும் என்று விண்ணப்பம் செய்கின்றார். இந்த விண்ணப்பம் செய்கின்ற பொழுது கூட, பெருமானே உன்னுடைய எண்ணத்தினால், நீ தூண்டிய எண்ணத்தினால் தான் அவளை நான் விரும்புகின்ற நிலை வந்தது என்று சொல்லுகிறார். அன்பர்களே, ஒரு செய்தி, ஞானிகள் இந்த உலகத்திலே தனக்கு என்ன எண்ணம் தோன்றினாலும் அந்த எண்ணமானது இறைவனால் ஊட்ட பெற்றது என்று நம்புகிறவர்கள் அப்பாரே நடக்கின்றவர்கள். நம்மளும் அப்படி சொல்லுவோம் சமயத்துல, நம்மளும் சமயத்தில் சொல்லுவோம், ஏதாவது நமக்கு கெட்ட என்ன சாமி கொடுத்துட்டா என்ன பண்றது, அவன் தான் கொடுத்தான். நம்ம ஏதாவது நல்லது நடந்து வச்சுங்க, எல்லாம் நம்ம திறமை சார், நம்மால வந்தது அப்படின்றோம். ஆனால் ஞானிகள் எப்படின்னா, ஒரு செயல் நிகழ்கிற பொழுது அந்த செயலானது, இப்ப உதாரணத்துக்கு சொல்லுகிறாங்க, அந்த அம்மையார பார்க்கிறார் அந்த நாலுகால் மண்டபத்தில் அந்த திரைச்சேலையை மூடி இருக்கிறது. திரைச்சேலையை மூடிய பொழுது இந்த அம்மையார் அந்த அந்த திரைச்சேலையை அகற்றி மாலை கொடுக்கிறார். இவர் பார்த்துட்டார். அதத்தான் முரளி சொன்னாப்ல, அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொழு கலர் தொடுத்தே எண்புள் இருக்கும் அடியாரை தொழுது வேறிடத்தே முன்பு போல முதல்வனார் சாத்தும் பணி கொடுத்தே மின்போல் மறையும் சங்கிலியா தமை விதியால் கண்ணுற்றார் அப்படின்னு சொல்லிச்சு. விதியால் கண்ணுற்றார் அப்படி அந்த அம்மா. இவர் அப்படி பார்த்துட்டு இந்த கோயில் அப்படி வளமா வந்துட்டு வெளியில வரார். இந்த அம்மா சாயந்திர சாயரட்ச பூஜைக்கு மாலையெல்லாம் தொடுத்து வச்சு அதை கோயில் சாமி சாத்துறதுக்காக அந்த திரைச்சீலையை நீக்கி அப்படி கொடுத்தது. இவர் வரத்துக்கும் அந்த திரைச்சீலை அப்படி விலகிறதுக்கும் ரொம்ப கோயின்சிடென்டலா இருந்தது. டக்குன்னு பார்த்துட்டார், கண்ணுற்றார், விதியால் கண்ணுற்றார். அந்த இடத்துல சேக்கிடார் ஒரு செய்தி சொல்லுகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். சேக்கிடார் சொல்லுகிறார், சுந்தரமுனி சுவாமி பார்த்த உடனே இருவரால் இப்பிறவி எய்துவித்தார். நல்லா கவனமாக, இருவரால் இப்பிறவி எய்துவித்தார். ஒருத்தி பறவையார், மற்றவர் இவரோ என மருண்டார், மயங்கினார். அந்த இடத்துல என்ன சேர்க்கிறார், அவருடைய எண்ணத்தை சொல்லுகிறார். அவரை பார்த்த உடனே இருவரால் இப்பிறவி எய்துவி, தெரிஞ்சு போச்சு அவருக்கு ரெண்டு பேர் உண்டுன்னு, எப்பவோ தெரியும். இருவரால் இப்பிறவி எய்து வித்தார், ஒருத்தி பறவையார், மற்றவர் இவரோ என மருண்டார். மயம், மருண்டார்னா என்ன அர்த்தம்? பயந்து போனார். அந்த பயத்துலதான் உள்ள போனார் நேரம். இப்பதான் போனா திரும்ப வரானேன்னு அவரு பார்த்தார். இப்பதான் போனா திரும்ப வரானேன்னு என்ன சுந்தரார் இவர் கேட்கிறார் அவர்கிட்ட. இது மாதிரி புலவர்கள் தான் சொல்லணும் அந்த அழக. அதாவது ஒரு பாட்டுல ரெண்டு அணி வச்சார், ஒரு பாட்டு சேர்க்கிறாரு, ஒரே பாட்டுல ரெண்டு அணி வைக்கிறார், ஒரு பாட்டுல ஒரு அணி வைக்கிறதே தகராறு. ஆனா ஒரு பாட்டுல ரெண்டு அணி, முதல் ரெண்டு வரியில ஒரு அணி, ரெண்டாவது ரெண்டு வரியில ஒரு அணி, அதுலயும் இன்னொன்னு பாருங்க, ரொம்ப கடினமான ஒரு அணியை வச்சார் அதுல. மங்கை ஒருவால் மகிழ்ந்ததும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையே. இவர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, ஒருத்தர் காலையில இப்ப விழா நடத்துறாரு, டொனேஷன் வாங்கலாம் நினைச்சிட்டு ஒரு பெரிய வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு. அவர் வந்து வாங்க வாங்க உட்காருங்க, என்ன சமாச்சாரமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுங்க. உடனே அவர்கிட்ட இவரு, வருகிறவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்னாது வாரி வழங்குகின்ற வள்ளலே அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன, வருகிறவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்னாது வாரி வழங்குகின்ற வள்ளலே அப்படின்னா என்ன அர்த்தம், நானும் டொனேஷனுக்காகத்தான் வந்திருக்கிறேன், மறுக்காம கொடுந்தான் அர்த்தம் அதுக்கு, புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒருத்தரை அடைமொழி கொடுத்து அழைப்பது, தான் என்ன காரியமாக வந்திருக்கிறோம் என்பதை உணர்த்து முகமாக அடைப்போடுவது கருத்துடைய அடைகொழி அணி அப்படின்னு. சரிதானா, நாங்கெல்லாம் இன்ஜினியர், அவங்க பரம்பரையா படிச்சவங்க தமிழ் இலக்கணம், அதுக்கு கருத்துடைய அடைகொழி அணி, தான் என்ன கருத்துல அப்படிதானே. இங்க போய் சிவபெருமான் டைவர் உள்ள போறாரு, என்ன சமாச்சாரமா வந்திருக்கான்னு பாக்குறாரு. இவர் சிவபெருமானை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, மங்கையை ஒரு பால் மகிழ்ந்ததும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். எப்படி அட்ரஸ் பண்ணார் பாருங்க, இவர் எதுக்காக வந்திருக்கிறாரு, எதுக்காக வர்றாரு, சங்கிலிக்காக. அவர் எப்படி சொல்றாரு, மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். நம்ம சாமி சொன்னார், இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு.

அதுல இன்னொரு அடி வச்சார். முதல் ரெண்டு வரியில கருத்துடைய அடைகள் இல்ல. இதுல என்ன சொன்னாருன்னா, ஒரே நேரத்திலேயே இரண்டு மாறுபட்ட செயல்கள் நிகழ்வதாக காட்டுவது. ஒரே நேரத்தில் இரண்டு மாறுபட்ட செயல்கள் என்ன அப்படின்னா, இங்க உனக்கு மாலை தொடுக்கிற மாதிரி தொடுத்துட்டு என் உள்ளத்துல உறுதிக்கிற மாலைய அவர் அவிழ்த்தாள். இதுக்கு விரோத அணின்னு பேரு. விரோத அணின்னா என்ன அர்த்தம்? ஒரே நேரத்துல ரெண்டு செயல்கள், ரெண்டு மாறுபட்ட செயல்கள் நிகழ்வது போல. உதாரணம் சொன்னா புரியும். எங்க ஊர்ல எல்லாம் இப்ப வெயில் கொளுத்துது. பெங்களூர் தேவலாம் 42-43 எல்லாம் போயிருச்சு. ஸ்கோர் எங்க போய் நிக்கும்னு தெரியல. அது வெந்து பயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு வெயில் நேரத்துல ஆபீஸுக்கு கிளம்பினார் ஒருத்தர். கிளம்புற நேரத்துல அப்படி திரும்பி பார்த்தாரு மனைவி, ரொம்ப வேர்த்து விறுவிறுக்குது, எடு அந்த கர்ச்சீஃப் பண்ணார். அந்த மாதிரி சொல்லிச்சு, துவச்சி போட்டிருக்கேன்னு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, மூளை இருக்கா, புத்தி இருக்கா? இருக்கிறதே ஒரு கர்ச்சீஃப், அதையும் துவச்சி போட்டிய. இப்ப நான் என்னத்தை எடுத்துட்டு போவேன் நான் அப்படின்னு கத்திட்டு போயிட்டார். ஒரு வீட்டுல ரெண்டு கர்ச்சீஃப் கூட கிடையாது அப்படின்ட்டு போயிட்டார். போனவரே ஆபீஸ்ல எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ரிட்டர்ன் ஆனாரு. வந்து அந்த அம்மா வாசல்லையே நின்றுட்டு இருந்துச்சு. நினைச்சிட்டே ஒரு மனைவியை காலையில ரொம்ப கோச்சிட்டோம், பாவம், என்ன இருந்தாலும் பாவம் இல்லையா அப்படின்னு நினைச்சு உள்ள இந்த அம்மா உள்ள வந்தவொடனே கையில இருக்க பேக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவருக்கு கைகால ரொம்ப தண்ணி கொடுத்துட்டு அவரை வந்து சோஃபால உட்கார்ந்த உடனே அவருக்கு பிடிச்ச வெங்காய பக்கோடா ஒரு தட்டில் எடுத்து பிளேட்ல வச்சது. வெங்காய பக்கோடா ரொம்ப பிரியமா சாப்பிடுறாரு. வெங்காய பக்கோடாவா எப்ப பண்ண மத்தியானம் நெஸ்கேஃப் ஒரு கிளாஸ் ரொம்ப கோச்சிக்கிட்டல உன்ன காலையில. பரவாயில்லைங்க, நீங்க அடிச்சாலும் நீங்க தான், அடைச்சாலும் நீங்க தான், எல்லாம் நீங்க தானுங்க. சரி, காஃபியை சாப்பிட்டா சாப்பிட்டோன்னு இந்த அம்மா ஒரு கவரை நீட்டிச்சு. கவரை பிரித்து பார்த்தா ரெண்டு புது கர்ச்சீஃபு. பரவாயில்லையே, ரெண்டு புது கர்ச்சீஃபு காலையில் தான் சொன்ன வாங்கிட்டியே, எவ்வளோம்மா விலை இது அப்படின்னாரு. இது விலைக்கு வாங்கினது இல்லைங்க, 25,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கினா ஒரு கர்ச்சீஃப் ஃப்ரீ. நல்ல வேலை ரெண்டு கர்ச்சீஃப் கேட்டான். இனிமேல் வேர்க்குமா இவனுக்கு? இல்லை வேர்த்தா தான் சொல்லுவானா? இப்ப பாருங்க, இப்ப தண்டிச்சதுக்கு புருஷனை தண்டிச்சதுக்கு தண்டிச்சதும் ஆச்சு, புடவைக்கு புடவையும் ஆச்சு. இதுக்கு பேர் விரோத அணின்னு பேரு. வீட்லயே ஒரு விரோத அணி வளர்ந்துகிட்டே இருக்கும். இத சொல்லுகிறார் மங்கை ஒருவா.

தொடுத்து என் உள்ள தொடையவள் திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் என் வருத்தம் தீரும் என் வருத்தம் தீரும் என் மயக்கம் தீரும் என் ஆசை தீரும் சொல்ற என் வருத்தம் தீரும். சரி, எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இவர் போய் அவர் அப்படித்தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு எப்படி சேக்கிடாருக்கு தெரியும்? சேக்கிடார் இப்படி ஒரு பாட்டு பாடுறாரு, மங்கை ஒருவால் மகிழ்ந்ததுமின்றி மணிநேழ் முடியின் கண் கங்கை தன்னை கந்தரணும்னு சொல்லியிருக்காரு. பின்னால சொல்றாரு, உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன்னு தேவாரத்தில் எழுதுறாரு சுந்தரமுனி சுவாமிகள். ஓ, உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன்னு சுந்தரர் சொல்றாருன்னா அது எதை கருதி சொல்லியிருப்பார்? இப்படித்தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. இந்த சங்கிலியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நீ தலையில ஒருத்தி பாகத்துல ஒருத்தியுமா வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குன்னு சுந்தரமுத்து சாமிகள் தேவாரத்தை அடிப்படையாக வைத்து தெய்வ சேக்கிழார் பாடியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நமக்கு இந்த சங்கிலி நாச்சியார் இவருடைய வாழ்க்கையில சஞ்சலப்பட்டதை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு அரிய செய்தி சொல்லுகிறார். என் மனம் எப்படி சஞ்சலப்பட்டது, இவளை நோக்கி என் மனம் திரும்புகிறது என்று சொன்னால் அது தெய்வ செயலாகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதிபட சொல்லுகிறார். அப்ப அந்த உறுதி எங்கிருந்து வந்தது என்று கேட்கிற பொழுது, ஞானிகள் ஒவ்வொரு செயலும் இறைவன் தமக்கு உணர்த்தவே நிகழ்கிறது என்று கருதுவார். இப்ப நாம அப்படி சொல்லுவோமா? நாம நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாம் அப்படி உபச்சாரமாக சொல்லுவோம், சுவாமி எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்தார் அதனால செய்தோன்னு. உண்மையாகவே அது உபச்சாரமாக சொல்லுகிற வார்த்தை. ஏன் என்று சொன்னால், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதுவரைக்கும் சிவனை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல், சிவன் கோவிலை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல், சிவபெருமானை பாடுவதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்த அவருக்கு சங்கிலி நாச்சியாரை பற்றி ஒரு புதிய எண்ணம் வருமானால் அது இறைவன் ஊட்டிய செயல் என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் பாக்குற பொழுது நமக்கு வரதெல்லாம் வேத்து வேத்து செய்திகளா வந்துவிட்டு திடீர்னு ஒரு சிக்கல் வருகிற பொழுது இது மட்டும் இறைவன் கொடுத்தான்னு எப்படி சொல்றது? எனக்கு எப்ப பார்த்தாலும் சிவன் நினைவு, நான் எப்பொழுதும் அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். திடீரென்று ஒரு எண்ணமானது எனக்கு மாறி உதிக்குமையானால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், இப்படிப்பட்ட மாறி உதித்த எண்ணம் இது இறைவனால் ஊட்டப்பெற்ற எண்ணம் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெளிவாக சொல்லுகிறார், இப்படி சங்கிலியின் மீது எனக்கு வந்த நோக்கம் இறைவனாலே ஊட்டப்பெற்றது, காரணம் இருவரால் இப்பிறவி எய்துவித்தார் என்று சொல்லுகிறார். நிறைவாக பறவையாரை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார். பறவையாருக்கு தூது விடுக்கிறார், அதை சொன்ன நம்ம மதன் முரளி கூட சொன்ன, அவர் தூது விடுத்து இரவுல போய் அங்கே பேசி வருமாறு அனுப்பித்தார். முதல் தடவை போனார், சக்சஸ் ஆகல, ரெண்டாம் தடவை வந்தார். அப்ப அடியனுக்கா அடியாருக்காக எழிவறிவீரும் ஆனால் அடியனேன் என் செய்வேன் இசையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நீரே ரொம்ப இப்படி எளிமையாக வருவீரே, ஆனால் நான் என்ன சொல்றது, சரி அவர் மீது இருந்த கோபத்தை நான் நீக்கிக் கொள்கிறேன், சமாதானமாக வேக வேகமா வருகிறார் சிவபெருமான். யார்கிட்ட சொல்றதுக்கு? சுந்தரமுனி சாமி சொல்றது. திருவாரூர் மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இவர் என்ன செய்தி கொண்டு வரப்போகிறாரோ, வேக வேகமா வந்தாராம் சிவபெருமான், ரொம்ப வேகமா வந்தார். எவ்வளவு வேகமா சார் வந்தாரு? ரொம்ப வேகமா வந்தாரு அவர்கிட்ட செய்தியை சொல்றது இல்ல, எவ்வளவு வேகமா வந்தார். அப்பா தலையில இருக்க கங்கை ததும்பி தண்ணி வெளியில கொட்டிச்சுப்பா, அவ்வளவு வேகமா வந்தார். சென்னி நீடு கங்கை ததும்ப அவர் திருவாரூர் மன்னவனார் மறையவர் பால் வந்தார். அவர்கிட்ட வந்தார், அப்பா பறவையார் சமாதானம் ஆயிட்டாச்சு, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, போதுமா? இப்ப என்ன சொல்லணும் அவரு? இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இப்ப என்ன சொல்லணும்? சுவாமி, எம்மையும் பறவையும் இணைத்து வைத்தீர், ரொம்ப சந்தோஷம், உமக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன், எங்கள் வாழ்வி தந்தீர்கள், அப்படிதானே சொல்லணும். என்ன சொன்னார் தெரியுமா? சேக்கிழார் எழுதுகிறார்,

என்ன சொன்னாராம் சுந்தரமூர்த்தி சாமிகள் சாமியை பார்த்து, சிந்தை உவகையால் திளைக்கின்றார் பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர், பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர் அப்படின்னு சொல்றாராம். நல்ல கவனமா கேட்கணும். தூது போயிட்டு வந்து பந்தத்தை ஏற்படுத்தினாரா தீர்த்தாரா? நீங்க தான் சொல்லணும். தூது போய் பறவையார்கிட்ட தூது போய் பந்தத்தை ஏற்படுத்தினாரா தீர்த்தாரா? என்ன ஒண்ணு சத்தியத்தை காணும், ஏற்படுத்தினாரு அதுதானே உண்மை. பந்தத்தை ஏற்படுத்திட்டு தானே வந்தாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, பந்தமும் அது மட்டும் இல்ல வீடும் தீர் அருள் செய். சமயம் பந்தத்தெல்லாம் தீர்த்து வைத்தீர், உமக்கு எப்படி நன்றி சொல்வதுன்னு தெரியலங்கிறார். இது என்ன முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது? இங்கதான் முடிச்சே வச்சார். நாம தான் வருத்தப்படுறோம் என்னவோ சிவபெருமான் தூது போனாருன்னு. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுகிறாரு, இவர் போனாதான் அந்த தூதுல என் வினை நீங்கும். அவ்வினைக்கு விவினையாம் என்று வந்தவள் இவள். அவர் என்ன சொல்லுகிறார், இந்த பிறப்பு எதனாலே வந்து எய்தியது என்று சொன்னால், இப்பிறப்பு இவளால் வந்து எய்தியது. இப்ப இவளால் வந்து எய்திய இந்த வாழ்வை இப்பொழுது எனக்கும் இவளுக்கும் பிணக்கு ஏற்படுமானால், ஊழல் ஏற்படுமானால், இந்த வாழ்வு பிரியுமானால், அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டா, இப்படியே ஊழல் வாழ்ந்து பிரிஞ்சு இருந்து ரெண்டு பேரும் இருந்துட்டா சுவாமி என்ன சொல்லுவாரு, என்னப்பா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருந்துட்டீங்க, இது கம்ப்ளீட் ஆகல, அதனால திரும்பவும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற வரைக்கும் அடுத்த பிறவிக்கு வாங்கன்னு கண்டிப்பா பண்ணிடுவாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, இந்த உலகத்துல மீண்டும் பிறப்பெடுக்க கூடாதுன்னா ஒரு சிம்பிள் தியரி இருக்கு. ஒரு சிம்பிள் தியரி என்ன, எனக்கு யாரும் பகைவர் கிடையாது என்று நான் இறப்பேனே ஆனால் எனக்கு திரும்பவும் பிறப்பு கிடையாது. இது சத்தியம். அவிரோத ஞானம்னு பேர் இருக்கு. அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே. யமனே உனக்கு இனிமே என்கிட்ட வேலை இல்ல. ஏன் தெரியுமா, எனக்கு அவிரோத ஞானம் வந்து விட்டதுன்னா. அவிரோத ஞானம்னா என்ன அர்த்தம், விரோதம் இல்லாதது, யார் மேலையும் எந்த விரோதமும் கிடையாது. நாம கூட யாரையும் ரொம்ப பகைமையா நினைக்க கூடாது. அவனா அவன் பேரையும் சொல்லாதீங்க சார், அவ்வளவு ரொம்ப பகைமையா யாரையும் நினைக்க கூடாது. ரொம்ப பகைமையா நினைச்சா என்ன ஆகும்னா, அடுத்த ஜென்மத்துல ரெண்டு பேரையும் புருஷ முண்டாட்டியா போட்டுருவார். பகைமை தானே, ஒரு ஜென்மம் முழுக்க இருந்திருங்க. நான் ஆரம்பத்தில் இதை கூட நம்பல அப்படி இருக்குமான்னு. ஆனா சில வீடுகளை பார்த்தா உண்மையா இருக்கும் போல இருக்கேன்னு தோணுது. ரெண்டு காலையில ஆரம்பிச்சதுன்னா சண்டை, அப்புறம் ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க. நான் வேலைக்கு ரொம்ப அவசரமா போறேன், சாயந்தரம் வந்து வச்சுக்கிறேன், நானும் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் போயிடுவாங்க. சாயந்தரம் திரும்பினவுடனே இந்த அம்மா விட்ட இடத்த ரொம்ப கரெக்டா தொடும். எங்க அப்பாவை பத்தி என்ன சொன்னீங்க நீங்க? ஆமா புரிய, உங்க அப்பா நெப்போலியன் அவனை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. ஓவியா ஆரம்பிக்க சண்டை தூள் பறக்கும். அப்ப இந்த உலகத்துல விரோதமின்மை. சுந்தரமூர்த்தி சாமி என்ன நினைக்கிறார், இந்த அம்மாவோட தகராறு ஏற்பட்டு இது பிரிஞ்சு போய் இந்த ஊழல் வாழ்க்கை தொடர்ந்ததுன்னா, திரும்பவும் இந்த ஆள்கிட்ட போய் பக்கத்துல நான் எப்ப போய் சேர்றது, கைலாயத்துல திரும்ப ஒரிஜினல் டியூட்டியில போய் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தா இந்த சிக்கலை ஏற்படுத்தி நீ என்ன பண்ணி, பறவையாரோட சரியாவே வாழலப்பா, இன்னொரு தடவை வானு சைக்கிளை கன்வியூ பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? அதனால இந்த ஊழல் தீர்ந்து இந்த அம்மாவோட சமாதானம் ஆயிட்டம்னா இந்த பிறப்பு இத்தோட முடிஞ்சிடும், மீண்டும் பழைய டியூட்டியில போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆசையினால தூது விட்டாரே தவிர பறவையோடு வாழ வேண்டும் நினைக்கிறேன். திருவாரூர் திருவொற்றியூர் திருவாரூரிலே அம்மையார் செய்தது அடியார் பணி, திருவொற்றியூரிலே சங்கிலின் ஆச்சியார் செய்தது சிவபூசை. அந்த சிவபூசையும் இந்த அடியார் நெறியும், இந்த அம்மா இந்த அம்மையார் அடியாருக்கு தொண்டு செய்வது, அடியாருக்கு அன்னம்பாலிப்பது, அடியாருக்கு வஸ்திரம் தருவது, இதுதான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தார்கள். எனவே இறைவனை அடைவதிலே இருக்கக்கூடிய இரண்டு நெறிகளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமாக நமக்கு இறைவன்
புகட்டு முகமாக ஒன்று அடியாரை போற்றுவதும், ஒன்று சிவனை போற்றுவதும், ஒன்று வழிபாடும், ஒன்று தொண்டர்களுக்கு அடியார்களுக்கு செய்கிற வழிபாடுமாக இரண்டு நெறிகளாக நமக்கு பரமை நாச்சியாரையும் சங்கிலி நாச்சியாரையும் நம்முடைய தெய்வ சேக்கிரார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமாக நிலை நிறுத்தினார் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்புக்காக உங்களை மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்தி, இந்த முருகன் புகழ்பாடும் சபையும் ஆண்ட அரசு உழவார பணிக்கும் எத்தனை பாராட்டுதல்களை சொன்னாலும் தகும். ஏனென்று சொன்னால் அவர்கள் அப்படியே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த வரலாற்றில் இருக்கிற செய்தியை கடைபிடிக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் சாமி சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்துட்டு, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். அதுபோல பணி செய்யறாங்க, இங்க பேச்சு உடனே உழவார பணி, இங்க பேச்சு உடனே உழவார பணி. எனவே எனக்கு தெரிந்த வரைக்கும் தெய்வ சேக்கிழாருடைய வாக்குகளை அப்படியே பின்பற்றுகிற ஒரு மன்றம் இருக்கும் என்று சொன்னால் அது முருகன் போவாடு சபை பெங்களூர் கிளையும் ஆண்ட அரசு உழவார பணி மன்றமும் தான் என்று சொல்லி அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வாழ்வாங்கு வாழ்தல்னா என்ன? வாழ்வாங்கு வாழ்தல், வாழ்தல் என்றால் ஒருத்தர் சிறப்பாக வாழ்தல் என்றால் அவர் எந்த குறையும் இல்லாமல், எந்த அதில் தீங்கும் இல்லாமல் சிறப்பாக ஒரு வாழ்க்கை வாழ்வதை வாழ்வுதல் என்று சொல்லுதல். ஆனால் தான் வாழ்வதோடு தன்னை சுற்றியுள்ளார் பலரும் வாழ்வதற்கு காரணமாக இருந்து வாழ்வதற்கு பெயர் வாழ்வாங்கு வாழ்தல் என்று பெயர். அப்படிப்பட்ட வாழ்வாங்கு வாழ்க்கையை எல்லாரும் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொள்வதற்காக கேட்ட உடனேயே எங்களுக்கு உடனே ஒப்புதல் வழங்கி அவருக்கு எத்தனையோ அலுவல்கள் இருந்தாலும் கூட அந்த அலுவல்களையும் பொருட்படுத்தாமல் வருகிறேன் என்று சொல்லி தம்பதி சமேதராக எழுந்துருளியுள்ள நம்முடைய திருவாவூர்துறை ஆதீனப்பவர் நம்முடைய குஞ்சிதபாதமி அவர்கள் எளிமையே உருவானவர்கள். அவர்களுக்கு நிரம்ப செய்திகள் தெரியும், ஆனாலும் ஒன்றும் தெரியாதது போலவே இருப்பார்கள். அவர்களை பற்றிய ஒரு அற்புதமான செய்திகள் எல்லாம் நிரம்ப அடியன் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிரம்ப ஞானமுடையவர்கள், நிறைக்குடம் தழும்பாது என்பது போல விளங்குகிற அவர்கள். அவர்கள் இன்றைய தினம் இந்த கருத்தரங்கிலே பங்கு பெற்றமைக்கு நாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மதனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம்

0: சிந்திப்பதற்கு நமக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்திருந்தார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லற வாழ்க்கையை யோக நெறி பயின்றார் என்கின்ற அருமையான சிந்தனையை நம்முடைய குஞ்சிதபாதம் ஐயாவும் நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்கள் நீல நினைதலை அடியார் வழிபாடு சிவத்தை வழிபாடு செய்வது வழிபாட்டின் முக்கிய அங்கம் நீல நினைதல் என்கின்ற அந்த அருமையான சிந்தனையை சொன்னார். விட்டுவிட்டு செய்வதை காட்டிலும் தொடர்ந்து சிவத்தை நினைவது மிகுந்த பயனை கொடுக்கும் என்கின்ற நிலையும் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் நீத்தாரும் தொடர்வறிய நெறி நின்றார் என்கின்ற அருமையான அந்த சிந்தனையை நமக்கு சங்கிலியார் என்ற பெயருக்குரிய அந்த அர்த்தத்தையும் சொல்லியிருந்தார்கள். பறவையார் திருவாரூரை எப்படி பிரியவில்லையோ அதேபோல் சங்கிலியார் ஒற்றியூரை விட்டு பிரியவில்லை என்று ஐயா சொன்னார்கள். நம்மால் சுந்தரமூர்த்தி நாயனார் விட்டு ஒருபோதும் பிரிந்திருக்க முடியாது. அவ்வளவு அருமையாக இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் விழாவை ஐயா அவர்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். நாம் எத்துணை முறை நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஆனால் நன்றி கடன் நமதுதான். குஞ்சிதமாதம் ஐயாவுடைய உரை இவ்வளவு சிறிய உரை மட்டுமல்ல, நம்முடைய சைவ நூல்களிலே மாபாடியம் என்கின்ற சிவஞான மாபாடியத்துக்கும் ஐயா அவர்கள் அருமையாக உரை சொல்வார்கள். சென்ற வகுப்பு கற்பகம் கலைக்கல்லூரியிலே நடந்த பொழுது ஐயா அவர்களும் அந்த சிவஞான மாபாடிய கருத்தரங்கில் கலந்து கொண்டு அங்கு சிறப்புரை வழங்கினார்கள். மிக அருமையாக இருந்தது. அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் நமக்கெல்லாம் எளிமையாக இங்கு வந்து எழுந்தருளி நமக்கு இந்த சிந்தனையை தந்தமைக்கு நம் மன்றத்தின் சார்பாக எல்லோரும் கூடி நன்றி செலுத்தி பாராட்டுகின்றோம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு சிவபுராணம் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம்.
2: மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். திருவருளாகிய உயிர்களுக்கு திருவருள் அருள் செய்வதற்கு அது என்ன செய்கிறது என்று சொன்னால், உயிர்களை அறியாமையிலே அழுத்தி அந்த அறியாமையின் மூலமாக துன்பங்களை கொடுத்து துன்பம் அனுபவிப்பதன் மூலமாக வினையை நீக்கி அதன் பிறகு அவன் வந்து காட்சி தந்து அதன் பிறகு வீடு பெற்றை கொடுக்கிறான். திருவருளை பெறுவது என்பது சாமானியம் அல்ல. அதனாலதான் முன்னாலே மாணிக்கவாசகர் பல பரப்புகளை பறந்து அதிலே இழைத்து போனேன் என்று சொல்லி, எல்லா பரப்பும் பறந்து இழைத்தேன் பெறுவான் என்று சொல்லி, அதன் பிறகு பக்குவம் வந்து பக்குவம் வந்த ஒருபாடு சிவபெருமான் வெளிப்பட்டு திருவடியை காட்டி மாணிக்கவாசகருக்கு வீட்டை தந்து விட்டார். அது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிருந்து வீடுற்றேன் என்கின்ற வாக்கியத்தினாலே காட்டுகிறார். அந்த வீடு பெறுவதற்கு சாதனமாக இருப்பது எது என்று கேட்டால், உயிர்கள் கடவுளை பற்றுவதற்கு உயிர்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருப்பது எது என்று கேட்டால், கடவுள் வடிவமாய் கடவுள் சம்பந்தமாய் கடவுளுக்கும் நமக்கும் தொடர்பு படுத்துவதாய் இருப்பது அவனுடைய மந்திரம் என்பது. அந்த மந்திரத்தின் மூலமாக சிவனை அடைவதற்கு வாய்ப்பை உண்டு பண்ணுகிறது. அந்த மந்திரங்கள் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் மந்திரங்கள் உண்டு. எல்லா தேவதைக்கும் அந்தந்த தேவதைக்கு உரிய மந்திரங்கள். அப்படிப்பட்ட எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக இருப்பது பிரணவம் என்று பெயர். எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக பிரணவம் இருப்பது போல எல்லா தெய்வங்களுக்கும் மூலமாக சிவபெருமான் இருக்கிறார். அப்படி அந்த பிரணவத்தை தான் ஓம் என்று சொல்லுவது, ஓங்காரம் என்று சொல்லுவது. அந்த ஓங்காரம் என்கின்ற மந்திரமானது உயிரை சிவனோடு கூட்டி வைப்பதற்கு பெரிய ஆற்றல் உடையது, பேராற்றல் உடையது அந்த ஓங்கார மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சரிக்காமல் எந்த மந்திரமும் பயன் தராது. எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் முதலில் அந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த மந்திரத்தை சொல்லணும், அந்த மந்திரத்தை சொல்லித்தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். அதனால அந்த ஓங்காரம் இல்லையானால் அது உயிரில்லாத சடம் போல. ஓங்காரம் எல்லா மந்திரங்களுக்கும் உயிராக இருக்கும். உடலை எப்படி உயிர் இயக்குகிறதோ அது போல எல்லா மந்திரங்களையும் ஓங்காரம் இயக்குகிறது. ஓங்காரம் எது என்று கேட்டால் சிவபெருமானுடைய வடிவமே. ஓங்கார பொருள் யார் என்று கேட்டால் சிவனே ஓங்கார பொருளாக இருக்கிறார். இது பல நூல்களிலே பிரபலமாக சொல்லப்படுகிற மந்திரம் இது. அந்த ஓங்காரத்தினுடைய பொருளை சொல்ல முடியாமல் தான் பரமா முருகனிடத்திலே அபசாரப்பட்டு சிறையிலே கிடக்கும்படியாக நிறுந்தது பரமா. அந்த ஓங்காரத்துக்கு ஒரு விளக்கம் தருகிறார் கச்சியப்ப சிவாசன் சுவாமிகள். ஈசன் மேவரு பீடமாய் ஏனையோர் தோற்று வாசமாய் எலா இனத்திற்கும் மரகிற்கும் முதலாய் காட்சி தன்னிடை மாய்பவருக்கு எம்பிரான் கலரும் ஆசில் தாரக பரமமா அதன் பொருள் ஆய்ந்தான் என்பது கந்தபுராணம். அதனால பரமா சிறையிலே போட்டு விட்டான் முருகன். ஏன் போட்டான் என்றால் ஓங்காரத்துக்கு பொருள் சொல்ல முடியாமல் படியினாலே அவனை சிறையிலே போட்டு விட்டான். ஆனா அந்த ஓங்காரம் எப்படிப்பட்டது என்றால் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற பீடமாக இருக்கிறது. சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற பீடமாக இருக்கிறது. மற்ற தேவர்கள் எல்லாம் தோன்றுகின்ற மூலமாக இருக்கிறது. ஓங்காரம் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற பீடமாக இருக்கிறது. மற்ற தேவர்கள் எல்லாம் அந்த ஓங்காரத்திலிருந்து தோன்றுகிறார்கள். ஈசன் மேவது பீடமாய் ஏனையோர் தோற்று வாசமாய் எல்லா எழுத்திற்கும் அறைகட்கும் முதலாய். எல்லா எழுத்துக்கும் முதல் எழுத்தாகவும் வேதத்திற்கு முதலாகவும் இருக்கும். அது ஞானசம்பந்தர் கூட சீர்காழி தேவாரத்துல ஓமென்று மறைவயில்வார் பரமபுரத் துறைகின்ற காமந்தன் உடல் நிறைய கணல் சேர்ந்த கண்ணானே என்று பாருகிறார். ஓம் என்று சொல்லித்தான் எல்லாம் ஆரம்பிச்சாகணும். இல்லையானால் அந்த மந்திரம் பயன் தராது. அதனால அது எல்லா எழுத்துக்கும் முதலாக இருக்கிறது. எல்லா எழுத்துக்கும் முதலாக இருக்கிறது. எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய் காசிதன் இடை மாய்பவருக்கு எம்பிரான் கலரும். காசியில இறப்பவர்களுக்கு இந்த ஓங்காரத்தை தான் ஜவுரமான வருது திருவச்சீவிலே உபதேசம் பண்ணுகிறாராம். ஆசில் தாரகப்பிரமம், அதுக்கு தாரகப்பிரமம் என்று ஒரு பெயர். தாரகப்பிரமம், தாரகப்பிரமம் என்று சொன்னால் பிறவிக்கடலை தாண்ட செய்வதற்கு தெப்பமாக இருக்கு. பிறவிக்கடலை தாண்ட செய்வதற்கு தெப்பமாக இருப்பது அந்த ஓங்காரம். அதனாலே வந்து அது தாரகப்பிரமம்னு சொல்றது. ஆசில் தாரகப்பிரமமா அதன் பொருள் ஆய்ந்தான், அந்த ஓங்காரத்தினுடைய பொருளை ஆய்ந்தான் என்று கந்த புராணத்துல சொல்லுகிறார். இது பல நூல்கள் சொல்லப்படுகிறது. அது சிவ தர்மோத்தரத்துல எப்படி சொல்றாருன்னா, ஓம் என்னும் பதவதனில் வேதம் மாறி உட்பவிக்கும்ங்கிறார். ஓம் என்கின்ற அந்த பதத்திலிருந்து வேத முதலான கலகள் எல்லாம் உண்டாகும், அதிலிருந்துதான் பிறக்குதான். ஓம் என்னும் பதமதனில் வேதம் மாறி உட்பவிக்கும். அது எது போலன்னு கேட்டா, ஆழம் வித்தின் உதிக்குமா போனுங்கிறார். ஆழவதையிலே ஆழமதம் அதனுடைய சாகைகளை தலை எல்லாம் அந்த விதைக்குள்ள இருப்பது போல இந்த ஓங்காரத்துக்குள்ள எல்லாம் இருக்குதுங்கிறார். ஒரு எழுத்துக்குள்ள எல்லா எழுத்து இருக்குதான், ஒரு எழுத்துக்குள்ள எல்லா எழுத்துருதான். அது எப்படியா இருக்கும்னா, அது ஆழ விதைக்குள்ள ஆழ மரம் இல்லையாங்கிறார். ஆழ விதை எவ்வளவு, அதுக்குள்ள ஆழ மரம் இல்லையா? அதுதானே வெளியில வருது எல்லாமே, எல்லாம் அதுக்குள்ளதான வச்சிருக்கிறாரு. எவ்வளவு கட்டிக்காரம் பாரு, அதை வச்சவே ஆழ விதைக்குள்ளே அவ்வளவு பெரிய வளர்த்து மரத்தை வச்சிருக்கிறானே. அதனாலே ஓம் என்னும் பதமதனில் வேதம் மாறி உட்பவிக்கும், ஆழம் வித்தி உதிக்கும் என்பது சிவ தர்மோத்தரம். அதை கந்தபுராணத்தை கந்தர அலங்காரத்துல அருணகிரிநாத சுவாமி ஓங்காரத்தை ஒருவன் சிந்திக்கவில்லையானால், ஓங்காரப் பொருளிலே இருக்கின்ற முருகனை உணரவில்லையானால் அவன் உருப்படி ஆக மாட்டான்கிறார். ஆங்காரமும் அடங்கார், உடுங்கார், பரமானந்தத்தை தேங்கார், நினைப்பும் மறப்பும் மறார், திணைப்போதளவும் ஓங்கார துள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார், துடுப்பு செய்யார், என் செய்வார் எமது உதற்கு. அதனால ஓங்காரத்துக்குள்ளே முருகன் இருக்கிறான், ஓங்காரத்திலே சிவபெருமான் இருக்கிறான். அதனால இந்த ஓங்கார பொருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், சிவனை காட்டுவதற்கு ஆற்றல் உடையதாக இருக்கிறது அந்த மந்திரம். அதனாலதான் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறிங்கிறார் அருணகிரிநாதர். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓமியத்தில் அந்த மருள்வாய் என்பது சுவாமி வளர்த்திருக்கும். அதனால உண்மை விளக்கத்தில் இந்த ஓங்காரத்தை சொல்றாரு. உண்மை விளக்கத்தில் இந்த ஓங்காரம் வருது. அது எப்படி சொல்றாருன்னா, நடராஜ பெருமானை பத்தி திருக்கூத்தை பத்தி சொல்லும் போது, அவன் ஆடுகின்ற அந்த திருக்கூத்தை சுற்றி வளைந்து இருக்கிற அந்த திருவாசி இருக்குதே, அது ஓங்காரம். அப்படித்தான ஓங்காரமாத்தானே இருக்குது. ஓங்கார மீன திருவாசி உற்றாதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடரா. இது இப்படி யாருக்கு தெரியும் இந்த உண்மை என்று கேட்டால், ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பெறப்பற்றார். அங்காரம் அற்றவனுக்கு ஓங்காரம் தெரியும், அங்காரம் உள்ளவரையிலும் ஓங்காரம் பொருள் தெரியாது. அதனாலே இப்படி அந்த ஓங்காரம் என்பது அதனால பக்குவம் உள்ள ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா, உள்ளே அது வந்து தானே இயங்கி கொண்டிருக்கும். அந்த ஓம் என்கின்ற மந்திரம் உள்ளே வந்து தானே மறந்தாலும் கூட அது நினைவுபடுத்தி கொண்டிருக்கும், நினைவுபடுத்தி கொண்டிருக்கும். அது அகாரமாக இருப்பது, உகாரமாக இருப்பது, மகாரமாக இருப்பது, நாதமாக இருப்பது, விந்துவாக இருப்பது, கலையாக இருப்பது. இந்த ஓங்காரம் அகாரம் உகாரம் அகாரம் நாதம் விந்து கலை, இது ஆறு. அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்து கலை, இதை ஓரெழுத்தில் ஆறு எழுத்தை ஓது வித்த பெருமாளே என்றார். அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்து கலை, இத்தனையும் அந்த ஓங்காரத்தில் இருக்கு. அதனால ஒரு எழுத்தில் ஆறு எழுத்தையும் ஒதுவித்த பெருமானே என்கிறார் அருணகிரிநாதர் திருக்கடு கொண்டு திருப்பவர். அதனால இப்படிப்பட்ட அந்த ஓங்காரமானது அடியேன் உய்வதற்காக, அடியேன் உய்வதற்காக சிவபெருமான் மந்திர வடிவமாக, ஓங்கார மந்திர வடிவமாக என்னுடைய உள்ளத்திலே நிற்கிறான். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, உய்ய அப்ப ஓங்காரத்தை உச்சரிக்காத உய்ய மாட்டான்னு. உய்தல் என்று சொன்னால், இந்த லோகத்துல கொஞ்சாதி உள்ள வீடு வாசலோட படைச்சுக்கிட்டு இருக்கிறது பழைப்பு இல்ல, இது ஒரு பிழையான பழைப்பு தான். இது ஒரு பிழையான பழைப்பு தான், வர பிழைப்பு தான், பிழையான பிழைப்பு. அதனால நிலையான பிழைப்பு இருக்குது பாரு, அந்த நிலையான பிழைப்புக்கு தான் உய்தல். அது உய்தாராவது உங்கள் நந்தியும் மற்றொரு உண்மையை இன்மையும் என்று திருச்சடகத்துல சொல்றார். அதனாலே உய்தல் இங்க வீடு பார்த்த பணம் கதை வச்சுக்கிட்டு பிழைக்கிறது பிழைப்பு அல்ல. ஏதோ கொஞ்ச நாளைக்கு இப்படி இருந்துட்டு அப்புறம் போய் விடுவார். அதனால இது வந்து நிலையில்லாத பிழைப்பு. அதனால நிலையான பிழைப்பா இருப்பதுதான் உய்தல். உய்யென்றால் பிழைத்தல், பிழைத்துக் கொள்ளுதல். அதே உஜ்யுன் நெறி காட்டு வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அருவருவார் அச்சோரே என்று அசோபதியை தெரிஞ்சுள்ளார்கள். உஜ்யுன் நெறி காட்டு வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அருவருவார் அச்சோரே. என்பது அச்சோபதிகர் சொன்னார். அதனாலே உய்ய என்று சொன்னால் திருவருளை பெற்று வாழ்தல், பொருளை பெற்று வாழ்தல் இங்கே, அங்கு அருளை பெற்று வாழ். பொருளை பெற்று வாழ்தல் அழிவுடையது, அருளை பெற்று வாழ்வது அழிவில்லாதது. அதனாலதான் உய்ய என்பது அருளை பெற்று வாழ்தல், அருளோடு கலந்து வாழ்தல், இறைகளோடு இசைந்த இன்பம், அது இன்பத்தோடு இசைந்த வாழ்வும்பார் சுந்தரமூர்த்தி வாழ். அதனால உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா நின்ற மெய்யா அப்படி நின்ற மெய்ப்பொருளை மெய்யா என்று சொன்னால் அவன் தான் மெய்யாக இருப்பவன், அப்புறம் எல்லாம் பொய்யாக இருப்பது, அது மெய்யாக இருப்பது மற்றதெல்லாம் பொய்யாக இருப்பது. அதனாலே மெய்யா விமலா, விமலா என்று சொன்னால் குற்றம் இல்லாதவன், மலம் என்றால் குற்றம் பொருள், மலம் என்று சொன்னால் குற்றம் என்று பொருள். அது ஜீவனுக்கு உள்ளது, சிவனுக்கு இல்லாதது. சிவனுக்கு இல்லாதது மலம், சீவனுக்கு உள்ளது மலம். அது உள்ள மலம் ஒன்று பின்னாடி வெண்பாவலோட உள்ள மலம் ஒன்று. மலம் உயிர்களுக்கு உரியது, மலம் உயிர்களுக்கு உரியதாக இருக்கிறது, உரியதாக இருக்கிறது கூடவே இருக்கிறது. அதனால அந்த ஆணவ மலத்துக்கு சகச மலம், ஆணவ மலத்துக்கு சகச மலம். சகசம் எப்போதும் பழகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்றாருல்ல, அதனால சகசமா இருக்கிறான். அது போல ஆணவ மலம் நம்மோடு சகசமா பழகிட்டு, ஆணவ மலத்தோடு நம்ம பழகிட்டுறோம். சிவனுக்கு அது இல்லை, சிவனுக்கு அது இல்லாமையினாலே விமலன்னு இல்லாதது மலம், இல்லாதது சிவம், மலம் உள்ளது உயிர். அதனாலே விமலன், விமலா மெய்யா விமல விடைப்பாக, விடைப்பாக என்பதுதான் அவன் வந்து ரிஷபத்தை வாகனமாக வைத்திருப்பவன். வாகன் என்றால் செலுத்துவன், வாகன் என்றால் குதிரை, பாகன் என்றால் குதிரையை செலுத்துவன். இவன் விடையை செலுத்துவன், விடை என்ன காளைமாட்டை செலுத்துவன். அது காளைமாடு என்பது உயிர்கள், மாடு என்றால் உயிர், உயிர்களை இயக்குவன், உயிர்களை இயக்குவன், அது விடைப்பாக என்பது. ரிஷப வாகனத்தை காளைமாட்டை வாகனமாக உடையவன் என்பது ஒரு பொருள். அதனுடைய உண்மை என்று சொன்ன உண்மை என்னவென்று கேட்டால், அதனுடைய தத்துவம் என்னவென்று கேட்டால், உயிர்களை இயக்குவன், செலுத்துவன், உயிர்களை செலுத்துவோம். ஒன்றாய் வேறாய் உடனாய் வருது அல்லவா, அதனால கலப்பினாலே ஒன்றாய் இருக்கிறான், பொருள் தன்மையினாலே வேறாக, செலுத்தும் தன்மையினாலே உடனாக இருக்கிறான் சித்தாளத்தன். அதனாலே செலுத்துவது என்று சொன்னால் உயிர்கள் அறிவு சித்தறிவுடையதாகினாலே அந்த சித்தறிவுடைய உயிர்களை அந்த சித்தறிவை இயக்குதல், அந்த சித்தறிவை பேரறிவாய் இருக்கிற சிவன் இயக்குதல், இயக்குதல். அதனால செலுத்துதல் வேறு, ஆகவே அதனால அவனுக்கு விடைப்பாகன்னு வேறு. விடையை வாகனமாக உடையவன், உயிர்களை விடை என்கின்ற பசுக்களை செலுத்துபவன். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தவன், வேதங்கள் என்று சொன்னால் பண்மையில சொல்லுகின்றபடியினாலே நான்கு வேதங்களும் இருக்கு, எதிர்த்து ஜாம அதரவன என்கின்ற நான்கு வேதங்களும். வேதம் என்பதும் ஆகமம் என்பதும் இரண்டும் சிவபெருமான அருளி செய்ததுதான், இரண்டுமே சிவபெருமான அருளி செய்தது. அந்த வேதம் இருக்கு எதிர்த்து ஜாம அதரவன என்கின்ற நான்கு வேதங்களும் நான்கு திருமுகத்திலிருந்து உண்டானது. கிழக்கு திருமுகமாக இருக்கிற தற்புருஷ முகத்திலிருந்து இருக்கு வேதமும், அகோர முகத்திலிருந்து யஜுர்வேதமும், வாமதேவ முகத்திலிருந்து இருக்கு ஜாம வேதமும், சத்யோசாத முகத்திலிருந்து அதர்வண வேதம், நான்கு முகத்திலிருந்து நான்கு வேதம். உச்சி முகமாக இருக்கிற ஈசான முகத்திலிருந்து 28 ஆகமங்களும். இதுல ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா, நான்கு முகத்திலிருந்து நான்கு வேதங்களும், மேல் நோக்கிய முகமாக இருக்கிற ஈசான முகத்திலிருந்து 28 ஆகமங்களும். அப்படின்னா இந்த வேதம் பொதுவாக நான்கு உலகம் முழுவதையும் பார்க்கிறது, ஈசானம் மேல் நோக்கி இருப்பது. அந்த மேல் நோக்கி இருக்கிற முகத்தில் தோன்றிய ஆகம நெறியில நின்றவன் மேலே செல்கிறார். வேத நெறியில நிற்கின்றவர்கள் சொற்காதி கோணங்களிலே சுத்திக்கிட்டு இருப்பாங்க, கடைசியா ரொம்ப காலம் கழிச்சு சிவலோகத்துக்கு போவாங்க. சாமானியம் இல்ல, வேத நெறியில நிற்பவர்கள் சிவலோகத்துக்கு போறது சாமானியமாக இல்லை. என்ன காரணம் என்றால், வேதம் எல்லா பொருளுக்கும் பரத்துவம் சொல்லும், எல்லா பொருளுக்கும் பரத்துவம், எல்லா பொருளும் உயர்ந்தது, எல்லா பொருளும் உயர்ந்தது, சூரியன் உயர்ந்தது, சந்திரன் உயர்ந்தது, நீது உயர்ந்தது, நெருப்பு உயர்ந்தது, காற்று உயர்ந்தது, பிரம்மன் உயர்ந்தது, விஷ்ணு உயர்ந்தது, இந்திரன் உயர்ந்தவன் என்று எல்லாரையும் சொல்லும். அது ஒண்ணும் தப்பாவே தெரியல, நமக்கு சொல்றது தப்பா, சந்திரன் உயர்ந்தவன் என்று சொன்னா தப்பா, சூரியன் உயர்ந்தவன் என்று சொன்னா தப்பா, இல்லையே உயர்ந்தவன் உயர்ந்தவன் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தது ஒன்னு இருக்கும் அல்லவா, எல்லாம் உயர்ந்தது எல்லாத்துக்கும் மேல, இந்த அதிகாரியும் உயர்ந்தவர், இந்த அதிகாரி உயர்ந்தவர், இந்த அதிகாரி உயர்ந்தவர், தாசில்தாரி உயர்ந்தவர், கலெக்டர் உயர்ந்தவர், அந்த அமைச்சர் உயர்ந்தவர், இந்த அமைச்சர் உயர்ந்தவர் சொல்லிக்கொண்டு போனாலும் மேல எல்லாத்துக்கும் மேல உயர்ந்த ஒரு தலைவர் இருக்கார் அல்லவா, குடியரசு தலைவர்னு, அது அவர் தானே எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தவர். அது போல எல்லா தெய்வங்களும் உயர்ந்ததாக இருந்தாலும் எல்லா தெய்வங்களை இயக்குவராய், எல்லா தெய்வங்களையும் படைப்பவனாய், எல்லா தெய்வங்களையும் அழிப்பவனாய் இருக்கின்றானே அவன் தான் சொல்றான். அதே கண்டுபிடிக்கிறது வேதத்துல கண்டுபிடிக்கிறது சாமானியம் இல்ல, வேதத்துல கண்டுபிடிக்கிறது சாமானியமா இல்ல, ஆகமத்துல எடுத்த உடனே கண்டுபிடிச்சுடலாம். ஆகமத்துல முழுவதும் சிவவரத்துமே சொல்லும், ஆகமத்துல முழுவதும் சிவவரத்து. அதனால வேதம் பொது நூலு, ஆகமம் சிறப்பு. வேதம் ஆராய்ந்துகிட்டே போகுதா, இதுவா இருக்குமா கடவுள், இதுவா இருக்குமா கடவுள், இதுவா இருக்குமா கடவுள், இதுவா இருக்குமா கடவுள், இதுவா இருக்குமா கடவுள்னு இப்படியே தேடிக்கிட்டே போய்கிட்டு சிந்தாடிக்கிட்டு இருக்காங்க, தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்றாரு திருவிளையாட்டு புராணத்துல பரஞ்சோதி முனிவர். அது எப்படி சொல்றாருன்னா, பூதங்கள் பொரியல்ல, பூதங்கள் பஞ்சபுரம் அப்புறம் பொரி, பூதங்கள் அல்ல பொரியல்ல வேறு புலனல்ல, எல்லாம் பார்த்து பார்த்து நேதினு சொல்றது கழிச்சு விட்டு போறது, நேதினு சொல்றது கழிச்சு விட்டு போறது, இது அல்ல இது அல்ல இது அல்ல இது அல்ல இது அல்ல, முதலே கண்டுபிடிக்க முடியாது, ஒன்னொன்னா தேடிட்டு போதா. புலங்கள் அல்ல பொரியல்ல வேறு புலனல்ல, உள்ள மதியம் பேதங்கள் அல்ல இவையந்தி நின்ற பெரிதல்ல என்று பெருநூல் வேதம் கடந்து தடுமாறும். பூதங்கள் அல்ல பொரியல்ல வேறு போல நல்ல உள்ள மதியும் வேதங்கள் அல்ல இவையந்தி நின்ற இவையந்தி நின்ற பிரிதல்லவென்று பெருநூல் வேதம் கிடந்து தடுமாறு வஞ்சவெளி என்ப கூடல் மருகில், கூடல் மருகில் மதுரையில கூடல் மருகில் பாதங்கள் நோவடைந்தனால் இவர் வாரையாயுவரே. வேதம் கிடந்து தருமாறுது அந்த திருவடியை கண்டுபிடிக்க முடியாம, அந்த திருவடியில அந்த திருவடியில மதுரை வீதியில விறகு வித்தது, அந்த திருவடி தான் மதுரை வீதியில விறகு வித்தது, வளையல் வித்தது, மாணிக்கம் வித்தது, பாதங்கள் நோவ வளை வளையல் இந்த இந்தனம்னா விறகு வளையும் தனாதி பகர்வாரையாகும் அவரே என்பது திருவிளையாட புராணம். அதனாலே வேதம் பொதுநூல், ஆகமம் சிறப்பு நூல். வேதத்துக்கு தூரமாக இருக்கிறானா, ஆகமத்துக்கு தூரம் இல்லையா, ஆகமே அவன், அவனே ஆகமம், சிவனே ஆகமம், ஆகமமே சிவன். அதனால ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாந்தாழ்வாள்னு காண்கா. வேதம் என்ன பண்ணுதான், சிவருமான கூப்பிடுதான், ஐயா அப்படின்னு கூப்பிடுதான். ஐயான்னு கூப்பிட்டாலே புரியுது இல்ல, தூரத்துல இருக்கான்னு அர்த்தம். அப்படி கூப்பிடும் போது அவன் எப்படி இருக்கிறான்னா, ஆழ்ந்து இருக்கிறானா, அகழ்ந்து இருக்கிறானா, ஓங்கி இருக்கிறானா, நுண்ணியனா இருக்கிறான். அதனால கண்டுபிடிக்க முடியல, மிக ஆழத்துல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது, மிக உயரத்துல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது, மிக அகந்து இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது, மிக நுட்பமா இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது. முடியுமா இப்ப நம்மளால, முடியுமா, மிக ஆழத்துல இருக்குது முடியாது, மிக உயரமா இருக்கு முடியாது. அதே வேதங்கள் ஐயா என ஐயா என ஐயாங்கிற வாக்கிய இருக்குமாருக்கும் போகும், எல்லாரையும் தெரிஞ்சவே தெரியாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஐயானு கூப்பிடலாம், அதுல ஒண்ணும் தப்பே இல்லை. ஐயாங்கிறது சௌர்மானுக்கு தான் பெயர், ஐயாங்கிறது சௌர்மானுக்கு தான் பெயர், உசாரத்தினால மனுஷாலையும் ஐயானு கூப்பிடும், ஐயர் என்பது ஐயா. அதனால ஐங்கிற எழுத்தே கடவுள், ஐங்கிற எழுத்தே கடவுள், ஐ என்கின்ற ஒரு எழுத்துக்கு வாரு அது கடவுள். அது முன்னை இட்ட தீ முப்புறத்திலேங்கிறார் பட்டினத்தார், முன் ஐ, முன் ஐ இட்ட தீ முப்புறத்திலே, முன் ஐ முதற் கடவுள், முன் ஐ என்றால் முதற்பு, முதற் கடவுள், முன் முதல் ஐ கடவுள், முதற் கடவுள் இட்ட தீ இறைவர் தாம் விரும்பு உண்மையாவது பூஷணை என உரைத்தருள என்று பெரிய புராணம் சொல்லியது. அதனால ஆகமம் ரொம்ப சிறப்பு, அந்த ஆகம வழியில அப்ப நம்ம பூஷ பண்ணிக்கிட்டு நம்ம சொல்ற மந்திரங்கள் எல்லாம் ஆகமம் தான். பூஷ ஆகம விதி, ஆகம விதி, செய்த ஆகம விதியெல்லாம் செய்தால் உயிர்கள் யாவையும் ஈர்த எம்பிராட்டிங்கிறாரு பெரிய புராணத்துல சேக்லாஸ். அதனாலே வேதங்கள் ஐயா என ஒங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே.
0: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

கல்லாதவரும் கருத்தறி காட்சியை கல்லாமை கல்லாதவரும் கருத்தறு காட்சியை வல்லா

கல்லாதார் இன்பம் காணுகிறாரே. பல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார் அல்லாதவர்கள்.

எங்கள்தம் இறை கல்லாதவர்கள் கலப்பறியாரே நில்லா நிலைமை நிலையாக நெஞ்சத்து நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள். எல்லா உயிர்க்கும் இறைவனே எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதா நெஞ்சத்துக்கா

கயவர் உலகினில் பொல்லாவினை துயர் போக செய்வாரே பின்னி நின்றுள்ளே விளைந்த விளங்கனி கண்ணினுள்ளே

ఒత్త శివానందం పోవాదేరలై సుత్తమదు ఉన్న శివానందం విట్టిడా நித்தல் இருத்தல் கிடத்தல் கேட்டாலே காமமும் உள்ளும் கலதிகக்கேயாகும் மாமலமும் சமயத்துள்மயலுறும் போமதியாகும் புனிதன் இணையடி புனிதல் இணையடி ஓமய ஆனந்தத்தேரல் உணர்வுண்டேன்.

உண்மை ஓரார் உணரார் பசுபாதம், பசுபாதம் உணரார் வள்ளன்மை நாதன் அருளினன் வாழ்வுறார் தெள்ளுண்மை.

0: தில்லை அம்பலம். முதல் தந்திரம் முற்றிற்று.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம். சைவன் டாக்டரின் அன்பான நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. எல்லாம் உள்ள ஞானமனராஜ பெருமானின் இரண்டு திருவடிகளையும் எம் சிந்தையில் நிறுத்தி வணங்குகின்றேன். செந்தமிழ் சிவாகமம் திருமந்திர சொற்பொழிவினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களை அன்புடன் வணங்கி மகிழ்கின்றேன். நேற்றைய தினம் முதல் தந்திரத்தில் சில முத்தான கருத்துக்களை சிந்தித்தோம். இன்றைக்கு

அண்ட பிண்ட இரகசியம் அடங்கியிருக்கிறது. அண்டத்தினுடைய இரகசியங்களை எல்லாம் சைவ சித்தாந்தம் போன்ற நூல்களில் பார்க்க முடியும். அண்ட இரகசியத்தையும் பிண்ட இரகசியத்தையும் ஆழமாக கற்க வேண்டுமானால் சித்தர்களினுடைய நூல்களை பார்க்க வேண்டும். சித்தர்கள் நிலை, அது அனுபவ நிலை மட்டுமல்லாமல் இறைவன் உள்ளிருந்து உணர்த்துகின்ற நிலை. அப்பொழுதுதான் அந்த அண்ட இரகசியங்களையும் பிண்டத்தினுடைய இரகசியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அண்டத்திலே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் உண்டு. அதனுடைய மாறுபட்ட கலவை பிண்டமாக நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த உடல் எப்படி நமக்கு அமைக்கப்பட்டது? நேற்றைய தினம் உயிரை பற்றி சிந்தித்தோம். பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதி அனாதி, பசு அனாதி, பாசமும் அனாதி. அப்ப இறைவனால் உயிர் படைக்கப்படவில்லை. இறைவனும் உயிரும் அறிவுள்ள பொருளாக இருந்தாலும் இரண்டுமே அனாதிதான். இறைவன் என்றையிலிருந்து இருக்கிறானோ அன்றையிலிருந்து உயிரும் இருந்து கொண்டு வருகிறது. இதனைத்தான் நம்முடைய தாயுமான சுவாமிகள் என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என்கின்றார். அப்பொழுது உயிர் அனாதி என்றால் உடல் எப்படி வந்தது? இந்த உடல் மாயா சரீரம், காரண மாயையிலிருந்து இறைவனால் படைக்கப்பட்ட காரிய மாயை, அதுதான் மாயா சரீரம்னு பேர். இந்த சரீரத்தில் பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை உண்டு. இந்த உடல் உயிருக்கு ஏற்ற உடல், உயிர் போன ஜென்மங்கத்தில் அல்லது பல ஜென்மங்களில் எந்தெந்த வினைகளை செய்திருக்கிறதோ அந்த வினைகளுக்கு ஏற்ப இந்த உடலானது அமைக்கப்படுகிறது. அதுதான் முன் வினைகளுக்கு ஈடான யாக்கை அப்படிம்பாங்க. அப்போ இந்த நமக்கு இந்த உடம்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த உயிர் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இறைவனால் படைக்கப்பட்டது. அதான் நம்முடைய சிவஞான சித்தியார் ஒரு அழகான ஒரு பாடலிலே பேறு இழவு இன்பமொடு பிணி மூப்பு சாக்காடு இவையாறும் முன் கருவுட்பட்டது. போன ஜென்மத்திலிருந்து வர்றது தொடர்ச்சியா. இப்ப இந்த உயிரானது இந்த உடம்பில் தங்கியிருக்கிறது, சில காலம் தங்கியிருக்கிறது. அப்ப போன ஜென்மத்தில் செய்த வினைகள் என்ன என்னவோ, அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி, அதற்கு தகுந்தது போல் இந்த இந்த பிறவி நமக்கு கிடைக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இதில் பட்டினத்தை ஒரு பாடல் சொல்லுவார். இந்த நல்வினை தீவினையை பற்றி சொல்லக்கூடிய பாடல். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே
விம்மி விம்மி இரு கை தளம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே.

0: பற்றி தொடரும் இரு வினை புண்ணிய பாவமே. பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம். அப்ப புண்ணிய பாவம், நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நமக்கு பிறவி கிடைக்கும். அப்போ ஒன்றே ஒன்று தெரிகிறது, போன ஜென்மத்திலிருந்து இந்த பிறவி தொடர்ச்சி. இந்த ஜாதகத்தில் ஒரு சொல்லுவாங்க, ஜாதகம் எழுதும்போது ஒரு நட்சத்திரத்தை குறிப்பிடுவாங்க. அந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மாதா கர்ப்பத்தில் சென்றது போக இருப்புன்னு போடுவாங்க. இப்போ உதாரணமாக ஒரு ஆயில நட்சத்திரம்னு வச்சுக்கோமே. அப்போ ஆயில நட்சத்திரம்னா புதன் திசை. அப்போ புதன் திசையில் வந்து கடந்தது போக மீதி இருப்பு இந்த பிறவிகளை தொடரும். அப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். அது போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியை தான் நம்முடைய ஜோதிடத்தில் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி போன ஜென்மத்தில் நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப தான் இந்த பிறவியில் வியாதிகளும் வரும். இந்த கண்ம வியாதினே சொல்லுவாங்க, போகர் 7000 நூலில். அப்போ அந்த 4448 வியாதி உண்டு சித்தர்களுடைய நூலில் இருக்கும். அந்த 4448 வியாதியாக இருந்தாலும் கூட அது வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று நாடிகளுக்குள் அடங்கும். அந்த மூணு நாடி பார்ப்பங்க. அப்ப சொல்லும்போது நம்முடைய திருவள்ளுவர் இந்த மூணையும் குறிப்பிடுவார். ஏன் நோய் வருது அப்படின்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று. வலி முதலா எண்ணிய மூன்று என்று சொன்னால் அங்கே காற்று தத்துவம் வருகிறது. அப்ப இந்த உடல் எப்படி அமைக்கப்பட்டுகிறது அப்படின்னு ஒரு சித்தர் சொன்னார், காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னார். காத்து மட்டும் இல்ல, அஞ்சு பூதமும் இருக்கு. இந்த உடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். அதனாலதான் முக்கியம் போகின்றது எட்டும். திருமந்திரத்தில் இரண்டாம் தந்திரம் உடல் அமைக்கப்பட்ட விதத்தை சொல்றார். போகின்றது எட்டும், புகுகின்ற பத்தெட்டும். இந்த ஒரு ஜென்மத்தில் வந்து உயிர் இருந்ததுன்னா அது மறுபிறவி எடுக்கும் பொழுது அந்த உயிரோடு, அதாவது ஆன்மாவோடு சூக்கும தேகமும் சேர்ந்து போகும். அந்த சூக்கும தேகத்தோடு சேர்ந்து தான் அடுத்த பிறவிக்கு நுழையும். அந்த சூக்கும தேகம்னா என்ன அப்படின்னா, புரியட்ட காயம். நம்ம உடம்புலே பார்த்தீங்கன்னா அஞ்சு உடம்பு இருக்கு. காரண உடம்பு, கஞ்சிக உடம்பு, குண உடம்பு, சூக்கும உடம்பு, ஸ்தூல உடம்பு. இப்போ இந்த உடம்பு வந்து ஸ்தூல உடம்பு. ஆனால் இந்த ஸ்தூல உடம்புக்கும் உள்ளுக்குள்ள, அது வெளியில் லேயர் மாதிரியும் தெரியும், அது நுட்டமாக உள்ளே வந்து உள்ளேயும் நுழையும். அது உள்ளேயும் இருக்கும் வெளியிலையும் இருக்கும். சூக்கும தேகத்தை பார்க்க முடியும், அது யோக நிலையில் பார்க்கலாம், சாதாரண பார்க்க முடியாது. அதுக்குள்ள பரசரீரம், இந்த பரசரீரம்ங்கிறது தான் காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம்ங்கிறது. இந்த மூணு சேர்ந்தா ஒரு பேர் பரசரீரம்னு பேர். இப்போ அந்த உடல் நுழையும் பொழுது உயிரோட போகின்றது எட்டும்னார். இந்த உடம்பு அந்த உயிரோட மறுபிறவிக்கு அப்படியே நுழையும் பொழுது இந்த சூக்கும தேகத்தோடு நுழையுது. அப்போ மனம் புத்தி அகங்காரம் இருக்கும். போன ஜென்மத்தில் வந்து நம்ம செய்த புத்தி எந்த இறையில் இருந்ததோ அது அடுத்த பிறவிக்கும் வரும். இப்ப இந்த ஜென்மத்துல திருமந்திரம் கேட்டா இது அடுத்த ஜென்மம் இருந்தா அடுத்த ஜென்மத்துக்கும் வரும். அப்ப அடுத்த ஜென்மத்துல சீக்கிரம் புரியும். இப்போ இந்த ஜென்மத்தில் என்ன மனம் புத்தி அகங்காரம் இருக்கிறதோ அது அப்படியே அடுத்த பிறவிக்கும் வரும். இதை நம்ம வள்ளுவர் அழகாக சொல்றாரு, ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்துன்னார். நாம் ஒரு ஒரு ஒரு பிறவியில் நாம் படித்த கல்வியினுடைய பயன் அது அடுத்த பிறவிக்கும் வரும். இந்த பிறவியில் நாம் அனுபவம் இருக்குதான் அந்த அனுபவம் அடுத்த பிறவிக்கும் வரும். அப்ப அந்த உயிரோடு அந்த சூக்கும தேகம் உள்ள நுழைஞ்சிடும். அப்ப ஸ்தூல தேகத்துல தான் நமக்கு நான் சொல்ற வியாதிகள் 4448 வியாதி சொல்றாங்க சித்தர்கள் எல்லாம். தமிழ் சித்தர்கள் நூல் வந்து நிறைய படிக்கணும். அதுலயும் பட்டினத்தார், சிவவாக்கியர், காகபுஜுண்டர், காலங்கிநாதர் இது போன்ற சித்தர்களுடைய நூல்களை எல்லாம் நம்ம படிக்கணும். போகின்றது எட்டும் புகுகின்ற பத்தெட்டும். அந்த எட்டு நுழையுது இல்லாம 10+8 18 நுழையுது. இந்த 18 நுழையுது என்ன அப்படின்னு கேட்டா தசவாயுக்கள், தசவாயுக்கள் உள்ள நுழையுது. அந்த அதான் உடம்பு வாயு தான், பஞ்சபூதங்கள்ல வாயுக்களும் உண்டு, தசவாயுக்கள் பேரு. அதுல பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருதரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த தச வாயுக்கள் உள்ள நுழைஞ்சிரும். ஒரு உடம்பை உடம்பை வந்து அமைக்கப்பட்ட விதம் அந்த தச வாயுக்கள் இல்லாமல் 10+8 எட்டு விதமான குணங்களும் போகும். அந்த குணம்னு சொன்னீங்கன்னா நம்ம பழைய தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தயமும் தயவும் கொடையும் பிறவி குணம்னு சொல்லுவாங்க. அது பிறவிலே வரணும். அப்போ போன ஜென்மத்தில் கொடுத்து கொடுத்து பழகி இருந்தால் தான் இந்த ஜென்மத்திலையும் கொடுக்க முடியும், கொடுக்கணும் அந்த கொடைங்கிறது. அப்போ அந்த குணம் வந்து எட்டும் உள்ள நுழைஞ்சிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமம், குரோதம், லோபம், கஞ்சத்தனம் லோபம்னா, மோகம், மதம், மாச்சரியம், இந்த துன்பம், அகங்காரம், இது இந்த எட்டு. இப்போ சூக்கும தேகமும் உள்ள நுழையுது, தச வாயுக்களும் உள்ள நுழையுது, எட்டு விதமான குணங்களும் நுழையுது. இப்போ உடம்பு தயாராக போகுது. அந்த உடம்பு தயாராகும் பொழுது அந்த பிண்டத்தினுடைய ரகசியங்கள் ஒன்பது வாசல் அது முடிஞ்சது. அடுத்து முடிஞ்சது இது 9 மாசம்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஆகின்ற முற்றின் அதை முற்று அடையும் பொழுது 9 வாசல், அதுதான் உடம்புக்கு 9 வாசல். யோகிகளுக்கு 10 வாசல் இங்கே திறக்கணும். இது 10வது வாசல் இங்கே இருக்கு யோக வாசல். அப்போ 9 வாசல், இந்த 9 வாசலும் இருக்கும் இந்த பிண்டத்தில் கரு உற்பத்தி பண்ணும்போது. இதுக்கு பேர் கரு உற்பத்தின்னு பேர், கரு வளர்ச்சி ரகசியம், கருப்பக்கிரியை அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில். வயிற்றுக்குள்ளே நான் சொல்கிறது நடக்கிறது இல்லை. கண்கள் பார்த்தீங்கன்னா இதில் 2 துளை இருக்கும், காது 2 துளை இருக்கும், நாசில 2 துளை இருக்கும், 6, வாய் 1 7, எருவாய் 1, கருவாய் 1. ஆனால் 9 வாசல் திருமுறையில சொல்லுவாங்க, 9 வாசலும் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டா. எனக்கு 9 வாசலும் பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, வரலாறு சொல்லுவாங்க 9 வாசலுங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாகன் அப்படின்னு ஒன்று சொல்லுவான். நாகனும் எட்டும், இதெல்லாம் வந்து இப்போ சித்தர்கள் சொன்னது, யோகியர்கள் சொன்னது. அவர்களுக்கு உள்ளே யாராவது சொல்லி கொடுக்கணும், கொடுக்கணும். அவருடைய குருமார்கள் அருவமாக இருந்து உள்ளே அவங்களுக்கு சொல்லுவாங்க அதெல்லாம். அது நமக்கு கிடைச்சிருக்கு, நாம் செஞ்ச புண்ணியம். நமக்கு வந்து இந்த நாகம் எட்டு அப்படிங்கிறாங்க. நாகம் எட்டுன்னா பொதுவாகவே ஐவாய் அரவுன்னு நம்ம இலக்கியத்தில் வரும். ஐவாய் அரகு அப்படி, ஐவாய் அரவு, அரவுனா பாம்பு, ஐவாய்னு சொல்லுவாங்க. இந்த ஐவாய்ங்கிறதான் இந்த ஞானேந்திரியங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது வந்து மெய் வாய் கண் மூக்கு செவி. அந்த மெய் வாய் கண் மூக்கு செவி தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே ஐவாய் அரகும்பாங்க. அரகும் நம்ம திருமூலர் அதை வந்து நாகனும் எட்டுன்னாரு. நாகன்னா அந்த இந்த அரவத்தை குறிக்கக்கூடிய சொல்லு, எட்டு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா இந்த மெய்வாய் கண் மூக்கு செவியை வந்து உத்து கவனிச்சிங்கன்னா அதில் எட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெய், மெய்க்கு ஒரு ஒன்று, வாய் ஒன்று, இந்த ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, இதில் வந்தீங்கன்னா இந்த மூக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். அப்போ ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு, அப்போ இதில் வந்து எட்டும் உள்ளணும், நாகனும் எட்டும் அப்படிங்கிறார். அப்படியே கணக்கு போட்டு பாருங்கள் உடம்புக்குள்ளே என்னென்ன சேருதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கரணம், இந்த அந்த கரணம்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அகக்கருவிகள், அதாவது வந்து ரொம்ப சைவ சாத்திரங்களை சொல்லுவோம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நான்கு புறவின்னர், நாலு புறவின்னர். புறவின்னா இந்த வந்து இது குதிரை, நாலு அந்த குதிரையில் சவாரி பண்ணுற மாதிரி. இந்த உயிர் என்ன பண்ணுமா, உயிர் அந்த நான்கு அந்த கரணங்களை கொண்டு ஒரு ராஜாங்கமே நடத்துமா. அதில் இதில் சிவஞான போதத்தில் ஒரு அந்த கரணம் அவற்றில் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சபத்தை தே அப்படின்னு சொல்லி நம்முடைய சிவஞான போதத்தில் சொல்லுவாங்க நூற்பாவில். அப்போ அந்த அந்த ராஜா வந்து ஒரு ராஜ்யத்தை நடத்துறதுக்கு மந்திரிகளை வைத்து ஆலோசனை செய்வது போல இந்த ஆன்மா உயிர் இந்த அந்த கரணங்களை எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குமா, அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குமா. அதான் சொல்கிறார் நான்கு புறவி அப்படிங்கிறார். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இது யார் இதை வழி நடத்துகிறா, இதுக்கு ஒரு ஒரு வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா. இப்போ உடம்புக்குள்ள உயிர், உயிருக்கு வெளியில் வந்து உடம்பு இருக்குது, உடம்பு வந்து உயிர் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் உயிரை கண்ட்ரோல் பண்ணணும் ஒருத்தர் உள்ளுக்குள்ள. இந்த உயிரை கண்ட்ரோல் பண்ணுறவர் யார் அப்படின்னா பாகன். அவர் தான் பாகன்னா கடவுள்னு அர்த்தம். இறைவன் என்ன செய்கிறாரு, இதை சரியான முறையில் பொறுத்துறாரு, பொருத்தி அதை வழி நடத்துகிறார். அப்போ இறைவன் உயிரை இயக்க உயிரானது உடம்பை இயக்குகிறது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்க உள்ளே சொன்னது பதி, அப்புறம் உள்ளே பசு, இது பாசம் கருவிகள். அதான் அந்த பதி பசு பாசம் என்பவைகளை நம்ம உடம்பு உடம்பு உள்ளேயே சொல்லணும். இந்த இப்படித்தான் இந்த உடம்பு கருவறையில் தாயினுடைய கருவறைகள் தயாராகிறது. இப்போ இந்த கருவறைகள் தயாராகின்ற பொழுது இந்த அந்த உயிர் அந்த தந்தையினுடைய உடலில் 2 மாதங்கள் தங்கியிருக்கும். இது நம்ம திருமூலர் உபதேசத்தில் சொல்றார். முதல் பாடல்ல அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய மழை நீர் வழியாக வரும் அப்படின்னு சொல்றார். அந்த தண்ணி வந்து அப்படியே மழை நீர் வழியாக அந்த ஆன்மா கரைந்து மழை நீர் வந்து வயல்ல விழுந்து அது நஞ்சையிலேயோ புஞ்சையிலேயோ விழுகின்ற பொழுது அந்த அந்த அந்த தண்ணியானது அந்த நெல்லுன்னா நெல்லு வழியாக ஏறி அந்த நெல்லு வந்து சாப்பிட்டு அரிசியை சாப்பிட்டு இந்த அரிசி வழியாக இந்த உடம்பு உள்ள தங்கிடும். அப்படி தங்குகின்ற பொழுது அது சத்தாக உயிர் சத்தாக இங்கே தங்கி இருக்கும். அப்ப உயிர் சத்தாக அங்க 2 மாதங்கள் இங்கே தங்கி இருக்கும். அப்புறம் அடுத்தபடியாக அது வந்து 10 மாதங்கள் தாயினுடைய கருவறையிலே தங்கியிருக்கும். அது உயிர் வந்து மாறி வருகின்ற தன்மை, ஆன்மா அப்படிதான் வரும். இத நம்மளுடைய சித்தர்கள் ஒவ்வொரு மாதங்களுக்கும் சொல்றாங்க. இப்ப முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவானது ஒரு சிறிய அளவிலே கடுகு அளவுக்கு இருக்கும் முதல் நாள். 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சற்று பெரிதாக சீடு அந்த ஒரு விதை மாதிரி இருக்கும். அப்புறம் 3ஆம் நாள் அந்த கருவானது அந்த பிராணவாயு அங்க இருக்கும், இந்த பிராணவாயுவால் அது 3ஆம் நாள் மிளகு மாதிரி இருந்து கொஞ்சம் அப்படி பிளந்து இருப்பது போல அந்த கருவானது இருக்கும். இப்ப 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த அவரை விதை போலே வந்துடும், சின்னதா இருக்கும். அப்ப 5ஆம் நாள் வந்து மேல பார்த்தீங்கன்னா ஒரு நீர்க்குமிழி போல திவலையாக இருக்கும். அப்புறம் 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த கருவுக்கு முன்னாடி இந்த லேச அந்த பஞ்சு மூடின மாதிரி, பஞ்சை வச்சு மூடினா எப்படி இருக்குமோ அது மாதிரி லேசா உரையோட இருக்கும். 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு கரு வந்து நல்லா வளர்ந்துடும், அதாவது கரு கரெக்டாக தெரியும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அது புறையினு சொல்லலாம் அந்த பஞ்சு மாதிரி இருக்கு, தனியாக தெரியும், தனியாக பிரிஞ்சிடும். அதில் 8ஆம் நாள் தான் அந்த கருவானது 5 பிரிவுகளாக பிரிந்து 5 நிறங்களை உடையதாக இருக்கும். இந்த 5 நிறங்கள் அங்கே உற்பத்தி ஆகிடுவாங்க அந்த 8ஆம் நாள்லே. 9ஆம் நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெருசாக கொஞ்சம் பெருசாக விடும். 9ஆம் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைந்து ஒரு காகத்தினுடைய முட்டையை போல அது பெருசாக விடும். இந்த 10ஆம் நாளிலிருந்து 30ஆம் நாள் வரைக்கும் அந்த ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னா அந்த கருவானது அப்படியே வளர்ந்துடும். வளர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையானது கனத்து இருக்கும், அதே தலை கனத்தை அப்படியே அது வர வர அந்த ஷார்ப்பாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த ஒரு இந்த வேல் மாதிரி. அந்த வேல் எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் அப்படியே ஷார்ப்பாக வரும். அது மாதிரி அது ஒரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூ மாதிரி ஷேப்பில் 1 மாதத்தில் இருக்கும். அப்புறம் 2ஆம் மாதம் இந்த 2ஆம் மாதம் வரும்போது அங்கே ஒரு பாகு மாதிரி குழம்பி இருந்தும்பாங்க, கருவாய் குழம்பி திருமுறையில் வரும். 3ஆம் மாதத்துலாம் லேசாக அப்படியே இந்த கை இந்த சின்ன லெவலில் கால் கை இந்த விரல்கள் இன்னர் ஆர்கான்ஸ் அதாவது கல்லீரல் இதெல்லாம் வந்து அந்த 3ஆம் மாதத்திலே அது வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் 4ஆம் மாதம் இந்த நாக்கு இந்த எலும்பு சப்ஜெக்ட்டு அதே மாதிரி நகங்கள் இதெல்லாம் வளர்ந்துடும். அப்புறம் அந்த அஞ்சாவது மாதம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துடும், இந்த மூளையில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்கும் மேலே இருக்கும் அஞ்சாவது மாதம். ஆறாவது மாதம் பார்த்தீங்கன்னா அந்த உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு வழவழப்பான ஒரு திரவம் வந்துடும், அப்போ தான் நரம்பு கண்கள் இது எல்லாமே வந்து ஆறாவது மாதம் வந்துடும். ஏழாவது மாதம் உங்களுக்கு நாடிகள், இப்போ 72,000 நாடிகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த 72,000 நாடிகளும் அந்த ஏழாவது மாதம் ஒரு பரிபூர்ணம் அடைஞ்சிடும். அப்போ தான் அந்த தொப்புள் இந்த கண்கள் எல்லாமே வந்து ஏழாவது மாதம். இந்த எட்டாவது மாதம் வந்து அந்த உணவு வந்து தொப்புள் கொடி வழியாக சிரசுக்கு செல்லுவது எட்டாம் மாதம். அப்போ தான் ரேகையெல்லாம் தெரியும், அந்த ரேகையெல்லாம் அந்த எட்டாவது மாதமே வந்துடும், உடம்பும் செவந்துடும். ஒன்பதாவது மாதம் சிசு நல்லா வளர்ந்துடும். சிசு வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடையை பார்ப்பாங்க, அதில் எடை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஆண் குழந்தை, எடை கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் அது பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. பத்தாவது மாதம் தான் உங்களுக்கு வந்து அந்த காற்று நெருப்பும் கூடி இந்த அபான வாயினால் வெளியில் தள்ளப்பட்டு தலை கீழாக தள்ளப்படுதல், இது பத்தாவது மாதம். இது வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் கிரகங்களுடைய தொடர்பு உண்டு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த முதல் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுக்கிரன் என்ற ஒரு கிரகத்தின் மூலம் அது வளர்ச்சி அடையும். இரண்டாம் மாதம் வந்து செவ்வாய், மூன்றாவது மாதம் குரு, நான்காவது மாதம் சூரியன், ஐந்தாவது மாதம் சந்திரன், ஆறாவது மாதம் சனி, ஏழாவது மாதம் நரம்பு மண்டலம் அதனால் புதன், எட்டாவது மாதம் வந்து இந்த லக்னத்துக்கு எந்த லக்னத்தில் ஜெனிக்கிறதோ அந்த லக்னத்துக்கு லக்னத்தினுடைய அதிபதி. அப்புறம் ஒன்பதாவது மாதம் தான் சூரியன், பத்தாவது மாதம் சந்திரன். இப்படி இந்த பத்து மாதங்களுக்குமே இந்த கோள்களினுடைய கனெக்ஷன் கிடைக்கும். அந்த கிரகங்களினுடைய வலிமையை பொறுத்து தான் இங்கே அந்த குழந்தையினுடைய அங்க அமைப்பு இருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து திருமந்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியங்கள் தான். அப்போ அந்த குழந்தை பிறக்கும், அப்போ நோயுடன் சில குழந்தை பிறக்கும், சில குழந்தை நல்லாவே பிறக்கும், இது எல்லாமே வந்து ரகசியம் இருக்குது. போன ஜென்மத்தினுடைய வினையினுடைய தொடர்ச்சி, நல்வினை தீவினையுடைய தொடர்ச்சி தான் அது. இப்போ கரு விட்டுருக்குறாங்கன்னு வச்சுப்போமே, இந்த ஒரு கரு உருகின்ற பொழுது கருப்பம் தரிக்கும் காலத்தில் இப்போ தாயினுடைய வயிறு அப்படின்னு பார்க்குறாங்க, இந்த தாயினுடைய வயிற்றில் வந்து திடக்கழிவுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை மந்த புத்தியாக பிறக்கும். அதில் வந்து கரு தரிக்கின்ற காலத்தில் வந்து அந்த பெண்கள் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, வயிறு எம்டியாக இருக்கணும், எம்டின்னு சொன்னால் லைட்டாக இருக்கணும், அதிகமாக சேரக்கூடாது. அதே மாதிரி அந்த பெண்களுக்கு வந்து இந்த நீர் அதிகமாக இருந்தால் அது சமயத்தில் அந்த குழந்தை ஊமையாக கூட பிறக்கும். சரி, திடக்கழிவுகளும் திரவ கழிவுகளுமே அந்த அதிகமாக இருந்தால் அந்த குழந்தை குருட்டு, குருட்டு குழந்தையாக பார்க்கலாம், பிறவி குருடு அப்படின்னு பான் பிளைண்ட் அப்படிம்பாங்க. அப்போது அந்த கரு உருவாகின்ற நேரத்தில் அந்த தாயினுடைய மனநிலையும் தந்தையினுடைய மனநிலையும் அவசியம். இன்னும் அதிகமாக சொல்லலாம், ஆண் குழந்தை பிறக்கும் ரகசியம், பெண் குழந்தை பிறக்கும் ரகசியம் கூட சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தந்தைக்கு சூரியகளை ஓடணும், தந்தைக்கு சூரியகளை ஓடும் பொழுது ஆண் குழந்தை பிறக்கும், இப்போ தந்தைக்கு சந்திரகளை ஓடும்போது பெண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஆண்கள் வந்து இடது கையை பக்கம் வச்சு தூங்கணும் முடியும், அப்படி இடது கையை வச்சு தூங்கினா இந்த அந்த சந்திரனுடைய பாகம் அரெஸ்ட் ஆகிடும், அப்போ இந்த வலது நாசியில் சூரியகளை ஓடும், அப்போ சூரியகளை ஓடும்பொழுது ஆண் குழந்தை பிறக்கும், இதெல்லாம் யோக ரகசியம், இதெல்லாம் இதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மூச்சுக்காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்த மூச்சுக்காற்று இல்லையா, அந்த மூச்சுக்காற்றில் வந்து ஒரு குழந்தை வந்து நல்ல திடகாத்திரமாக வரணும் அப்படின்னு சொன்னால் அது அந்த தந்தையினுடைய மூச்சுக்காற்றுக்கு தான் அதிகமான வேலை உண்டு, மூச்சுக்காற்று அதிகமாக. ஒரு குழந்தை அழகாக இருக்கணும் அப்படின்னா அது தாயினுடைய மூச்சுக்காற்று. அப்போ இரண்டு தாய் தந்தையினுடைய மூச்சுக்காற்று ஒத்துழைக்காவிட்டால் நிச்சயமாக கருச்சிதையும். அந்த கருவை பாதுகாக்கும் ஒரு இந்த உள்ள பார்த்தீங்கன்னா தாயினுடைய கர்ப்பப்பையில் ஒரு உதகம் என்ற ஒரு நீர் உண்டு, அந்த நீர் வந்து இந்த கருவை பாதுகாக்கும். இதை நம்முடைய திருவாசகத்தில் போற்றி திருவகவல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அலைய இறைவன் எப்படி இந்த கருவை காப்பாற்றுகிறான் அப்படின்னு சொல்ல, மானிட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும். அங்கேயே ஆரம்பத்திலே தப்பிச்சு தான் வர்றோம். ஒருமதில் தாண்டியின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். அப்ப அந்த முதல் மாதம் டிராவல் பண்ணவே கூடாது, விருப்பமான பெண்கள் வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு டிராவல் பண்ணக்கூடாது. டிராவல் பண்ணோம்னா ஏதாவது கரிச்சதை அடைஞ்சிரும். மும்மதிதன்னுள் அம்மதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேரிரில் பிழைத்தும். அப்ப மூணாவது மாதம் நான்காவது மாதம் அஞ்சு திங்களில் முஞ்சிதல் பிழைத்தும், ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும். இதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் கடவுள் காப்பாற்றுகிறார். ஏழு திங்களில் தாழ் புவி பிழைத்தும், எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும், ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும். ஒன்பதாவது மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தக்க தசமதி இது பத்தாவது மாதம், தாயோடு துன்பமும் துக்க சாகர துயரிலை பிழைத்தும். இப்போ பத்து மாதமும் வந்து ரொம்ப சிரமந்தான். அதான் அந்த இறைவன் வந்து அந்த இடத்துல காப்பாற்றுகிறார் நம்மளை. இப்படி இந்த இதில் தான் எல்லா சித்தர்களுமே இந்த அண்ட பிண்ட ரகசியத்தை அவங்க சொல்லுவாங்க. அந்த எல்லா சித்தர்களுள்ளையும் தான் இருக்கும் அது. இப்படி தான் அந்த அந்த உடம்பானது நமக்கு படைக்கப்படுகிறது. ஆனால் அது உயிரை இறைவன் படைக்கல, உயிர் அனாதி. ஆனால் உடம்பு மாயையிலிருந்து படைக்கப்பட்டது. இப்போ திருமந்திரத்தில் இது உள்ள ரகசியங்கள் நிறைய இருக்கு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.

கொடிமாடச் செங்குன்றூர் திருச்செங்கோடு. கொண்டல் பயில் நெடும்புரிசை கொடிமாடச் செங்குன்றூர் என்பது தெய்வச் செக்கிழார் பெருமான் திருவாக்கு. மகா சங்கார காலம் முடிந்தபின் வெந்த வெண்ணீரு பூசி உலகம் உலகாக மீள நினைந்து சிவமும் சக்தியுமாய் நின்ற திருக்கோலமே உமையொரு பாகராக விளங்கும் அர்த்தநாரீஸ்வரர் அருட்காட்சி என்பார் சிவக்கவிமணி சி கே எஸ் அவர்கள். அதனால்தான் வெந்த வெண்ணீர் அணிந்து மாதிருக்கும் பாதியனாக இறைவர் விளங்குகின்றார் என்று பாடிப் பரவுகின்றார் பாலராவாயர். பந்தளவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி ஆகம் மலைமகள் கூருடையான் ஏல மலர்குளரால் ஒரு பாகம் அமர்ந்தருளி வாரூறு கொங்கை நல்ல மடவாள் திகழ் மார்பில் நண்ணும் பனைத்தோழியோர் பாகமாக என்று முதல் ஐந்து பாடல்களில் உமையம்மையை பாகம் பிரியாடாக விளங்கும் தன்மையை கூறி அடுத்த பாதி திருப்பதிகத்திற்குரியாது இருந்தமை பார்க்கின் இத்திருப்பதிகமே அர்த்தநாரீசமூர்த்தியாதல் காணலாம். என்னே ஞானசம்பந்த பெருமானின் அருள் வாக்கு. குடபுலத்தில் ஆரணிந்தார் அமர்கோயில் எப்பாலும் சென்றேத்து என்றதனால் பிள்ளையார் கொல்லி குளிரறை பள்ளி மாட்டூர் ஏழூர் தோளூர் குமரி கொங்கு குரத்துத்தளி போன்ற தலங்களையும் பாடி பரவியிருத்தல் கூடும். அயிலை புனிதர் சூலத்து அண்ணல் மகிழ் கயிலை பெருவழி கண்டு காதலித்த கயிலை புனிதர்கள் மல்கு ஈரோடு திருத்தொண்டீஸ்வரம் கூட பைந்தமிழாகரர் பாதச்சுவடு பணிந்திருக்க கூடும். ஆதலாற்றான் கூமாரியோடு பொன்மாரி பெய்த திருவூர் ஈரோடு எனப் பேசும் சதகச் செய்யும் பரமன் உரையும் பதிவளவும் தொழுத பிள்ளையார் மீண்டும் கொடிமாடச் செங்குன்றூர்க்கு எழுந்தருளியிருந்து குளிர்ஜுரம் போக்கும் திருநீலகண்ட திருப்பதிகத்தையும் அருளி செய்தனர் என்பது புராணம். இறைவர் உமையொருபாகர் அர்த்தநாரீஸ்வரர் தாளக்கோயிலில் கைலாயநாதர் நீலத்தம்பிரான் இறைவி பாகம்பிரியாய் தாளக்கோயிலில் சுகந்த குந்தளாம்பிகை உமையொருபாகர் திருவடியில் சுனைநீர்பெருக்கு யாண்டும் உள்ளது நவபாஷாணத்தாலான திருமி என்பாரும் உளர். மலைக்கோயிலில் விற்றிருக்கும் முருகப்பெருமானை நாகாசல வேலவர் செங்கோட்டு வேலவர் செங்கோடன் செங்கோட்டையன் என்றும் அழைத்து மகிழ்வர். அருணை முனைவரின் உள்ளம் கவர்ந்த தலம் விரண்மிண்ட நாயனார் அவதாரம் செய்த பதி பிரிங்கி முதலானோர் வழிபட்ட திருத்தலம் தலமரம் எழுப்பை வாய்மை தவறுவார்க்கு ஊறு தந்து ஒருக்கும் அறுபதாம்படி அற்புதமான ஐந்தலை அரவு மகப்பேறுதரும் சிகரம் வாடிக்கல் வந்திய பாடனம் காணத்தக்க கவினுடைத்து இம்பரும் உம்பரும் ஏத்தும் இன்னிசை வண்டமிழ் பதிகம் திரியான சம்பந்தர் அருளியது பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்வின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை: உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி.

திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல. பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வரப் பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு இந்த ஒன்பதாம் திருமுறை அருளிய ஒன்பது ஆசிரியப் பெருமக்களையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி அருமையான முறையிலே இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று நம்ம திருப்பல்லாண்டுல கொஞ்சம் பார்த்தோம். அதுலேயே நம்ம வந்து தொடர்ந்து இன்னும் ஒரு ஒரு சில கருத்துக்களை பார்த்துட்டு தொடர்ந்து இன்னைக்கு கருவூர் தேவருடைய பாடல்களை பார்க்கலாம். சரி, நேத்து வந்து நம்ம நிட்டை பாடல் வரைக்கும் பார்த்துட்டோம். அதனால அதை தொடர்ந்து சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கன் மால் எங்கும் திசை திசையென கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்றார். அந்த பாவிக்கும் பாவகம், அதாவது சிவோகம் பாவனையில இறைவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு செய்தி வந்து நமக்கு அதுல கொடுத்திருக்கு. இது நமக்கு சிவஞான சித்தியார்லையும் கண்ட இவையல்லே நான் என்று அகன்று காணா கழிவரமும் நான் அல்லேன் என கருதி கசிந்த தொண்டினோடும் உளத்தவன் தான் நின்ற கலப்பாலே சோகமென பாவிக்க தோன்றுவன் வேறின்றி அப்படின்ட்டு நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த சிவோகம் பாவனையில நாம் அவரை வழிபட்டோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு காட்சி தருவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதே கருத்தை தான் இங்க இவரும் நமக்கு திருப்பல்லாண்டிலே தந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்முடைய அறிவு வந்து ரொம்ப சிற்றறிவு, ஆனா சுவாமியை சிக்குன்னு பிடிச்சாதான் அந்த அறிவோட தன்மை வந்து மாறும். இறைவன் உணர்த்தினால்தானே ஆன்மா உணரும், அதானே சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதனால அழகா அதுக்கு அடுத்த பாடல்ல சொல்லியிருந்தாரு, சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆரம்பராத அறிவு பெற்றேன், யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு எனக்கு ஞானம் கிடைச்சது அப்படிங்கிறாரு. பெற்றது ஆறு பெறுவார், யாரால பெற முடியும் இப்படி ஒரு பேரு அப்படின்னு கேக்குறாரு. கடைசியில அப்படி எனக்கு செய்த அந்த பெருமானுக்கு நான் பல்லாண்டு கூறுகிறேன் என்று சொல்லுகின்றார். அதன் பின்பாக அடுத்த பாடல்ல வந்து சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளங் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பில் இளங்கும் என்று பொன்னியர் போற்றி செய்ப்ப மாலும் அயனும் அறியா நெறி தந்து வந்தன் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்றார். பக்குவம் முதிர்ந்தா சிவபுண்ணிய நிரம்பி மலபரிபாகம் வரும் அப்படிங்கிறது நமக்கு சிவஞான சித்தியார் அழகா சொல்லுது. அதே கருத்து தான், மாலும் அயனும் அவங்களாம் அங்க பக்கத்துல நிக்கிறாங்க, அவங்க அறிய முடியாத ஒரு நெறிய நமக்கு தர்றாருன்னா அந்த அளவுக்கு நம்முடைய பக்குவத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், சிவபுண்ணியத்தை மிகுதியாக செய்ய வேண்டும். அஞ்செழுத்த ஓதினாலே சிவபுண்ணியம், திருமுறைகளை ஓதினாலே சிவபுண்ணியம், அப்புறம் தீட்சை பெற்றுக்கொண்டு அனுஷ்டானம் செய்வது, சிவபூஜை செய்வது, இறைவனை தியானிப்பது எல்லாமே சிவபுண்ணியம்தான். இந்த ஞான நூல்களை எல்லாம் சிந்திப்பது இப்படி சொல்லிட்டே போலாம். கோயிலுக்கு திருப்பணி செய்யறது, அடியார்களுக்கு செய்யறது, அது அந்த குருலிங்க சங்கம வழிபாட முறையா செய்யணும். அப்புறம் இறைவனுடைய பெரும் கருணையை நமக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கல அந்த உபமன்ய முனிவர் சிறு குழந்தையாக பாலுக்கு அழும்போது அவர் வந்து சுவாமி வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு எதுல கொடுத்தாரு, ஒரு பொற்கிண்ணத்துல கொடுத்தாரு, அப்படி அப்படி ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஆனா என்ன செஞ்சிட்டாராம், பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிறன். சுவாமி எல்லாமே நமக்கு அப்படித்தான் வழங்க தயாரா இருக்கிறாரு. ஆனா அவ்வளவு பால் அந்த குழந்தை குடிக்க முடியாது, ஆனா சுவாமி அதை நினைக்கல, அந்த குழந்தைக்கு இல்லாம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாராளமா கொடுக்கறாரு. அது மாதிரிதான் அவர் நமக்கு ஞானத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார் பல வகையில. நாம் அதை ஒழுங்காக நின்று பின்பற்றினால் பயன் பெறலாம். அவர் அப்படி தர்ற பெருமானுக்கு பல்லாண்டு கூறணும். அப்புறம் ஒரு அருமையான பாடல், தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து
விசாரசர்மர் வந்து பசுக்களை எல்லாம் பராமரிக்கிறாரு, அதனால பசுக்கள் தானாக பாலை தருகிறது. அந்த பாலை வச்சு அவர் மணல்ல லிங்கம் பிடிச்சு அழகா பூஜை பண்றாரு. அப்பா இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் ஊர்க்காரங்க எல்லாம் வந்து செய்தியை சொல்ல, அந்த அதனால அவர் தந்தை வந்து இவரை கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வர்ற, அவர் ஒளிந்து மறைந்திருந்து பார்க்க இவர் இப்படி பூஜை பண்ண, அவர் இவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க இவர் அப்படி மனம் ஒன்றி சுவாமிகிட்ட இருக்கிறதுனால இவருக்கு தந்தை அழைச்சதெல்லாம் தெரியல. அதனால இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்றாரு, காலால அவ அப்பா வந்து அந்த குடத்துல இருக்க பாலை வந்து ஒதுக்கிறார். அது எப்பேற்பட்ட சிவநிந்தை, அது எப்பேற்பட்ட பாவம், அந்த பாவத்துக்கு எப்பேற்பட்ட தண்டனைன்னு சொல்லிட்டு அந்த சாதுவா இருந்த விசார சர்மர் அங்க இருந்த பசு மேய்க்கக்கூடிய கோலை எடுத்து இப்படி வீசுறாரு, அது ஒரு மழுவா மாறி தந்தையோட கால்களை வெட்டிடுது அப்படிங்கறது வரலாறு, அது நமக்கு தெரிந்ததுதான். இப்ப உலகியல் பூர்வமா பார்க்கும்போது ஒரு மகன் வந்து ஒரு தந்தைக்கு அது கால் மட்டும் சேதிக்கப்படல, அதோட தந்தையோட உயிரும் போயிருது. அப்ப இது வந்து ஒரு கொலை தானே அப்படின்னு உலகியல் பூர்வமா சொல்லுவோம். ஆனா இங்க அவ தந்தைக்கு ஒரு மோசமான நிலை வராம இவருக்கு அந்த தண்டனையை பெற்றதுனால அவர் ஒரு நல்ல கதிக்கு போயிடுறாரு. சுவாமி வந்து அவருக்கு என்ன செய்யறாராம், தன்னை வந்து வணங்குபவர்கள்லாம் இவரை வணங்கணும், அதுக்காக இவருக்கு ஒரு கோயில், கோயிலுக்குள்ளேயே ஒரு கோயில் பொற்கோயில்னு சொல்லி கொடுத்து போனகம், அதாவது தனக்கு செஞ்ச நைவேத்தியத்தை அவருக்கு வைக்கணும், அதற்கு அடுத்தபடியாக தனக்கு வைத்த பூவைத்தான் அவருக்கு வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் சண்டேசருங்கிற நாமத்தையும் கொடுக்காரு. தாமம்ங்கிறது பூவு மாலை, நாமம்ங்கிறது சண்டீசர் அப்படிங்கிற பதம், அதை கொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கும். இது நம்ம சிவஞான சித்தியார் மிக அழகாக சொல்லுது, அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், நரனில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தல். அந்த பாடல்ல உங்களுக்கு வேண்டிய ரெண்டு வரி மட்டும் எடுத்திருக்கேன். அதுல பரநடிக்கு அன்பர் செய்யும் இதுவும் அறமும் இதாயிரும்னு சொல்லுவாங்க, அன்பு இல்லாம செய்யக்கூடியதெல்லாம் மாறி வந்துடும் அப்படிங்கறதெல்லாம் வருது, நான் நேரம் கருதி அதெல்லாம் விட்டுட்டேன். அப்ப அன்பர்கள் செய்யக்கூடிய அறநடிக்கு அன்பர் செய்யக்கூடிய பாவம் அறமாகும். அது மாதிரி நரர்கள்ல அந்த பாலன், பாலனா நரர்னா மனிதர்கள், அதுல அந்த பாலனா அந்த விசார சர்மர் அவர் செய்த பாதகம் நன்மையாக முடிந்து விட்டது அப்படிங்கறது சொல்லி, அதனால தந்தைக்கு வந்து அது முக்தி கிடைக்கிறதுக்கே வழி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து எல்லாம் சுவாமி வரும்போது என்னென்ன வாத்தியங்கள்லாம் ஒலிக்கும் திருவிழா காலத்துல, குழலொலி, ஆளொலி, கூத்தொலி, ஏத்தொலி, குழாம் பெருகி விழவொலி, எல்லாம் விழாவுக்குனே ஒரு ஒலி, எல்லாம் எங்க வரைக்கும் போகுது, விண்ணளவும் சென்று கைலாயக்கிறக்க சுவாமிக்கே கேட்கும். அப்படிப்பட்ட திருவாரூரில் மலவிடையாருக்கு வழி வழி ஆளாய் மனம் செய்குடி பிறந்த அடியார்களோட கூடி பெருமானுக்கு பல்லாண்டு கூறுவோம் அப்படின்னு அதுல அழகா சொல்லிட்டு, அப்புறம் அழகா திருவாதிரை திருவிழாவை நமக்கு வர்ணிச்சு, ஆறார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடைய ஆதிரினால் நாராயணன் நான்முகன் அங்கி அதாவது அக்னி இரவி சூரியன் இந்திரன் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசை அனைத்தும் நிறைஞ்சு, எல்லா திசையிலும் தேவர்கள் நிறைஞ்சிருக்காங்க, பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமேனு அவருக்கு அப்படி ஒரு அழகான திருவிழா சமயத்துல ஒரு பல்லாண்டு கூறி அவர் வழிபடுகிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக நிறைவு பாடல், எந்தை எந்தாய் சுற்றும் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடி நாய் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தனை புகுந்து ஆண்டு கொண்டு ஆறுயிர் மேல் பந்தம் பிரிய பறிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது எனக்கு தந்தை தாய் உறவினராக இருக்கக்கூடியவர், என்னோட அறிவுக்கு அமுதம் போல இருப்பவர், என்னைக்கும் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர், அவர்தான் நம்ம சிந்திக்கணும். அப்படி சிந்தித்தே கொண்டே இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு தொண்டு பூண்ட கீழான நாயான சேந்தன், என்னோட சிந்தைக்குள்ள சுவாமியை புகுந்து என்னோட உயிர் தலையாகிய பந்தம் பிரிய பறிந்தவனின்னு சொல்லிட்டார். அழகா ஒரு சித்தாந்த கருத்தை சொல்றார். அந்த பந்தம் அப்படிங்கிறது என்னது, தலைகள், அந்த தலைகளை எல்லாம் அந்த உயிருக்கு தலையா இருக்கக்கூடிய பாசக்கட்டு மும்மலக்கட்டையும் நீக்கி நமக்கு அனுகிரகம் செய்கிறார் சுவாமி என்று மிக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இந்த வகையிலே சேந்தனார் பெருமானை வணங்கி கொண்டு இப்போது நாம கரூர் தேவருடைய பாடல்களை பற்றி இப்ப சிந்திக்கணும். அதுல அவருடைய வரலாற்றை சிறிது சிந்தித்து விட்டு மீண்டும் நம்ம அவருடைய பாடலுக்குள்ள வந்துடலாம்.
இந்த திருமாளிகை தேவருடைய வரலாறு பார்த்தோம், அடுத்து நம்முடைய சேந்தனார் பெருமானுடைய வரலாறும் பார்த்தாச்சு. இப்ப கருவூர் தேவர், இவர் கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய கருவூரில் அவதரித்தவர். அந்த ஊர் பெயரோட சேர்த்து அவர் பெயர் வந்து கருவூர் தேவர் அப்படின்னு வழங்கப்படுது. இயற்பெயர் என்னதுன்னு யாருக்கும் தெரியலை. அவர் ஒரு அந்தனர் குலத்துல தோன்றி இருக்கிறார், வேதாகமங்களை எல்லாம் கற்று தெளிஞ்சிருக்கிறார், மிக பெரிய ஒரு யோக சித்தராக இருக்கின்றார். போக முனிவற்ற உபதேசம் பெற்று ஞான நூல்களை நிறைய ஆராய்ந்து சிவயோக முதிர்வு பெற்று காயகல்பம் உண்டவர், நிறைய சித்திகள் கைவரப்பெற்றவர். உலக வாழ்வுல புளியம்பழம் மாதிரி, அதுவும் அந்த ஓடு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒட்டியும் ஒட்டாமலும் இருந்தவர். அவர் எல்லா, அதாவது கொங்கு நாடு, வடநாடு, தொண்டை நாடு, நடுநாடு எல்லா தலங்களையும் போய் தரிசிச்சிருக்காரு. அப்புறம் திருப்புடை மருதூர் பாண்டிய நாட்டுல, அதுக்கும் போய் தரிசனம் பண்ணியிருக்கிறாரு. அங்க இருக்க இறைவன்கிட்ட திருவடி தீட்சை பெற்றார். திருநெல்வேலியை அடைஞ்சு நெல்லையப்பர் சந்நிதியில நின்று நெல்லையப்பான்னு இவர் அழைக்கிறார். அப்ப பெருமான் வந்து இவருடைய பெருமையை எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டதை கண்டுக்காத மாதிரி வாழாது இருக்க, இங்க கடவுளே இல்ல போலுக்கு அப்படின்னு இவர் சினந்து கூறி, அதனால ஆலயம் கொஞ்ச நாள் ஒரு பொலிவின்றி இருந்தது. அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் நெல்லையப்பற வேண்ட அவர் வந்து கருவூர் தேவரை நெல்லையம்பேதிக்கு வான்னு சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்தார். திருப்பி ஆலயம் நல்ல செழிப்பாக இருந்ததுன்னு ஒரு வரலாறு செவி வழியா சொல்லப்படும். இவரை நெல்லையில இருந்து திருக்குற்றாலம் போய் அங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்து பொதிகை மலை அடைந்து அகத்திய முனிவர் எல்லாருமே கண்டிப்பாக அகத்திய முனிவரை போய் தரிசிப்பாங்க. அது மாதிரி இவரும் தரிசித்து அருள் பெற்றிருக்காரு. அப்புறம் தஞ்சாவூர்ல முதலாம் ராஜராஜ சோழன் தன்னோட 20 ஆண்டு ஆட்சி காலத்துல கட்ட தொடங்கிய ராஜராஜேஸ்வர பெருவுடையார், அதுக்கு அஷ்டபந்தன மருந்து வந்து சாத்துறாரு. எத்தனை முறை மருந்து சாத்தினாலும் இருகவே இல்லை. அப்ப அரசன் வருந்தும் போது போக முனிவர் வந்து பொதிகை மலையில இருந்த கருவூர் தேவரை தஞ்சைக்கு வருமாறு அழைப்பித்தார். இவரும் குருநாதருடைய ஆணைப்படி தஞ்சாவூருக்கு வர, அப்புறம் பெருமான் அருளால அந்த அஷ்டபந்தன மருந்தை இருகும்படி அவர் செய்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்து தஞ்சாவூர்ல இருந்து திருவரங்கம் சென்று அப்புறம் தன்னோட கருவூர் அடைகிறார். கருவூர்ல உள்ள வைதீக பிராமணர் பலர் வந்து இவர் வந்து வைதீக ஒழுக்கம் தவறியவர், வாம பூசைக்காரர் அப்படிலாம் சொல்லி இவருக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பயந்தவங்க மாதிரி நடிச்சு ஆநிலை ஆலயத்தை அடைந்து பெருமான தழுவி கொண்டார் அப்படின்னு ஒரு புராண வரலாறு சொல்லப்படுகிறது. கருவூர் தேவரோட உருவச்சிலை வந்து கருவூர் பசுபதீஸ்வரர் கோயிலையும் தஞ்சை பெரிய கோயிலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இவர் கிட்டத்தட்ட 10 சிவத்தலங்களுக்கு போய் ஒரு தலத்துக்கு ஒண்ணுன்னு நமக்கு 10 திருவிசைப்பா பதிகங்களை தந்திருக்கிறாருன்னு பாக்குறோம். இப்ப நம்ம இவருடைய பதிகத்தை பார்க்கலாம். முதலாவதாக கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லை, எல்லாரும் அந்த தலத்துக்கு பாடியிருக்காங்க இல்லையா, அதனால இவரும் அந்த தலத்துக்கு தான் பாடியிருக்கிறார். கணம் விரி அப்படின்னு துவங்குது அந்த பதிகம். அந்த பதிகத்தை பாடி அங்க இறைவன்ட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனை நன்றாக வணங்க, அதாவது பாம்பனி பரமர்தம் கோயில் அப்படின்னு சொல்றாரு. சுவாமியை பத்தி சொல்லும் போது இறைவன் நாகாபரனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு அதுல மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல இரண்டாவது பாடல் ஒரு அருமையான பாடல், இவ்வரும் பிறவி பவ்வநீர் நீந்தும் ஏழையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே, யார் துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில் கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாடி கடைசியர் களை தரும் நீளம் செய்வரம்பு பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே என்று மிக அழகாக அந்த பாடல், அதுல நிறைய கருத்துக்களை அவர் வந்து நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார். இந்த பிறவிங்கிற பெருங்கடல்ல விழுந்து கிடக்கக்கூடிய ஏழையனுக்கு என்னோட பிறந்த 5 பொறிகளும் என் வசப்படுவதே கிடையாது, நான் தான் அவைகளுக்கு ஆட்பட்டு வாழ்கின்றேன், அதுலயே ஆழ்ந்து பயிர்றேன், அதனால அவங்கெல்லாம் என்னுடைய பகைவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி என்னை சுத்தி பகை இருக்கும்போது எனக்கு யார் துணையா இருக்க முடியும் அப்படின்னு நான் அலறுகிறேன். அப்ப அலறாத அஞ்சேல் அப்படின்னு எனக்கு ஒரு குரல் கேக்கு. அது எங்க இருந்து நான் கேக்குதுன்னு பார்க்க எனக்கு உள்ளேயே உயிர்ப்பா உணர்வா இருந்து இந்த குரல் ஒலிக்கிறது. திருப்பி நான் ஊன்றி கேட்கும் போது அந்த குரல் எங்கிருந்து வருது அப்படின்னா, திருச்சிற்றம்பலம்ங்கிற திருத்தலத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இப்போ நான் இப்படி ஆழ்ந்து போற அந்த 5 பொறிகளோட சேர்ந்து
அப்படி போகும்போது என்ன அப்படி அதுல ஆழ்ந்து போக விடாமல் தன்னுடைய கருணை கரங்களால் அப்படியே என்ன மீட்டு எடுக்கிறாரு இறைவன், எடுத்து சுமப்பான் அப்படின்னு திருவருட் பயன் சொல்லும். அதனால மிக அழகாக இறைவன் என்னை எடுக்கின்றார், அவருடைய குரலானது என்னை வாழ்விக்கின்றது என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இப்ப இந்த பாடல்ல இன்னொரு இயற்கை வர்ணனை வருது. தில்லை சிற்றம்பலத்துல, அதாவது சிதம்பரம், அதுல என்னன்னா வயல்கள்ல செஞ்சாலி பயிர்கள் இருக்கு, அதுல களைகளும் இருக்கு. அதாவது நீலமலர் செடி தான் அப்படின்னாலும் அது இந்த பயிரை பார்க்கும்போது, செஞ்சாலி பயிரை பார்க்கும்போது அதை வந்து நம்ம களைன்னு தான் சொல்லணும். இந்த பயிர் பக்கத்துல பார்க்கும்போது அதை களையாதான் நம்ம சொல்லணும். அதெல்லாம் வளர்ந்து கிடக்கு. உடனே உளத்தியர்கள்லாம் வர்றாங்க, வந்து களை எடுக்கும்போது இதெல்லாம் இப்படி பறிச்சு இப்படி கரையில வரப்புல போட்டுருதாங்களாம். அது அங்க போய் விழுந்து நீர் வளத்தால காய்ந்து கருகாம அரும்பிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு வர்ணனையை நமக்கு அந்த இடத்துல சொல்றார். சொல்லிட்டு இது என்னோட வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட உயிருங்க பயிருக்கு ஐம்பொறிகள் களைகளாக இருக்கின்றது. அப்ப நான் ஐம்புல வேடரின் அயர்ந்து வளருதேன் நானு. அப்படி வளரும் போது அஞ்சேன்னு சொல்லி இறைவன் கருணை புரிந்து அவற்றோட ஆற்றலை எல்லாம் ஒடுக்கி என்னை வாழ்விக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக சொல்லுகின்றார். ஒரு அற்புதமான ஒரு பாடல். அப்புறம் நமக்கு யார் துணைன்னு கேட்கிறார் இல்லையா, உயிர் துணை வாழ் முதல் யாருன்னு கேட்டா பரம்பொருள் தான், அவரை தவிர வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நமக்கு இந்த பாடலின் மூலமாக மிக தெளிவாக எடுத்து காட்டி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப காரண காரிய தொடர்ச்சியா கரையின்றி வர்றதுனால பிறவிய வந்து இதுல இவ்வரும் பிறவி பௌவம்னு கடலுக்கு இட அதை வந்து ஓமிச்சு சொல்லியிருக்காரு, உருவகம் பண்ணியிருக்கிறாரு. ஐம்பொறிகளும் உயர ஐம்புல அவாவினை விழித்து மேல மேல பிறவிக்கு காரணமா இருக்கிறதுனால அந்த ஐந்து பேரையும் பகைவர்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்று பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்த பாடல்ல தாயின் நேர் இறங்கும் தலைவரோ என்றும் தமியனின் துணைவோ என்றும் நாயினேன் இறந்து புறம்பினால் இறங்கி நலம்புரி பரமர்தம் கோயில் இல்லையா, எனக்காக

பெற்றேன் நானின்னு மிக அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பன்னாவுக்கரசு பெருந்தகை இந்த கருத்தை நமக்கு சொல்லியிருக்கார். அன்னையும் அத்தனையும் போல அன்பாய் அடைந்தேனை தொடர்ந்தென்னை ஆளா கொண்ட இன்னும் பாடல் வரி வந்துகிட்டே இருக்கு. நம்ம முடிக்கும் போது செழுஞ்சுடரை சென்றடைய பெற்றேன் நானின் சொல்லுவாரு. அதே கருத்து தான் இங்கேயும் ஒலிகின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இறைவனை வழிபடும் போது கண் பனி அரும்ப கைகள் மொட்டித்து என் கலைகனே ஓலம் என்று ஓலிட்டு என்பதாம் உருகும் அன்பர்தம் கூட்டத்து என்னையும் புணர்ப்பவன் சார்ந்ததன் மன்னன் தான் உயிர். அதனால சுவாமி என்ன பண்றாரா, கண்கள்ல கண்ணீர் துளிக்க கைகள் குவித்து எனக்கு பற்றுக்கோடு, கலைகள்னா பற்றுக்கோடு, எனக்கு பற்றுக்கோடு ஆனவனே ஓலம்னு கதறி எலும்பும் உருகணுமா, அப்படி உருகும்படி இருக்கக்கூடிய அடியார்களுடைய கூட்டத்துல என்னை இணைத்தவர் சிவபெருமான் என்று அதுல மிக அழகாக அவரை வழிபடுகிறார். தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிற நமக்கு இந்த விஷயத்தை செய்யறார் அப்படின்ட்டு. அடுத்து நெஞ்சிடர் அகல அகம் புகுந்து ஒடுங்கு நிலைமையோடு இருள் கிழித்து எழுந்த வெஞ்சுடர் சுடர்வ போன்று ஒளி துழும்பும் விரிசடை அடிகள் அப்படின்னு சுவாமிய அழகா ஒரு நமக்கு ஒரு விவரம் காட்டுறார். அதாவது உள்ளத்துல உள்ள துயரங்கள்லாம் தீரணும், பிறவியே துயர். நம்ம வாழ்க்கையில வினை அனுபவத்தை மட்டும் துயரம்னு நினைக்கிறோம், அது மட்டும் துயரம் இல்லை. இது மாதிரி நம்ம எத்தனை பிறவிலையும் அனுபவிச்சுட்டே தான் வர்றோம். ஏன்னா செஞ்சது நாம தானே, அப்ப நம்ம சம்பாதிச்சது நமக்கு தான், நம்ம ஈட்டின வினை அந்த வினை பயன் நமக்கு தான் வரும். அதனால இது ஒரு பக்கம் இருக்கட்டும் துயரம்னா, இது அப்புறம் இந்த உடம்பு போனோடனே இந்த துயரமும் நமக்கு மறந்து போயிடும். ஆனால் பிறவிங்கிறது துயர். அப்ப அந்த துயர் தீரணும் அப்படின்னா நமக்கு சுவாமி தான் நமக்கு அது எப்படி இந்த இருளை பிடித்து கொண்டு சூரியன் வரும்போது ஒரு நல்ல ஒரு விடியல் நமக்கு தெரிகிறதோ அதே மாதிரிதான் சுவாமி வந்து நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்கி விஞ்ஞானத்தை வழங்கி நம்ம பிறவிய நீக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உன்னதமான கருத்தை அடுத்த பாடல நமக்காக பதிவு செய்து தந்து, அதற்கும் அடுத்தபடியாக அருமையாக வந்து ஏழாவது பாடல் அதுல வந்து மிக அழகாக நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நாவினால் கூட்டமாக ஓதப்படுகின்ற வேத மந்திரங்களை உணர்ந்து ஓம குண்டங்கள்ல நெய்ய ஆகுதியா அழித்து இல்லையா, எல்லா அதாவது அந்தணர்கள்லாம் வழிபடுறாங்க அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்லி அப்படிப்பட்ட பூஜையை ஏத்துக்கிடக்கூடிய பெருமான் அடியேனுடைய மனதுல வந்து எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். அவர் வந்து எங்க இருக்காரு, என்னுடைய மனத்தில் இருக்கின்றார் என்று மிக அழகாக அதிலே எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த எட்டாவது பாடல் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய பெருமை அவருடைய நுண்மை அதெல்லாம் நமக்கு புரியாது அப்படிங்கறதுனால மிக அழகாக திருவருட்பயன்ல சொல்லியிருப்பாங்க, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவருக்கு அந்த அளவுக்கு ஒப்பில்லாதவர் பெருமான் என்று நமக்கு மிக அழகாக அந்த எட்டாவது பாடலிலே நமக்கு எடுத்து இயம்பி இருக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். பெருமை சிறுமை ரெண்டுமே அதுல கொடுத்திருக்க அந்த பாடல்ல, அந்த பாடல போர்த்தத்தம் பெருமை சிறுமை கொடுங்கும் புணர்ப்புடை அடிகள்தம் கோயில் அப்படின்னு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். மேலும் அதே பாடலுக்கு தான் அடுத்த ஒரு சித்தியார் கருத்தை நம்ம பார்த்திடலாம். அணுவோர் அண்டமாம்படி நேரியன் ஆகலால் உயிர்க்கு உயிராதலும் அண்டம் ஓர் அணுவாகும்படி பரியன் அதனால எங்கும் நிறைந்து நிற்கின்றார். அணுவிக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலான்னு சொன்ன மாதிரி இவரு நமக்குள்ள நுண்மையாவும் இருப்பாரு, அந்த பெரிய அண்டத்துல ரொம்ப நுட்பமாகவும் இருப்பாரு, நுண்ணிய பொருள்ல பெருமையா பெரிய அண்டமாவும் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த பதிகம் அப்படியே நிறைவு பெறுகிறது. அதற்கு அடுத்த பதிகத்துல கலைகள் தாம் அப்படிங்கிற ஒரு பதிகத்துல மூணாவது பாடல்ல இறைவன் வந்து அம்மையப்பராக அருள் பாலிப்பதை நமக்கு அவர் சொல்றார். நிழல் கீழ் முறை தெரிந்து ஓர் உடம்பினராம் இருவரே என்று சொல்லுகிறார். அதான் நமக்கு திருக்களிற்றுப்படியார் சொல்லும், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக, அம்மையப்பர் அப்பரிசே வந்து அழிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த பாடல்ல மறை இறைவரை மறைகளும் தேட அப்படின்னு சொல்லி வந்திருக்கு.
எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்கிறத வேதங்கள் ஐயா என்

0: பொங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனின் திருவாசகமும் சொல்லுது இல்லையா. அதான் சித்தியார்ல வருது, மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறொனாதாகி நின்ற இறைவனார் அப்படின்னு இறைவனை நமக்கு அது படம் பிடித்து காட்டுகிறது. அந்த கருத்து தான் இந்த ஒன்பதாம் திருமுறையில இங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்புறம் அவர் வந்து தொண்டர்களுக்கு என்றும் எளியவர் தான், அடியார்க்கு எளியன் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த பாடல் நமக்கு சொல்லுது. அடுத்து பவளமே மகுடம் நீலமே கண்டம் அந்த பாடல்களை எல்லாம் நம்ம வந்து தியான ஸ்லோகமாக படிக்கலாம். தியானம் பண்றவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நம்ம மனக்கண் முன்னால அந்த வடிவம் கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்லோகங்கள் இருக்கு. அதனால அந்த ரெண்டு பாடல்களையும் தியான ஸ்லோகமா நீங்க வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது பாடல்ல சொல்றாரு, நமக்கெல்லாம் ஒரு இருள் இருக்கு மலம், அதுக்கு எப்படி ஒரு ஓமை சொல்லி கருமையான எருமக்கடா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆணவத்தை. கருமையான எருமக்கடா போன இருள் மலத்துல அழுந்தின அடியேனை அடிமையாக கொள்ளுதலை விரும்பி மேலும் ஒரு பிறவியை எடுத்து பொய் நெறிக்கு நம்ம போகாத வண்ணம் என்னை காத்து அருள் புரிபவரேன்னு அதுல வணங்குறாரு இறைவன். மற்றொரு பிறவியில் பிறந்து பொய்க்கடாவனம் காத்து எனக்கு அருளே புரியவும் வல்லறேன்னு சொல்ற அருமையான பாடல். இதெல்லாம் நீங்க பஞ்சபுராணம், எனக்கு தெரிய பஞ்சபுராணத்துல ஒரு மூணு நாலு பாடல்கள் தான் பொதுவா எல்லாருக்கும் நல்ல பரிச்சயம். அந்த ஒளிவளர் விளக்குங்கிறது, அப்புறம் அந்த வந்து புவன நாயகனிங்கிற ஒரு பாடல், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த அன்னமாய் விசும்பு, இது போன்ற ஒரு சில பாடல்களை தவிர வேற யாருமே அதிக பாடல்களை பயன்படுத்துவதில்லை. எவ்வளவு பாடல் இருக்குன்னு பாருங்க, இந்த ஒன்பதாம் திருமுறையில பல்லாண்டுதான் நமக்கு 13 பாட்டு, ஆனா இது எத்தனை பாட்டு, 9 பேர் பாடி கொடுத்திருக்கிறாங்க, இவரே 10 பதியம் பாடி கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க இந்த பாடல்களை எல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தவும். அதற்கு அடுத்தால் போல எட்டாவது பாட்டுல மெய்யர்க்கு மெய்யர் அவங்களுக்கு விளக்கு போல அவங்களுக்கு துளங்குகிறார், அவங்களுக்கு வந்து அவங்க மனசுக்குள்ளேயே இருந்து ஏற்றப்பட்ட விளக்கு போல அவங்களுடைய அறியாமைய புற நீக்கி அறிவொளிய கொடுத்துருதாரு. ஆனால் பொய்யருக்கு அவர் பொய்யராகத்தான் இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாராம், எழுது கோல் வளையாள் மையரே அப்படின்னு சொல்றாரு. அம்பாளை வந்து கூட வைத்து கொண்டுதான் அவர் எல்லாவற்றையும் செய்வார். எப்படி நம் கையால் நாம் எல்லாம் செய்கின்றோமோ அது மாதிரி நங்கையினால் அம்பாளை வைத்துக் கொண்டுதான் அவர் எல்லாம் செய்கின்றாருங்கிறத திரு கழிற்றுப்படியாருங்க சித்தாந்த நூல் நமக்கு சொல்லுது. நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போல் நாடனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகனும் நங்கை நம்பியாய் தான் நடுவே நாட்ட பெரும் இது கான் எம்பெருமானார் தம் இயல்பு அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. சித்தியார்லயும் சத்திதான் சத்தனுக்கோர் சத்தியாம் சத்தன் வேண்டிட்டெல்லாம் சத்திதானே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகா அது போல அம்மையை வைத்துக் கொண்டு, எழுதுகோள் வளையாளாகிய அம்மையை வைத்துக் கொண்டு அவர் எல்லாவற்றையும் சக்திமானாக செய்கின்றார் என்று ஒரு அருமையான சித்தாந்த கருத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது பாடல், அதுவும் உங்களுக்கு ஒரு தியான ஸ்லோகம் போல அழகா, கமலமே வதனம் கமலமே நயனம் கனகமே திருவடி என்று அழகாக, அதுவும் குமுதமே திருவாய் அப்படின்னு அழகா, குழையதே இருசெவி எல்லாம் அப்படி நம்ம மன கண் முன்னால கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க தியானத்துக்கு பாடலாம், தியான ஸ்லோகம் போல வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டு 10வது பாடல்ல பலன் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு, இந்த தமிழ் மாலை எப்படி நமக்கு தேவாரத்துல எல்லாம் ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரமுத்து சுவாமிகளும் அநேகமா நமக்கு பலன் சொல்லியிருப்பாங்க. நாவுக்கரசு பிறந்தவி தான் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. இவரும் அது மாதிரி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த தமிழ் மாலை ஏரணங்கிரு நான்கிரண்டு இவை அப்படின்னா என்ன அர்த்தம், இரு நான்கு இரண்டு இவைனா இரு நாலு எட்டு ரெண்டு பத்து, இந்த 10 பாடல்களை யார் பாடுகின்றார்களோ அவங்களுடைய இருள் கிழித்து எழுந்த சிந்தையர், அவங்களுக்கு அறியாமை நீங்கிவிடும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியாச்சு. அறியாமைனா நமக்கு தெரியும், ஆணவன் தெரியும்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளியது. ராகம் ரேவதி, தாளம் ஆதி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோர்கள்.
2: 39 பதிகை 39.

கடியே திரி பொழுது கொண்டையாக மெல்ல கடியே.

பின்தொடர்ந்து நம்பி பூவணத்தவரை உற்றாறு அவர் அலால் புறங்கள் செற்ற

இவ் அந்தணன் சாதித்தானே மனத்தினால்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு பாசம் பரஞ்சோதி. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: முதற் திருப்பாடலிலே எம்பெருமானை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்று குறிப்பிட்ட அடிகள் இரண்டாம் திருப்பாடலிலே பரஞ்சோதி என்று குறிப்பிடுகின்றார்கள். முதற் பாடலின் தொடக்கம் எத்துணை அற்புதமாக இருக்கின்றது என்பதை நாம் மீள மீள எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி, ஆதியும் அந்தமும் இல்லா என்பதற்கு பிறப்பிறப்பு இல்லாதன்னு பார்த்தோம். ஏன்னா சிவபெருமான் என்று சொல்லும் பொழுதே அவர் பிறப்பற்றவர் என்றுதான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். சைவ

0: இலக்கியங்கள் மட்டுமல்ல, தமிழர் பொது காப்பியமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரத்திலேயே ஆசிரியர் இளங்கோவடிகள் ஒவ்வொரு தெய்வத்தின் ஆலயமாக குறிப்பிட்டு வருகின்ற இடத்திலே சிவாலயத்தை குறிப்பிடும் பொழுது பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் என்று குறிப்பிடுகின்றார். இன்னும் ஆங்காங்கு சிவபெருமானை குறிப்பிடும் போது பெரியோன் என்ற பெயரிலே குறிப்பிடுகின்றார். பிறவாயாக்கை என்று அவர் பிறப்பற்றவன் என்பதை குறிப்பிடக்கூடிய பங்கினை பார்க்க வேண்டும். ஏன்னா பதிப்பொருளுக்கும் உயிர் வர்க்கத்துக்கும் உள்ள முக்கியமான வேற்றுமை, பதிப்பொருளுக்கு பிறப்பு இல்லை, உயிர் வர்க்கங்களுக்கு பிறப்பு உண்டு என்பதுதான். அதான் சிவஞான சித்தியாரில் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும், ஆதலால் இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வனன்றே என்ற அருமையான திருப்பாடலுக்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் உரை அருளும் பொழுது மற்ற பாடல்களுக்கெல்லாம் சொற்பொருள் முறையிலே உரை சொன்ன சுவாமிகள் இது போன்ற சிற்சில பாடல்களுக்கு சாரமான கருத்தினை உரையாக தந்துள்ளார்கள். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர் என்ற திருப்பாடலுக்கு அதனுடைய சாரமான கருத்தை ஒரு பழத்தை சாறு விழிந்து தருவது போல அப்படி தந்திருக்கின்றார்கள். அந்த உரைப்பகுதியினுடைய கருத்து என்னவென்றால், நால்வகை தோற்றம் இருக்கின்றது. வித்திலிருந்து தோன்றுவனே, வியர்வையில் தோன்றுவனே, முட்டையில் தோன்றுவனே, கருப்பையில் தோன்றுவனே. இந்த நால்வகை தோற்றங்களிலே ஏதாவது ஒரு தோற்றத்தின் பார்ப்பட்டு பிறப்பவையெல்லாம் உயிர் வர்க்கம் சீவ வர்க்கம். இந்த நால்வகை தோற்றத்தில் எந்த ஒரு தோற்றத்திலும் வந்து பிறக்காதது எதுவோ அதுதான் பதிப்பொருள். பதிப்பொருளுக்கும் உயிருக்கும் உள்ள வேற்றுமைகள்ல எளிதாக அறியத்தக்க வேற்றுமை இதுதான். மற்ற வேற்றுமைகள் ரொம்ப சாத்திரங்களுக்குள்ளெல்லாம் போய் நுட்பமாக சிந்திச்சு அறியணும். எடுத்த எடுப்பிலேயே அறியத்தக்க வேற்றுமை எது அப்படின்னு சொன்னா, உயிர் வர்க்கம் பிறப்பிறப்புடையது, பதிப்பொருளுக்கு பிறப்பிறப்பு இல்லை என்பதுதான். அப்படி பார்க்கும்போது நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அங்க மாதேவர் தான் வந்து அருள் செய்வார்னு ஏன் சொன்னாங்கன்னா, மற்ற தேவர்கள் அனைவருக்கும் பிறப்பு இறப்பு கூறப்படுகின்றது, புராணங்களிலே கேட்கின்றோம். ஆனால் சிவபெருமானுக்கு பிறப்பு என்பதை எந்த புராணத்திலும் நாம் கேட்டதில்லை. ஆகையினால் அவன் ஒருவனே அருள் செய்ய வல்லவன் என்று இந்த பாடலுடைய சாரமான கருத்தை அற்புதமாக உரையிலே தருகின்றார்கள். நால்வகை யோனியுள் இது சுவாமியினுடைய திருவாக்கை நேரடியாக பார்க்கிறோம். சுவாமியினுடைய திருவாக்கை நேரடியாக பார்க்கிறோம். நால்வகை யோனியுள் ஒரு யோனிவாய்ப்பட்டு பிறப்பன யாவை, அவையெல்லாம் சீவவர்க்கம். அவ்வாறு பிறத்தல் இல்லாதது யாது? அது பதிப்பொருள் என்னும் இது ஒன்றே. ஏனை செயல்களான் வேற்றுமை அறியவாராத அவ்விரண்டர்க்கும், அவ்விரண்டர்க்கும்னா அந்த பதி உயிர் என்ற இரண்டர்க்கும், தம்முள் வேற்றுமை அறிய நிற்பது ஆகலின் ஏனைத்தேவரெல்லாம் அஞ்ஞனம் பிறந்து இரத்தல் கேட்கப்படுதலானும், ஏனைத்தேவரெல்லாம் அஞ்ஞனம் பிறந்து இரத்தல் கேட்கப்படுதலானும். புராணங்கள்ல கேட்கிறோம் சிவனுக்கு அகுது உண்டு என்பது யாண்டானும் கேட்கப்படாமையானும். சிவபிரானுக்கு பிறப்பிறப்பு உண்டு என்று எந்த புராணத்திலும் கேட்டதில்லை. சிவன் ஒருவனே வினை வயத்தன் ஆதல் இன்றி, யாரெல்லாம் பிறக்கின்றார்களோ இறக்கின்றார்களோ அவர்களாம் வினை வசப்பட்டவர்கள். வினைக்கீடான பிறப்பில் தான் அவர்களால் செல்ல முடியும். வினைக்கீடான கால ஆயுள் வினைக்கீடான ஆயுள் காலம்தான் வாழ முடியும் இல்லையா? அது மாதிரி வினையின் எல்லையிலே இறந்து போக வேண்டியதுதான். ஆகவே பிறப்பு இறப்புக்கு உட்படுவர்கள்லாம் வினை வயத்தவர்கள். சிவபெருமான் ஒருவனே வினைவயத்தன் ஆதல் இன்றி அவ்வத்தேவர் இடமாக நின்று உயிர்கட்கு அவற்றை அறிந்து கூட்ட வல்லுவன். உயிர்கள் வேண்டக்கூடிய வரங்களை, உயிர்களின் தேவைகளை அறிந்து அந்த உயிர்களுக்கு கூட்டுகின்ற வல்லமை உடையவன். ஏனைத்தேவர் அது செய்ய மாட்டார் என்பது தானே போதரும். ஏன்னா அவர்கள் உயிர் வர்க்கம் என்பதனாலே, அவர்கள் வினைவயப்பட்டு இருப்பதனாலே வினைக்கு ஏற்பத்தான் அவர்கள் வாழ முடியுமே ஒழிய தாமாக ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அருள் செய்ய முடியாது. ஒருவேளை சில உயிர்கள் தம்மை போன்ற உயிர் வர்க்கத்தைச் சேர்ந்த தேவர்களை பரம்பொருள் என்று நினைத்து மயங்கி வழிபட்டாலும் அத்தேவர்கள் இடமாக இருந்து சிவபெருமானே அருள் செய்வார். ஆகையினால் சிவபெருமான் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அவர் பிறப்பிறப்பு அற்றவர் என்பதுதான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்பதுதான். அந்த பெருந்தகையை இந்த இரண்டாவது திருப்பாடலிலே பரஞ்சோதி மேலான சோதி, ஏழுலகும் கடந்து அண்டத்து அப்பால் நின்ற பேரொளி என்று தேவாரம் போற்றுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பேரொளி பிளம்பாகிய பரஞ்சோதி மேலான சோதி, அடுத்த தோழியின் வீட்டு வாசலுக்கு சென்று அவளை எழுப்புகின்றார்கள். அப்போ அந்த தோழி எழுந்து வராமல் உறங்கிக் கொண்டிருப்பதை அறிகின்றார்கள். போது அந்த தோழியினுடைய ஒரு பேச்சு இவர்களுக்கு நினைவுக்கு வருகின்றது. என்னவென்றால், இந்த தோழி என்ன சொல்வாள், இரவிலும் சரி பகலிலும் சரி எப்போது நாம எல்லாரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தாலும் இவள் என்ன சொல்வாள் என்று சொன்னால், என்னுடைய அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய சிவபெருமானுக்கே என்று உரிமையோடு தெரிவிப்பாளாம் இந்த பெண்மணி. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், அந்த உறங்குகின்ற பெண்ணை எழுப்புகின்ற முறையிலே அவள் பேசுகின்ற பேச்சை நினைவூட்டி சொல்கின்றாள். பாசம் என்று சொல்வது இங்கு அன்பு. என்னுடைய அன்பு பரஞ்சோதியாகிய சிவபெருமானுக்குத்தான் சொல்வாயே அம்மா, எப்ப சொல்லுவாய், எப்பம்னு என்ன சொல்றதுக்கு இருக்கு, இரா பகல் நாம் பேசும்போது, இரா பகல் இரவிலும் சரி பகலிலும் சரி நம்ம பேசும் போதெல்லாம் நீ என்ன குறிப்பிடுவாய், என்னுடைய பாசமெல்லாம் அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய சிவபெருமானுக்கே என்று குறிப்பிடுவாய். எப்போது இப்போதார் அமளியின் மேல் நேசமும் வைத்தனையோ, இப்படி இரவுலையும் சரி பகலிலும் சரி என் அன்பெல்லாம் பரஞ்சோதிக்கே என்று சொல்கின்ற நீ எப்போதம்மா இந்த படுக்கையின் மீது அந்த பாசத்தை வைத்தாய் என்று கேட்கின்ற. எதை கேட்டால் அதற்கு மேற்கொண்டு அவளால் படுத்து கிடக்க முடியாதோ எழுந்து வந்து விடுவாளோ அப்படி கேள்வி கேட்கின்ற. அதான் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டுங்கிறது எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க. அப்ப இதன் மூலம் சொல்வது ஒன்றாகவும் செய்வது மாறானதாகவும் இருக்கின்றது என்பதை குறிப்பாக உணர்த்துகின்றார். ஆகவே பரஞ்சோதியாகிய பெருமானிடத்திலே அன்பு வைத்திருக்கின்றேன் என்பது சொல்லளவில், ஆனால் படுக்கையின் மீது அன்பு வைத்திருப்பதா செயலளவில் இருக்கின்றது. அதனால அந்த சொல்லாட்சியை பாருங்க, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், என்பாய் என்று சொல்லுவாய் சொல்லளவில், அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, படுக்கையின் மீது நேசத்தை வைத்திருக்கின்றாய் வைத்திருக்கின்றாய் செயலளவில், அதான் என்பாய் என்பது சொல்லளவிலும் வைத்தனையோ செயலளவிலும் கேட்பதாக அருமையாக சொல்வார்கள் நம்முடைய பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவர்கள். கதிர்மணி விளக்கம் என்று அருமையான ஒரு உரை எழுதியுள்ளார்கள். ஆகவே ரா பகல் நாம் பேசும்போது இப்படி சொல்லுவாய் என்று சொல்கின்ற அவர்கள் இந்த தோழியை நேரிலையாய் என்று அழைத்து சொல்கின்றார்கள். பாடலை ஒரு முறை நாம் படித்துக் கொள்வோம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராப்பகல் நாம் பேசும்போது, எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய், நேரிழையீர் சிச்சி இவையும் சிலவோ, விளையாடி ஏசுமிடம் ஈதோ, விண்ணோர்கள் ஏத்ததற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆர் ஏலோர் எம்பாவாய். முதலில் எழுப்ப வந்த தோழிகள் சொல்கின்றார்கள், நேரிழையாய், இழை என்பது இங்கு மகளிர் அணியக்கூடிய ஆபரணங்கள் நகைகள், நேரிழையாய் நல்ல தகுதியான ஆபரணங்களை அணிந்துள்ள பெண்ணே, ரா பகல் நாம் பேசும்போது, இரவிலும் பகலிலும் நாம் உரையாடும் போது, காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் திருவாரூர் பதிகம், சுந்தரமுத்து சுவாமியினருடைய திருவாரூர் பதிகம், கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகன். காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான், காலையிலும் மாலையிலும் இரவிலெல்லாம் பேசும்போது அவனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெண்கள். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற உறுதியோடு வாழ்ந்தவர்கள் தெரியுது. அப்படி பேசும்போது நீ என்ன பேசுவாய், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், என்னுடைய அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய பெருமானிடத்தே என்று கூறுவாய். எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ, அப்படி சொல்கின்ற நீ எப்போது அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு பூக்கள் நிறைந்த இந்த படுக்கை மீது அன்பை வைத்தாய் என்று சொன்னவுடன் அவள் பொறுக்காமல் எழுந்து வந்து விடுகின்றாள். நேரிழையீர் என்று இவர்களை அழைக்கின்றார். நேரிழையீர் அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்களே, நேரிழையீர், நேரிழையாய் என்பது ஒருமை ஒருமை விழி, நேரிழையீர் பன்மை விழி. அவள் எழுந்து வந்து எழுப்பிய தோழிகளை நோக்கி அவர்களை அவ்வாறு அழைத்து தன்னுடைய கருத்தை சொல்கின்றாள். என்ன சொல்கின்றாள், சீச்சி இவையும் சிலவோ, சேச்சே என்ன இப்படியும் சில பழக்க வழக்கங்கள் உங்களிடம் இருக்கின்றதா, என்னன்னா இகழ்ந்து உரைக்கின்ற பழக்கம், விளையாட்டுத்தனமாக பேசுதல், கிண்டலாக பேசுதல், அன்பெல்லாம் பரஞ்சோதிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ எப்போ அந்த அன்பை இந்த படுக்கைக்கு மேல வச்ச அப்படின்னு கேட்கறது, இப்படிலாம் கிண்டல் பேச்செல்லாம் பேசலாமா, இவையும் சிலவோ, இப்படிப்பட்ட இகழ்ந்துரைக்கும் மொழிகளும் உங்களிடம் இருக்கின்றனவா? இருக்கக்கூடாதே என்பது குறிப்பு. வெயும் சிறு விளையாடி ஏசும் இடம் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசி பழிப்பதற்குரிய இடம் இதுவா என்று அவள் கேட்கின்றாள். தொடர்ந்து வரக்கூடிய கருத்துக்களையும் அவளே சொல்வதாகவும் சொல்வார்கள். வேறு சில உரையாசிரியர்கள் தொடர்ந்து வரக்கூடியது இவள் இப்படி விளையாடி இயேசுவிடம் ஈதோன்னு கேட்டதுக்கு மறுமொழியாக எழுப்ப வந்த பெண்கள் சொன்னதாக சொல்வார்கள். அந்த முறையில் பார்த்தோம் என்று சொன்னால் விளையாடி இயேசுவிடம் ஈதோன்னு அவ கேட்டதுக்கு இவர்கள் மறுமொழி சொல்கின்றார்கள். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆர் என்று இவர்கள் கேட்கின்றார்கள். சிவபெருமானுக்கு அன்பு நிறைந்த நாங்களெல்லாம் யார் என்று அவளை நோக்கி கேட்கின்றார்களாம். யாரை நோக்கி? எழுந்து வந்து இது விளையாட்டுத்தனமா பேசக்கூடிய இடமா, இப்படி கேலி பேச்சுமா பேசுற பழக்கம் உங்களிடம் உள்ளதா என்று கேட்டதற்கு மறுமொழி என்னவென்றால், ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் அடியார்கள். அப்ப அடியார்களிடம் அடியார்களாகிய எங்களிடம் எப்படி வேண்டாத பழக்கங்கள்லாம் இருக்கும்? நீ தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய சொல்லுக்கு மாறாக உன்னுடைய செய்கை இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி அதை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே சொன்னோமே ஒழிய விளையாட்டாகவோ அல்லது இல்லாத ஒன்றை புனைந்துரைத்து என்ன ஒருவர் மனதை நோகச் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ சொன்னதல்ல. நட்பின் உரிமை பற்றி உன் சொல்லோடு உன் செயல் முரணி போகக்கூடாது என்று நெறிப்படுத்தும் முறையில் தான் சொன்னோம் என்பது கருத்து. ஏன்னா அடியார்கள் நெறிப்படுத்துவார்கள். ஈசானார்க்கு அன்பராகிய நாம் யார்? அடியார் நாம் யார்னா நாங்கள் அடியார்கள் அல்லவா? அப்ப அடியார்கள் சொன்னா நெறிப்படுத்த சொல்றாங்கன்னு தான் நினைக்கணுமா ஒழிய அது ஒரு ஏசி பேச்சு என்ற பேச்சு என்று நினைக்கக்கூடாது என்று தெரிவிக்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஈசனுக்கு அன்பர்? அன்பார் யாம் அப்படின்னு இருக்கு. அன்பர் யாம் இல்ல, அன்பார் யாம். அன்பார் யாம்னா அன்பு நிறைந்த யாம், அன்பு நிறைந்த நாங்கள். யாருக்கு அன்பு நிறைந்த நாங்கள்? தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாங்கள். அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவை இருக்கு பாத்தீங்களா, ஆரேலோர்லிருந்து ஆரை மட்டும் பிரிச்சிருங்க. ஏல் ஓர் எம்பாவாய், அது எல்லா பாடலும் உள்ள மாதிரியும் அது முடிவு. ஏல் ஓர் எம்பாவாய் இந்த பாடல்ல, போன பாடல பரிசேலோர் எம்பாவாய் பரிசு என்பது பிரிச்சோம் இல்லையா, இதே எந்தோழி பரிசு அப்படின்னு முடிச்சோம். அது மாதிரி ஆரேலோர் எம்பாவாயில ஆர் என்பதை பிரிச்சிடணும். ஈசனார்க்கு அன்பு ஆர் யாம் ஆர், ஈசனாரிடம் அன்பு நிறைந்த நாங்கள் யார்? நாங்கள் அடியார்கள் சொல்லாம எழுந்து வந்தவளையே சொல்லும்படியாக வைக்கின்றாள். நாங்கள் யாரு அப்படின்னா அடியார்கள் தான் அவ சொல்லியாகணும். அப்ப அடியார்கள் வந்து சும்மா பொருளற்ற முறையிலே ஏசி பேசி விளையாடுவோமா? மாட்டோம். நெறிப்படுத்துவதற்காக தான் சொன்னோங்கிறது கருத்து. எப்படிப்பட்ட ஈசனுக்கு அன்பர் நாங்கள்லாம்? தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார். தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிற பெருமான் அவர் யாரு? சாதாரண பெருமானா அவரு? விண்ணோர்கள் ஏத்துவதற்கு தன்னுடைய மடற்பாதத்தையே தருவதற்காக எழுந்தருளியுள்ள பெருமான் இல்லையா? தம்முடைய அந்த அருட்சக்திமயமான திருவடியை தூக்கி நடனம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த திருவடி எப்படிப்பட்டது? விண்ணோர்கள் எல்லாம் போற்றுகின்றார்கள், அந்த போற்றுதல்களுக்கு கூசக்கூடிய திருவடி. ஆனால் நம்மை ஆட்கொள்ள கூசாமல் அந்த திருவடியை காட்டி அருள்கின்றார். ஏன் விண்ணோர்களுடைய துதிக்கு ஏன் அந்த திருவடி கூசுது அப்படின்னா, விண்ணோர்களுக்கு உண்மையில் அந்த திருவடி மீது பற்று இல்லை. அந்த திருவடியை போற்றுவதன் மூலம் தம்முடைய பதவியிலும் அதிகாரத்திலும் தாம் மேலும் மேலும் வளர வேண்டும், தம்மை பலரும் துதிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த பதவியில் இருப்பதனால் நம்மளை பலரும் வணங்குவார்கள் போற்றுவார்கள். அதற்கு இவர் தான் துணை செய்ய முடியும்னு அவர்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு. அதனாலே இவருடைய திருவடியை போற்றுகின்றார்களே ஒழிய தாழ்வனும் தன்மையோடும் அவர்கள் திருவடியை போற்றவில்லை. அதனால அவருடைய திருவடி புகழ்ச்சிக்கு அந்த பெருமானுடைய திருவடியே கூசுகின்றதாம். பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியேன்னு சொன்னார். அப்படி கூசக்கூடிய விண்ணோர்களுடைய புகழ்ச்சிக்கே கூசக்கூடிய திருவடி நம்முடைய புகழ்ச்சிக்கு இறங்கி நமக்கு அருள் செய்வதற்காக தில்லை திருச்சிற்றம்பலத்திலே திருநடனம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட திருவடியுடைய பெருமானுக்கு அன்பு நிறைந்த நாங்கள் எல்லாம் யார்? அவனுடைய அடியார்கள் அல்லவா? அப்போ அடியார்கள் அடியார்களாக இருக்கின்றன நாங்கள். எங்களோடு நட்பு கொண்டவர்கள் அந்த நெறியை கொஞ்சம் மறப்பார்களே ஆனால் அந்த நெறியை நினைவூட்டி இல்லையா, இவ்வளவு சிறப்பாக பேசுகின்ற நீ உன்னுடைய தகுதிப்படி நடந்து கொள்ள வேண்டாமா என்று உன்னை நெறிப்படுத்தத்தான் இங்கே வந்தோமே ஒழிய சும்மா விளையாட்டாக ஏசி பேசி நகையாடுவதற்காக இங்கு வரவில்லை. ஏதோ நான் உன்னை இப்படி பேசின உடனே என் கூட வந்தவங்கன்னா சிரிப்பாங்க, அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். நாலு பேரு நண்பர்கள்னா அதுல ஒரு நண்பரை பத்தி இன்னொருத்தர் பேச மற்ற மூணு பேரும் சிரிக்க, அதை கேட்டு அதை சொன்னவருக்கு கூட கொஞ்சம் மகிழ்ச்சி. இந்த மாதிரிலாம் இது உலகியல்ல சாதாரணமா பார்க்கலாம். அந்த மாதிரியான நோக்கத்தோடு இங்கு இவர்கள் வரவில்லை. ஆனா இவ்வாறு இப்படி பேசினா என்னை பாரு படுக்கையில் அனுபவிச்சேன்னு சும்மா குத்தி காட்டி சிரித்து விளையாடுவதற்காக வரவில்லை. நெறிப்படுத்தும் நோக்கிலே வந்திருக்கின்றோம், உயரிய நோக்கில. ஏன்னா தில்லை சிற்றம்பலத்தில் ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாங்கள் எல்லாம் யார்? அடியார்கள் அல்லவா? அதான் மகாவித்வான் தண்டபாணி தேசியர் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க, அந்த இறுதியில் உள்ள ஆர் என்பதை கவனிக்காமல் விட்டு விடுவதுண்டு. பல பதிப்புகளில் அவ்வாறு அதற்கு பொருள் கூற மறந்து போய் விட்டு விடுகின்றார்கள் சொன்னார்கள். அது உண்மைதான், அது ரொம்ப கூர்ந்து கவனிச்சாதான் விளங்கும். அன்பறியாம் அன்பறியாம்னு அதோட முடித்து விடுவது உண்டு. ஆரையலோர் எம்பாவாயின்னு அன்பாறு ஆம் ஆர் அன்பு ஆர் என்பதில் ஆறுதல் என்பது நிறைதல். அன்பார்ந்த இல்லையா, அன்பார்ந்தன்னு எழுதுறோம் இல்லையா, எழுதும் போது கடிதம் எழுதும் போது அன்பார்ந்த நண்பனுக்கு எழுதுறோம் இல்லையா. ஆகவே அன்பு நிறைந்த அன்பார் நாம்னா அன்பு நிறைந்த நாம். அடுத்த ஆர் என்பது யார், யார் என்ற பொருள். ஈசனார்க்கு அன்பு நிறைந்த நாம் யார் என்றால் நாம் அடியார்கள். ஆகவே நெறிப்படுத்தும் நோக்கிலேயே சொல்கின்றோம், விளையாடும் நோக்கில் சொல்ல விளையாடும் நோக்கில் சொல்லவில்லை என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே இவ்வாறு அன்பெல்லாம் பரஞ்சோதியாகிய பெருமானுக்கே என்று சொன்ன அந்த அடியார் விழித்து எழ வேண்டிய நேரத்திலே உறங்கி இருக்கின்றாரே என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, கொஞ்சம் அந்த திருவடி பக்தியானது சில சமயங்களில் நல்ல சிறப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் அது மனப்பூர்வமாக தான் சொல்லியிருக்கிறார், ஒன்றும் விளையாட்டாக சொல்லலை. இருந்தாலும் அந்த பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய படும்பொழுது நீங்கி அது விடும்பொழுது பறக்கும் சொன்ன மாதிரி அந்த சிவசிந்தனையில் கொஞ்சம் குறையும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆணவ சார்பு கொஞ்சம் மிகுந்துடும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி உறக்கம் மற்ற வழிகளில் பொழுதுபோக்குதல் போன்றவை நிகழலாம். அப்போ அந்த இடத்துல தான் அடியார்களுடைய துணை அங்கே அவசியமாக இருக்குது. அந்த இருள்மல சார்பிலிருந்து விடுவிப்பதற்கு அடியார்கள் வாசலுக்கே வந்து விட்டார்கள். அது பெரும் பேரு அல்லவா, இவர்கள் வராவிட்டால் இவள் இன்னும் தூங்கி கொண்டு தான் இருப்பாள். அதான் அருமையாக சொல்வார் சிவஞான சித்தியாரில், இருளெல்லாம் இருக்கலாகும் அடியாரோடு இருக்கலாமே என்பார். இருத்தல் என்றால் நீக்குதல். என்னென்னா குரு உபதேசம் பெற்றால் இருள்மலத்தையே நீக்கிக் கொள்ளலாம், அப்புறமும் அடியார்களோடு இருக்கணுமா? ஏன்னா அதனுடைய வாதனை அவ்வப்போது வேலை செய்யும் என்ன. அப்போ அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு அடியார் இணக்கம் அவசியம். இப்போ அந்த உறக்கம்னு பார்த்தா அதுவும் இருளுக்குள்ள ஆழ்ந்து கிடத்துல தானே, கண்மூடி இந்த மற்ற சிந்தனைகள் எதுவுமின்றி உறங்கிக் கொண்டிருத்தல் என்பது அது ஒரு இருளில் கிடப்பது மாதிரி தான். அந்த இருளிலிருந்து நீக்குவதற்கு அடியார்கள் வருகின்றார்கள். சிவசோதியை பாடிக்கொண்டு வருகின்றார்கள், அரும்பெரும் ஜோதியை பரஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே சோதி மீது அன்பு கொண்டவள் படுக்கை மீது அன்பு வைத்து தன்னை இருளுக்குள்ளேயே அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆகவே சோதியை காணும் பொருட்டு நீ விழித்தெழு என்று அறிவுறுத்துகின்றார்கள். ஆகையினால்தான் அங்கே அடியாருடைய சிறப்பு அங்கே உணரப்படுகின்றது.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.
2: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் மங்கையர்க்கரசி பண்ணனம் புணரும். பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திரு எதிர்கொள்பாடி பன்னிந்தளம் பண்வரிசையில் 7 திருப்பதியம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருப்பெருந்துறையில் அருளிய அறிவுறுத்தல் திருப்பதிகம் பாடப்படுகிறது. இதனுடைய ராகம் தற்காலத்தில் வழங்கப்படுகிற மாண்டு என்ற ராகத்தில் பாடப்படுகிறது. அன்பர்கள் கேட்டு ஈசன் அருளை பெற்று மகிழ்வுற வேண்டுமாய் வேண்டுகிறேன்.

0: அப்படின்னு. என்ன நலம் தான் இல்லாத அப்படின்னு கேட்டா பின் இருந்து புஸ்தகம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னே சொன்னேன். என்ன நலம் தான் உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம். பெருமானி எந்த ஒன்றுக்கோ எதுக்கெல்லாம் கசிந்து உருகிறோம், ஆனா உனக்கு கசிந்து உருகணும். அப்படி உனக்கு கசிந்து உருகுதல் இருக்குதே, அதுதான் இந்த ஆன்மா பெற வேண்டிய நலம். இந்த நலத்தை எனக்கு சிறிது கூட தெரியல. அந்த நலந்தான் இயலாத சிறியேன். அப்போ உன்னை நான் நினைந்து நினைந்து உள்ளுருகும்படியாக இருக்கின்ற நிலை எங்கு வருகிறதோ அன்றுதான் இந்த ஆன்மா நலம் பெறுவதற்குரிய வழி. அந்த மாதிரி நலம் பெறுவதற்குரிய வழியாக இருக்கிற அந்த உள்ளுருகின்ற அமைப்பு இருக்கு, உள்ளத்துல உருகுகின்ற நிலைமை இருக்கு, அது எனக்கு சிறிது கூட வாய்க்கிலேயே பெருமானி வாய்க்கிலேயே. அந்த நன்மை தெரியாத சிறியவனா இருக்கிறேனே என்று சொல்லுகிறார். அப்போ என்ன நன்மை அவர் இவர் பெருமான் வந்து என்ன கருணை செய்திருக்கிறார் அந்த ஆன்மாக்களுக்கு அப்படின்னு கேட்டா, அவருக்கு மட்டுமல்ல நமக்கெல்லாம் செய்திருக்கிறார், எல்லா உயிர்களுக்கும் செய்திருக்கிறார். ஒரே சேரும் 84,000 யோனி பேதமாக இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் செய்திருக்கிறார். என்ன இங்கதான் சைவ சித்தாந்தம் நமக்கு நினைவு பண்ணும். நம்முடைய சைவ சித்தாந்தம் போல மிக அருமையான நுட்பமான கருத்துக்களை சொன்னது வேறு இல்லை என்றுதான் சொல்லுகிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் இந்த பிறப்பதற்கெல்லாம் முன்னிருந்த நிலை என்ன, இந்த பிறப்பு ஏன் கொடுக்கப்பட்டது, இதனால் நமக்கு என்ன கிடைக்கும், இதற்கு பின்னே நிலைமை என்ன, மூன்று நிலை சொல்லுகிறோம். அப்போ பிறப்பதற்கெல்லாம் பிறப்பதற்கு போன ஜென்மம் இல்ல, அதுக்கு முந்தைய ஜென்மம் இல்ல, அதுக்கு முந்தைய ஜென்மம் இல்ல, முதல் பிறப்பு எடுக்கிறோம் இல்ல, என்னைக்கு எடுத்தமோ என்னைக்கு எடுத்தமோ
1: மாட்டார் ஏதாவது கை விட்டு வீட்டு வாங்கி அதெல்லாம் அதெல்லாம் 20-ஆம் நூற்றாண்டுல இருக்கிற யோகியதையே வேற. அதனால சுத்திரபுத்திர படம் கிடையாது, அதனால எழுத்தாணி வச்சுட்டு என்னமோ இந்த ஆன்மாவை கரையேற்றும்படியா பாவானி எங்களுக்கு புத்தியும் கொடுக்கணும், அந்த கணக்கில் வர வரும்படியாகவும் செய்யணும் என்று நம்ம வைக்கிறோம், அப்படி செய்யறோம். ஆகவே இந்த மாதிரிதான் நமக்கெல்லாம் இந்த உணர்வு பிறவு எத்தனை பிறவியோ அத்தனை பிறவியெல்லாம் இல்லாமல் தொடக்க காலம் என்று இதை பத்தி பேசினது நம்முடைய சித்தாந்தம் தான் பேசினது. தொடக்க காலம் எத்தனை நூற்றாண்டுகளோ தாண்டி அப்ப இந்த ஆன்மா எப்படி இருந்தது, எப்படி இருந்தது என்பது பத்தி ரொம்ப அருமையா சொல்லப்படும். எப்படி இருந்தது சித்தாந்தம் படித்த நமக்கு தெரியும் ஆன்மா எப்படி இருந்தது, என்ன வேணுங்க, எப்படி இருந்தது இந்த உயிர், இந்த உயிரோடு ஒரு இருள், இந்த உயிரோடு இரு, அந்த இருளானது பிணைந்திருந்தது சேர்ந்திருந்தது. அந்த இருள் என்பது என்ன என்றால் நம்முடைய சித்தாந்தம் என்ன சொல்லிட்டு, ஆணவம் என்று சொல்லிட்டு. ஆணவம், இந்த ஆணவம், ஆணவம்னா என்ன, ஆணவம்னா என்ன, இப்ப நம்ம மொழிகள் சொன்னா திமிர், திமிர்னா என்ன, ஆணவம் கூடாது, ஆணவம்னா திமிர், திமிர்னா ஆணவம். பிள்ளைகள சொல்றது திமிர் பிடிச்ச அழையுது சொல்ல சொன்னதை கேக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளாம் அந்த ஆசீர்வாதம் பெற்றிருப்போம் அந்த காலத்துல. அதுல இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றிருப்போம், அப்பா அம்மா எல்லாம் இது இல்ல இருந்தாங்கன்னா பண்ணாத கொடுத்து பண்ணான்னு சொல்லுவாங்க, இல்ல நல்லதுன்னு சொல்லுவாங்க, இல்ல அவங்க எல்லாம் இப்போ. அதனால இங்க இந்த ஆணவம் அல்லது திமிர் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதெடுத்தாலும் யான், எதெடுத்தாலும் என்னது என்று நினைக்கிற நினைவு இருக்குதே அதுதான் ஆணவம் அல்லது திமிர் என்று சொல்வது. இந்த ஆணவம் என்ற ஒன்று உயிர் என்றோ அன்றே அந்த ஆணவமும் அந்த உயிரோடு சேர்ந்திருக்கிறது என்பது சித்தாந்தம். சித்தாந்தம் இவங்களெல்லாம் படிச்சிருப்பாங்க. இங்க நம்ம நம்ம இவர் தானே வராரு, இவர் பேரு ஆளாள சுந்தர வர்றார், வயசானவர்ல பெரியவர் எல்லாம் எல்லாம் படிச்சு படிச்சுட்டு பது வருஷம் படிச்சுட்டு வந்து சொல்வார் தேவையாபுரம். அதனால இந்த உயிர் என்றோ அன்றுதான் அன்றே அந்த ஆணவம் இருந்தது. நம்மால சும்மா இருப்பானா, அது அது ஏன் வந்ததுய, இந்த உயிர் என்றோ அன்றே அந்த ஆணவம் ஏன் இருக்கணும், ஏன் உயிர் தன்னம் தனியா இருந்தது தன்ன உயிர் தன்னம் தனியா இருந்ததுன்னா இந்த பெருவியே கிடையாது நமக்கு, இந்த பிள்ளை சீப்பாடு கிடையாது. இந்த பாழா போன ஆணுங்கிற ஒன்று சேர்ந்திருந்ததுனால தான் இவ்வளவு நமக்கு வினையும். சரி, அது ஏன் சேர்ந்திருந்தது தெரியாது சார், தெரியாதுன்னு சொல்றது இல்லை. அந்த எதிர்நீச்சலான ஒரு கேள்வி போடுவாங்க, என்ன எதிர்நீச்சல்னா விளையாட்டுக்கு விளையாட்டாம இருக்கும், ஆனா வினயத்துக்கு வினயமா இருக்கும். ஒருத்தர் கேக்குறாங்க, ஏ சார் திருவண்ணாமலையில ஒரு நாளைக்கு காலையில சாயந்தரத்துக்குள்ள எத்தனை பறவை பறக்குது கேக்குறேன். கேள்விக்கு என்ன வந்துருக்குது எத்தனை பறவை? உடனே அதுக்கு என்ன தெரியாதுன்னு சொல்ல வேண்டியல. சரி, திருவண்ணாமலையில பகலிரவாக எத்தனை கொசுக்கள் பறக்கின்றன? நீ என்னப்பா, நீ ஒண்ணு அளவு கொசுக்கள் பறக்கிறத சொல்ல முடியுமா? ஆனா நீ ஒண்ணு என்னப்பா பறவை பறக்கிறத சொல்ல முடியுமா? போடான்னு இதெல்லாம் விளையாட்டு. இந்த விளையாட்டை பெரியவங்க பண்ணிருக்கிறாங்க, திருவள்ளுவரே பண்ணிருக்காரு, திருவள்ளுவரே பண்ணிருக்காரு. சிவ சிவ ஐயா, ஞானிகளுடைய பெருமையை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். மூணாவது அதிகாரம், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமைனா எல்லாவற்றையும் தொடர்ந்து வாழ்கின்ற நல்ல ஞானிகளுடைய பெருமை. எனவே அந்த ஞானிகளுடைய பெருமையை சொல்லுங்க. அப்பா, ஞானிகளுடைய பெருமையை நான் சொல்ல முடியுமா? கேட்டுட்ட கேள்வியா? தெரியாதுன்னு சொல்ல வேணாம். நல்லதான், அதுக்கு என்ன பண்ணனர்? சரி, ஞானிகள் பெருமையை நான் சொல்லுகிறேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. என்னன்னு, இதுவரையில் இந்த உலகத்துல பிறந்து இறந்த உயிர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டார். சிவ சிவ சிவ சிவ, இது சொல்ல முடியுங்களா அப்படின்னாரு. இவர் சிவ சிவ சிவ சிவ நீத்தார் பெருமையை சொல்ல முடியுங்களா? போங்க, என்னையா கிச்சி சிதம்பரம் மாதிரி பண்ணாரு விளையாட்டு. துறந்தார் பெருமை துணை கூறின், இந்த உலகில் நீத்தார் துறந்தவருடைய பெருமையை என்னுடைய அளவை எப்படி என்ன என்ன கேட்டால், பையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இதுவரைக்கும் இந்த உலகத்துல எத்தனை பேர் இறந்தாங்கிற கணக்கு இருந்ததுன்னா நானும் நீத்தார் பெருமை சொல்லலாம், அதுக்கு கணக்கு சொல்ல முடியாது, இதுவும் பெருமை சொல்ல முடியாது. அப்ப ஞானிகளுடைய பெருமை அவ்வளவு உயர்ந்தது. எனவே ஆதி பகவன் முதற்றே உலகு என்றெல்லாம் சொன்னார். எனவே இப்பொழுது அதனால நமக்கு இந்த உயிர் என்னன்னு கேட்டா, உயிர் என்றோ அன்றே அந்த ஆணவமும் சேர்ந்திருக்கிறது என்று சொல்லும் போது அது ஏன் சார் சேர்ந்தது? அதுதான்ப்பா தெரியல. சேர்ந்தாலடா அந்த உயிர் என்றோ அன்றே அதோட சேர்ந்திருக்குன்னா பார்த்தாங்க. இதை விளக்கணும் யாரு? இருபதாம் நூற்றாண்டு ஆளுக்கு நமக்கு விளக்கணும் அல்லவா? அது விளங்கல என்ன பாத்தீங்களா? சேவை சித்தாந்தத்துல எடுத்தெடுப்புலயே தகராறுதான் இருக்கு. நின்றுவாங்க சும்மா இருப்பானா நம்மளு அல்லவா? அது ஏத்துக்கிறானா இல்லையா ஆப்பு வச்சிருவான். அது தமிழனுடைய ரொம்ப ரொம்ப காலமா செஞ்சிட்டு இருக்கிற வேலை. ஆமா, தான் செய்ய முடியவும் முடியாத செஞ்சதை அழைச்சு விட்டுருக்கும் அதுல இன்பம். அதனாலதான் அப்படி எல்லாம் போனோம். என்ன அப்படி இருப்போமா? நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்த பேரறிவும் அந்த பெரும் அந்த எண்ணமும் இருந்திருந்தா நேரம் எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாம் எங்கேயோ இருக்கணுமே. இந்த மாதிரி எல்லாம் கேடான பின்னால வர வர வந்ததுனால போயணும். சரி போட்டோம். அதற்காக என்ன பண்ணாங்க? ரொம்ப அருமையா சொல்றாங்க சித்தாந்த சாஸ்திரம். நீங்க படிச்சிருக்க சித்தாந்த சாஸ்திரம் இந்த உயிர் என்றோ அன்றே ஆணவம்ங்கிறத விளக்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஏ தம்பி, நெல்லு இருக்குது. ஆமா, அதுல ஏன் உமி சேர்ந்தது அப்படின்னு கேட்டேன். நல்லாலப்பா, நீ நெல்லுனாலே மேல உமி உள்ள அரிசி இது ரெண்டும் சேர்ந்ததுதான் அப்படின்னாரு. உயிர் என்றாலே அது ஆணவம் என்று அந்த உயிரோட சேர்ந்ததுதான். இப்ப நீங்க நெல்ல மறுப்பீங்களா? நெல்லுன்னு என்ன அர்த்தம்? மேல் உமியும் உள்ளே அரிசியும். அந்த மேல் எதுக்கு உமி சேர்ந்தது அப்படின்னா, அடரா இரவிலிய நெல்லுன்னா அதான் தான். நெல்லுக்கு உமியும் நிகழ் செம்பினில் களிம்பும் சொல்லில் புதிதன்று தொன்மையே. எதும்பி, நெல்லுக்கு உமி என்னைக்கு சேர்ந்தது? நெல்லுனாலே உமியோடு சேர்ந்துதான் இருக்கும், அரிசி உள்ள இருக்கும். அதுபோல செம்புனாலே அதுல களிம்பு இருக்கும். ரெண்டு நாளைக்கு விளக்கலன்னா மூணாவது அம்மா அப்பா பாத்தீங்கன்னா கண்டங்கரியன்னு இருக்கே, முதல்ல ரெண்டு கொஞ்சம் கழனி ஊத்து வெயில்ல வையி நல்லா அரை ஒரு மணி நேரம் இருக்கட்டேன், அப்புறம் மேல எடுத்து போட்டு கழுவுனாத்தான் அந்த களும்பு போகும். சரி போச்சு, அப்படியே இருக்குமோ மீண்டும் வந்துடும். அப்ப செம்புல ஏண்டா அந்த அழுக்கு களும்பு வந்துனாரு? செம்புனாலே அதுக்கு இயல்பு களிம்பு வர்றதுதான்.
0: நெல்லுனாலே உள்ள அரிசியோட மேல உமி இருக்கிறது தான், அப்ப உயிர்னாலே அது ஆணவத்தோட இருக்கிறது தாங்க. இப்படி சொல்லிச்சு சித்தாந்தம். என்ன பண்ணுவாங்க அவங்க விளக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுங்களா? ஆமா, எங்கன வந்ததுன்னு கேட்டானா, நெல்லு குமியப்ப எங்கன வந்ததுன்னு கேள்வி விட்டுவாங்க. அதுதான் இயல்பு, அதுதான் இயல்பு சித்தாந்தம். இப்படித்தான். ஆனா இது தொடக்கத்தை இன்னைக்கு எல்லா சமயங்களுக்குமே தொடக்க நிலை சங்கடம் தான், தொடக்க நிலை சங்கடம் தான். எதிர ஒரு நம்பிக்கை தான் வச்சுக்கணும். இப்ப நம்மோட கூட இருக்கிறாங்க யாரு, வேதாந்திகள், அவங்க பிரம்மம் என்ற ஒன்றுதான், அதிலிருந்துதான் எல்லாம் உயிர்கள் வந்தன. பிரம்மத்திலிருந்து உயிர் வந்தா ஏன் இவ்வளவு சீ பண்ணும்? அதான் மாயை. சீக்கொள்றது எங்க இருந்து வந்தது? அது மாயை. அங்கதான் தகராறு, தொடக்க எல்லாருக்குமே தகராறு. அதே போல முடிவு, இந்த ஆன்மா எல்லாம் கடந்து கடைசியில எப்படி இறைவனோட இருக்கும்? இறைவன் அங்க இருப்பார், எங்க திருமால் அங்க இருப்பார், இந்த ஆன்மாக்கள் வைகுண்டத்துல போய் தங்கி இருக்கும். அப்போ திருமால் அங்கே அம்மாவோட லட்சுமியோட இருப்பா, இந்த ஆன்மா அங்க இருக்கும். அவங்கதான் என்னது, முத்தி நிலையிலும் கூட இறைவன் வேறு உயிர் வேறாக இருக்கும் என்று புரிஞ்சுட்டாங்க. இவங்க வேதாந்திகள், பிரம்மத்திலிருந்து அந்த உயிர்கள் வந்தது மாயினால, இதெல்லாம் தீங்கெல்லாம் நீங்க பிறகு மீண்டும் பிரம்மமாவே ஆயிடும், பிரம்மமாவே ஆயிடும். நாங்க அப்போ உயிர்கள் ஆண் இறைவனாகவே ஆயிவிடும் தாங்க, அது முத்தி இல்லை. இவங்க எங்க திருமால் பள்ளி கொண்டிருப்பார் சீதா, இது பெருமாட்டியோடு இந்த ஆன்மா அங்க இருக்கும், ரெண்டாகவே இருக்கும்னு. நம்ம சித்தாந்தம் இரண்டும் அல்ல, ஒன்றும் அல்ல. அதான் தகராறு. ஏன்னு கேளுங்க, ஒன்று நாளும் விளங்கிட்டு எழுந்திரிச்சிருவான், ரெண்டு நாளும் போக அப்படியான்ட்டுருவான், இரண்டும் அல்ல ஒன்றும். அதுதான் அவங்க சித்தாந்தம். எப்ப எடுத்தாலும் ஏதேன்னு இந்த மாதிரி பண்ணி தொலைச்சுடுறீங்க, அது எங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. இப்ப ரெண்டு நாளும் விளங்குது, ஒன்று நாளும் விளங்குது, இரண்டும் அல்ல ஒன்றும் அல்ல. தலையை சுத்துது சார், வேணாம் சித்தாந்தம், உங்க சித்தாந்தம்.

அப்படி சினிமா வரும்போது இப்படி உட்காந்துருக்கீங்க, அந்த 10 நிமிஷம் வரைக்கும் முன்னால் விளக்கெல்லாம் எரியுது, எல்லாம் சோடாகடா எல்லாம் விற்குது, எல்லாம் வேண்டியதெல்லாம் உங்களுக்கு சென்டர் எல்லாம் விற்குது இல்லைங்களா. அப்புறம் மெதுவாக 2 லைட் ஆஃப் ஆகுது, 1 லைட் ஆஃப் ஆகுது இல்லைங்களா, முழுதும் லைட்டே முழுதும் போயிடுது. அப்புறம் யாரு இவங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் சரிங்களா, அந்த பழைய ஆட்கள் தான் எங்களுக்கு தெரியுது, புதாலெல்லாம் தெரியல சரிங்களா. எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு தெரியுது. அதுக்கு முன்னே கேட்டு பாவது என்ன கிருஷ்ணன், அது அது ரொம்ப தொடக்க கட்டு, ரொம்ப ரொம்ப வயசானவங்க 70-85 தானவங்க. அப்ப என்ன கேட்டா எம்கேடி பாவது இருக்குன்னு சொன்ன, ஏறத்தால சைக்கிள்ல வந்து 40 மைல் போய் பார்த்தவங்க கூட உண்டு அந்த காலத்துல. ஆமா அன்னைக்குதான் கைலாசம் போயிட்டு வந்தா அர்த்தம் எம்கேடி. எம்கேடி என்எஸ் கிருஷ்ணன் இருந்துட்டா அந்த படம் நடிச்சுட்டாங்கன்னா அது வந்து 40 மைல் 50 மைல் சைக்கிள்லயே போய் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி எல்லாம் பித்துக்கள்ட்டு தான் இல்ல. அடுத்த செட்டு தான் எம்ஜிஆர் இந்த சிவாஜி கணேசன் அல்லவா. இப்ப எல்லாம் தெரியல யாராவது சொல்றாங்க அல்லவா, ரஜினி அது இதெல்லாம் சொல்றாங்க, வல்லார் வாய் கேட்டு உனக்கு தெரியவங்க கிட்ட கேட்டுங்க விட்டுருங்க. இப்படி வருது இல்ல, உங்களுக்கு வேண்டியவங்க வர்றாங்க வந்து நடிக்கிறாங்க. நடிக்கின்ற பொழுது என்ன கேட்டா, நடிப்பதை பார்க்கும் போது இவங்க தன்னுடைய ஆர்வமா இருக்கான்ல, ஆர்வமா பல பேர் அப்படியா இருக்கும். அவர் வந்தவொடனே கைதட்டி ஆஹா அப்படி அப்படி அவர் போனார்னா இவரும் போறான். அது சில கொலைகள்லாம் நடந்ததுன்னு சொன்னா பாருங்க அப்படின்ட்டான். அப்போ இத்தனை பேர் இருக்கீங்களே, இத்தனை பேரும் நீங்க ஒன்றா இருக்கிறீங்க, எதோட அந்த நடிப்பு கலையிலே அவர் செய்த அந்த கூட போகும்போது அவன் அப்படி குத்தும் போது யாரு குத்துனா, இங்க இருக்கிற 3000 பேரும் குத்தி இருக்கிறான். என்ன லாபம்டா, என்ன லாபம்டாடா, என்ன சொல்ற. இப்போ நீங்க அங்க இருக்கிறது 30,000 பேரா இருந்து குத்துறது ஒரு ஆளா இருந்தா கூட, அந்த 30,000 பேருடைய எண்ணமும் எங்கே அமைந்திருக்கிறது, அந்த ஒரே ஒரு குத்துல அமைஞ்சிருக்கு. இப்ப இது ஒன்றா வேறா ஒன்றல்ல, ஏன்னா 30,000 பேர் இது குத்துற மாட்டேன் வேறா இருக்கீங்களா இல்ல ஏன். அப்ப எங்கேயாவது பையில விட்டு உங்களை இருந்து 500 ரூபாய் பணம் செலுத்தா கூட தெரியாது சரிங்களா, பின்னாலதான் செய்யுமே தவிர சரி. அப்ப அப்ப வேறா இருந்தீங்களா இல்ல, வேறாவும் இல்ல ஏன் பையில இருந்து பணம் எடுத்துட்டு போயிட்டான்னு தெரியல, ஒன்றாகவும் இல்ல ஏன்னா நடக்கிறது எல்லாம் அங்கே இப்ப இங்க இருக்கிறான். அந்த அனுபவத்தினாலே தன்னுடைய ஆன்மா அதிலேயே பதிந்துட்டது. அதுபோலத்தான் முத்தி நிலையிலே எங்கள் பெருமான் இருப்பார், அந்த பெருமானுடைய திருவடியில இந்த ஆன்மா அழிந்து நிற்கும் அல்லவா, அவன் தருகின்ற அந்த அருளாரமுதத்தை அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கும். வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரி விழுங்கினேன் விக்கினேன் திருவாசகம். அதனால பெருமான் தருகின்ற அந்த இன்பத்தை பேரின்பத்தை வழங்கிக் கொண்டே இருக்க இந்த ஆன்மா நுகர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப வழங்குகின்றவன் இறைவன், அதை உண்பது ஆன்மா வேறுதான். ஆனா அந்த உண்ணுகின்ற பொழுது அந்த இறைவன் தான் வணங்குகின்றான் என்பது கூட தெரியாம தன் அறியாம சாப்பிட்டு இருக்குமா. அதனால ஒன்று ஒன்று விளங்குதா அல்லவா. அப்ப இருமை என் ஒருமையும் இதான் ஞானசம்பந்தர் சொன்னார். இந்த அத்வைதம்ங்கிற சொல்லுக்கு நம்முடைய ஞானசம்பந்தர் தான் இந்த தமிழாக்கம் பண்ணது. அப்ப இதுக்கு என்னன்னு பேரு, இருமையின் முத்தியில ஆன்மா வேறு இறைவன் வேறு தான் அப்பவும் முத்தியில விட. ஆனால் ஒருமை என்ன ஒருமையினர், அவனோடு இருந்து அன்பை இன்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா இன்பப்படுவது ஆன்மா, இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பது இறைவன். இந்த இன்பத்தை நுகர்கின்ற பொழுது தான் வேறு என்று தெரியாது, ஆண்டவன் வேறு என்று தெரியாது. அப்படியே அந்தகர்நாதர் போற போக்குல இதை வச்சார், இந்த சித்தாந்த முத்தியை வைத்தார். நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய் முருகா. நீ முருகனாக நான் அருணகிரியா இருக்கப்படாதுப்பா. நீ வேறனாதிருக்க முருகனாகிய நீ தனியா, அருணகிரியாகிய நான் தனியா இருக்கக்கூடாது. நீ வேறு நான் வேறு இருக்கக்கூடாது. நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய் உன்னோடு அப்படி இருந்துகிட்டே திருவடியே இருக்குன்னுப்பா. ஈக்குவல் டு இந்த அத்வைதத்தை அப்படி எழுதினார். திருப்புவன் காட்டும் சைவ சித்தாந்தம் என்று ஒரு பிஹெச்டி பண்ணலாம்.

0: இன்னைய வரைக்கும் பண்ணலை அவனும். திருப்புகழ் காட்டும் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் என்று என்னன்னு அல்லது திருப்பூர் சபையா இருக்கிறது என்ன பண்ணு, இந்த மாதிரி தலைப்பு கொடுக்கணும் பேச்சாளர்களுக்கு. இங்க சுத்து விடப்படாது, இவன் பேசினதே பேசிட்டு இருப்பான், வேலூர்ல பேசணும் இங்க பேசுவான், இங்க பேச ஆட்கார பேசிட்டு இருப்பான், நான் சொல்ற தலைப்பு பேசுற இல்லன்னா வேணாம் விட்டு அப்படின்ட்டு. எந்த திருப்பூர் சபையும் வைக்க மாட்டேங்கிறீங்களே, திருப்பூர் வழங்காது. ஏன் வழங்காது? அப்படி என்னதான் வழங்கிக்கிறது, கதை சொல்லியே வழங்கிட்டு இருக்கிறத கடைசி வரைக்கும். அஞ்சு ஊர் வேண்டு இல்லன்னா வந்து அஞ்சு வீடு வேண்டு இல்லன்னா அஞ்சு நல்ல இல்லன்னா சண்டைக்கு வர்றேன்னு சொல்லு. பாவம் அந்த ஆளு, இவருக்கு சண்டைனால பிடிக்காது, அதை பிடிக்க வைக்கிறது இந்த கிருஷ்ண பரமாத்மா. அதனால நானே தூது போறேன்னு சொல்லிட்டு அங்க தூது போனா என்ன சொல்றது என்னது, மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க ஒண்ணும் சொல்லல. அர்ஜுன்கிட்ட போனாங்க, நீங்க தூது போறத விட என் வில்லே பதில் சொல்லுமேன்ட்டான் பீமன், நீ போறத விட என் கதையே வேலை செய்யுமேன்ட்டான். சகாதேவன்கிட்ட போனான்னா அவன் ஜோசியமும் தெரியும் அதுதான் சரியான ஆளு. நீ போனா என்ன, போவாட்டி என்ன, இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அவ கூந்தல முடிச்சா என்ன, முடிக்காட்டி என்ன, போயா என்ன, இவன் தான் டேஞ்சர். நீங்க போன்னு சொல்றவனும் நல்லவன், வேணான்னு சொல்றவன் நல்லவன், போனா என்ன இருந்தா என்னங்கிற மாதிரி அவன் தான் டேஞ்சர். நான் கூட வகுப்புல கேக்குறது, ஏப்பா அடுத்த வாரம் தேர்வு வைக்கலாமா அப்படின்னா, சரி ஐயா இந்த ரெண்டு தேர்வு வச்சிருக்காங்க ஐயா, ஐயா நீ அடுத்த தடவை மாத்தி வச்சிங்க என்று சொல்லவும் நல்லவன், ஐயா வச்சிருங்கயா நல்லவன், வச்சா வைக்கிட்டு வைக்காட்டி போட்டுமேங்கிற என்ன பண்ணுவேன், இந்த மலையாணிக்கு லீவு போட்டுருவான். எனக்கு இந்த தலைவலியா இருப்பதால் அவன் டேஞ்சரான பேவன், இந்த பையங்கிறவன் நல்லவன், வைக்க வேணாங்கிறவன் நல்லவன், இந்த ரெண்டாங்கிட்டா இருக்கான் பாருங்க அவன் ரொம்ப ஆபத்தான பேரு. அது மாதிரி கதை எடுத்தவனும் நல்லவன், வில் எடுக்கிறவன் நல்லவன், இவர் வந்து நீ போ கேளு இப்படி கேளு அஞ்சு ஊரு கேளு அது வேற, இவர் நல்லவரு. நீ போன என்ன, போகாட்டி என்ன, இருந்தா என்ன, போறாதா பாருங்க, ஏ இனிமே வந்து நம்ம நம்ம இதுல ஒண்ணு தனியா வச்சு, இப்ப எல்லாரும் சேர்த்து வைக்க தனியா வச்சுட்டு போட்டான் எங்கே வெள்ளி தெரியல காணுங்க. இது மாதிரி இந்த பாரத கதை கேட்டே இருக்கிறமே காலங்காலமா. திருப்பூரில் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் வேணாமா? ஆகவே அந்த முத்தி நிலையும் கடினம், இந்த தொடக்க நிலையும் கடினம். எல்லா சமயத்திலும் கிறித்தவர்கள் எல்லாம் கொண்டு போய் எங்க வச்சிருவாங்க, எங்க கர்த்தா ஒரு நாளைக்கு சங்கநாத ஊதுவார், அன்னைக்கு இந்த ஆன்மாக்களுக்கு தீர்ப்பு நேருங்கிறார். அது வரைக்கும் இங்க இருக்குதான், அதுக்குள்ளேயே இருக்கிறார் அவங்க சித்தாந்தம். அது ஏன் சார் கர்த்தா என்னைக்கு ஊதுறது என்னைக்கு இருக்கிறது அதெல்லாம் ஊதுவார் தருவார், அங்கேயும் முக்கியம் இல்லை கஷ்டம்னு. ஆகவே எல்லா மதங்களுக்கும் தொடக்கத்திலும் இறுதியில் தான். இதை சார் பாருங்க சுவிஞான சித்தியார், நம்முடைய சுவிஞான சித்தியார்ல பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடு வருவிடு நீ, எல்லா மதங்களும் தொடக்கத்திலும் கடைசியிலும் தான் தகராறாகும். கல்டா எல்லா மதங்களும் என்ன இதுல தகராறு, தொடக்கமும் முடிவும் தான் தகராறு. இடையில நல்லபடியா இருக்கணும்பா, அப்படி இருக்கணும்பா, கன்னத்துல போடணும், ஆண்டவனை வணங்கணும், பெரியவங்களை வணங்கணும், அது எல்லா மதமும் சொல்லும். இந்த தொடக்கமும் கடைசியும் தான் தகராறு, ஏன்னா அது ரெண்டு நம்முடைய ஆன்மாவுக்கு எட்டாத ஒன்று. ஆகவே இப்படி அந்த ஆணவத்தோடு கட்டிருந்த ஆணவம் வேறு உயிர் வேறின்றில்லாதிருந்த தொடக்க நிலை இருக்குதே, அந்த நிலையை ஆண்டவன் மாற்றுவதற்காகத்தான் என்ன பண்றான், இந்த உடம்பை கொடுக்கறான் அல்லவா, உடம்பை கொடுக்கறான், உடம்பை கொடுத்து இதன் வாயிலாக அந்த வினையை நீக்குன்னு நினைக்கிறான், அந்த ஆணவத்தை நீக்குங்கிறான். இவன் என்ன பண்றான்னு கேட்டா, ஏற்கனவே இருக்கிற ஆணவத்தோட மேலையும் சேர்த்து கொஞ்சம் இன்னும் உருண்டை பெருசா ஆக்கிட்டான் அல்லவா, அந்தந்த பிறவிலையும் பெருசா ஆக்கி ஆக்கி ஆக்கி இவ்வளவு பெருசா ஆகி போச்சு. ஏதோ நன்மை செய்யறது இல்லையானாரு, என்னைக்கோ சில நாளைக்கு நன்மை செய்யலாம், கார்த்தி என்னைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கோ அல்லது மற்ற பெரியவங்க வீட்டுக்கோ போய் கூட இருந்து பரிமாறுறாங்க அப்படின்னா அந்த நன்மை நன்மை தானே, நன்மை நன்மை தான், அதுல ஒண்ணு ஆட்ட மாட்டோம் இல்ல. சரி எல்லாரும் போறாங்க, நாமளும் தான் ஒரு தடவை வந்து கிரிவலம் வள வள விடுமே அப்படின்னு வர்றான், நன்மை நன்மை தானே, நினைச்சோ நினைக்காம செஞ்சா நல்லது தானே அல்லவா. அப்ப என்ன வருது, நன்மையும் வருது தீமையும் வருது, அதுதான் இருவினை, இருவினைன்னு சொல்றோம். அப்ப நன்மை செய்தால் அதனால் வருகிற அனுபவம் நல்வினை என்றும், தீமை செய்தால் அதனால் வருகின்ற அனுபவம் தீமை என்றும் சொல்றோம், அதுதான் நல்வினை தீவினை இருவினைன்னு சொல்றோம் இல்லைங்களா. அதனால் நமக்கு இந்த பெரிய என்ன பண்றான் ஆண்டவன், என்ன பண்றான், இந்த இருளை நீக்குவதற்காக பிறவி கொடுக்கிறான். இப்ப வாங்க நம்ம பகுதிக்கு. எது இப்ப இவ்வளவு சொன்னது வேறு கதை இல்ல. சிவபுராணமி வல்வினையேன் தன்னை மறைந்திருந்தாயம் பெருமான். அது வரைக்கும் முன்ன படிச்சிருந்தோம். வல்வினையேன் தன்னை நிறைந்த வினை உடையவனாகிய என்னை இந்த பிறவிங்கிறதுல கொண்டாந்து நீ போட்டிருக்கிற. எப்படி போட்டி கேட்டா அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. இந்த ஆணவம் வேறு உயிர் வேறு என்றில்லாது இருக்கிற ஒரு ஒரு ஒரு ஒரு பண்டில் இருக்குல்ல, ஒரு கட்டு இருக்குல்ல, அது என்ன பண்ணார்னா பெருமான் அத வந்து தப்பி தவறி இந்த ரெண்டும் விலகி போட போகுதோன்னு சொல்லிட்டு விலகாது, விலகாம ஒன்றாயிடுவதோன்னு கட்டிட்டு ரெண்டையும் சேர்த்து கட்டாராம். எதனால அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. இது செய்த நல்வினை அது ஒரு கயிறு, இது செய்த தீவினை அது ஒரு கயிறு. இந்த ரெண்டு கயிறும் போட்டு இந்த உடம்பை கட்டாராம். நம்ம இப்ப நம்ம உடம்பு இப்ப எப்படின்னா இப்படி இருக்குன்னு அர்த்தம் கட்டி. இப்ப அப்படியான அர்த்தம் உயிர் அது அதோடு இணைந்திருக்கிற ஆணவம் இது ஒரு உருண்டை இது இருக்கு. இத வந்து என்ன பண்றோம் இந்த பிறவிங்கிறது கொடுப்பதற்காக என்ன பண்றோம் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால அந்த ரெண்டையும் கட்டி. ஏன்னா தவறி போட போகுதுன்னு கட்டி புறந்தோல் போர்த்து. இந்த உடம்புல என்ன தெரியுமா இந்த ஆன்மாவோடு அந்த ஆணவத்தை நீக்குவதற்காக இந்த உடம்ப ரெண்டு கைத்தினால கட்டி இந்த கட்டிருக்கோம். கட்டினா இந்த பார்சல் வந்து வெளியில தெரியுமில்ல அதிகமா இருக்குமில்ல போஸ்ட்மேனுக்கு போஸ்ட் மாஸ்டருக்கு, அதனால என்ன கேட்டாரு அதை மேல ஒரு கவர் போட்டு மூடிக்கணும். மூடிக்கொண்டு பார்சல் கொடுத்தா அருமையா இருக்குது. எவ்வளவு சார் இது 25 ரூபா அப்படின்னு பார்சல் போடுது. அது மாதிரிங்க இந்த ஆணவம் அதோடு கூடிய அந்த உயிர் இந்த ரெண்டையும் வந்து மேல கட்டின இந்த நல்வினை தீவினை ஆகிய கயிறு கட்டின கச்சாமுச்சான் இருக்கு. அதனால பெருமான் பார்த்தாராம் இந்த மாதிரி ஒரு புறந்தோல் போர்த்து எல்லாருக்கும் தோல் கொடுத்தான். அதுல பல டிசைன் நம்ம டிசைன் இனிமே அந்த காலத்துல பெண்கள் பாக்குறதுதான் வைக்கிறது இருக்குல்ல புடவையில எத்தனை டிசைன் பாக்குறான் அப்படின்ட்டு. அது மாதிரி என்னென்ன சில பேருக்கு சிவப்பான டிசைன், சில பேர் கருப்பானது, சில பேருக்கு மாஞ்ச வலையா இருக்கிறது. அதனாலதான் நம்ம உடம்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா ஆண்டவனுக்கு கொடுக்குற அந்த உடம்பு எப்படி இருக்கு கேட்டா ஒரே மாதிரி இல்ல பாருங்க. ஒரே மாதிரி ஒன்னு 5.5, 1.3, 1.2 5.5 தாண்டினாலும் பனைமரத்துல பாவி என்ன மனத்தால பாவிங்கிறான். நீங்க சின்ன இருந்தாலும் கத்திரிக்காய் காலங்க முடிச்ச மாதிரி பாவம். ஆமா சின்ன குறுகிய கத்திரிக்காய் காலங்க முளைச்ச மாதிரி கே கேன்னு வர்றான் அப்படிங்கிறது. ஒரேடியா பெருசாயிட்டேன் பனைமரம் மாதிரி வர்றான். அப்ப உயர்ந்தாலும் தப்பு சின்னதை கொடுவேன், இப்படி அகன்றாலும் தப்பு. எங்கதான் அரிசி வாங்குறாரு தெரியல கேள்டா கேள்டாங்கிறான். அதனால நாமும் தான் சாப்பிட்டு பாக்குறோம் ஏற மாட்டேங்குது எடை. இந்த ஆள் எங்க வாங்குறாரு எந்த திருவண்ணாமலை அரிசியான்னு கேளு, வேற எந்த அரிசியான்னு கேளு இல்லவா. ஒல்லியா போட்டாலும் செய்ய வேண வேண அவ்வளவு வேண என்னதான் பண்றது அழகா இருக்கும் சரிங்களா. கர்லிங் இருக்கும் இது இருக்கு திருக்குற்றால குறவஞ்சியில அவன் தெரிஞ்சு வர்றான் என் குடத்து எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு. குற்றால குறவஞ்சியில எப்படி இருப்பாடின்னு கேட்டா கண்ணங்கரியா தான் இருப்பாடு என் குரத்தி கருப்பில் அழகியடா என் சிங்கி. என் சிங்கி என்னை விட்டுட்டு எங்கயோ போயிட்டா ஆனா கண்ணங்கரியன்னு தான் இருப்பா அழகு சொட்டும்டா சொட்டும் கருப்பில் அழகியடா என் சிங்கி. இப்ப ரொம்ப பேர் காலத்துல 14 ஆண்டுல இவெல்லாம் பாடினது குற்றால குறவஞ்சின்னு பண்ணு. அது மாதிரி இவ்வளவு புறந்தோல் போர்த்து. சரி இதுல உள்ள எக்கச்சக்கமான அழுக்கு. ஆமா பாரு கொஞ்சம் வெயிலா இருந்தா வேர் வந்துருது, கொஞ்சம் தண்ணியில வந்துட்டு ஜுரம் வந்துருது சரிங்களா. இது என்ன வேக்கூர் பாஞ்சி இப்படி சொல்லிக்கிட்டே கிடக்க வேண்டியது. இது என்ன கேட்டா என்னன்னா ரெண்டு நாளா பேச முடியலைங்க மழையில நனைஞ்சிட்டேன்னா ரகசியம் பேசுறோம் அப்படி ஆயிடுது. அதனால உள்ள இருக்கிற அந்த அழுக்கு இருக்குதே அதெல்லாம் தெரியாம புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. அழுக்கு இருக்கிற மாதிரிலாம் போட்டு மூடி இருக்காரு. அழுக்கு வரவும் செய்யும் ஆனா அது மூடியும் இருக்கும் தெரியாது. எவ்வளவு டிசைன் பார்த்தீங்களா எவ்வளவு அருமையானது. காதுக்குள்ள குறிஞ்சி இருக்கு ஆனா வெளியில தெரியுதோ. இப்ப என்னைக்கோ எடுத்து வரும்போதுதான் வருத்தவர். அது போல மூக்குள்ள இருக்கு பாயில எச்சில் இப்படி பாத்தீங்கன்னா பொது அழுக்கு மூடி அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்து. இது வேற யாரு கதையும் இல்ல, சிவபுராணம் இல்ல, நம்ம புராணம் இது. இப்போ ஆமா சிவபுராணத்தில் நம்முடைய புராணம் இது. இப்போ எல்லா நம்ம இங்க இருக்குமே அத்தனை பேருடைய புராணம். யாருக்கும் நீங்க இதுல ஏதாவது கருத்து வேற்றுமே இருக்கோ? ஒருத்தர் நாத்தியநாத்தியநாத்த இல்ல, ஏ உட்கார உன் தோல் இருக்கே. அதனால புறந்தோல் போர்த்து எதை கட்டிருக்காங்க? அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிரை. இந்த உள்ள இருக்கிற மலம் நீங்குவதற்காக ஒன்பது வாசப்படி ஒன்பது ஜலதார. இந்த ஜலதார ஏன் ஒன்பது வச்சாரு? அவ்வளவு உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஏன் சார் ஒரு ஒரு போத ஒரு ஒரு ஒரு கழிவறை இருந்தா போதாதன்னு கேட்டா, இது ஒண்ணுக்குள்ள வந்தாதானே, இது அவ்வளவு இருக்கு. என்னது குறும்பியா இருக்கிறது இப்படித்தான் வர்றீங்கிறது, சளியா இருக்கிறது இப்படித்தான் வரீங்கிறது, எச்சலா இருக்கிறது இப்படித்தான் வரீங்கிறது, சிறுநீரா இருக்கிறது வேறொரு வழியா வருது, மலமா இருக்கிறது இன்னொரு வழியா வருது, சிவ சிவ பூலையா இருக்கிறது இப்படித்தான் வரீங்குது. என்ன சார் கண்ணை கொஞ்சம் தொடச்சிங்க, அது என்ன தேச்சிக்கல நாலு வருஷமா, அதனால அப்படி. இப்ப எல்லாம் எல்லாருடைய அட்வைஸ் என்ன தெரியுமா, என்ன தேச்சிக்க வேணான்னு? ஏன் மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை. இந்த மலக்கழிவு நீங்குவதற்காக ஒன்பது வாசல் வச்சிருக்கானா? எத்தனை கண்ணு? ரெண்டு. ரெண்டுலயும் போல வரும்ல, ரெண்டு காது, ரெண்டு ரெண்டு ரெண்டா, நாலு மூக்கு, ஒண்ணு அஞ்சு, வாய் ஒண்ணு ஆறு, சரிங்களா? முகுலி ரெண்டு துவாரம் இருக்கு, ஏழு. சிறுநீர் கடி ஒண்ணு, மலக்கடி ஒண்ணு, ஏழு ரெண்டு ஒன்பது. இந்த ஒன்பது இருக்கு. சித்தானுடைய அப்பர் சுவாமிகள் கடைசியா சொல்றார்,
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய திரு அண்ட பகுதி